ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: Listening to MOP Community Radio 107.8 MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே
1: பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசிலாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு? டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல முள்ளுல குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலி போல உங்களுக்கு.
4: ரெண்டு
3: பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அந்த மலத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்கு. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதனால அங்க நிறைய பேர் நின்னுக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாரா.
1: சரிடா.
5: சோ நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். கட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங் குடிங்க சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? இப்ப நான் பொண்ணு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பா எல்லாம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடைச்ச வாட்டர் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, லைக் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் உங்க ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு. தொடர்ந்து
1: அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு.
2: இன்றைக்கு திருக்குறளுடைய 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நீத்தார் என்று சொல்லும் போது துறந்தார், துறவிகளை பற்றி, முனிவர்களை பற்றி இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். இப்போ வள்ளுவர் வைத்திருக்கின்ற அந்த அதிகார முறைமையை பற்றி நான் உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னேன். அது எப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து பொதுவான ஒரு கடவுளை பற்றி சொல்கின்றார். அங்கே கடவுளுக்கு பெயர்லாம் இல்லை, மதமெல்லாம் இல்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது, மனிதன் எப்பவுமே இயற்கையை வணங்கினான்னு பார்க்குறோம். இங்கே இயற்கையாக இருக்கக்கூடிய மழை, மழை நீர் எப்படி நமக்கு இன்றியமையாதது, அதை பற்றி சொன்னார். இப்போ 3வதாக மக்களை பற்றி, உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேச தொடங்க போகின்றார். அப்படி பேச தொடங்குவதற்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீத்தார் பெருமை என்று சொல்கின்றார். அப்போ இங்கே நீக்குதல் என்று சொன்னால் விட்டு ஒழிதல் என்று பார்க்கின்றோம். உன்னை விட்டு நம்மளை நீக்கி விடுவது, அதிலிருந்து விலகி விடுவது என்று பார்க்கின்றோம். அப்போ இங்கே சாதாரண சராசரி மனுஷனாக வாழாமல் உலக இன்பங்களிலிருந்து துறந்து தன்னை ஒரு மாறுபட்டவனாக, வித்தியாசமாக, டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்கின்றார். அப்போ இன்றைக்கு வந்து நம்ம நிறைய சாமியார்கள், துறவிகளை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆனால் அன்றைக்கே வள்ளுவர் சொல்கின்றார், அவர்கள் வந்து சரியானவர்களாக இருக்க வேண்டும். சரியான துறவிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்கின்றார். அப்படி சொல்ல வந்தபோது எப்பொழுதுமே வள்ளுவர் தான் சொல்ல வந்த கருத்தில் முதல்ல சொல்லும்போது இதை விட சிறந்தது வேறு இல்லை என்று சொல்வார் என்று நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த முதல் குறளில் வள்ளுவர் சொல்கின்றார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்று சொல்கின்றார். ஒழுக்கத்து அதாவது நல்ல ஒழுக்கத்தை, இங்கே ஒழுக்கம் என்று சொல்லும்போது இங்கே வந்து விட்டு கொடுப்பதே இல்லை, காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா ஒழுக்கங்களையும் சரிவர பின்பற்றக்கூடியவர்கள் தான், அவர்கள் தான் நீத்தார் என்கிற அந்த சொல்லுக்கு துறவி. அந்த துறவிங்கிற சொல்லிலேயே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. துரத்தல் என்று சொன்னா விட்டு விடுது. அப்ப எல்லாவற்றையும் விட்டவங்களை தான் தமிழ்ல வந்து துறவி என்று சொன்னாங்க. அப்ப அந்த தமிழ் சொல்ல ரொம்ப அழகான சொல்லாக இருக்கு. அப்ப இங்க அவர் சொல்லுகின்றார், ஒழுக்கத்து அதாவது எல்லா ஒழுக்கங்களையும் ஒன்றை கூட விடாம, எதிலையும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாம, விட்டு கொடுக்காம, கொஞ்சம் கூட வழுவாம, தவறாம அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நீத்தார் அந்த துறவிகள், அவர்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி தான் நல்ல நூல்கள் எல்லாம், சிறந்த நூல்கள் எல்லாம் பேசுகின்றன. பணுவல், பணுவல் என்று சொன்னால் நூல்கள், நல்ல நூல்கள், உயர்ந்த நூல்கள் எதை பற்றி பேசுகின்றன என்று சொன்னால், இப்படிப்பட்ட நீத்தார்களை பற்றி, இப்படிப்பட்ட நல்ல துறவிகளை பற்றி பேசுகின்றது. அப்போ இங்கே துறவி

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாடம் வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல் கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வணக்கம் சகோதரி. எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக முன் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்கள் சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கண்ணால் பார்க்குறோம் சில விஷயங்களை, காதால் கேட்குறோம், வாயால் பேசுகிறோம், நுகர்றோம், ஸ்பரிசிக்கிறோம். பட் இந்த ஐம்புலன்களே நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்துக்கு, அதாவது வந்து பல தோல்விகளுக்கும் சரி, பல வேண்டாத சில விஷயங்களை நம்ம சிக்கி தவிக்கிறதுக்கும் காரணமாயிடுறது. ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன், இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறேன், அதுக்கான பதிலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம், அது நமக்கு வந்து முதல் தடவை பார்க்குறோம், ஆனால் திரும்ப அந்த பார்க்கறதுலையே நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம முனைய ஆரம்பிச்சிடுறோம், அதாவது அடிக்ட் ஆகிடுறோம். சின்ன சிம்பிளாக சொல்ல போனோம்னா, குழந்தைங்க வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குறாங்க, டெலிவிஷன் பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து முதல் தடவை பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் 3 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகிடுறாங்க. பெண்கள் கூட வந்து சீரியல் பார்க்குறாங்க, மூவிஸ் பார்க்குறாங்க, அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்கறது இல்லாமல் பொழுதை போக்குறதுக்கான ஒரு சாதனமாக மாறி வாழ்க்கை நேரத்தை அதில் தொலைக்க தொடங்கிடுறோம். நமக்கு நல்லா தெரியுது இது வந்து இது பார்க்கறதுனால நமக்கு இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு, பட் அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என் கண், என்னோட நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் பார்க்கணும், எதை பார்க்க வேண்டாம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து என்னுடைய கண் என் கட்டுப்பாடில் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இல்லை நேர்கள் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது?
1: நாம் இந்த உலகத்தோட தொடர்பு கூட நம்முடைய புலன்கள் மூலமாக தான் இருக்கு. புலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக நாம் நினைக்கிறது 5 புலன்கள். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து கண்கள், கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அதுக்கப்புறமா
2: கேட்கறது, காதுகள், அதுக்கப்புறமா வாய் பேசுறது, அதுக்கப்புறமா நுகர்வது, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறது, உணர்வது. ஸோ இப்படி 5 புலன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது. 5 புலன்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த 5 புலன்கள் வந்து நமக்கு வந்து சாதகமாக பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாம் இந்த 5 புலன்களை சரியான வழியில் பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு எதிராகவும் பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு எதிராக பயன்படுகிறது, நமக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அதை நாம் உதவி செய்யறதுன்னு சொல்லுவோம். இதே 5 புலன்கள் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக எனக்கு துக்கம் வருது அப்படின்னா அதை நாம் என்ன சொல்லுவோம்னா, எனக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நாம சொல்லணும். இப்போ இன்றைக்கு நாம வந்து புலன் அடக்கும் சக்தியை பத்தி நாம பேசுறோம்னு வச்சுக்கோங்க. புலன்களை நாம அடக்கணும், புலன்களை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி நாம நிறைய விஷயங்களை வந்து பேசுறோம், நிறைய கேட்குறோம், நிறைய படிக்கிறோம். ஆனா புலன்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துக் கொள்வது அப்படின்றது வந்து நமக்கு தெரிவது கிடையாது. கண்கள் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம், ஆனா அதை நம்மால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியறதில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க, கண்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ கண்கள் என்பது நம்முடையது, நான் கண்கள் மூலமாக தான் பல விஷயங்களை பார்க்குறேன் அப்படின்றப்போ, என்னுடைய கண்கள் அப்படின்றப்போ அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்வது என்பது கூட வந்து நிச்சயமாக ஒரு சுலபமான விஷயமாகத்தான் இருக்கணும். ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாகவே நம்முடைய புலன்கள், இந்த அஞ்சு புலன்கள் மூலமாக நம்ம வெளியில் இருக்கிற விஷயங்களை நம் கிரகித்து கொள்கிறோம், நம்ம உள்வாங்கிக் கொள்கிறோம். ஸோ உள்வாங்கிக் கொள்றது அப்படின்னா அதை நாம் யூஸ் பண்ணி நாம் வந்து எண்ணங்களை உருவாக்குறோம். நாம் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக கிரகித்து கொள்கிறோம். அதை நம்ம உள்ளே வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நாம் எண்ணங்களை உருவாக்குகிறோம். அதனுடைய அடிப்படையில் என்னுடைய நம்பிக்கைகள் உருவாகிறது. அந்த எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க சீரியல் பார்க்குறோம். இப்போ சீரியல் நாம் பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி நாம் பார்க்குறோம், ஒரு நாள் பார்க்கல அப்படின்னா கூட நமக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன், என்னுடைய மனதில் நான் பதித்து கொள்கிறேன். ஸோ என்னுடைய மனதில் நான் பதிச்சுக்கிட்டே வரும்போது அது என்னுடைய நம்பிக்கைகளாக இருக்கும். இப்போ நான் சீரியலில் பார்க்குற விஷயத்தில் ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை மனைவி கணவனை சந்தேகப்படுவதாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்க்கலாம். ஸோ வெளியில் போகிற கணவன் என்ன பண்ணுறானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தில் மனைவி வந்து செயல்படுவதாக இருக்கலாம். இப்போ நான் அந்த சீரியலை பார்க்கும்போது டெய்லி பார்க்குறேன், அப்போ என்னுடைய மனதில் ஒரு தாக்கம் என்பது ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை நான் உண்மைன்னு நினச்சிட்டு என்னுடைய வீட்டிலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் நாம் வந்து பார்ப்பது அப்படின்றத வந்து மிகவும் ஒரு அதிகமான கவனத்தை நாம் கொடுக்கணும். இப்போ சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது அது வந்து ரெண்டாவது விஷயமா வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில சமயத்தில் நாம் வந்து வெளியில் வந்து பல விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஒரு விபத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கும்போது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அதை நம்ம பார்க்குறோம், ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம், வந்துடுறோம். அது வந்து எனக்கு நைட்டு தூக்கத்தை வந்து வரவிடாமல் பண்ணும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் கண்களால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய மனதில் பதிந்து விடுகிறது. இப்போ நான் வந்து கண்களை அடக்க வேண்டும் அப்படின்னு நாம் எப்படி சொல்கிறது, பார்க்கவே கூடாது அப்படின்னு நாம் எப்படி சொல்ல முடியும், கண்களை வந்து மூடிக்கொண்டு இருக்க முடியாது, பார்க்காமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் நாம் பார்க்கணும், ஆனால் பார்ப்பதன் அடிப்படையில் என்னுடைய மனம் செயல்படக்கூடாது. ஸோ இதுதான் நாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது. இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ நாம் வந்து எதை பார்க்குறோம் என்பது முக்கியம் கிடையாது, எதை பார்த்தாலும் அது என்னுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ஒரு கவனத்தை வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு சொல்லி கொடுக்க வேண்டும், இது வந்து சரி, இது சரியில்லை. இதை பார்த்தாலும் அதை எதற்காக பார்க்கிறோம், இப்போ பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கணும். ஸோ பொழுதுபோக்காக பார்க்கிற விஷயங்கள் என்னுடைய நம்பிக்கையாக ஆகக்கூடாது. அதே மாதிரி வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நான் பார்க்குறேன், அது ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்முடைய மனதிற்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸோ வெளியில் சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்கள் கண்களாக இருந்தாலும் சரி, காதுகளாக இருந்தாலும் சரி, வாயாக இருந்தாலும் சரி, நுகர்வதாக இருந்தாலும் சரி, உணர்வதாக இருந்தாலும் சரி, இதற்கு எந்த சக்தியும் கிடையாது. இது வந்து ஜடப்பொருள் தான். ஸோ இந்த இந்த அங்கங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இந்த புலன்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த புலன்கள் மூலமாக எதற்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, எதன் மீது தாக்கம் ஏற்படுகிறதோ, அதை நாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதை நாம் என்ன சொல்லலாம்னா, மனம். ஸோ மனதில் தான் வந்து ஒரு தாக்கம் என்பது ஏற்படுகிறது, மனதில் தான் ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. ஸோ நம்முடைய முதல் கவனம், என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தினால் பாதிப்பை, என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தால் பாதிக்கப்படுகிறது, எந்தெந்த விஷயத்தால் தாக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறது அப்படின்றத வந்து நாம் கொஞ்சம் செக் பண்ணி நம்ம வச்சுக்கணும்.
3: ஸோ நம்ம மனசு வந்து நம்ம கையில் வச்சிட்டோம்னா, அது பார்வையாக இருக்கட்டும், கேட்குறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டாக?
2: ஆமாம், நிச்சயமாக. ஆக்சுவலாக இப்போது அதை பார்க்கணும்னு நினைக்கிறதும் மனம்தான், பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறதும் மனம்தான். இப்போ நாம் பார்க்க வேண்டான்னு நினைக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாததுனால பார்க்க வேண்டாம் அப்படின்றதையும் நாம் பார்த்துடணும். ஸோ நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, மனதோடு நாம் பேசணும். இதை பார்க்கறதுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது, இதை பார்க்காததுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது அப்படின்றத நாம் சொல்லிக் கொடுக்கணும்.
3: ஸோ எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, நான் அறிவு வழி நடக்கிறவங்க இல்லை நான் மனசு வழி நடக்கிறவங்க. என் அறிவு இது சொல்லுது, ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி வந்து சில பேர் சொல்லுவாங்க. எவ்வளோதான் நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை தொடணும்னா, வாழ்க்கையை வாடணும்னா, மனதை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். மனதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, நாளை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது பிரம்மா குமாரிகள் அமைப்பு. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட பேசினது சகோதரி ஜெயா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கினது MOP சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை

0: 97.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.

0: வரி கட்டுதல் விடாதே. இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things now, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா we'll definitely you know, not spoil the air.
2: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக வழங்குறது MOP.
4: ஒரு நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? காத்தால இருந்து எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காத்தால வீட்டுல?
5: காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு வீட்டுல வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் வீட்டு வேலைக்கு. திரும்பி 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் டைமு. திருப்பி 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும்.
4: இப்போ வீட்டுல இருந்து கிட்டக்கு இருக்கா வேலைக்கு போ இடையெல்லாம் இல்ல எப்படி போறீங்க? சாப்பாடுகள்லாம் என்ன பண்ணுவீங்க?
5: சாப்பாடு அதுலயே 4 மணிக்கு எழுந்திருக்கும் போதே பண்ணிக்க வேண்டியதுதான். 29C முடிச்சோம், 1ஆம் தேதிக்கு வந்து இறங்க வேண்டியதுதான்.
4: மந்தவெளியில ஏன் வேலை செய்யாம வண்ணாந்துறைக்கு வரீங்க?
5: பழகி போச்சு இல்ல, 15 வருஷமா லட்சுமிபுரத்துல தானே இருந்தோம், பழகி போச்சு. அதனால அங்கேயே மாமூலா பழக்கமா புடிச்ச வீட்டுல இருந்தே புடிச்சு வேலை செஞ்சு வரேன். இப்ப புதுசா அங்க போய் வீடு இல்லாம அங்க போனோம், அங்க புதுசா வேலை செய்யறதுக்கு இல்ல, பழகின வீட்லயே அங்க வந்து வரோம்.
4: வீடு இல்லாம அங்க போனா புது வீடு வாங்கினீங்களா இல்ல எதுக்காக மாந்தவெளிக்கு போயிட்டீங்க? வண்ணாந்துறையில இருந்து
5: வாடகை கொடுக்க முடியாத போயிட்டோம். வண்ணாந்துறையில ஹவுசிங் போர்டு ஏதோ கொஞ்சம் வாங்கின்னு போயிருக்கிறோம்.
4: எப்படி வீடு கட்டினீங்க? வீட்டு வேலையை செஞ்சுட்டு எப்படி வீடு கட்டினீங்க?
5: வீட்டு வேலை செஞ்சு ஹவுசிங் போர்டு வாங்கிருக்கிறோம்.
4: எப்படி பண்ணுங்க?
5: வீட்டு வேலை சேமிப்பு தான், கஷ்டப்பட்டு சேமிப்பு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் வாங்கி திருப்பி அந்த திரும்பி நான் போட்ட காசை திரும்பி எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஏதோ ரொட்டேஷன் பண்ணிக்கின்னு அது வாங்கணும். இது வீட்டு வேலை செஞ்சுதான்.
4: இப்ப நிறைய வீட்டுல வேலை செய்யறீங்க இல்லையா? ஒரு 3 நாள் வீட்டுல வேலை செய்யறீங்களா? அவங்க எப்படி உங்களுக்கு பாக்குறாங்க? மரியாதையா பேசுறாங்களா இல்ல திட்டுவாங்களா?
5: எல்லாம் எனக்கு பிடிச்சு போனவங்க தான், அவங்களே விடாம வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. வீட்டு வேலை செய்ய ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க. அதனாலதான் அவசியம் போடு என்னால வாங்க முடியுது. வீட்டு வேலைக்கு அதெல்லாம் வாங்க முடியும்.
4: உங்களுக்கு எத்தனை பசங்கள்?
5: 3 பசங்களுக்கு
4: படிக்க வச்சிருக்கீங்களா?
5: 3 பசங்களுக்கு படிக்க வைக்கல, 1 9வது 1 7வது. அவங்க எல்லாம் மேரேஜ் பொண்ணு பசங்க தான். பொண்ணு பசங்களுக்கு பையனை படிக்க வச்சு ஏதோ வீட்டுல இருக்கிறவங்க உதவி பண்ணி படிக்க வச்சு இப்ப வேலைக்கு போறான். டிப்ளமா படிக்க வச்சு திருப்பி வேலைக்கு அனுப்பிக்கிறேன்.
4: எங்க வேலை செய்யற பையன்?
5: என்ன ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்கிட்ல வேலை செய்யறான்.
4: உங்களுக்கு எப்படி இருக்கும் வேலை செஞ்ச அப்புறமா? எப்படி இருந்து உங்களுக்கு மனசுல?
5: நல்லா இருக்குது. படிச்சுட்டு வேலைக்கு போறான், ஏதோ நல்லா இருக்குது, ஏதோ கொஞ்சம் சம்பளம் கொண்டு வந்து கொடுக்கறான், சந்தோஷமா தான் இருக்குது.
4: அவங்க படிக்க வச்சுக்குள்ள எப்படி கஷ்டப்பட்டீங்க?
5: எப்படி படிக்க வச்சது? அது ஆரம்பத்துல இருந்து 1ல இருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அரசாங்க ஸ்கூல்ல படிக்க வச்சேன். ரெண்டாவது காலேஜில் வந்து முஸ்லீம் காலேஜ் ஸ்ரீ பெரம்பலூர் தாண்டி அங்கே எல்லாம் வேலை செய்யறவங்க கொஞ்சம் உதவி பண்ணி பணம் கட்டி படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஆர்கிட்ட ஒரு வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வேலைக்கு போவோம். அங்கங்கே 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் அப்படியே வேலை செஞ்சுட்டு வந்து திரும்பி இப்போ பர்மனெண்ட்டாக வேலை ஆர்கிட்ல சேர்ந்துட்டேன். அந்த கஷ்டம் அதாவது கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருது.
4: இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம், உங்களுக்கு இவ்வளோ வீட்டுக்கு கடை எடுத்திருக்கீங்க, அப்புறமா படிக்கிறதுக்கும் கடை எங்கேயோ எடுத்திருப்பீங்களா, அது எப்படி பண்ணுங்க கிடைக்கிற சம்பளத்தில்?
5: ஏதோ கொஞ்சம் சாப்பாடுக்கு சீக்கிரமா செஞ்சு மிச்சம் பண்ணி செஞ்சுக்க வேண்டியதான். என்ன பண்றது அதெல்லாம் சொல்லுமா,
4: உண்மையா உங்க மனசுல என்ன இருக்கு அப்படி சொல்லுங்க.
5: அதான் மிச்சம் பண்ணிக்க வேண்டியதான். அவங்க வீட்டுக்காரர் செக்யூரிட்டி வேலை செய்யறாரு, வீட்டுக்காரர் செக்யூரிட்டி வேலை செய்யறாரு. அவரு இப்பதான் ஏத்தினாரு, 90,000 போய் செக்யூரிட்டி சேர்ந்து இப்போ 3,500. காலைல 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 3,500, நைட்டு 6 மணிலேருந்து விடிஞ்சு 6 மணி வரைக்கும் நைட் ஊட்டி ஒரு 3,000 சம்பாதிக்கிறாரு. அதையும் கூட போட்டுக்கிட்டு ஏதோ சிக்கனமாக சாப்பிடணும் மிச்சம் பண்ண வேண்டியதுதான். பையனும் இப்போ கொஞ்சம் காசு கொண்டாந்து கொடுக்குறான்.
4: உங்க வீட்டுக்காரர் எந்த பழக்கஞ்சில கையில்
5: அந்த எந்த கெட்ட பழக்கமா கிடையாது, ஏதோ சாப்பாடு தான், இதெல்லாம் எந்த எதுவும் கிடையாது, செக்யூரிட்டி வேலை தான்.
4: உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதா சின்ன வயசுல?
5: எனக்கு தோணுது படிக்கணும், நல்லா பண்ணணும், அப்பா அம்மா படிக்க வைக்கலையே, அதனால தானே வீட்டு வேலை செஞ்சு முன்னேறுது.
4: இப்போ உங்களுக்கு யாரோ படிக்க வச்சுக்கிறேன்ற சொன்னா படிப்பீங்களா நீங்க?
5: இன்னும் எல்லாம் வயசாகி போச்சு, இப்போ படிப்பு எங்க முடியும், பசங்க புருஷன் பையன் இவங்களை கவனிக்கதான் சரியா இருக்குது. படிப்புலாம் இப்ப இந்த வயசுக்கு போய் சேர முடியாது.
4: இவ்வளவு வேலை செய்யறீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இருக்கும் கடைசி நைட் வீட்டுக்கு போன அப்படின்னா டயர்டா இருக்கா, இல்ல சரி இன்னும் கொஞ்சம் பண்ணணும்ன்ற சுறுசுறுப்பு இருக்கா?
5: சரி 6 மணி 7 மணி ஆகுது, பஸ் புடிச்சு வீட்டுக்கு போனா டயர்டுதான் ஆகுது. வீட்டுல ஏதோ வேலை செய்ய முடியல, அப்புறம் படுத்துக்கிட்டு எஞ்சி ஏதோ எப்படி முடியுமோ அதை வேலை செஞ்சுட்டு திரும்பி 4 மணிக்கு எழுந்திருக்கணும். டயர்டுதான், கஷ்டமா வேலை செய்யறோம்ல.
4: இப்போ உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா லீவ் அடிக்கடி போட முடியாது, இவ்வளவு வேலை செஞ்சா உடம்பு சரியா இல்லாம இருக்கும். அப்ப என்ன என்ன பண்ணுவீங்க?
5: ஊசி போட்டுக்க வேண்டியதா, மாத்திரை சாப்பிட்டுக்க வேண்டியதா, வேலையும் பண்ணிக்க வேண்டியதா.
4: வீட்டு
5: எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரெஸ்ட் இல்லாம செஞ்சு வர வேண்டியது, அதனாலதான் இருந்தாலும் அது வருது.
4: இப்ப நீங்க வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவீங்களா, இல்ல யாருக்கிட்ட சொல்லி அனுப்புறீங்களா, இல்ல திட்டுவாங்க இல்லையா அடுத்தனால என்ன பண்ணுவீங்க?
5: சொல்லிட்டு போயிடுவேன், அவங்க அவங்க வீட்டுல லீவ் எடுத்துக்குவேன், கோயிலுக்கு போறமா வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
4: உடம்பு சரியில்லைன்னு என்ன
5: பண்ணுவேன்? உடம்பு சரியில்லை அவங்க கிட்ட சொல்லுவேன், போன் பண்ணி சொல்லுவேன், உடம்பு சரியில்லை இன்னைக்கு வர முடியாது அப்படின்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க.
4: சேலரி கட் பண்ணுவாங்களா போலன்னா?
5: யாரும் கட் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அப்படியே ஒரு நல்ல வீடுதான் பிடிச்சிருக்கேன் நானு.
4: இப்போ இந்த வேலை இல்ல, நீங்க உங்களது வீட்டு வேலை பண்ற அவசியம் இல்ல, இருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது சின்ன வயசு? என்ன பண்ணணும், எப்படி வாழ்க்கை பண்ணணும்னு ஆசை இருந்தது
5: ஆரம்பத்துல இருந்து கேக்குறீங்க?
4: சின்ன வயசுல
5: வியாபாரம் பண்ண, கூலி வேலை செஞ்சேன், எண்ணெய் எல்லாம் எடுத்து போய் விக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து போய் வித்தேன், காய்கறி வியாபாரம் பண்ணேன், அரிசி வியாபாரம் பண்ணேன், எண்ணெய் வியாபாரம் பண்ணேன், விவசாய வேலை பண்ணேன் ஆரம்பத்துல இருந்து. விழுப்புரம் தாண்டி விழுப்புரம் டவுன் இல்லையா, அதாவது அந்த சைடுல கிராமம் தப்சால் குண்டூர்னு ஒரு கிராமம்,
4: அந்த கிராமம் விட்டுட்டு இந்த சென்னை இவ்வளவு பெரிய ஊருக்கு எதுக்காக வந்துட்டீங்க?
5: ரொம்ப மழை பெய்யாத, ஒண்ணு பெய்யாத, விவசாய விளையாத, வேலை கிடைக்காம, சாப்பாடு கஷ்டமாகி, அதனால ரொம்ப பெரிய குடும்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால சென்னைக்கு வந்து சேர்ந்தோம்.
4: இப்ப சென்னை வந்தனால உங்க பையன் படிச்சா நல்ல வேலையில இருக்கான், இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவான்னு சொல்லுது? பையன் நல்ல வேலையில இன்னும் கொஞ்சம் ஏற்றிதான் போவான், சம்பளம் ஏறும் எல்லாம், அப்ப என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு?
5: டிப்ளமா வரைக்கும் படிக்க முடிஞ்சது, அதுக்கு சேலரி கம்மி சேலரி தான் அவனுக்கு. இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு பார்வையாளரை படிக்கிறதுக்கு திரும்பி படிக்கிறான், 27 இன்ஜினியரிங்ல ஸ்டார்ட் பண்றான் ஜூலை மாசம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
0: நமது பெருமை. உங்க வீட்ல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சற்று நம்ம யோசனை பண்ணி நம்ம எந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது, சில இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா
1: பேசுறேன். வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ.

0: நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8.
2: From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: மரம் வளர்ப்போம், உயிர் காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: I don't want to talk to you anymore. I'm waiting here from the past 20 minutes. You don't bother to turn up. Just get lost. Don't show me your face ever again.
2: Please, please, please, please. Wait, wait, wait. I'll come.

0: வண்டி வரங்கட்டுப்பா, வர்றது ராங் ரூட்டில் வர, அதுவும் வேகமாக வர, காதில் ஹெட்செட் வேற, ஹெட்செட் முதல்ல கழட்டு, லைசன்ஸ் தான் இருக்கா?
1: ஆ இருக்கு சார்.
0: டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? எடு டாக்குமெண்ட்ஸ் எடு.
1: ஆ இந்தாங்க சார்.
0: டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, நீ ராங் ரூட்டில் வந்திருக்க, ஃபைன் கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அர்ஜென்ட் சார், நான் இப்போ போயே ஆகணும் சார், ப்ளீஸ் சார்.
0: அதுக்கு என்னப்பா பண்ணுறது, நீ கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அதனால தான் சார் இப்படி வந்தேன்.
0: வண்டி விட்டுட்டு போ நீ வேணா.
1: இல்லை சார், இது ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். பெட்ரோல் போட்டு தான் சார் 100 ரூபாய் காசு இருக்கு, வேறு காசு இல்லை சார்.
0: ராங் ரூட்டில் வந்திருக்கியப்பா, ஃபைன் கட்டி தானே ஆகணும்.
1: இல்லை சார், வேணா அந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க சார். இருந்தாங்க
2: வணக்கம் சென்னை. You've tuned into MOP CRS 107.8 FM, our FM, our community, our pride. And you are now listening to RJ Priyanka and RJ Priyal. Just a moment back, we saw a small enactment on the traffic scenario at present. In our country, there are plenty of rules and regulations, but do we follow even one among them? The biggest problem is traffic. Why should we follow traffic rules? What will happen if we don't follow? What is the necessity to follow them? This is what we'll be discussing in today's segment.
3: So let's take a look at Chennai's traffic condition. As per the statistics available, the compounded annual growth rate of the traffic has risen from 6% in 1992 to 17% in 2008. The highest growth rate is observed at NSK Salai near Kodambakkam railway station, which is about 17%. The number of road accidents and the number of people injured due to road accidents between 2001 and 2011 is increased by 5.8% and 2.4% respectively.
4: Using headphones while driving is dangerous.
5: வாகனம் ஓட்டும்போது ஹெட்போன்ஸை பயன்படுத்துவது ஆபத்தானது.
2: டிரைவிங் करते समय हेडफोन्स का उपयोग करना हानिकारक साबित हो सकता है. Produced and brought to you by MOP CRS 107.8 FM. All these statistics seem really shocking, don't they? Imagine being a witness to these accidents. Now, what can actually be the major reason for such a devastating increase in the number of accidents over these years? The major reason being the sheer carelessness and irresponsibility in the way citizens drive. Let's take the app played previously for an instance. What could be the conclusion of it? There can be many ways it can be perceived. For example, it can conclude with the police taking the case to the higher authority, or it can conclude with the police being lenient and forgiving the boy and letting him go on with his work. Breaking rules seem fun, but then it can be very dangerous and have many negative consequences as well. In this case, it could have led to an accident as well. The youth or the citizens in general, along with the traffic police, have become more lenient and ignorant in terms of following the rules. On this note, let's see what the public and the traffic police officers have to say. RJ Merlin, over to you. What is their opinion?
6: சார், என்னைக்காவது டிராபிக் ரூல்ஸ் மீறி
7: இருக்கீங்களா?
6: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
7: ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான் அது மறுபடியும் பண்ண மாட்டாங்க.
6: நீங்க இருக்க ஏரியால டிராபிக்லாம் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க?
7: ரெகுலேட் பண்ணா எப்படி
6: மெயின்டெய்ன் எப்படி மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க?
7: எல்லாமே சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. டிராஃபிக் தான் வந்து அதிகமாக இருக்கு.
6: டிராஃபிக் ரூல்ஸ் என்னைக்காவது மீறி இருக்கீங்களா?
8: சிக்னல் ரெட்ல இருந்தாலும் யாருமே ரோட்ல இல்லை, ரொம்ப கிளியரா இருந்ததுன்னா பாஸ் பண்ணி போயிடுவேன் பைக்ல.
6: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல இந்த வாட்டி ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
8: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் விட்டுடலாம், மற்றபடி மற்ற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
6: என்னைக்காவது டிராஃபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்க?
9: சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஹெல்மெட் போடாம வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்? எல்லாம் போட மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் தான். ஸோ அது
6: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றீங்களா, இல்லை இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
9: அது டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன், பண்ணுற மிஸ்டேக்கை பொறுத்து. சின்ன சின்ன இது நோ என்ட்ரியில் போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு, ஹெல்மெட் போடாமல் போகிறதுக்கு, எங்கே பார்த்தா எல்லாரையும் பிடிக்கிறது கிடையாது. அவங்க சும்மா ஒரு சிலர் தான் இதை சிக்கிறவங்களும் பிடிக்கிறாங்க.
10: அந்த
6: மாதிரி இருக்கும் போது போலீஸ் உங்களை கேட்ச் பண்ணப்ப இதுவரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா?
10: இல்லை, அந்த மாதிரி டைமில் பிடிச்சது இல்லை. நான் ப்ராப்பராக போவேன், அப்போ தான் முடிப்பேன்.
6: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க இந்த பண்ண மாட்டாங்க, வார்ன் பண்ணி அனுப்பிடணும்னு நினைக்கிறீங்க?
10: இல்லை, வார்ன் பண்ணி அனுப்புனாலாம் இது பண்ண மாட்டாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அது என்ன, சி தெர் இஸ் அ மினிமல் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கணும். சரி, அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன சின்ன இதுக்கெலாம் வந்து 1000 கொடு, 2000 கொடு, அது பனிஷ்மெண்ட் கிடையாது. ப்ராப்பராக அந்த பில்லு சரி அதெல்லாம் பண்ணுறது கிடையாது.
6: உங்களோட ஏரியாவில் டிராஃபிக் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கா, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா?
10: இல்லை, இப்போ டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல.
6: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
11: எஸ், மீறி இருக்கேன்.
6: நினைக்கிறீங்களா?
11: கண்டிப்பாக முடிஞ்சு போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்.
6: க்ரோம் பேட்டில் வந்து எப்படி டிராஃபிக்லாம் நல்லா போதா?
11: குட். ஆனா சேம் எல்லாம் சென்னை எல்லாம் ஒரே மாதிரி தானே?
6: எனக்கு அந்த டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா?
12: இல்ல.
6: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா அவங்களோட கடமைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ண மாட்டாங்க, வார்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
12: இல்ல, அவங்க அவங்க பண்றத அவங்க பண்ணணும்,
6: அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. உங்க ஏரியா எந்த ஏரியா?
12: ட்ரிப்ளிகன்.
6: ட்ரிப்ளிகன்ல டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? டிராபிக் போலீஸ் இல்ல
12: இல்ல, கண்டிப்பா நான் பேசுறதுதான், நான் சோர்ஸ்ல இருக்கிறதுதான்.
6: இப்ப டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா?
12: எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிருப்போம். அதாவது சிக்னல் போடும்போது கார் எல்லாம் வரலன்னா போறது, அந்த மாதிரி மைனர் ரூல்ஸ் மட்டும்.
6: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த ஒரு வாட்டி வார்ன் பண்ணி விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
12: அது ஒவ்வொரு சுச்சுவேஷன் பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது வந்து சுத்தமாக ஒபே பண்ணாமல் அங்கே எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ரூல்ஸ் மீறித்தான் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் போலீஸ் கன்ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ ஏதாச்சும் ட்ரூவாக ஏதாச்சும் ஹரியில் இருக்கும் போது ஃபஸ்ட் டைம் டிராஃபிக் ரூல்ஸ் மீறதுன்னா வார்னிங் ஆட வரும்.
6: அடியாரில் டிராஃபிக் எல்லாம் எப்படி இருக்கு?
12: அடையாறுல டிராபிக் பிரச்சனை அவ்வளோலாம் கிடையாது. நுங்கம்பாக்கம் ஏரியா மாதிரிலாம் கிடையாது. அடையார் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஏரியா தான். டிராபிக் போலீஸ் கூட நிறைய பேர் நிற்கிறாங்க, ஒவ்வொரு ஜங்ஷனும் நிற்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது.
6: ஸோ உங்கள் ஏரியாவில் சூப்பராக இருக்கு.
12: மற்ற ஏரியா பற்றி தெரியாது, நான் வர ஏரியா நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம்ல டிராபிக் ஒன்றும் அவ்வளோவா நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி தெரியல.
6: டிரைவிங் கிளாஸ் வந்து 15 நாள் தான் கத்துக்கிறாங்க. 15 நாள் கத்துக்கிட்டாலே வந்து லைசன்ஸ் கொடுத்துடுறாங்க. 15 நாள் போதுமா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படுது அப்படின்றீங்களா?
13: அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா 15 நாள் போதும். அவங்க ஏன்னா ஓட்டி தான் கட்ட போறாங்க. இப்ப வந்து நம்ம ஆர்டிஓ கிட்ட போனோம்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் தெரியும் தெரியாதுன்றது அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடா, அதனால போதும். ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வண்டி ஓட்டினவங்க லைசன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக 15 டேஸ் போதும்.
6: ஆனா தெரியாதவங்களுக்கு கூட லைசன்ஸ் கொடுத்துடுறாங்களே, இது என்ன கதை?
13: அது நீங்க ஆர்டிஓல தான் கேட்கணும்.
6: நம்ம நாட்டுல வந்து நம்ம சட்டத்துல நிறைய டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, அதுவே போதும் அப்படின்றீங்களா, இல்ல இன்னும் டிராபிக் ரூல்ஸ் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா?
13: இன்னும் ஆட் பண்ணலாம். இப்ப ட்ரிங்க் அண்ட் டிரைவ், செல்போன் அவாய்டட் எல்லாம் போடுறாங்க. போடுறது வந்து பாதி பேர் தான் ஓபே பண்றாங்க, மீதி பேர் ஓபே பண்ண மாட்டேன்றாங்களே. இப்ப இருக்கிறதே போதும், அதே வந்து நல்ல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும்.
6: இப்ப வந்து இங்க இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துல வந்து அந்த லொகேஷனுக்கு போய் சேருவீங்க?
13: உடனே போயிடலாம். இல்ல ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும், டூ வீலர்ல ஒருத்தர் ஒருவர் அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா சார் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் சார் ஒரு சரி பாயிண்ட் பீசி இருக்காரு அப்படின்றத அவர்கிட்ட சொல்றாருன்னா அது நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா.
6: லாஸ்ட் க்வெஸ்சன், டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்க, பசங்களை மட்டும் லைசன்ஸ் இல்ல டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு புடிச்சிட்டு பொண்ணுங்களை விட்டுடுறாங்க. இது நல்ல விஷயம் தானா, பொண்ணுங்களையும் பிடிக்கணும் அப்படின்றீங்களா?
13: கண்டிப்பா பிடிக்கணும், சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே, யாருக்கும் வேற வேற கிடையாது.
6: சார் இப்போ வந்து 15 டேஸ்லயே வந்து கார் டிரைவிங் எல்லாமே கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு உடனே லைசன்ஸ் வாங்கிடுறாங்க, 15 டேஸ் போதும் அப்படின்றீங்களா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கத்துக்கலாமா?
14: அவங்களுக்கு ஓட்டக்கூடிய தைரியம் வந்துச்சுன்னா ஓட்டலாம், பட் தெளிவு இல்லாம ஓட்டுறது அவங்களுக்கு நல்லது இல்ல. 15 நாள் கத்துக்க முடியாது, புதுசா டிரைவிங் கத்துக்கிறவங்க 15 நாள் கத்துக்க முடியாது. வண்டியை பத்தி பேசிக் தான் தெரிஞ்சுக்க முடியும். வண்டியை ஓட்டி கத்துக்கணும்னா அவங்க வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆகும், பட் அந்த தைரியம் அவங்க வந்து இந்த ரோட்ல ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஓட்டலாம். இல்லனா தைரியம் ஓட்ட முடியாது.
6: ஓகே,
14: 15 டேஸ் வந்து ஒரு டிரைவிங் லைசென்ஸ்க்குரிய பீரியடே கிடையாது.
6: சரிங்க சார், இப்போ வந்து நம்ம சட்டப்படி டிராஃபிக் ரூல்ஸ் வந்து நிறைய இருக்கு, இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்றீங்களா இல்ல இருக்கிற வரைக்கும் இது போதும் அப்படின்றீங்களா?
14: இங்க படிப்பறிவு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, பட் இன்னும் மக்கள் விழிப்புணர்வா இருந்தா போதும், ஃபைன் போட்டா மட்டும் போதாது, அவங்களை திருத்திட முடியாது, அவங்களுக்கா அந்த விழிப்புணர்வோட நல்லா இருக்கும்.
6: இந்த ரூல்ஸ் போதும்ன்றீங்களா இல்ல இன்னும் வேணும்ன்றீங்களா?
14: இருந்தாலும் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்களே.
6: சார் இப்போ வந்து நீங்க எங்க இருக்கீங்க, பக்கத்து ஏரியால ஆக்சிடென்ட் இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து போய் சேருவீங்க சார் அந்த லொகேஷனுக்கு?
14: உடனே போயிடும் மேடம், உடனே செக்யூர் பண்றதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு, நீ வாய்ப்புகள் இருக்கு, ஈஸியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
6: சார் நிறைய மக்கள் சொல்றாங்க டிராபிக் போலீஸ் கரெக்டா வந்து பசங்களை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி லைசன்ஸ் கேக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க, பொண்ணுங்களை எல்லாம் அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் எ டிராபிக் போலீஸா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
14: அப்படி இல்ல மேடம், ஒரே ஈவனா தான் பண்றோம், என்ன ஒன்னும் லேடிஸ் போட்டுறவன கண்ணீரா அப்படியே விடுறாங்க. அதனால வந்து அவங்கள அந்த நேரத்துல வந்து அனுப்பதான் தோணுதே தவிர அவங்க கிட்ட பேசுறதுக்கோ பாயிண்ட் போடுறதுக்கோ அந்த டைம் கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்க லைசன்ஸ் கேட்கும் போது கண்ணீர்ல இருந்து தண்ணீரா வருது. ஆனா பட் இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஒன்னும் பாயிண்ட் போடுறோம், மினிமம் 100 ருபீஸ் ஆகுது நாங்க போட்டு அனுப்புறோம்.
2: The general public opinion is that the public agrees that they have broken rules at some point or the other. They are strongly against the concept of bribery. They believe that the police have to remain responsible in doing their duty because this is what will help in making a better traffic scenario.

0: They get to the emergency locations as soon as they get the information, that is in a maximum of 3 to 5 minutes if in case there is no traffic jam. They feel that it is necessary to be lenient towards women, mainly because the public may think of it as eve-teasing. Being a regular traveler using a two-wheeler, I was surprised to know that I am unaware of a lot of traffic rules which are very significant. To state a few, on hills where the width of the road is not sufficient for vehicles to pass each other safely, the vehicle going downhill has to stop to the side of the road and allow the vehicles going uphill to pass. Drivers younger than 18 are prohibited from using a mobile telephone while driving except in the case of an emergency or when talking to a parent or spouse. Motorists are required to use their headlights from sunset to sunrise, and when light conditions restrict visibility to 400 feet or less, motorists with a blood alcohol concentration at or greater than 0.08% are charged with driving while impaired.
1: We've had amateurs like us discussing on the most controversial topic, traffic. Now let's have few guests and the experts voicing their opinions on traffic and the current scenario. The panel discussion will be conducted by Rose. Over to you again, Rose.
2: Hello, Chennai. This is Unga RJ Rose Merlin பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் டிராஃபிக் மற்றும் டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டாலும் டிராஃபிக் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம சென்னையில் சொல்லவே வேணாம். ஸோ இந்த டிராஃபிக்கை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பற்றி டீட்டெயிலாக பேச ஃபியூ கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. லெட் மீ இன்ட்ரடியூஸ் தெம். ஃபர்ஸ்ட் கெஸ்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி சொல்கிறதுக்காகவும், அதை நம்ம மக்கள் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேச 1000 லைட்ஸில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மனோஜ்குமார் வந்திருக்காங்க. ஹலோ சார்.
3: ஹாய்.
2: காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் ஈவினிங்கில் வீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம டிராஃபிக்கை பார்க்குறோம். ஆனால் நாள் முழுவதும் பயணத்தையே தன்னுடைய வேலையாக கொண்ட கார் டிரைவர் மிஸ்டர் சந்திரன் இங்கே வந்திருக்காங்க. ஹலோ சார்.
4: ஹலோ.
2: அண்ட் இவங்களோட சேர்ந்து 2 லிசனர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, மிஸ் மகா அண்ட் தமிழ் அரசன். ஹலோ மகா அண்ட் ஹலோ தமிழ்.
5: ஹாய்.
6: ஹாய்.
2: லாஸ்ட் 10 இயர்ஸாக நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இது எதனால நினைக்கிறீங்க?
6: ஓகே, 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாகனங்கள் கிடையாது, ஆனால் இப்போ வாகனங்கள் அதிகமாயிடுச்சு.
2: கண்டிப்பாக.
6: அது மட்டும் இல்லாமல் 10 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபாஸ்ட் லைஃப் கிடையாது, இப்போ ஃபாஸ்ட் லைஃப் நிறைய ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் டிராஃபிக் அதிகமாகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஓகே.
6: முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் ஒரு 10 கார் போனால் பெரிய விஷயம், இப்போ ஒரு 100 கார் போகுது. 10 கார் போக வேண்டிய இடத்துல 10 கார் போகிற இடத்துல 100 கார் போச்சுன்னா டிராஃபிக் அதிகமாக தானே இருக்கும்.
2: கண்டிப்பாக.
6: சரியா? ஸோ மக்கள் இப்போ வந்து வேகமான வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்காங்க, அதனால தான் டிராஃபிக் அதிகமாக நான் நினைக்கிறேன்.
2: ஸோ வெஹிக்கல் வந்து அதிகமாயிடுச்சு, இதனால தான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு.
6: ஆமாம், டே டு டே லைஃப்பில் காம்படிஷன் அதிகமாக அதிகமாக எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறாங்க. அந்த காலத்து நடந்து போனால் போதும், இப்போ நடந்து போனால் முடியவே முடியாது. ஸோ அதனால எல்லாம் வெஹிக்கலுக்கு மாற மாற மாற டிராஃபிக்கும் அதிகமாகுது.
2: ஃபைன் மகா. சந்திரன் சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை
7: பற்றி? அதான் மேடம், முன்ன விட அதிகம் வண்டி இப்போ பெருத்து போச்சு. முன்னெல்லாம் வண்டி கம்மியாக இருந்தது, அப்போல்லாம் ஆக்சிடென்ட் எங்கேயுமே ஆகலை, எங்கேயோ ஒன்றும் ஆகும். இப்போ பகுதி பகுதியில் ஆக்சிடென்ட் ஆகுது, கிட்ட கிட்ட வர்றதை விட்டு என்ன ஆகுது, வண்டி ஒன்றும் அடி ஆகுது, ஆளுங்களும் அடி வாங்குறாங்க.
2: ஓகே. ஸோ மகா சொன்னதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. மிஸ்டர் தமிழரசன் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேள்வி?
8: ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ரேஸ் ஓட்டுறாங்க, டிராஃபிக்ல ரேஸ் ஓட்டுறது,
2: டிராஃபிக்ல ரேஸ் ஓட்டுறாங்க.
8: ஆமா, டிராஃபிக்ல ரேஸ் ஓட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க, அதாவது நார்மலா ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஓட்டும் போது இந்த பெண்டு போடுறது, அதனால வந்து அந்த ஓட்ட தெரியாம இருக்காங்க. அதாவது நார்மலா
2: ஓட்டுறாங்க
8: பண்ணப்போ இந்த கேர்ள்ஸ், அந்த வயசானவங்க, அவங்க எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. அது இல்லாம இப்போ இந்த இப்போ என்ன பண்றாங்க, இந்த ரேஸ் ஓட்டும் போது அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் வந்துருது, நான் வின் பண்றேன், நீ வின் பண்றா, இல்ல அவன் வின் பண்றப்போ அவங்களுக்கு மோட்டிவேஷன் வருது. அப்ப என்ன பண்றான், போறவன அப்படி தள்ளி விட்டுறான், அவனுக்கு வர அவனை பிடிச்சி கீழே தள்ளுறது, இல்ல அவனை ஆட்டி விடுறது, கொண்டே போய் அந்த எஜ்ல வச்சு தள்ளுறது, அது மாதிரி. அப்புறம் வந்து எங்க இப்போ இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பொறுமை கிடையாது, அவங்க சிக்னல் சிக்னல் ரெட்டு போட்டிருந்தாலும் போறானுங்க, எதையுமே ஃபாலோ பண்றது கிடையாது. அது இல்லாம இந்த போலீஸ்காரங்க இப்ப வந்து பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி போறது, அப்படியே அவங்க ஸ்ட்ரெயிட் நடுவில் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க அவங்க சந்துக்குள்ள பூந்து போயிடுறது. இப்போ அந்த மாதிரி நடக்குது.
2: ஸோ டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்டைலாக போகிறேன் அப்படி போகிறேன் அப்படின்றதுனால விழுந்துடுறாங்க, பக்கத்தில் இருக்கவங்களையும் வந்து நாசம் பண்ணிடுறாங்க.
8: அது போகிறப்போ அவங்க இப்படி இவங்க நேராக போகிறது
2: கிடையாது.

0: ஓகே சார், ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
1: மகான் சந்திரன் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அஸ் அ ப்ராபிலிட்டின்னு பார்க்கும்போது அங்கே எப்படி ஆக்சிடென்ட் ப்ராபர்ட்டி இருக்கும் போது இங்கே ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்குது, ஆக்சிடென்ட் ஆன் ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ரொம்ப அதிகம். அதே தவிர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்க மெயின் இஷ்யூஸ் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சிடென்ட்டுக்கு. அது மாதிரி எலிஜிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதில்லை, ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் லைசன்ஸ் இல்லாதன்ட்டு வந்து பெரியவங்க வந்து வண்டி கொடுத்து அனுப்புறது இன்னும் வெளியே அதிகமாக நடக்குது. ஸோ யாராவது இப்போ ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிறதில்ல முக்காவசி ஆக்சிடென்ட் கேசஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் இந்த மாதிரி சந்திரன் மாதிரி ஆளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதிகமாக என்ன பண்ணுறது சம்பாதிக்கணும், வீட்டுக்கு உழைச்சி கொடுக்கணும் நிறையா அப்படின்றதுல வந்து ரெஸ்ட்டே எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. கொஞ்சமாக இது தூக்கம் வரும்போது தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. ரொம்ப ரெஸ்ட்டே எல்லாம் வண்டி ஓட்டுறதுனால அவங்க வந்து ரொம்ப கண்ணு முடிச்சு நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. திரும்பி மார்னிங் அப்படியே தொடர்ந்து ஷிஃப்ட்லாம் ஓட்டுறதால பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே எல்லாம் ஓட்டுறது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த சைன் போர்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டினா பிரச்சனை இருக்காது. சைன் போர்டெலாம் இருக்கும் அதை கவனிக்க மாட்டாங்க சார், கரெக்டாக இந்த சைன் போர்டெலாம் பார்த்து ஓகே என்னென்ன இது சைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மதிச்சு டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு வண்டி ஓட்டினான்னா ஆக்சிடென்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சைன் போர்ட்ஸ் யாரும் கவனிக்கிறதுல. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட் எல்லாம் சொன்ன மாதிரி பேஷன்ஸ் இப்போ வந்து ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து போகிறதில்லை யாருமே. ஸோ நம்ம சென்டர் மீடியன் தாண்டி ரைட்டில் வந்து ஓவர் டேக் பண்ணி ஸோ ஆப்போசிட்டு வர வண்டியை வந்து விடாமல் ரெண்டு பேரும் நடுவில் மாற்றி ஜாம் பண்ணி ஸோ ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ப்ராப்பராக ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணினா ஆக்சிடென்ட் குறையும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா ரைஸ் ஆகிட்டு இருக்கேன். மக்கள் வந்து டியூ டு த ஃபாஸ்ட் வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம இங்கே கேட்க நம்ம பேசுகிறத கேட்டுருக்க எத்தனை பேர் வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருப்பாங்க, அது மாதிரி விஷயம் நடந்துருக்கு. ஸோ தே ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் அபவுட் திஸ். கொஞ்சமாக சென்சிபிளாக வண்டி ஓட்டோம் பரவாயில்ல, நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடியே கிளம்பிட்டோம் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் மூமெண்ட்டில் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு கரெக்டான டைமில் போயிடணும் சார், தப்பு இல்லையா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நம்ம வந்து ரோடு சரியில்லைன்னு சொல்லி குறைச்சி இருக்கணும், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டெவலப்பிங். ஸோ ஒன்ஸ் டெவலப் ஆகிட்ட அப்புறமா வந்து ஸோ இன்னும் நம்ம சொன்ன டைமில் நம்ம ஒரு ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்றைக்கி நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கேன். அதனால் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 5 to 10 minutes முன்னாடியே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டா கரெக்டான டைம் போய் சேரலாம். சர்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஆக்சிடென்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் கூட.
0: ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதே ஒரு ரீசன், அண்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இது இன்னொரு ரீசன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறப்ப மக்களுக்கு ஆர்டிஓ வந்து ரிட்டன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, அது நெசசரி நினைக்கிறீங்களா? தேவையாது. மகா சொல்லுங்கள். மகா,
2: நான் எழுதும் போது எனக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கல, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணதை பொறுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும் பாஸ் ஆ ஃபெயிலானுட்டு. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றின க்வெஷ்சன்ஸ் தான் இருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப தெரியணும். ரோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ரோடுக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, உங்களால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சந்திரன் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் காலத்தில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு டிரைவராக இருக்கீங்க, பட் லைசன்ஸ் வந்து முன்னாடியே நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும், ஏஜ் வயசு என்ன இருக்கும்
3: இப்போ? அப்போ நான் லைசன்ஸ் எடுக்கும்போது 35 வயசு.
0: இப்போ என்ன வயசு உங்களுக்கு?
3: தனக்கு பார்த்தீங்களா 35 வயசு பண்ணோம்.
0: ஸோ நீங்கள் அந்த காலத்துலேயே வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, அப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தது? ஓகே. ஸோ இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த மாதிரி எழுதுற எக்ஸாம் ஆமாம் கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து அவசியம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
3: இல்லை, அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது அவசியமே இல்லை.
0: ஆமா, 30 நாள் நல்லா ட்ரெயின் பண்ணி கத்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யா, ஓகே. தமிழரசன் நீங்க சொல்லுங்க, ஆர்டிஓல வந்து இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, இது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
4: அவசியம் தான், ஐ திங்க் அது அவசியம் தான் நினைக்கிறேன்.
0: அவசியம்னு நினைக்கிறீங்க? யா, கிரேட்.
4: ஏன்னா ஆமா அவசியம் தான் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 10th or 12th பாஸ் பண்ணியிருந்தாதான் லைசன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதுக்காக. ஏன்னா சிலர் வந்து 8th standard, சிலர் வந்து சும்மா ஏமாத்துவாங்கல்ல. ஸோ அதனால அந்த எக்ஸாம் அவசியம் தான் நினைக்கிறேன்.
0: ஐ திங்க் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். சார், நீங்கள் சொல்லுங்கள், ஆர்டிஓவில் இந்த மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஆமாம், ஆர்டிஓ இப்போ லைசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 8 போடாமல் லைசன்ஸ் தர மாட்டாங்கல்ல. ஸோ அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி ரிட்டன் எக்ஸாம்.
0: பட் 8 போடாமலும் வந்து நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கிடுறாங்களே, அது எப்படி சார்?
1: 8 போடாமல் லைசன்ஸ் வரவங்க இன்றைக்கி நிறைய 7.5 சந்திக்கிறாங்களே.
0: Yes, of course.
1: ஓ, ப்ராப்பராக 8 போட்டு லைசன்ஸ் ஆனால் ப்ராப்பர் லைசன்ஸு. பார்த்தீங்கன்னா அந்த அப்போ வந்து ரிட்டன் எக்ஸாம் இருந்தது, இப்போ வந்து ரிட்டன் பதிலாக ஆன்லைன். அவங்க மகாசன் மாதிரி இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ன்றது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அதை தவிர கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் யாருக்கும் கரெக்டாக லைசன்ஸ் கொடுக்குறதில்ல. சப்போஸ் அவங்க எல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டேட்டில் வர சொல்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக், அதை தவிர அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ் வி ஆர் கண்டக்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், அப்புறம் இவன் கார்ப்பரேட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். அதில் வந்து வி ஆர் கிவிங் ஆல் த கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் டு பப்ளிக் அபவுட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
0: ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி இது வரைக்கும் டிராஃபிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி தந்திருக்காங்களா?
2: நான் ஸ்கூல் படிக்கும்போது சாலை விதிகள்னு ஒரு போயமே எங்களுக்கு உண்டு தமிழில். ஸோ அது போயம் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, லெசனே எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வச்சு மாரல் சயின்ஸ் கிளாஸஸில் ஸ்டோரிஸ் மூலமாக டிராஃபிக் எவ்வளோ, டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ முக்கியம், ரோட்டில் சின்ன குழந்தைங்களாம் எப்படி நடந்து போகணும், எப்படி கிராஸ் பண்ணணும், எந்த லைட் போட்டால் நீங்கள் கிராஸ் பண்ணலாம், எந்த லைட்டுக்கு வந்து நீங்கள் நிற்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சின்ன வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு ஞாபகம் வச்சுதான் எனக்கு வந்து வண்டி ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்
0: வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா?
2: சொல்லி கொடுக்குறது அவசியம், எல்லாமே சொல்லி கொடுத்தா தானே வரும், குழந்தைலேருந்து சொல்லி கொடுத்தா தான் வரும், 50 வயசு சொல்லி கொடுத்தா வராது இல்லையா? ஸோ ஸ்கூல்லேருந்தே ஒரு லெசனாகவே வச்சு சொல்லி கொடுத்தா எனக்கு ஈஸியாக இருக்கும். சாங்ஸா லெசனா வச்சு சொல்லி கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், கதை சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சோ கதை மூலமா அதை சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
0: ஓகே மகா கிரேட். சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, நீங்க முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு டிராபிக் ரூல்ஸ் பத்தி ஏதாவது சொல்லி
3: தருவீங்களா? அப்ப அவ்வளவு கிடையாதுமா.
0: ஓகே இல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி இப்படி இருக்கணும், குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்ட கூடாது, அப்பலாம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்திருக்காங்களா?
3: இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு சொல்லி கொடுக்கல
0: சொல்லி கொடுக்கல
3: அதெல்லாம் காம்பிடிஷன் ஸ்கூல்ல நாங்க படிச்சோம்.
0: சரி இப்ப படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா?
3: அது நல்லா இருக்கும், இப்ப சொல்லி படிக்கிற பசங்க
0: அது சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஓகே தமிழரசு நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இதை லேர்ன் பண்ணிருக்கீங்களா, உங்க டீச்சர் சொல்லி தந்திருக்காங்களா?
4: நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
0: ஓகே
4: அப்போதான் எனக்கு தெரியும் அந்த ரெட்டுனா நிற்கணும், எல்லோனா டயர் ரெடியாக இருக்கணும், அப்புறம் க்ரீனா போகணும், அந்த இதெல்லாம் அப்போ தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அது அப்போ அந்த அதுக்கு முன்னாடி தான் நம்ம அதுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கணும், சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து மூவ் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சிலர் வந்து சிக்னல் போட்டதுக்கப்புறம் அந்த வாக் பண்ணுறது மனுஷ அதாவது சிக்னலில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சிக்னல் எல்லோ சிக்னல் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்கும்.
0: ஓகே ஃபைனலாக எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க அப்படி தானே? ஓகே சொல்லி தந்தாங்க, சரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே சார் நீங்க சொல்லுங்க சார், கண்டிப்பாக இதை உங்ககிட்டயே கேட்கணும், நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தந்திருக்காங்களா, அண்ட் இது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
1: நீங்க சொல்றத பார்த்தா நீங்க ஸ்கூலுக்கு சரியா போக மாட்டீங்க போல இருக்க. எல்லா ஸ்கூல்லுமே வந்து கத்துக்கிற ஸ்கூலே கிடையாது, ஈவன் சின்ன ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்கூல்லுமே வந்து பிரைமரிலிருந்து ப்ரீ பண்ணி எல்லாருக்கும் பசங்களுக்கும் வந்து ஏன்னா இந்த இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேசிக் திங், ரோட்ல நடந்து ரோட கிராஸ் பண்ணாம இவங்க இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியாது. ஸோ டிராவல் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் ரைட்டுங்களா? ஸோ எல்லா ஸ்கூல்லுமே எல்லாருக்கும் இதை பத்தி பேசிக் எல்லாம் கத்து தராங்க. ஆனா இது மாதிரி ஸ்கூல்ல நீங்க சொல்லும் போது பசங்களுக்கு வந்து எல்லாம் பாடமா கற்றுக் கொடுக்கும்போது எல்லாம் எழுதிட்டு மார்க் வாங்கணுமா யோசிக்கிறாங்க தவிர அதை ஃபாலோ பண்ற யோசிக்கல செகண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயமே வந்து இட் இஸ் ஃபார் அப்ளிகபிள் ஃபார் லைஃப், அதனால வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்காக தான் படிக்கிறோன்றதை நிறைய பேர் மறந்துட்டு வெறும் மார்க்காக மட்டும் படிக்கிறாங்க. படிக்கிறத கரெக்டாக லைஃப்பில் அப்ளை பண்ணால் எவ்ரி திங் வில் பி ஃபைன்.
0: நார்மலாகவே நிறைய மக்கள் சொல்கிறாங்க டிராஃபிக் போலீஸ் அதாவது பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் அவங்கள விட்டுடுறாங்க, பசங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள 1000 கேள்வி கேட்டு நிற்க வச்சிருக்காங்க. அது உண்மையா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
2: இல்லை அது உண்மைன்னு நான் நினைக்கல, ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது சைதாபேட் சைடில். ஒரு ஆட்டோ வந்து அவர் ரைட் டர்ன் எடுக்கணுங்கிறதுக்காக என்னோட காரை கட் பண்ணி அவர் போனார். சரி கார் எனக்கு அடி வாங்கிடக்கூடாதுன்னு பக்கத்தில் கேப் இருந்துச்சு, நவுந்து வந்தேன், நவுந்து வந்த போது ரெட் சிக்னல் ஆயிடுச்சு எனக்கு, நான் மிடில் ஆஃப் த ரோட்ல
0: நிற்கிறேன்,
2: அப்படி ஒரு சுச்சுவேஷன்.
0: ஓகே
2: சரி பண்ண தப்பு பண்ணிட்டோம், எப்படி இருந்தால் நெக்ஸ்ட் சைடில் காப் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க பிடிப்பாங்க. ஓகே நோ ப்ராப்ளம், அந்த இடத்துல காப் இல்லை, ஆக்சுவலி நான் போனேன், வண்டி காப் ஓரம் கட்டினாரு, அவர் சொன்னாரு ஆட்டோக்காரன் தூரத்துலேருந்து அவர் பார்த்துருக்காரு, ஆட்டோக்காரன் பண்ணின தப்பு தாமா, நீ பயப்படாத, நீ பயப்படாம ஓட்டு, இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் சார், நான் தப்பு பண்ணல சார், நான் இங்கேருந்து நான் அதை பார்த்தேன், தைரியமா வண்டி ஓட்டு, பெண்கள்லாம் நல்லா வண்டி ஓட்டணும், ஏன்னா எல்லா பெண்களும் என்ன நினைக்க அதாவது பெண்களை பத்தின என்ன ஐடியா இருக்குன்னா ஜென்ரலா ஸ்பீடா போவாங்க, சடனா பிரேக் அடிச்சிருவாங்க, சரியா வண்டி ஓட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி நீ இருக்க கூடாது. Yeah, he is really a great person. Nalla experienced in traffic cop and thank to him. Now mele bayandirda pone. Of course thappa emanadilla. Ena enakku vandu punishment la punch pandravanga car la enakku or bayam. Em en thappu kedaiyadu. சொன்னே ஆட்டோக்காரர் மேல தான் தப்பு, இட்ஸ் ஓகே அவர் போயிட்டாரு, நீங்க பயப்படாம ஓட்டுங்க, நோ ப்ராப்ளம், ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. ஹி இஸ் such a nice cop. உண்மையில எனக்கு டிராபிக் போலீஸ் பத்தி ஒரு பயம் தான் இருந்தது, அச்சுச்சோ லைசன்ஸ் வாங்கிடுவாங்களோ, ஏன்னா அப்படிதான் வெளியில காத்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறது அப்படிதான் நமக்கு எல்லாம். ஸோ நான் போனேன், அன்னிலேருந்து என்னோட எண்ணம் மாறுச்சு. ஒரு 3 weeks முன்னாடி நடந்தது, அன்னிலேருந்து எண்ணம் மாறுச்சு. ஸோ தி ஆர் ரியலி ஃப்ரெண்ட்லி.
0: ஓகே ஓகே மகா. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து டிராபிக் போலீஸ் வந்து பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் விட்டுடுறாங்க, ஆனா ஆண்கள் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தாலும் அவங்களதான் நிக்க வச்சு 1000 கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, இது உண்மையா? உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? வருத்தமா சொல்றீங்களா இல்ல ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்களா?
3: சந்தோஷமா தான் சொல்றேன்.
0: நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், கேட்ட கேள்வி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
4: நான் எப்படி சொல்றது,
0: பயங்கர கடுப்பா சொல்றீங்க? யா ஓகே.
4: இல்ல ஏன்னா நான் பார்த்தேன், என் கண்முடி நடந்தது இது. நாங்கள் பசங்க ரெண்டு பேர் தான் போவோம், ஆனா வந்து எங்களை விட்டுறாங்க. பொண்ணுங்களா ட்ரிபிள்ஸ்? ஏன் இந்த இங்க வெளியில
0: ட்ரிபிள்ஸ்?
4: ஆமா, இந்த கேம்பஸ் நிறைய நான் வெளில பாத்துருக்கேன், பொண்ணுங்களா ட்ரிபிள்ஸ் போவாங்க, ஆனா அவங்க விட்டுறாங்க. ஆனா வந்து நாங்கெல்லாம் அதாவது எங்க அதாவது நார்மலா போனாலே புடிச்சாடுறாங்க எங்களை, அப்படி வளைச்சு வந்து லட்டில அடி வாங்குவாங்க, அடி வாங்குவோம், அடி வாங்கி எங்களை பிடிப்பாங்க. அதே பொண்ணுங்கன்னா அது விட்டுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப வந்து நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப பசங்க எல்லாம் போறோம் அப்படின்னா விட்டுருவாங்க, அதாவது பசங்க எல்லாம் போனா புடிச்சிருவாங்க. அதே பின்னாடி ஒரு பொண்ணோ ஏதோ இருந்தா விட்டுருவாங்க. நான் இதே நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, அதாவது எங்ககிட்ட எல்லாமே இருந்தது, பக்கம் எல்லாமே லைசன்ஸ்லேருந்து ஆஸ்பத்திரிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பக்கம் நான் கரெக்டாக தான் வச்சுருவேன். ஆனால் எங்களை வளைச்சி பிடிச்சி எங்களை 1 hour பிடிச்சி நிற்க வச்சு, யார் வண்டி என்ன இதுன்னு கொஸ்டின் கேட்டாங்க. இதே இன்னொருத்தவங்க அவர் பார்த்தா அவர் குடிச்சிட்டு அவர் குடிச்சிட்டுருக்காரு, இன்னொருத்தர் வண்டியில் வந்து பின்னாடி ஒரு வேடி இருந்தோடனே விட்டாங்க. அதான் இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்க பின்னாடி இருந்தால் விட்றது. ஏன் எனக்கே நடந்திருக்கு, நிறைய பேர் ரோட்டில் பிடிச்சிட்டு வந்தாங்க, நானும் போகும்போது விட்டாங்க.
0: சோ நிறைய வாட்டி மாட்டிருக்கீங்க போல, ரொம்ப நொந்து பேசுறீங்க.
4: அடிய வாங்கிருக்கேன்.
0: ஓ ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். பட் எல்லா டிராபிக் போலீஸுமே இந்த மாதிரி கிடையாது இல்லையா? யாராவது ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்காங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்?
1: டிராபிக் ஆக்சுவலா வந்து பயஸ் சார், சட்டம் வந்து எனக்கு பயஸ் சார், எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்கு, சமமா தான் இருக்கு. வந்து நைட் டைம் உங்க சொல்ற மாதிரி இந்த தம்பி போனாரு மாட்டினாரு அப்படின்ற போது, ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய டூவீலர், இப்போ அவர் டூவீலர் வந்து ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தது காணாம போயிடுச்சு ஒரு 1 year முன்னாடி வேலை செய்யலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு டூவீலர் பிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக விசாரிச்சு அதை விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு லேடிஸ் வந்து போறாங்க, வந்து அவங்களோட சேஃப்டிக்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிபிள்ஸ் போறாங்கன்னா ஒரு லேடியை வந்து இன்னொருத்தரை இறக்கி விட்டு போனாங்க, பாய்ஸ்லாம் போனாங்கன்னா ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் இறங்கு மீது ரெண்டு பேர் போகணும்னு சொல்லிடுவோம். ஸோ இவர் நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி போகணும்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு லேடிஸ் போறாங்க ஒரு அர்ஜென்ட் போறாங்கன்ற போது அவங்கள இறக்கி விட்டு போகும்போது, இது மாதிரி நம்ம தமிழ் மாதிரி பசங்க வந்து லிஃப்ட் வேணுமா, நான் இவங்க போயிட்டு போனேன் கேட்கறதுனால நம்ம வந்து இறக்கி விட முடியல. ஸோ அதனால சரி பரவாயில்ல அவங்க போட்டு, அவங்களும் சின்ன எக்ஸம்ஷன் அவ்வளோதான். எக்ஸம்ஷன்றது அவங்களுக்கு ஜஸ்ட் ஏமா இவெல்லாம் போகாதீங்க நினச்சி சொல்லி தான் போகும் தவிர, அந்த இடத்துல அவங்க பனிஷ் பண்ண முடியாது. பட் பாய்ஸ் வந்து இறக்கி விட்டு போகலாம். நான் இதே வந்து நான் கரெக்டாக வந்து இல்லைம்மா நீங்கள் இறங்கி தான் போகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சார் போலீஸ் நீங்களே வந்து சேஃப்டி எல்லாம் பண்ண கேட்க மாட்டீங்க?
0: ஓகே சார், நைட் டைமாக இருக்கும் போது இப்படி பண்ணுறது தப்பு கிடையாது, பட் மார்னிங் டைம்லயே வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் பொண்ணுகளை விட்டுடுறது இந்த மாதிரி
1: மார்னிங் டைம்ல பாருங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரி லைக் மகா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யாருனாலும் லைசன்ஸ் இல்ல லைசன்ஸ் எல்லாம் சரி லைசன்ஸ் இல்லன்ற போது ஜென்ரலா வெஹிக்கல் செக் எல்லாரும் வெஹிக்கல் செக் பண்றோம். லைக் லேடிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதுல எவ்ரிபடி ஆர் ஸ்டாப்பிங் அண்ட் வி ஆர் டூயிங் ப்ராப்பர் செக் ஃபார் எவ்ரிவன். ஜென்ரல் பயஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது.
2: இல்ல சார் சொன்ன மாதிரி அந்த டிராபிக் காப் என்கிட்ட லைசன்ஸ் கேட்டாரு, லைசன்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த தப்பு தெரிஞ்சிட்டு அவர் லைசன்ஸ் கேட்டாரு, அவரோட டியூட்டி அந்த இடத்துல அவர் செஞ்சாரு. பட் ஹி டிட் பனிஷ் மீ பிகாஸ் ஹி நோ தட் ஐ டிட் கமிட் எனி மிஸ்டேக்.
0: ஓகே, நீங்க எந்த தப்பும் பண்ணல
2: அப்படிங்கறதுனால வேற வழி இல்லாம நான் அந்த ஆட்டோக்கார டேக் இல்லைன்னா என் வண்டியை சத்தியமா அவர் இடிச்சிருப்பாரு, ஃப்ரண்ட்ல ஃபுல்லா இடிச்சிருப்பாரு அந்த ஆட்டோக்கார ஓவர் டேக் பண்ணது அந்த விதம். சோ அதனால லைசன்ஸ் காட்ட சொன்னாரு. நீ உண்மையிலே வந்து உனக்கு வந்து ஏஜ் இருக்கா லைசன்ஸ் இருக்கா இல்லை சும்மா எடுத்து வண்டி ஓட்டுற, எல்லாருமே சின்ன பசங்களை இப்போ கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைசன்ஸ் கேட்டார், லைசன்ஸ் காமிச்ச உடனே பயப்படாமல் ஓட்டுங்கன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார்.
0: ஓகே, பொதுமக்கள் வண்டி ஓட்டும் போது நார்மலாக பண்ணக்கூடிய தப்புக்கள்லாம் என்னென்ன?
2: நார்மலாக வந்து பையன் பொண்ணு ரெண்டுமே பண்ணுற தப்பு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது.
0: ஓகே,
2: அதுலேயும் கொடுமை என்னன்னா முன்னையாவது வந்து கீபேட் இருக்கும் தொடலாம், இப்போ டச் ஸ்க்ரீனு டச் ஸ்கிரீன்ல ஆப்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: கண்டிப்பா
2: சரிங்களா. அது மட்டும் இல்லாம

0: பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் ரெண்டுமே டூ வீலர் போனா சைட் அடிக்கிறாங்க. இது இன்னும் தப்பு. சைட் அடிக்கிறதா இருந்தா தப்பு இல்ல, ஓரமா நின்னு சைட் அடிச்சுட்டு போங்க. நீங்க அடிக்கிறதுனால மத்தவனுக்கு கஷ்டம்.
1: நேத்து அனுபவம் போல மகா உங்களுக்கு.
0: ஆமா, நேத்து நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது பையன் ஏ பாரு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன் வண்டியில. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜீப்ரா கிராசிங்ல ரோட் கிராஸ் பண்ணும்போது ஜெனரல் பப்ளிக் பண்றது என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி கிராஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க, நாங்க வண்டியை வந்து ஜஸ்ட் கிளட்ச் கொடுத்து நாங்க வண்டி நவுத்துவோம். அப்ப திடீர்னு ரெண்டு பேரும் ஓடி வந்து கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்றது மட்டும் இல்லாம எப்படி ஒண்டி ஓடுது பேர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. லாஸ்டா ஓடி வரது அவங்க தப்பு. அட்லீஸ்ட் அவங்க வெயிட் பண்ணி அடுத்த செட் கண்டிப்பா போகலாம். ஓடி வந்துட்டு நம்மள திட்டுவாங்க.
1: எஸ், நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எவ்ரி 20 minutes நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பா டே டு டே லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. பையன் பொண்ணு ரெண்டு பேருமே டிரைவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க.
1: ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மேஜர்
0: மேஜர் காரணம். இதெல்லாம் அந்த கிளட்ச்ல ரைஸ் பண்ணும்போது இடிச்சாலே உங்களுக்கு முட்டியில அடிச்சா முட்டியில இருந்து ரத்தம் வரும் இல்லையா, முட்டி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க முதல்ல அந்த குரூப்போடய கிராஸ் பண்ணிடுங்க, இல்லனா அந்த அடுத்த பேட்ச்ல கிராஸ் பண்ணுங்க. அவ்வளவு ஒன்னும் தலை போற அவசரம் கிடையாது, உயிரை காட்டிலும் எதுவுமே லைஃப்ல.
1: என் வாழ்க்கையை தாண்டி என் வாழ்க்கையில பெரிய எமர்ஜென்சி எனக்கு எதுவும் கிடையாது.
0: சோ அதுக்கு ஏன் உயிர் முக்கியம், அதனால செல்லு சைலண்டா தான் இருக்கும்.
1: கிரேட் மகா. சந்திரன் சார், நீங்க சொல்லுங்க, அதாவது மக்கள் வந்து வெளியில பயணிக்கும் போது வண்டி ஓட்டும் போது அவங்க வந்து காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தப்புக்கள்லாம் என்னென்ன?
2: அவங்க அவசரமா இருக்க எங்கன்னா ஓடிடுவாங்க, குடுன்னு ஓடுவாங்க.
1: ஓகே,
2: நம்ம வண்டி உசாரா தான் நிக்கணும். அவங்க போன பிறகு தான் நம்ம வண்டி எடுத்துட்டு போவோம்.
1: வேற என்னென்ன தப்புக்கள் நினைக்கிறீங்க?
2: அதான் சொல்றேன் மேடம், அவங்க தப்பு தான் அது, நம்ம மேல தப்பு கிடையாது. நம்ம நின்னுறோம்
1: எனக்கு
3: நடந்ததுக்கு பேப்பர் கூட வந்திருந்தது, ஸ்கார்பியோ காரு. அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு
1: பேப்பர்ல வந்துருந்தது,
3: லாஸ்ட் இயர் தீபாவளி பேப்பர் கூட.
1: ஆக்சிடென்ட்
3: ஆனது எங்களுக்கு.
1: ஓகே,
3: உயிர் தப்பினார்கள் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா என்ன ஆச்சு, நாங்க ரெண்டு பேரும் கார்ல, நான் தான்
1: ஓட்டினேன்.
3: நாங்களும் ஓரளவுக்கு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணோம், 80 வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நாங்க வந்துட்டு இருந்தோம். அப்ப வரும்போது அது, அதாவது வேளச்சேரி ஹைவேல, வேளச்சேரி 100 feet ரோட்ல வந்துட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா, அந்த கார்ல ரோட இந்த சைடு சரி இந்த சைடு சரி ஃபுல்லா எம்டியா தான் இருந்தது, யாருமே இல்ல. சரி, நான் என்ன சொன்னேன், இன்னும் கொஞ்சம் வேகமாக போனேன், வேகமாக போனேன். வேகமாக போகும்போது அந்த எந்த ஒருத்தர் எதிர்த்து ரோடை கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணிட்டு என் காரை பார்க்குறாரு, நான் ஹாங் பண்ணுறேன். அவருக்கு நல்லாவே தெரியும் நான் ஹாங் பண்ணுறேன்னு தெரியும். ஆனால் திடீர்னு உள்ளே வந்துட்டார். நான் என்ன பண்ணேன், சரி அவர் இடிச்சிட போகிறோமே அப்படி சொல்லிட்டு நான் திரும்பும் போது எனக்கு கார் ரெண்டு சுத்து, கார் வந்து 3 தடவை பெல்ட் அடிச்சு வந்தது.
1: ஐயோ,
3: பயந்துட்டு நடுவுல நின்னுட்டாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆட்டோக்காரங்க வந்து அப்படி குறுக்க நிறுத்திட்டாங்க, அவங்க இடிக்க போறேன்னு சொல்லிட்டு லாரில இடிச்சு நான் கீழே விழுந்தேன்.
1: சோ இதெல்லாமே தப்பு அவங்க மேலன்னு சொல்றீங்களா, இல்ல உங்க மேலயும் இருக்கு?
3: அதாவது தப்பு என் பேர்ல இருக்கு, என் பேர்ல இருக்குன்னா நான் வேகமா போனேன். மற்றபடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லெஃப்ட்லேயும் பார்க்க முடியல, ரைட்லையும் பார்க்க மாட்டாங்க. அதாவது மெயின் ரோட்டில் போகிறவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கோம், நம்ம ஸ்பீடை ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணி போகிறோம். அந்த சின்ன சந்திலேருந்து வருவாங்க, ஆக்சுவலி அவங்க அந்த இதில் வரவே கூடாது, வந்தாலும் அது ஒட்டி பொறுமையாக தான் வரும். அவங்க வரவங்க அப்படி போகிறது ஒரு மாதிரி வேகமாக சரன் கிராஸ் ஆகுறது. அப்போ நம்ம போகிறப்ப நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போகிறோம், நம்ம ஒரு 80 இல்லை ஒரு 70 ஒரு 60 போனாலும் சரி. 60 போகிறவங்களுக்கு சிலர் வந்து பிரேக்கை பிடிக்கிறாங்க, இப்போ வர வண்டியிலலாம் பிரேக் பிடிச்ச கீழே தான் விழுவுது, அவங்களுக்கு தெரியாது எப்படி இப்போ 60 போகும்போது எப்படி வண்டியை நிறுத்தணும், பிரேக் சடனாக பிடிப்பாங்க கிட்டா கீழே விழுவுறாங்க. நிறைய ஆக்சிடென்ட் அதனால தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபோன் பேஸ்ட்டு போகிறது, ஃபோன் பேஸ்ட்டே இப்படியே அப்படி ஃபோன் பேசுகிறாங்க, பேஸ்ட்டு பின்னாடி வருவான். இவன் 40 தான் போடுவான், ஃபோன் பேஸ்ட்டு இல்லை 40 தான் போவான், பின்னாடி வருவான். என்னென்னா அவன் 60 வருவான், அவன் ஆங் பண்ணுவான், அதனால பண்ணுறது இல்லை, கீழே விழுவுறாங்க. அந்த மாதிரி நடக்குது.
1: ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் வேகமா போறதும் கூட ஆபத்து விளைவிக்கும்.
3: ஆமா, ஆனா வந்து நிறைய பிரச்சனை அவங்களால தான். அவங்க இந்த ரோடு கிராஸ் பண்றதும் சரி, அவங்க விருப்பத்துக்கு அப்படியே சரி,
1: யாரையும் பர்டிகுலரா சொல்ற மாதிரி
3: பொதுமக்களால தான். அவங்க இந்த குழந்தைங்களை விடுறது.
1: அப்ப நீங்க பொதுமக்கள் இல்ல?
3: அதாவது பொதுமக்கள்னா நானும் தப்பு பண்ணிருக்கேன். ஏன் நான் பண்றேன்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணாங்க, நான் பாய் பண்ண, அதுக்கப்புறம்
1: அதனால அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுனால நீங்களும்
3: நான் தப்பு பண்றேன்னா நான் அவங்க தப்பு பண்றேன்னா எப்படி சொல்றது? இப்போ ஒருத்தவங்க பண்றாங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி அடிச்சோ இது பண்ணிருந்தோம்,
1: நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபைனலா நம்ம சார் கிட்ட கேட்க போயிடலாம். சார், நார்மலா வந்து டிராபிக், ஐ மீன் வழியில வண்டி ஓட்டும் போதும் சரி இல்ல போகும்போதும் சரி, மக்கள் பண்ணக்கூடிய நார்மலான தப்புக்கள்லாம் என்னன்னு நீங்க சொல்லுங்க சார்.
4: அதிகமான மக்கள் பேசிக்கா பண்ணக்கூடிய தப்பு வந்து, ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி, ஹெல்மெட், டூ வீலர்ல ஹெல்மெட் நிறைய பேர் போன மிஸ் பண்றாங்க. அதேமாதிரி வந்து சீட் பெல்ட் இந்த கார். ஸோ இது பேசிக் மிஸ்டேக்ஸ் எவ்ரிபடி இஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங். எவ்ரிபடி சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நம்ம உடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கு எல்லாம் மாறிட்டு வராங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாப் லைன் வயலேஷன், அதாவது ஸ்டாப் லைனில் யாரும் ஸ்டாப் லைன் நிற்கிறது, ஸ்டாப் லைன் நிற்கிறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி போனால் அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நிற்கிறாரு, கொஞ்சம் இன்னும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ல போனோம், மாறி ஸ்டாப் லைனுக்கு ஒரு ரெண்டு மூணு வண்டி ஃப்ரெண்ட்லியாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு, அந்தளவுக்கு எல்லாமே வந்து போட்டி போட்டு ஃப்ரெண்ட்ல வந்துட்டுருக்காங்க. சிக்னல் வயலேஷன், லைக் மிஸ்டர் தமிழ் சொன்ன மாதிரி இந்த லைட் போட்டாலும் நிற்கிறது இல்லை, அது ரெட்டா இருந்தாலும் சரி கிரீனா இருந்தாலும் சரி எல்லாம் அதை கவனிக்கிறது இல்லை அவங்க. ஸோ
1: அவர் எல்லாம் சொல்றத பார்த்தா இது எல்லாமே அவர் செஞ்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார்.
4: செஞ்சாலும் அதை கரெக்டாக சொல்றாரு.
1: ஆமா,
4: ஸோ அது மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை. ரெண்டு அந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். ஸோ இப்போ இஃப் யூ ட்ரிங்க் ட்ரோன் ட்ரைவ் அப்படின்னு சொல்றோம், ஆனால் வந்து தண்ணி சாப்பிட்டா ஒரு ட்ரைவர் வச்சு ஓட்டு போகலாம் கார் அவங்க, பட் அவங்க அதை தாண்டி அவங்களே ஓட்டு போறதுனால மிஸ்டேக் ஆகுது. என்னதான் வந்து நம்ம வந்து கரெக்டாக ரோடை பார்த்து சாலையை பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொன்னாலும், உங்களை மாதிரி காலேஜ் எம்ஓபி ஐஸ்னு காலேஜ் பக்கத்துலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு எல்லாரும் லைக் மகா சொன்ன மாதிரி அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க பார்த்துன்னு ஓட்டுறாங்க. ஸோ அது கேண்டம் தமிழ் மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க, யாரும் இங்கிலீஷ் பேசினா பார்த்து திரும்பிடுறாங்க ஒன்று.
1: ஆமாம், கண்டிப்பாக.
4: அது மாதிரி வந்து மொபைல் ஃபோன், வண்டி ஓட்டும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். ஆக்சுவலி இப்போ மகா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, சைலண்டில் போட்டு போகிறாங்க நீ. ஆக்சுவலி சில பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் நடந்தது, அவர் வந்து சும்மா சைலண்டில் போயிட்டார். அவர் இங்கேருந்து தாம்பரம் போகணும், நுங்கம்பாக்கம்லேருந்து தாம்பரம் போகணும். அவர் நுங்கம்பாக்கம்லேருந்து ஒரு டூ மினிட்ஸ் போகும்போது என்னாச்சு, அவர் கால் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில், இவர் சைலண்டில் போட்டு இல்லை இல்லை சேஃப்டியாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, தாம்பரம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா மிஸ் கால் வந்து எடுத்து பார்க்குறாரு, ஒன்றையும் பார்த்தா அப்போ தான் சொன்னாங்க, ஏன் தாம்பரம் நீ இப்போ தெரிய வந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ மினிட்ஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க, ரன்ஸில் திரும்பி போயிட்டா வர முடியாது. ஸோ நம்ம வந்து சைலண்டில் போட்டு ஓட்டணும் அவசியம் இல்லை, கால் எதாவது வந்ததுன்னா பொறுமையாக ஓரமாக நின்று எடுத்தா பேசினாலும் போதும். வண்டி ஓரமாக நிறுத்திட்டு பேசுங்கன்றதான் வந்து எங்களோட ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டும் போது வண்டி ஃபோன் எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது.
1: அதையும் தாண்டி பல இடத்துல ஓரம் கட்டவே இடம் இல்லையே சார்.
4: ஓரம் இடம்லாம் இருக்கிற இடத்துல நிறுத்த முடியும், அதுக்காக இல்லைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு சான்ஸ் எல்லாம் ஓரம் நிறுத்தி நின்று பேசலாம். அதுக்காக
1: இப்போ நடக்கக்கூடாத இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் வந்து பப்ளிக்கை பிளேம் பண்ணுறாங்க, அண்ட் பப்ளிக் வந்து டிராஃபிக் போலீஸை பிளேம் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை ஏதாவது மேஜராக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் தான், இதுக்காக தான் பிளேம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மக்கள் வந்து டிராஃபிக் போலீஸை பிளேம் பண்ணுறதும், அவர் வந்து சரியில்லை, அவர் வந்து சிக்னல் போட்டது சரியில்லை, அதை பண்ணது இது அவர் போடவே இல்லை அதனால தான் ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இவங்க அவங்கள பிளேம் பண்ணுறதும் அவங்க இவங்கள பிளேம் பண்ணுறதும் இந்த மாதிரிலாம் நடக்கும்.
0: ஸோ இதில் வந்து டிராஃபிக் காப் அண்ட் பப்ளிக்கு வேலை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதில் சம்மந்தப்பட்ட ஏ அண்ட் பி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு முழு காரணம். எல்லாமே டிராபிக் போலீஸே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க டிரைவிங் கத்துக்கும் போது நீங்க என்னோட அண்ணன் கத்து கொடுக்குறான், அப்பா கத்து கொடுக்குறாங்க, நீயே இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியலாம். பட் ப்ராப்பரா கத்து கொடுக்கறது ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க அப்பா அம்மா கூட நிறைய படிச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரி தானே நீங்களும் வந்து டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ டிராஃபிக் காப் வந்து கத்த தான் கத்துவாங்க பப்ளிக் மேலே, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உயிர் போயிடுச்சு, அவங்க அந்த ஆஸ்பெக்டில் பார்ப்பாங்க. நான் நம்ம ஆக்சிடென்ட் நம்ம பப்ளிக்காக ஒரு ரோட்லேருந்து பார்த்தோம்னா என்றைக்காக ஒன்று தான் நம்ம ஆக்சிடென்ட் பார்க்குறோம், அவங்க டே டு லைஃப் பார்க்குறாங்க. ஸோ உயிரோட வேல்யூ அவங்களுக்கு இன்னும் மோராக தெரியும்.
1: ஓகே,
0: அவங்க கத்துறதுக்கான அம்மா அப்பா நம்மளை திட்டுறதுக்கான காரணம் என்ன, நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம சேஃபாக இருக்கணும், அந்த ஆஸ்பெக்ட் தான் டிராஃபிக் காப்பும் சொல்கிறாங்க. தயவுசு சேஃபாக வாங்கப்பா, இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களும் சொல்ல வராங்க.
1: ஓகே,
0: சோ நம்ம வந்து எல்லாமே வந்து போலீஸ் தான் ஃபீட் பண்ணுவாங்கன்னு இல்லாம நீங்க நெட்ல இருந்து நிறைய கத்துக்கோங்க, கிளாஸ் போய் கத்துக்கோங்க, நீங்க உங்களை சேஃபா வைங்க. சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க ஓட்டுற வண்டியை நீங்க சேஃபா வச்சுக்கிட்டாலே நீங்க சேஃப், அதையும் தாண்டி எழுத்தாப்புல இருக்கவங்களும் சேஃப். சோ வண்டியில ஒரு கீரல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டுங்க. இது எனக்கு நான் டிரைவிங் கத்து கொடுத்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க, வண்டியில ஒரு கீரல் படக்கூடாது நினைச்சு வண்டி ஓட்டினீங்கன்னா நீங்க சேஃப், ஆன் தி அதர் ஹேண்ட் ஆப்போசிட் பார்ட்டியும் சேஃப்.
1: தமிழரசன் நீங்க சொல்லுங்க.
3: நம்ம வந்து போலீஸை வந்து பிளேம் பண்ண முடியாது, அவங்களை கண்டிப்பாக பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு தான். அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது, இப்போ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போலீஸ் தேவை, இல்லைன்னா நம்ம முக்கள் ஏன்னா இவன் ஒரு பக்கம் நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளுக்கு வேலை அர்ஜென்ட் நம்ம போவோம், இவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க போவாங்க, இல்லை அவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க வருவாங்க. ஸோ கண்டிப்பாக போலீஸுங்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயமும் சரி. ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் நடந்தது தான், நான் தான் பண்ணாது சரியா, நான் வந்து ராங் ரூட்ல, நான் ஒரு அர்ஜென்ட்
1: தெரியுது ஆரம்பத்திலே நான் நினச்சேன்,
3: இல்லை நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ராங் ரூட்ல, நான் வந்து ஒரு ராங் ரூட்ல, அப்போ வந்து அப்போ போலீஸ் இருக்காங்க எனக்கு தெரியலை, நான் வந்துட்டேன், அதாவது நான் லெஃப்ட் எடுத்தோடனே அவங்க வந்துட்டாங்க, சரி நான் அவங்கள்ட்ட நான் போகணும் அவங்ககிட்ட, ஏன்னா என்கிட்ட அப்போ லைசன்ஸ் இல்லை, நான் அவங்ககிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க பிடிக்க வரப்போ நான் சொந்தல பூந்துட்டேன், அதாவது பூந்தோனையும் அவங்களை எப்படி பிடிக்க வந்தாங்கல்ல, பிடிக்க வந்தோடனே நான் அப்படி விலகிட்டேன், அவங்க கீழே அதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க
1: போலீஸ வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு.
3: நான் சொல்றேன் அப்போ வந்து மத்தவங்க
4: பாக்குறாங்க,
3: இல்ல மத்தவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, என்னை பிடிச்சி கொடுக்கணும், இல்ல என்னை பிடிக்கணும், இல்ல அவனை பிடிச்சி பனிஷ் பண்ணணும், அவங்கள யாருமே நினைக்கல, எல்லாருமே சிரிச்சாங்க. அப்போ வந்து நம்ம போலீஸ் அப்ளை பண்ண முடியாது, அப்போ தப்பு பண்ணது நான், அது பொதுமக்கள் பார்த்து ரசிக்க தானே செய்யறாங்க.
1: உங்களை வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால,
3: விட்டுட்டாங்கன்னு இல்ல, அவங்க என்னை பிடிக்க வந்தாங்க, அதாவது என்னை பிடிக்க வரப்போ நான் பண்ணதுனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க. சோ மத்தவங்க அதை பார்த்து சிரிச்சாங்க, சோ அவங்க சிரிக்கிற போலீஸ்காரங்க கீழே விழுந்துட்டாங்க, அப்ப என்னை பிடிச்சிதானே கொடுக்கணும் அவங்க கிட்ட, அவங்க வந்த ரூட்டு ராங்க, அதுவும் அவங்க போலீஸ் பிடிக்க வரப்போ அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகிறோம், அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பிடிக்கதானே, அவங்களுக்கு பொதுமக்கள் பிடிச்சதான சிரிக்கிறாங்க பொதுமக்கள், இது தப்பு இல்ல கண்டிப்பா. அப்ப நம்ம போலீஸ் வந்து ப்ளேம் பண்ண முடியாது
1: சார், இவரோட லைஃப்லயே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு நான் நினைக்கவே இல்ல, அது இவ்வளவு பிராங்கா வந்து சொல்றீங்க நீங்க. ஓகே தமிழ், இன்னும் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா சாருக்கு இல்லையா? அவ்வளவுதான். ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார்.
4: தவறுகள் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்காம இருக்கிற தவறுகள் இருக்கு. இந்த போலீஸ் மேல தவறு சொல்ற சில நேரத்தில் எப்படி பாத்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் வந்து மூவிங் டிராஃபிக் இருக்கும், போலீஸ் வந்து ஸ்டாப் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப வேகமாக வந்து திடீர்னு சடனாக பிரேக் பண்ணும்போது பின்னாடி ஆளு அடிச்சிருவாரு, உடனே வந்து போலீஸ் ஸ்டாப் சொன்னதான் வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பாரு, அதுதான் போலீஸ் ஏதாவது சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ சொன்ன மாதிரி ரேஸ் டிரைவிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ரேஸ் டிரைவிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, நம்ம போலீஸ் வந்து இருக்கும்போது அவங்க சிக்ஸாக் போட்டு போலீஸே ஏமாற்றி போகிற மாதிரி ட்ரை பண்ணும்போது அதையும் தாண்டி போலீஸ் பிடிக்க தான் ட்ரை பண்ணுவோம் நம்ம மேக்ஸிமம். ஓ பிடிக்கும்போது அவங்க அதில் கீழே விழுந்தாலும் போலீஸ் பிடிக்க வந்தாங்க அதான் கீழே விழுந்தாங்க சொல்லி சொல்கிறாங்க தவிர, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவங்க யாரும் கேட்கறதில்ல. இப்போ போலீஸ் பிடிக்க போனாங்க அதனால இவங்க கீழே விழுந்து அடிப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தவிர, இந்த இடத்துல வந்து அவன் ஃபாஸ்ட்டாக போனால் தான் போலீஸ் பிடிக்க போனாங்க அவன், பட் அவன் என்ன எதுக்காக ஃபாஸ்ட்டாக போனான், மேபி ஒரு ஸ்னாச்சிங் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போனானா, இல்லை வந்து வேறு ஏதாவது அஃபென்ஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக
1: போயிருக்கானு
4: தெரியாது. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ போலீஸ் ஒருத்த வேகமாக போகிறான், ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகிறான்,
3: வேகமாக போனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க அவன் கீழே விழுந்துரும், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் அவங்க பிடிக்கிறாங்க, நாங்கள் என்ன அதை தப்பாக எடுத்துக்கிறோம், அவங்க வந்து பிடிச்சி நம்ம ஃபைன் போகிறாங்க அதை ஒரு போகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து வேகமாக ரேஸ் ஓட்டக்கூடாது, நார்மலாக போனால் ஏன் பிடிக்க போகிறாங்க, எவ்வளோ போய் ரோட்டில் போகிறாங்க, வேகமாக போகிறதுனால தான் பிடிக்கிறாங்க.
1: சார் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தன்னோட உயிரை காப்பாற்றிக்க டிராஃபிக் போலீஸ் தான் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லி நம்ம பண்ணணும் அப்படின்றது இல்லை, நம்ம நம்மளை பார்த்துக்க நமக்கு தெரியாதா, ஒருத்தர் சொல்லி தான் நம்ம அதை செய்யணுமா, அது அவங்களோட டியூட்டி கண்டிப்பாக அவங்க சொல்லி தான் ஆகணும் இல்லையா.
4: இந்த டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாருமே வந்து எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க, ஸோ மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து ப்ராப்பராக ரெகுலைஸ் பண்ணி பண்ணுறது தான் டிராஃபிக்கோட வேலை. ஸோ டிராஃபிக் ஸ்காட்டர் டிராஃபிக் ரெகுலேஷன், இப்போ மக்கள் டிராஃபிக்கை வந்து இந்த மூவிங் டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் டிராஃபிக் ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இன்னொரு டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஸோ ரெண்டு டைரக்ஷன் கிளாஷ் ஆகக்கூடாது, அதை வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் ரெகுலேஷனை வந்து கடைப்பிடிச்சா தான் கிளாஷ் ஆகாமல் இருக்குது தான் கான்செப்டே சரிங்களா. ஸோ யூ ஹவ் டு கோ பிஹைண்ட் த டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை, லைக் உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் சரிங்களா. ஸோ இந்த தமிழ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவர் ஐடியில் போயிருக்காரு, அண்ட்ரட் போ ட்ரை பண்ணாரு, இது எல்லாமே அவரோட மிஸ்டேக்ஸ். அப்போ வந்து அவர் கிராஸ் பண்ணுறவங்களை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா கிராஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து 40 ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி வருவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு வந்து பெடஸ்ட்ரியனை வந்து குறை சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு மாற்றி மாதிரி குறை சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து வண்டி கரெக்டாக வரும்போது அவங்க பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பார்த்து போகிறது அவங்க சென்ஸு. அதுமாதிரி இவர் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களே, ஸ்பீட் மேலே ஓட்டக்கூடாதுன்னு வரது இவரோட சென்ஸு. ஸோ ரெண்டு பேருமே வந்து சென்ஸ்லெஸ்ஸாக பண்ணுறதா ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இஃப் யூஆர் சென்சிபிள் த ஆக்சிடென்ட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் உண்மையாக ஆக்சிடென்ட்ஸாக இருக்கும். ஸோ இவெல்லாம் சென்ஸ்லெஸ் ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது, இதுமாதிரி இவர் மேலே மிஸ்டேக் தான் சொல்ல முடியும். இவர் அந்த ஸ்பீடை தாண்டி போகிறோம் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் எடுக்க லாட் ஆஃப் ப்ராபிலிட்டி. ஸோ ஆக்சிடென்ட் ஜென்ரலாக நார்மல் ஆக்சிடென்ட் என்னது, ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது, திஸ் இஸ் நோ எக்ஸ்ப்ளனேஷன். அதான் ஆக்சிடென்ட், இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலே ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ இது பிகாஸ் ஆஃப் இஸ் கேர்லெஸ்னஸ்.
1: வண்டியில போகும்போது ரயில்வே கேட்டா போட்டிருந்தாலும் சரி, அந்த கேட்டை தாண்டி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஹீரோயிசம் காட்டுவாரு. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்திரன் சார் சொல்ல நினைக்கிறீங்க, பிளீஸ் சொல்லுங்க.
0: தெரியும். ஆனால் அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரண்ட்டில் ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுறது, காரை வேகமாக இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் க்ராஸ் பண்ணுறது, பைக் வச்சு க்ராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறாங்க.
1: நான் சொல்லலை சார், புள்ளத்தை ஆரம்பத்துலேருந்து தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூ
0: இல்லை, அது சினிமாவில் ரொம்ப ஸ்லோ வரும் நிறுத்துன்னு சொல்லி இங்கே டேரக்டர் மைக்கில் சொல்லிட்டார்னா நிறுத்திடுவார். ஆனால் உண்மையிலே ரியல் லைஃப்பில் ட்ரெயின் நிற்குமா? நிற்காது. ஜென்ரலாக வந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் போட்டாலே ஒரு 100 இல்லை 200 மீட்டர் தாண்டி தான் போய் நிற்கும். ஓகேங்களா? சடனாக நம்ம வந்து சைக்கிள் நிறுத்துகிற மாதிரி நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு வர முடியாது. ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டண்ட் வேலை தயவுசெய்து பண்ணாதீங்க. சினிமாவில் பண்ணும்போது ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரியான ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிப்பு உடஞ்சிரும். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேலை பண்ணாதீங்க. சினிமாவில் பார்க்கறதோட கை தட்டுறதோட விசில் அடிக்கிறோம் நிறுத்திக்கோங்க. ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணாதீங்க.
1: ஓகே மகா, தேங்க்யூ. தமிழரசனை பார்த்தா இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தமிழரசன், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
3: அம்மா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இல்ல என்ன சொல்ல வரேன்னா,
1: அம்மாவா இல்லையா?
3: இல்லங்க.
1: ஓகே,
3: நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர். ஓகேவா? பைக் ஸ்டண்ட் பண்ணுவேன்.
1: ஓகே,
3: நான் வந்து 1.5 இயர்ஸா நான் அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதாவது எப்படி சொல்கிறது, நாங்களாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த நான் ஜாக்கெட் போட்டு பண்ணுவேன், ஷூஸு, ஹெல்மெட்டு. இப்போ இதெல்லாம் இல்லாமல் பண்ணால் எனக்கு சொல்லித்தரவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். கோச்சுலாம் திட்டுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அது இல்லாமல் நான் முன்னாடி இருந்தேன், டென்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க, சிலர் வந்து நாங்கள் பண்ணுறப்போய் சொல்லுவோம், இந்த மாதிரி நாங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். சிலர்லாம் அந்த ஆர்வ குளாரில் என்ன தெரியும் பண்ணுவாங்க, இந்த ரோட்லேயே அதாவது பவர் வீலிங் வீலிங் பண்ணுவாங்க, அப்படி வீலிங் பண்ணி பின்னாடி
1: விழுந்துருவாங்க,
3: இல்லை ஸ்டாப் அடிக்கிற சொல்லிட்டு முன்னாடி விழுந்துருவாங்க. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சாதாரண வீலி பண்ணுறதுக்கே நாங்கள் ஒரு 6 மாதம் ஆச்சு எனக்கு. அதாவது நான் வீலிலேயே ஸ்ட்ரெச் அடிச்சு போகிறதுக்கே எனக்கு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணேன். சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்தோன்னே வந்தம்மா எடுத்தம்மா கொத்தம்மா அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. வராங்க, வண்டியை வீலை தூக்குறாங்க, அப்படி பார்த்துறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா பார்த்து கேட்டு போகிறாங்க. அதே மாதிரி படத்துலலாம், அந்த படத்துலலாம் அவங்க சும்மா ஸ்பீடா மீட்டர் மட்டும் தான்
1: 200 வந்து ஒரு கெத்து கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. சோ இத நம்ம ரியல் லைஃப்ல பண்றது அப்படிங்கிறது நமக்கு ஆபத்தானது.
3: ஆமா, கண்டிப்பா ஆபத்தானது.
1: சோ உங்களுக்குள்ள ஒரு நீங்க வந்து ஒரு மல்டி டாலண்டட் பர்சன்.
3: நானும் அதே மாதிரி தான்
1: அங்க வந்து மென்ஷன் பண்ண விரும்பறீங்க.
3: நானும் ஒரு ஆர்வக்குள்ளர் தான். நானும் இதே மாதிரி ஸ்டண்ட்லாம் பண்ணுவேன், பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கேன் அப்படினு சொன்னா ரோட்ல பண்ணிருந்தேன். எனக்கு கால் லிக்க மாட்டேன்.
1: ரோட்ல பண்ணிட்டு இருந்தீங்க?
3: இல்ல, ரோட்ல பண்ணினா எனக்கு கால் லிக்க மாட்டேன் கால். அதான் சொல்றேன், இப்ப யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி பண்ற, அதாவது இந்த இடத்துல இதுதான் பண்ணும், அந்த இடத்துல தான் பண்ணும். இப்போ வந்து இந்த ரோட்ல போறப்போ ஒரு இந்த அளவு ஸ்பீடு இந்த இதான் போகணும் இருக்கு. அதை விட்டு இங்க வீல தூக்கிட்டு 80ல போய் 100ல போனா கீழே தான் விழுவோம், வரதான் செய்வோம், மண்ணுக்கு செய்வோம்.
1: சோ நம்ம போலீஸ் வந்து இங்க இருக்காரு அப்படிங்கறதுனால சில விஷயங்கள்லாம் மறைச்சு அப்படியே பேசுறீங்க. ஓகே, தமிழரசன் சார் கிட்ட நம்ம அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: இதுல இருந்து பாத்தீங்கன்னா, இதுல எல்லா சொல்ல விஷயமும் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே தமிழே சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த நம்ம இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு போகிறது தான் தவிர, ஏன்னா நம்ம ஹீரோயிசம் காட்டிருக்கோம்,

0: வேற எதுக்கும் இடம் கிடையாது. ஸோ இவங்க சொல்றது தனி பிளாட்ஃபார்ம், இவங்க வந்து தனி பிளாட்ஃபார்ம், அதுக்காக தனியா சிட்டியில ஒதுக்குறதுல ஸ்ரீபெரும்புதூர்ல ரேசிங் பிளாட்ஃபார்மா வச்சு அங்க வந்து அவங்க பிராக்டிஸ் ஸ்டண்ட்ன்றப்போ அது டிஃப்ரெண்ட். இங்க மக்கள் போற இடத்துல வந்து இன்பிட்வீன் இந்த மாதிரி இவங்க ஸ்டண்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்றதுனால இவங்களுக்கும் பாதிப்பு, ரெண்டாவது பின்னாடி வர மக்களுக்கும் பாதிப்பு. ஃபேமிலிஸ் குழந்தைங்க எவ்வளவு பேர் வராங்க, ஸோ அவங்க இவங்கலாம் நிறைய அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது வந்து படத்தை பார்த்து இதில் வந்து ரொம்ப வர்றாங்க அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து படத்துல வந்து ட்ரெயினை ஜம்ப் பண்ணுற மாதிரி இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பியும் சரி ஒரு இதெல்லாம் ரீ ஷார்ட்னு எடுக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து கீழே விழுந்த மாதிரி காண்பிக்கனா திருப்பி ரீ ஷார்ட் அவங்க எடுப்பாங்க, எல்லாமே ப்ராப்பர் சேஃப்டியோட பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து யாராவது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா திருப்பியும் ஜாயின் ரீஜாயின் அப்படின்னு சொல்லுமா, உடனே எதுவும் ஓட்டிக்குமா? ஸோ அது கிடையாது. ஸோ இது மாதிரி மக்கள் அந்த படத்தை பார்த்து தான் பண்ணுறாங்கல்ல. பட் ஜென்ரலாக தே வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ தேர் பேசிக் ஹீரோயிசம் அவ்வளோதான். ஸோ இதை வந்து அது காட்டாமல் இருக்கணும் மைண்ட் எல்லாமே ப்ராப்பர் சென்சிபிள் நம்ம ஒர்க்கில் இன்னொருத்தர் போய் சேர்ந்துடும். வீட்டில் நம்மளாக வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அம்மா அப்பா நம்மளாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, பிள்ளைக்குட்டி நம்மளாக மீன்ஸ் வெயிட் வெயிட் பண்ணியிருக்காங்க, ஒய்ஃப் வெயிட் பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிருக்காங்க, நினச்சாலே போதும் சென்சிபிளாக ஒருத்தவங்க ஒரு இடத்துல இன்னொருத்தர் போய்
1: ஃபேக் லைசன்ஸ் அப்படிங்கறது வந்து இப்போ அதிகமாகவே ஆயிடுச்சு சார். இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஆயிடுச்சு?
0: ஃபேக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கு ஃபேக் லைசன்ஸா? உங்களுக்கு வந்து போலி லைசன்ஸ் வச்சுக்கிறது பெரிய இட்ஸ் நாட் அ பிக் திங். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது சி வென் சம்திங் சம்திங் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லா பைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், எல்லா வெஹிக்கல் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹேவ் எ பை வேலிட் லைசன்ஸ் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் த இன்சூரன்ஸ். அப்படிலாம் கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி ஃப்ரம் யுவர் ஓன் பாக்கெட். அதுக்காக தான் வந்து எல்லாருமே ப்ராப்பர் இன்சூரன்ஸ் வைக்கிறது இஃப் இட்ஸ் அ ப்ராப்பர் லைசன்ஸ். இப்போ ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் வந்து ஒருத்தர் வண்டி ஓட்டினாங்கன்னா அந்த கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி பெய்ட் பை த பர்சன், இட் கேனாட் பி பெய்ட் பை இன்சூரன்ஸ். ஆனால் நீங்கள் வந்து ஃபேக் லைசன்ஸ் வச்சு ஓட்டுறதா இருந்தால் ஃபைனலாக வந்து யூ ஹவ் டு பே அ பிக் காம்பன்சேஷன் அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபேக் லைசன்ஸ்ன்றது எல்லாருமே நாங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்கோம். வென்எவர் இட்ஸ் கெட்டிங் அ ஃபேக் லைசன்ஸ் செக் வெஹிக்கல் செக் போது வி ஆர் டேக்கிங் ப்ராப்பர் ஆக்ஷன், நெசசரி ஆக்ஷன்ஸ்.
1: சார், இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா மக்கள் வந்து டிராஃபிக் பற்றி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகணும், இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எஸ்பெஷலி. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சார்.
0: மக்கள் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ணணும். ஸோ வெளியே நம்ம வந்து வெளியே போனாலும் ஃபாரின் ஆப்ஜெக்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நடுவில் நம்ம தாண்டி போகிறோம் நினைக்கும் போது ஸோ வி ஷுட் பி சென்சிபிள். நம்ம நடந்து போனாலும் சரி, ஒன்ஸ் வி ஆர் அவுட் வி ஆர் அ பெடஸ்ட்ரியன். ஸோ அந்த பெடஸ்ட்ரியன் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுமோ அந்த பெடஸ்ட்ரியன் ரூல் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டூ வீலருக்கு என்ன ரூல்ஸ் என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், ஒரு த்ரீ வீலருக்கு என்ன ரூல் கொடுத்துருக்கோம், ஃபோர் வீலருக்கு என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், யாருக்கு எந்த லேன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஸோ தெர் பி நோ ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேசிக்காக ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு ரைடர் ஸோ ரைடர் டிராவலர் எப்படி பண்ணணும், வெஹிக்கல் டூ வீலராக இருந்தால் கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் ஹெல்மெட் ஃபார் இஸ் பர்சனல் சேஃப்டி. அதேமாதிரி வந்து ஃபோர் வீலர் போகும்போது ஆல் தி பேசஞ்சர்ஸ் வந்து சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் திங். பை ஸ்டாப் லைன் வரும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த ஸ்டாப் லைனை தாண்டாமல் கரெக்டாக எல்லாருமே சி நோபடி வாண்ட் டு ஹர்ட்ஸ் எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும் போது ஸ்டாப் லைன் கரெக்டாக பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படும். அதே மாதிரி சிக்னல் வயலேஷன், ஸோ வென் இட்ஸ் ஸ்டாப் யூ ப்ளீஸ் லிசன் டு இட், அதுமாதிரி நில்லுங்க. ஸோ அந்த சிக்னலை மீறி போகணும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் வரும்போது அவங்கள லைக் அந்த அவங்க இன்னொரு க்ரீன் சிக்னல் இருக்கும் பட் இங்கே வந்து நீங்கள் ரெடியில் இருக்கும்போது போனீங்கன்னா தே கான் ஸ்டாப் ஃபார் யூ, டெஃபினெட்லி அங்கே கொலிஷன் இருக்கும். ஸோ உங்களால் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க கம்ப்ளீட். நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்கே போகவே முடியாத நிலைமை ஆகிடும் கடைசியில். நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுமே கொஞ்சம் வேகமாக போகலாமே நினச்சி போவீங்க, கடைசியில் அந்த ஒரு இடத்துக்கு போய் சேரே முடியாத நிலைமையாக ஆகிடும். நோ பார்க்கிங்கில் வந்து கரெக்டாக வண்டி பார்க் பண்ணுங்க. ஸோ நோ பார்க்கிங் எதுக்கு போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜஷன் ஏற்படுது, ஸோ ஃப்ரீ ஃப்ளோ டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நோ பார்க்கிங் கொடுத்துருக்கோம். பட் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பியும் சரி நாங்கள் வந்து எவ்வளோ தான் போயிட்டு அந்த இடத்துல நோ பார்க்கிங்லேருந்து எடுத்து வந்து டோ வச்சாலும் அகே அகைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ போலீஸ் எவ்வளோ தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அங்கே நோ பார்க்கிங் வண்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஈவன் தே ரெடி டு பே த ஃபைன், ஸோ பே பண்ண ஃபைன் தானே பே பண்ணிட்டு போயலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிடிச்சா தானே ஃபைன் பண்ணுவோம். ஸோ போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் விஷயம் சென்சில் நோ பார்க்கிங் போட்டால் அவங்களுக்கு ஓகே அதுக்கு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் டு டேக் இட் சென்சிபிளி. அங்கே வந்து நோ பார்க்கிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரல் சுச்சுவேஷனுக்கு வந்து வி ஷுட் கோப் அப் அண்ட் வி ஷுட் கோஆர்டினேட் வித் த கவர்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி இல்லையா, ஸோ நம்ம வந்து இந்த இஷ்யூ இவன் கோஆர்டினேட் பண்ணியிருந்தாலே டெஃபினெட்டாக ஒரு நாள் இந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக சீக்கிரமாகலாம், மீன்ஸ் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லெஸ் கண்ட்ரியை உருவாக்கலாம். ஸோ பீப்புள் ஷுட் பி வெரி சென்சிட்டிவ் அபவுட் திஸ்.
1: சார், இவ்வளோ நேரம் வந்து டிராஃபிக் பற்றி நிறைய டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க, அண்ட் உங்களோட பிஸி டைம்லேயும் உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
1: மக்கள் சார்பாக நீங்கள் மூணு பேர் இங்கே பேசினதுக்கு ரொம்ப நன்றி மகா. தமிழரசன் அண்ட் சந்திரன் சார், தேங்க்யூ. That was an intense discussion on traffic and its situation in our country, rather our city. Traffic rules are made for us to follow. After all, it's made for our safety and well-being.
2: Taking bribe is wrong, but giving bribe is also wrong.
3: லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு.
4: ரிஷ்வத் லேனா ஜுர்ம் ஹை, பர் ரிஷ்வத் தேனா பி ஜுர்ம் ஹை.
5: Produced and brought to you by MOP CRS 107.8 FM.
4: So all we can say is if we all follow traffic rules, then traffic will be regulated properly and therefore no traffic jams at all. Breaking rules do seem fun, but in this case it's at the stake of risking your own life. Think good, be good, do good. Thank you for tuning into MOP CRS 107.8 FM. This is RJ Priyanka, RJ Merlin and RJ Priyal signing off. Fir milenge.
6: Connect from the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
8: நமது சமுதாயம்,
7: நமது வானொலி,
8: நமது பெருமை.
9: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
10: என்னங்க
9: பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
10: இருங்க, இதா இத
9: குடுக்கறேன்.
11: எக்ஸ்கியூஸ் மீ,
9: என்னங்க
11: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
9: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
11: நேத்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
9: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல
11: பாத்தீங்களா? ரேட்ட மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
9: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
11: இப்போ இந்த மருந்தையாத பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
9: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
12: நுகர்வோர் கவனிக்க,
11: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
12: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
13: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இது கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளை தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி

0: upright. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ஹரிணி. ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்க அம்மா எங்க அம்மா எங்கன்னு தேடிட்டு வரத பாத்துருப்போம். ஆனா இப்போலாம் போன் எங்கம்மா, சார்ஜ் போட்டிருக்கான்னு கேக்குறாங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 15 வயசு குழந்தைகிட்ட, சின்ன குழந்தை நீ, உனக்கு என்ன தாண்டாமா பிரச்சனை, ஒண்ணு அமைதியா இருக்க இல்ல கத்திட்டே இருக்கன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தலையில இருக்க முடியில இருந்து கால்ல இருக்க நெகம் வரைக்கும் பிரச்சனையா சொல்லுவாங்க. என்னதான் கேக்குற நமக்கு புதுசா இருந்தாலும் அதை கடந்து வர அந்த குழந்தைக்கு தானங்க தெரியும் அதனுடைய தாக்கம் என்னன்னு. அதை பத்தின ஒரு சின்ன உரையாடல் தான். இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, நம்ம கூட இணைஞ்சிருக்க எல்லாருமே 19 வயது முடியிற தருவாயில இருக்கவங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய 13 வயதுல அவங்க சந்திச்ச பிரச்சனைகள், அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்னு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. அதை கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன், நீங்களும் கேளுங்க. அவங்கள பத்தி நான் ஒரு சின்ன அறிமுகம்.
1: வணக்கம், என் பேர் நிகிதா.
2: வணக்கம், என் பேர் ஜெய்னா.
3: வணக்கம், என் பேர் முஸ்கான் சர்மா.
4: வணக்கம், என் பேர் கிருத்திகா.
5: வணக்கம், என் பேர் வெனிஷா.
6: வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி.
7: வணக்கம், என் பேர் காவ்யா.
8: வணக்கம், என் பேர் ஆசிஃபா.
0: என்னுடைய முதல் கேள்வி ஜெய்னாக்கு தான். முதல் முறையா நீங்க டீனேஜ் பருவத்துல அடி எடுத்து வைக்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க?
2: ஹலோ லிசனர்ஸ், நான் ஜெய்னா பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் டீனேஜ் வார்த்தை கேட்கும் அப்போ நான் யோசிச்சேன், டீனேஜ் பீரியட் ரொம்ப ஜாய்ஃபுல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாதிரி இல்ல ரியாலிட்டியில. ரியாலிட்டியில டீனேஜ் பீரியட்ல ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்கும். அது கரெக்ட் தான். பட் டீனேஜ் பீரியட்ல ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன்.
0: நீங்க சொல்லுங்க ஆசிஃபா, உங்களுடைய டீனேஜ் அனுபவம் எப்படி இருந்தது?
8: ஹலோ நேயர்களே, நான் ஆசிஃபா பேசுறேன். நான் டீனேஜ் குள்ள என்டர் ஆகும் போது நான் வந்து ஒரு பெரிய பொண்ணா ஆக போறேன், எனக்கு வந்து ரெஸ்பெக்ட்லாம் நிறைய வரப்போகுது, பெரிய பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒர்க்ஸ், இந்த மாதிரி தான் நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்கும் போது, ஓ, நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா அவங்க கொண்டு போற வழி வந்து வேற ஒரு வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
0: நீங்க சொல்லுங்க முஸ்கான், உங்களுடைய டீனேஜ் எப்படி இருந்துச்சு?
3: வணக்கம் லிசனர்ஸ், நான் முஸ்கான் பேசுகிறேன். டீனேஜர் வந்தாலே ஜெய்னா சொன்ன மாதிரி லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம இப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி பர்சன்னு. இந்த டைமில் வந்து நம்ம நிறைய சேலஞ்சஸ் அந்த மாதிரி சொல்ல வந்தால், இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு இமோஷன்ஸாக இருப்போம், இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் அப்போ தான் நம்மளுக்குலாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா அந்த அகாடமிக் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அப்படியே கிளாஸுக்காக போகிற மாதிரி. தென் பாடி இமேஜு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன்.
1: வணக்கம் மக்களே, நான் நிகிதா பேசுகிறேன். இந்த டீனேஜ் அப்படின்ற வார்த்தையை வந்து முதல்ல நான் ஹிந்தி டியூஷனில் தாங்க கேட்டேன். ரெண்டு அக்காங்க பேசிட்டு இருந்தாங்க, டீனேஜ் பருவன்றது ரொம்ப க்ரூஷியலான பீரியடு, இதில் வந்து நம்ம சாதிக்கும் பிறந்திருக்கோம். அவங்க அதெல்லாம் சொல்லும் போது டீனேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் அவங்கள்ட போய் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 13-19 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் டீனேஜ், இந்த பருவம் வந்து ரொம்ப க்ரூஷியலானது, இதில் தான் நிறைய பேரோட வாழ்க்கை பாதை வந்து முடிவாகுது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமாம், அப்போ நம்மளும் நம்ம டீனேஜ் பருவத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும். ஆனால் அது எப்படி நான் அதுக்குள்ளே வந்தேனே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அது எப்படி 13 மேபி மென்டலி நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கலாம் என்ன அறியாமலே. ஆனால் அந்த டீனேஜ்ன்ற வார்த்தை அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப பயமுறுத்தின மாதிரிலாம் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரில, வழக்கம் போல இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
9: வணக்கம் நேயர்களே, நான் பிரியதர்ஷினி பேசுறேன். பொதுவா எனக்கு டீனேஜ் அப்படின்னு கேட்டோடனே எப்படி நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் ஒரு பெரிய ஜம்பா இருக்குமோ, அதே மாதிரி குழந்தை பருவத்துல இருந்து ஒரு டீனேஜ் அப்படின்ற ஒரு பருவம் வந்து எனக்கே ரொம்ப பெரிய ஜம்பா இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இருக்காது, நான் மாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், விளையாடுவேன், அவ்வளவுதான் இருந்துச்சு வாழ்க்கை. ஆனா நம்ம டீனேஜ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம், எஸ்பெஷலி ஒரு 16-17 வயசு ஆனதுக்கு அப்புறம், நம்ம குடும்பத்துல எல்லாரும் இருக்கிற எல்லாருமே வந்து நினைப்பாங்க, ஓகே இப்ப பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டா, இன்னும் கொஞ்சம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்லயும் சரி வெளிலயும் சரி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ டீனேஜ் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் பர்சனலா ஞாபகம் வருது.
10: வணக்கம் மக்களே, நான் வெனிஷா பேசுறேன். சோ நிஜமா சொல்லணும்னா முன்னாடிலாம் டீனேஜ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது அது என்னதுன்னா, டீனேஜ் இஸ் தட் பீரியட் விச் வில் மேக் ஆர் பிரேக் யூ. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு விஷயமா தெரிஞ்சு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணி வீட்டில் ஒரு ஒரு விஷயமா சொல்லி. ஸோ மை டீனேஜ் வாஸ் லைக் தட்.
4: வணக்கம் மக்களே, நான் கிருத்திகா பேசுகிறேன். எனக்கு டீனேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில விஷயம் தாங்க ஞாபகம் அது. அதாவது ஒரு மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ், நிறைய பொறுப்புகள், நிறைய தேடல்கள், கவலைகள் போன்றதாங்க. இதில் ஒரு ஹைலைட் ஆன கேள்வி என்ன தெரியுமா, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னம்மா உனக்கு இன்னும் மெச்சூரிட்டியே வரலையா அப்படின்னு சொல்கிற கேள்வி தாங்க. இப்படி நம்ம வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னு தெரியாமலே ஒரு தேர்லாம் மாறி போகிறது தாங்க டீனேஜ்.
7: வணக்கம் மக்களே, என் பேர் காவ்யா. டீனேஜ்னா எனக்கு ஞாபகம் வருது ஒரு கலர்ஃபுல் பீரியட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா புது ரெஸ்பான்சிபிலிட்டி, பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய மனுஷங்களாக பார்ப்பாங்க. எனக்கு டீனேஜ்னா இப்போதைக்கு ஞாபகம் வருது இதுதான்.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களாக இருக்குல்ல, மெமரிஸ், மறக்க முடியாத ஞாபகங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டீனேஜ் 13 வயசு ஆரம்பிச்சிருச்சுன்னா போதுங்க. அந்த டீனேஜில் மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி நிறைய மாற்றங்களை உணர்வோம். அதை ஏற்றுக்க எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் தேவைப்படும். உங்களுடைய டீனேஜ் பருவத்தில் நீங்கள் எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிங்க, நீங்கள் சொல்லுங்க முஸ்கான்.
3: அதாவது இந்த டீனேஜில் மிக்ஸ் இமோஷனாக இருக்கிறனால இமோஷ்னலி நான் ஸ்ட்ரகிள் பண்ணது என்னன்னா இந்த மாதிரி புதுசாக வர கோபம், அப்புறமா லைக் சேட்னஸ் அதை டீல் பண்ணி முன்னாடி வர்றது அது ஒன்று. ஃபிசிக்கலாக சொல்ல வந்தால் இந்த மாதிரி க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறமா என்னென்னா செல்ஃப் கான்ஷியஸ், மெயினாக செல்ஃப் கான்ஷியஸ், அதாவது

0: டீனேஜ் வயசுல இப்பவும் அப்படிதான். ஆனா என்னோட எஸ்பெஷலி நான் டீனேஜ் வயசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் குண்டா புசு புசுன்னு இருப்பேன். ஸோ அதனாலேயே நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண விஷயம் ஒரு விஷயம் வந்து பாடி ஷேமிங். நான் எப்படி இருக்கேன், நீ பார்க்க சிலிண்டர் மாதிரி இருக்கேன், இல்லை உனக்கு ஷேப் இல்லை, உனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஒரு பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னை வந்து எப்படின்னா கரெக்டாக மென்டலாக தாக்கிச்சு. நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா என்னம்மா உனக்கு டபுள் எக்ஸல் சைஸா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அது ரொம்ப பாதிக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இதான் பாதிச்சுது.
1: ஆமாம் பிரியா, நீ சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு இது கற்றுக்கணும்னா என்னென்னா நம்ம வந்து செல்ஃப் அக்செப்டன்ஸ், லைக் என்ன நடந்தாலும் ஆமாம் நான் இப்படி தான், நான் எப்படி இருக்கேனோ ஐ எம் குட், ஐ எம் பெட்டர், அந்த மாதிரி லைக் நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணோன்னா அது வந்து நம்ம உள்ள ஒரு சேஞ்சாக இருக்கிறோம்.
2: நீங்கள் சொல்லுங்கள் வினிஷா.
3: ஸோ எனக்கு தெரிஞ்ச இதில் டீனேஜ்னால் எனக்கு அகாடமிக் ஸ்ட்ரெஸ் தாங்க ஞாபகம் வருது. அதாவது டாப்பராக இருக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும், எல்லார் விட கொஞ்சம் சூப்பராக இருக்கணும், அது இதுன்னு எல்லாமே ஞாபகம் வருது. ஆனால் இன்செக்யூரிட்டிஸ் அபவுட் த ஃபேஸ் அந்த பாடி, லைக் யார் என்ன நினைப்பாங்க, என்ன நடக்க போகுது, அது இதுன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்த ஒரு பீரியட் அது. ஸோ பர்சனலாக என்னோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா சொசைட்டல் அக்செப்டன்ஸ். அதாவது டீனேஜ் முன்னாடிலாம் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். ஆனால் டீனேஜ்க்கு வந்தக்கப்புறம் ஐயோ யார் என்ன சொல்ல போகிறாங்க, எது என்ன ஆக போகுது, என்ன என்ன நினைக்க போகிறாங்க, அது இதுன்னு யோசிச்சு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஸோ இனி வரைக்கும் அந்த போராட்டத்தை சுமந்துட்டிருக்கேன்.
4: த மேஜர் ப்ராப்ளம் நான் என்ன ஃபேஸ் பண்ணா புல்லிங். ஆக்சுவலி மெனி பீப்புள் தே புல்லிட் மீ, ஈவன் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அதுதான் மேஜர் ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னா காம்படிஷன் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். லைக் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கெட்டிங் குட் மார்க்ஸ், நான் அப்படி பண்ணல, நான் யா பண்ணல, அது தட் வாஸ் த மேஜர் ப்ராப்ளம் ஐ ஃபேஸ் இன் மை டீனேஜ் லைஃப்.
2: நீங்க சொல்லுங்க கிருத்திகா.
5: ஓகே, ஸோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா ஆக்னேஸ். ஸோ என்னடா ஆக்னேஸ் அப்படின்னு சொல்கிறானே நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதாவது ஒரு காமனான ஃபேக்டர்னா அது வந்து ஆக்னேஸ் தாங்க, முகப்பரு. இந்த வயசில் அதாவது எஸ்பெஷலி டீனேஜில் ஆக்னேஸுங்கிறது காமனான ஃபேக்டர்ஸ். நான் இதை பற்றி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். ஏன் சொல்கிறேன்னா ஆக்னேஸ் வரதுனால இல்லை, அதை பற்றி மற்றவங்க என்ன பேசுவாங்களோ அது நினச்சி தாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது இல்லாமல் அதுக்கேற்ற ரெமடிஸ்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு மேலே வந்து திணிக்கப்பட்டுருது. ஸோ நான் ஃபேஸ் பண்ணுற மேஜர் ப்ராப்ளம்ஸ் இதாங்க.
2: நீங்கள் சொல்லுங்கள் நிக்கிதா. டீனேஜில் நான் பார்த்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஆசைப்பட்டு இந்த பஞ்சு முட்டை இந்த சின்ன பசங்க சாப்பிட்றதுலாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன சின்ன பொண்ணா வளர்ந்துட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நமக்காக நம்மளே ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் போது இன்னும் சின்ன பொண்ணு தான், இன்னும் வளரல அப்படின்னு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து இந்த டீனேஜ் பருவத்தில் நம்ம மொத்தமாக பார்த்தேங்க. இந்த டீனேஜ் பருவத்தில் இன்னொரு ப்ராப்ளமாக நான் சந்திச்சதுன்னு என்ன பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் இருக்கு ஃப்ரெண்டாக பார்த்த பசங்களை வந்து அவங்களுக்கு நடுவில் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் நடுவில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வளருங்க. அவங்க முன்னாடி அழகா இருக்கணும், அவங்க நான் வந்து கெத்தா இருக்கணும், அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஆளுக்கு காலுக்கு அடிச்சுக்கிட்டது உண்டு. இதே மாதிரி நான் நிறைய பொண்ணுங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் அவங்களுக்குள்ளே பார்த்துருக்கேன், அவங்க முன்னாடி சீன் போடணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. இத்தனை நாள் இருக்கும் ஒரு அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா பார்த்த பையன் முன்னாடி இப்ப அவங்க வேற நம்ம வேற அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து டீனேஜ் பருவத்தில் நிறைய இருந்ததை நான் பார்த்தேங்க.
1: இந்த மாற்றத்தெல்லாம் புரிஞ்சுக்கவே இவ்வளோ நாள் ஆகுதுல, இதுல எங்க இருந்தீங்க நம்ம அதெல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது. அந்த டீனேஜ் வயசுல ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டா போதும், நமக்கு நம்ம மேலேயே சந்தேகம் வந்துடும், இதை கரெக்டா பண்ணுவோமா மாட்டோமா, இல்ல தப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதனால அதை செய்யாமைய கூட விட்டுடுவோம். ஸ்கூல்ல செமினார் எடுக்கும் போதெல்லாம் ப்ரிப்பேரே பண்ணியிருந்தாலும் சரியா பண்ணுவேனா மாட்டேனான்னு எனக்கே ஒரு பயம் வந்துடும். அதனால லீவ் போட்ட காலம்லாம் இருக்கு. அந்த பயமும் சரி படப்படப்பும் சரி நம்மள நல்ல விஷயங்களை இழந்திருப்போம். அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? நீங்க சொல்லுங்க காவியா.
6: நான் ஃபர்ஸ்ட்டு இந்த இன்செக்யூரிட்டி தாட்ஸ் இல்லை இந்த செல்ஃப் டவுட் தாட்ஸ் எங்கே வருதுன்னு நினைக்கிறேன்னா, வென் நம்மளோட தாட்ஸ் நம்ம வந்து நம்மளை பற்றியும் ஒரு மாதிரி நினச்சி வச்சுருப்போம் அந்த டீனேஜ் டைமில். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பேரண்ட்ஸ் அப்புறம் மற்றவங்க சொல்கிற தாட்ஸ்லாம் வந்து இது ரெண்டுமே ஒரு இடத்துல ஒன்று சேரும் போது ஓகே நம்மளால இது பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதாங்கிற தாட்ஸ் வரும். ஸோ கிரியேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து மோஸ்டா

0: இந்த நிறைய பேச்சு போட்டிக்குலாம் நான் நிறைய பேர் கொடுப்பேன். ஸோ ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து நீ நல்லா பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்கிறப்பயே எனக்குள்ளேயே ஓகே நம்மளால் முடியுமா முடியாதா நம்ம நல்லா பண்ணிடுவோமா. அதே மாதிரி எனக்கு வந்து மற்றவங்களை பார்த்து ஓகே இவங்க சூப்பராக பேசுகிறாங்களே இவங்கள மாதிரியே நம்மளும் பேசணும்னு நினச்சிட்டே நான் பேசும் போது நான் வந்து விட்டுருவேன். ஸோ இதனால இந்த மாதிரி விஷயந்தான் நான் என் டீனேஜில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
1: ஆமாம், காவியா சொன்ன மாதிரியே நானும் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஃபியர்லாம் எனக்கும் நிறைய இருந்தது. ஏன்னா போக போக வந்து இந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டேஜில் போய் பேசினனால நான் அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பயந்துட்டு உக்காஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
2: நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் தான் முஸ்கான். இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணாதான் அதில் இருக்க பயம் போகும் அப்படின்றது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்திருக்கா பிரியா?
3: கண்டிப்பாக எனக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. பர்சனலாக சொல்லணும்னா நான் வந்து முஸ்கான் சொன்ன மாதிரி என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி நான் ஸ்டேஜில் போய் நடிப்பேன். ஸோ அப்படி நடிக்கும்போது அவங்க ஆல்ரெடி எனக்கு டைலாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த படித்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு டைலாகை படித்து என்னால் டெலிவர் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை மற்றவங்க ஏதாவது நினச்சிடுவாங்களோ, இல்லை ஸ்டேஜ் முன்னாடி நம்ம போய் ஏதாவது பேசும்போது அவங்களுக்கு வேற ஒரு மாதிரி புரிஞ்சிருமோ, இல்லை நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு எப்பயுமே மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கு. சோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு.
2: உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா நிகிதா?
4: நானும் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய டிராயிங் காம்படிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை என்னாச்சுன்னா எங்கள் அப்பா ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு டிராயிங் காம்படிஷனுக்கு அட்டன் பண்ண வச்சார். அதில் என்னன்னா நான் அந்த காம்படிஷனில் இது பண்ணுறதுக்கு தைரியமாக தான் இருந்தேன். இருந்தாலும் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு அவங்க கொடுத்த ப்ரெஷர்லயே அவங்க நான் வந்து ஒழுங்காக பண்ணலை. அது எனக்கே தெரியும், அது ஆன் தி ஸ்பாட் டாபிக் வேற, நான் ப்ராக்டிஸும் கிடையாது. ஸோ நான் ஒழுங்காக பண்ணலை. அப்போ போகிறப்ப வந்து எங்கள் அப்பா ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டே போனார். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் தோத்ததை விட. ஸோ அதுதான்.
2: நீங்கள் சொல்லுங்கள் ஜெய்னா.
5: Nowadays teens are doubtful feel பண்ணாங்கன்னா they lack of confidence. Nowadays teens la lack of confidence ரொம்பமா increase ஆயிடுச்சு. Because of academic pressure, self doubt, the friendship ப்ராப்பராக இல்லாமல் அது கூட ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ தட் இஸ் த திங் டீன்ஸ் ரொம்ப டவுட்ஃபுல் ஃபீல் பண்ணுறாங்க.
2: நீங்கள் சொல்லுங்கள் கிருத்திகா.
6: ஓகே, ஸோ எனக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸ்டேஜ் ஃபியர்னா அப்படின்னா ரொம்ப வந்து ரொம்ப பயம். இப்போ சின்ன வயசில் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் அமைச்சுட்டாலோ இல்லை ஸ்பீச் காம்படிஷன் அமைச்சுட்டாலும் எனக்கு இருக்கிற ஒரு இதுனா எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்ம பார்த்து டீஸ் பண்ணிடுவாங்களோ, நம்ம முன்னாடி இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறது ஒரு வாட்டியும் ஸ்டேஜ் ஃபியர் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஓ நம்ம இதை இப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சில நேரத்தில் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு ஓவர் கம் பண்ணும் போதுன்னு எப்படின்னா நம்ம செல்ஃபை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கணும். எல்லாரும் முன்னாடியும் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் அந்த கான்ஃபிடென்ட்டாக இருந்தாவே போதும், அது நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும்.
2: அந்த வயசுல அவ்வளோ பயந்து நீங்க இப்போ நம்ம சிஆர்எஸ்ல வந்து எவ்வளோ தைரியமா பேசுறீங்க, இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
6: ஓகே, இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னு வரும்போதே நம்ம கான்ஃபிடென்ஸை அந்த இடத்துல வந்து பில்ட் பண்ணி அதை நம்ம பிரேக் பண்ணும். அந்த பிரேக் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் முடியும்.
2: நீங்க சொல்லுங்க வனிஷா.
7: ஸோ ஜென்ரலாக டீனேஜர்ஸ்க்கு ஒரு தவறான புரிதல் இருக்கும், அது என்னன்னா எவ்ரி ஒன் இஸ் பெட்டர் தென் மீ, அதாவது எல்லோரும் என்னை விட சிறந்தவர்கள். இந்த ஐடியாவை டிலீட் பண்ணாதாங்க ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா ஒரு புது விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் இல்லைனா ஸ்டிச்சிங் இல்லைனா ஸ்விம்மிங், அது ட்ரை பண்ணாமல் அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயமா ட்ரை பண்ணாதானே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஏஜில் ட்ரை பண்ணுறது தாங்க முக்கியம்.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க வினிஷா. என்னதான் இவ்வளோ அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த வயசில் ஒரு காமனாக இருக்கும் ஒரு பயம். நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே அதுலேருந்து வர ரிசல்ட்டை பற்றின ஒரு பயம்தான். அந்த பயம்லாம் இருக்கவே கூடாது. அந்த செயல்லேருந்து நம்ம தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிக்கிறதுல தான் இருக்க முக்கியமான விஷயம். கோவம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாத அந்த டீனேஜில் ஏன் கோவப்படுறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கோமா? இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செய்ய ஏதாவது அடி எடுத்து வச்சுருக்கோமா? நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு பொழுது அது கிடைக்காதப்பையோ எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த வயசில் வரும்ல அந்த கோவமே ஒரு சில டைம் அதிகமாகி நிறைய விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். ஐயோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம கோவப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா பிரியா?
3: எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா டீனேஜர்ஸ்க்கு ஏன் ஆங்கர் இஷ்யூஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வயசில் என்ன நான் பார்த்து என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய மூத் ஸ்விங்ஸ் இருக்கும். ஒரு விதத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருப்போம், அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய மூத் ஸ்விங்ஸ் இருக்கிறத ஒரு காரணத்தினால, அது எப்படி நமக்கு வெளிப்படணும் அப்படின்றது தெரியாத ஒரு காரணத்தினால ஆங்கர் இஷ்யூஸ் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனிஷா?
7: ஸோ இது வரைக்கும் என்னோட டீனேஜில் நான் நிறைய மூட் ஸ்விங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, நான் ஒரு குரூப் ஆஃப் 3 பீப்புள் இருந்தோம், ரொம்ப ஸ்டேபிளாக இனி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த வயசில் எப்போவுமே யார் யார் கூட உட்காருவாங்கன்னு சொல்லி பயங்கரமாக ஃபைட்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்காகவே ஐ ஹாவ் லாஸ்ட் like a lot of time fighting with my friends and avangalukku nariya thavarana vaarthaigal solli, so adu romba damage pannich andha kaalathila. So now ippo yoschu paatha ayyo avlo immature ah irundome idukla poi fight pannoma nu thonudhu. So andha age la kandippa indha hormones nala you'll get a lot of mood swings, but you should not let that come and affect your decision making.
2: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க வினிஷா. நீங்கள் சொல்லுங்கள் முஸ்கான்.
1: நானும் இந்த மாதிரி நிறைய ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாம் நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் வந்து இதை வந்து எப்படி டீல் பண்ணானா, லைக் டெய்லி அவளை பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு புக்கில் எழுதுறதோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஜாரில் வைக்கிறதோ அந்த மாதிரி எப்பயாச்சும் அவளுக்கு கோவம் வரும்போது இல்லை அவள் சேடாக இருக்கும் போது அதை வந்து எடுத்து படிப்பாள். அதை எடுத்து படிக்கும் போது ஓகே நம்ம இவ்வளோ நல்லாவாக இருக்கோமே, நம்ம ஏன் இவ்வளோ டைவர்ட்டாக போகணும், ஏன் நெகட்டிவாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் இஷ்யூஸ் அது அப்படியே லைக் நார்மலுக்கு வந்துடும். ஸோ நம்மளும் எல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
2: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க முஸ்கான். டீனேஜில் மட்டும் இல்லை, இந்த வயசுலேயும் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் நிகிதா.
4: டீனேஜ் பருவத்தில் வந்து தொட்டாச்சி விங்கி செடி மாதிரி தான் எல்லாருப்பாங்க. ஒரு விஷயத்த சொன்னால் அது என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு வீக்னஸ்னு கூட சொல்லலாம். நம்ம வெனசா சொன்ன மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய சண்டை போட்டிருக்கேன். நோட்டில் கீறுக்குது, ஒரு கீரல் போட்டதுக்காக அவங்க நோட்டை ஃபுல்லாக கிழிக்கிற வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். ஒரு கீரலுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் சண்டை போட்டிருக்கோம். இன்னொன்று, நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பண்ண சின்ன தப்புக்காக ரெண்டு பேரும் ஒரு வருஷம்லாம் பேசாமே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆங்கர் இஷ்யூ வந்து டீனேஜ் பருவத்தில் வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப தொட்டாச்சிவிங்க மாதிரி உடனே உடனே ரியாக்ட் பண்றாங்க.
2: என்னதான் அந்த கோவத்துக்கு இவ்வளவு காரணம் இருந்தாலும் எப்பயுமே கோவப்பட வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காத பொழுது அதை ரியாக்ட் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு கோவமா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம கூட இருக்கவங்கள ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணுது அப்படின்னும் போது அதை குறைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அதை அந்த வயசுலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். என்னதான் அந்த அளவுக்கு கோவப்பட்டாலும் தன்னை தானே வருத்திக்கிறது அப்படின்றது டீனேஜில் ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. இப்போ இந்த செவுத்தில் வந்து கையை வச்சு அடிச்சுக்கிறதும் சரி, பொருளெல்லாம் தூக்கி உடைக்கிறதும் சரி, அந்த வயசில் ரொம்ப அதிகமாக பார்த்துருப்போம். அவங்க அவளோட பேரண்ட்ஸ்க்கு கூட ஐயோ என்னடா நம்ம பொண்ணும் சரி பையனும் சரி இவ்வளோ கோவப்படுறாங்களே, இப்போவே இப்படி இருக்காங்கன்னா பெரிய வயசுலலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரியா?
3: நீங்கள் சொன்னது ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணாலோ, மெயினாக நம்ம கரியர் சூஸ் இப்போ வந்து டீனேஜில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கரியர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று. அது அவங்க சூஸ் பண்ண போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச கரியர் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்ஸ், வென் இட் இஸ் கம்மிங் டு ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப உடஞ்சி போகிற ஒரு விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் தான். அது வந்து பீட் எனிபடி, உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை எப்படி பார்த்திருக்கேன் அப்படின்னா, அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ் டிலீட் பண்றது, அப்புறம் அவங்களே அவங்கள வற்புறுத்திக்கிறது. அது எப்படின்னா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிடாம, ஒழுங்காக யாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணாம, இந்த மாதிரி நிறையா தன்னைத்தானே வற்புறுத்திக்கிற நிறைய செயல்கள் செய்வாங்க.
2: நீங்க என்ன நினைக்கிறீங்க நிகிதா?
4: அவங்களோட கோவத்தையும் அவங்களோட வெறுப்பையும் ஒருத்தர் மேலே வெளிக்காட்ட முடியல, கடைசியில் வந்து அவங்க மேலேயே அதை அவங்க வெளிக்காட்டிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் தான் மேலே தான் அப்படின்றது தான் வந்து அந்த காலத்தில் வந்து சொன்ன மாதிரி தான், அவங்களால யோசித்து தெளிவாக முடிவு எடுக்க முடியல. அதனால் சில பேர் வந்து அடுத்தவங்க மேலே பழி போடுவாங்க, சில பேர் அவங்க மேலே பழி போட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப், நம்ம பிரியா சொன்ன மாதிரி தான், ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே அப்போலாம் அவங்க மைண்டே அவங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது, இந்த மாதிரி டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது ரெண்டு பேருமே இம்மெச்சூராக இருக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய ஃபைட்ஸ் தேவையில்லாத சண்டைகள் அந்த மாதிரி நிறைய வர்றது உண்டு. அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அவங்கள வருத்திப்பாங்க, அவங்களே அவங்கள ரொம்ப வருத்திக்கிட்டு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்லனாலும் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அதை தாங்க முடியாமல் இல்லை இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் அவங்கள வருத்திக்கிட்டதை நானே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் தப்புங்க, கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அவங்க மைண்டை வந்து ஸ்டேபிள் ஆக்கணும். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை நடந்தப்ப அவள் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக அவள் வந்து அவளே வந்து வருத்திக்கிட்டாள். அப்போ என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து அதை பார்த்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு வந்து எடுத்து சொல்லி அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லி அந்த பொண்ணோட மைண்டை வந்து ஸ்டேபிள் ஆக்கி இப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்லாயிருக்கா.
0: நான் வந்து டீனேஜர்ஸ் ஏன் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னா இட் இஸ் பிகாஸ் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அல்லது ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அவங்களால அவங்களோட கோபத்தையோ இல்லை வெறுப்பையோ வெளிக்காட்ட முடியலன்னா தன்னை தானே வருத்திப்பாங்க. நம்ம நிக்கிதா சொன்ன மாதிரி தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் இந்த செயலுக்கான காரணம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இருக்கிற நிறைய மூவி இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ நிறைய மூவிஸில் வந்து இந்த ஆக்ட்ரஸ் இல்லை ஆக்டர் நிறைய பேர் வந்து இந்த அவங்கள இந்த ட்ரக் இன்டாக்சிகேஷன் இல்லை இந்த மாதிரி அவங்களே அவங்கள அடிச்சுட்டு ஹார்ம் பண்ணுறது. ஸோ இந்த டீனேஜர்ஸில் நம்மளே ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலையில இருப்போம். ஸோ அப்போ இந்த மூவி பார்க்குறப்போ நம்ம ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். ஓகே ஸோ நம்மளுக்கும் இப்படி ஒரு பிரச்சனைனா ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் டீனேஜர்ஸ் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
6: நீங்கள் சொல்லுங்கள் முஸ்கான்.
1: இந்த டீனேஜர் டைமில் வந்து நம்மளுக்கு இந்த ஆங்கர் இந்த இமோஷன்லாம் நிறைய டெவலப் ஆகிறனால வந்து நம்மளை நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ட்டு நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நம்ம வந்து செல்ஃப் ஹார்மிங் பண்ணுறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது வந்து லைக் ஒரு சொல்யூஷனாக இருக்குது, பட் அது இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியாது வந்து ஒரு சொல்யூஷனாக இல்லைன்னு. எக்ஸாம்பிள் சொல்ல வந்தால் இப்போ நம்ம எல்லாம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் போகிறோம், அதில் ஒரு எமர்ஜென்சி பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் அது நிற்குமா? நிற்காது. அது எப்படியோ ஓடதான் செய்யும். அதே மாதிரி தான் நம்ம சில விஷயத்துக்கு நம்மளே ஹார்ம் பண்ணால் அது வந்து ஒரு டெம்பரரி ரீசன் இல்லை டெம்பரரி சொல்யூஷன், ஏன்னா அது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா லைக் பேரண்ட்ஸ் கிட்ட லைக் நம்ம எப்படி சின்ன வயசில் ஸ்கூலில் என்ன எதுவோ நடந்தால் போய் சொல்லுவோம்ல, அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிற சொல்யூஷன் அவங்க சொல்கிற இதுவெல்லாம் நம்ம நல்லா கேட்டு லைக் அவங்க சொல்கிறதே சொல்யூஷனாக தான் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை யாராவது அக்கா தம்பி அது மாதிரி யார்கிட்ட ஷேர் பண்ணால் லைக் நம்ம இந்த செல்ஃப் ஹார்மிங்கில் லைக் அவாய்ட் பண்ணலாம் நம்ம எல்லாம்.
6: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மிஸ்கான். நீங்கள் சொல்லுங்கள் வினிஷா.
3: ஸோ செல்ஃப் ஹார்ம் அப்போது சொன்னோன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், சம்டைம்ஸ் இந்த செல்ஃப் ஹார்மிங் கேன் பி இன் அ மென்டல் ஃபார்ம் அஸ் வெல். அப்படின்னா நம்மளோட மைண்டை நம்மளே டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி இருக்கும் தாட்ஸை வச்சுட்டு. லைக் ஐயோ ஐயோ இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமே, ஆனால் இந்த ட்ரெஸ் எங்களால் வாங்க முடியல அப்படின்னு ஒரு குட்டி விஷயத்தால ஸ்டார்ட் ஆகும். அது போய் போய் பெருசாகி ஐயோ இந்த ஃபுட் என்னால் சாப்பிட முடியலையே, இதில் ரொம்ப கேலரிஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறமா இந்த சப்ஜெக்ட் எனக்கு வர மாட்டேங்குது, இதில் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களாக யோசிச்சு அது பெருசாகி விடுறது தான் இந்த வயசில் ரொம்ப காமனாக இருக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகாத ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மேத்ஸ் எக்ஸாமில் மட்டும் ஃபெயில் ஆனான். எப்படின்னா ஒரு 4 மார்க் கம்மி ஆயிடுச்சு, அதனால ஃபெயில் ஆயிட்டான். ஸோ அதை வச்சு அவ என்ன யோசிச்சானா, ஐயோ இதோட என்னோட லைஃப் இப்படியே ஓவரா, இந்த மேத்ஸ் எக்ஸாம்னால என்னோட மொத்த ரெப்யூட்டேஷன் அதெல்லாம் போச்சா அப்படி யோசிச்சு அவர் ரொம்ப சேடான ஸ்டேட், ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்க்கு போயிட்டான். ஸோ அப்போதான் தெரிஞ்சது, லைக் பேசி அவங்க அம்மா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சது தட் ஒரு எக்ஸாம் அவங்களோட லைஃபை டிஃபைன் பண்ணாது. ஸோ எல்லா குட்டி குட்டி விஷயங்களை பெருசாகி விடுறது தான் காமனான விஷயம், அதை நம்ம பண்ணக்கூடாது இந்த வயசில்.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க வினிஷா. நீங்கள் சொல்லுங்கள் கிருத்திகா.
4: ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது அதில் மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹார்மிங், வீட்டில் சண்டை போடும் போது கூட நம்ம வந்து செல்ஃப் ஹார்மிங் அதிகமாக பார்ப்போம். ஸோ இப்போ அம்மா அப்பா ஏதாச்சும் ஒரு சில்ல ஒரு சின்ன சில்லி காரணத்துக்காக திட்டினாலும் அது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் அவங்கக்கிட்ட பேசாமல் அந்த ஆங்கர் அப்படியே உள்ளே வந்து வச்சுட்டு அதுவும் ஒரு செல்ஃப் ஹார்மிங் கூட வந்து சேரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
2: கரெக்டாக சொன்னீங்க கிருத்திகா. அந்த டீனேஜ் வயசில் செல்ஃப் ஹார்மிங் ஏன் அதிகமாகுது? இப்போலாம் பெரியவங்களே நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது கேட்டிருப்போம், எனக்கு இது தேவைதாங்க அப்படின்னு, ஐ டிசர்வ் திஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட் அந்த வயசில் இருக்கவே கூடாது. சரி, இதை வந்து எனக்கு வந்து சேருதா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு இது என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி யோசிக்கணும். அப்படி யோசிச்சோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். அந்த வயசில் ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு பொழுது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஐடியாஸ்லாம் இந்த வயசில் எப்படி வருது அவங்களுக்கு அப்படின்னும் போது, அது ஒன்று வீட்டில் நடக்கிறத வச்சோ, இல்லைனா டிவியில் பார்க்கறத வச்சோ, இல்லைனா மொபைல் ஃபோனோடைய யூசேஜ் வச்சோ தான் அந்த விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி கோவம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னு. ஃபோனோட யூசேஜும் சரி, சோஷியல் மீடியாவோட யூசேஜும் சரி, அந்த வயசில் நிறைய தாக்கத்தை உண்டாகியிருக்கும். நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா சைபர் புல்லிங். அந்த வயசில் தன்னை தாழ்த்தி பேசியும் மற்றவங்களோடய கம்பேர் பண்ணி பேசுறதும் சோஷியல் மீடியாவில் நிறையவே அதிகமாக இருக்கு. இதை தான் சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நீங்க சொல்லுங்க முஸ்கான்.
1: நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்னா என்னென்ன நம்ம எல்லாம் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ சைபர் புல்லிங் சொல்ல வந்தா, இப்போலாம் இருக்கிற லைக் டீனேஜர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் கிளிக் பண்ணி போடுறது லைக் நிறைய பேர் லைக் ஓகே அது வந்து ப்ரைவேட்டாக வைக்கிறது அது ஒரு சேஃப்டி, லைக் சில பேர் பப்ளிக்காகவும் வைப்பாங்க அவங்க அக்கௌண்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் வைக்கும் போது கமெண்ட்ஸ், சில கமெண்ட்ஸ் இருக்கிறது, சிலவங்க லைக் அந்த ஃபோட்டோஸ் பார்த்து லைக் மெசேஜ் பண்ணுறவங்க, ஸோ அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக ஹராஸ்மெண்ட்டாக பேசுறது வந்து கொஞ்சம் சைபர் புல்லிங்காகவும் இருக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ இதை வந்து நம்ம நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது நான் இன்னைக்கு ஸ்டார் பக்ஸ் போயிருக்கேன், நான் இன்னைக்கு இந்த படத்துக்கு பார்க்க போயிருக்கேன், அந்த மாதிரி ஸ்னாப் சாட் அதுலேயும் நம்ம எல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே லீக் பண்ணுறது, இதுவும் சைபர் புல்லிங்லாம் ஆகலாம். பிகாஸ் அவங்க வந்து அதை வச்சு நம்மளை த்ரெட் பண்ணலாம், அதை வச்சு நம்மளை. அண்ட் ஆன்லைன் சேஃப்டி கன்சர்ன், இப்போது நம்ம சில ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஐ அக்ரின்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஏன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கிற இதுவில் வந்து நம்ம படித்து பார்க்க மாட்டோம், அதை படித்து பார்த்து அக்ரி பண்ணுறது தான் நம்மளோட சேஃப்டி. அப்படியே சும்மா ஓகே ஒரு சும்மா ஒரு கேம் ஆப் ஓப்பன் பண்ணாலே அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், நம்ம என்ன கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படியே அக்ரி பண்ணி விட்டுறோம். அதுவும் சில டைம் வந்து சைபர் புல்லிங்கில் வரலாம். அவங்களும் நம்மளை நம்ம ஃபோன்லேருந்து சில வைரஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்காச்சும் ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தா யோசிச்சுட்டு ஐ அக்ரின்ட்டு பண்ணுற மாதிரி.
7: நீங்கள் சொன்னது 100% கரெக்ட் முஸ்கான். ஏன்னா சில ஆப்ஸ் வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் மற்றும் கேமரா ஆக்சஸ் பற்றி கேட்கும். இந்த கேமரா ஆக்சஸ் மட்டும் நீங்கள் ஆல்வேஸ் அலோன்னு கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, எல்லாமே உங்களோட வாய்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். உங்களோட மூவ்மெண்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், வாய்ஸ், சவுண்ட்ஸ் எல்லாமே மைன்யூட் டு மேஜர் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த ஹேக்கர்ஸ்க்கோ மற்றும் ஸ்கேமர்ஸ்க்கோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்ட்ஸ், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் சேஃப்டியில் கன்சர்னாக இருக்கும். ஏன்னா யூ ஆர் பர்சனலி ஓப்பனிங் அப் யோர் செல்ஃப் டு ஹேக்கிங் அண்ட் ஸ்கேமிங். ஸோ வென் இந்த ஆப்ஸ் வந்து எப்பயாச்சும் உங்களோட உங்களுக்கு அந்த ஆக்சஸ் பற்றி கேட்டால் நீங்கள் ரொம்ப தெளிவாக அலவ் வைல் யூசிங் தி ஆப், இல்லைனா டோன்ட் அலவ்னு கொடுத்தா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அது தவிர நிறைய பேர் ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ அங்கே சாட் பாக்ஸ்லலாம் இந்த ரொம்ப எல்டர்லி பீப்புள் வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து தேவில் ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ்லாம் போட்டு அங்கேயும் புல்லிங் நடக்கும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் அவேராக இருக்கணும்.
5: வினிஷா சொன்ன மாதிரி எல்லா ஆப்க்கு அலவன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பீப்புள் ஆர் சிட்டிங் அட் தேர் ஹோம் அண்ட் தேர் ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் டு டூ ஆன்லைன் ஷாப்பிங். பட் ஆன்லைன் ஷாப்பிங் கூட ஒரு பார்ட் ஆஃப் சைபர் புல்லிங் இருக்கா?

0: இது எப்படின்னா, நான் இன்னைக்கு ஒன்று ஃப்ரெண்ட் கிட்ட கால பேசுறேன், எனக்கு அது ட்ரெஸ் ஆர்டர் பண்ணும், நெக்ஸ்ட் டே அது ட்ரெஸ் தான் எனக்கு காட்டும் ஆன்லைன் ஷாப்பிங்ல. பிகாஸ் இட் இஸ் லைக் த கால் இஸ் இயரிங் அவர் வேர்ட்ஸ் அண்ட் கெட்டிங் அவர் திங்ஸ் டன், இட்ஸ் லைக் தட். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் கூட ஒரு பார்ட் ஆஃப் சைபர் புல்லிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்பணும், அங்கே கஸ்டமர் கேர்லேருந்து மெசேஜ் வரும், அது கூட ஒரு பார்ட் ஆஃப் சைபர் புல்லிங். ஸோ பி அவேர் இன் டூயிங் ஆன்லைன் ஷாப்பிங்.
1: ஆமா ஜெய்னா, நீ சொன்ன மாதிரியும் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டு வந்து காலில் பேசிட்டு இருக்கும் போது, எனக்கு வந்து இந்த பிளாக் ட்ரெஸ் வேணும், இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த ஆர்னமெண்ட்ஸ் வேணும்னு பேசிட்டு இருந்தேன். கால் கட் பண்ணிட்ட உடனே நம்ம அந்த யூடியூப்ல பாக்குற ஆட்ஸ், அப்புறமா நிறைய ஷாப்பிங் ஆப்ஸ்ல எல்லாம் போய் பார்த்தா எனக்கு அதே ட்ரெஸ் காமிச்சுட்டு இருக்கு. ஸோ ஆமா, நானும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்.
0: ஆமா முஸ்கான், ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணா ப்ளீஸ் பி அவேர் அண்ட் டூ விண்டோ ஷாப்பிங் பெட்டர்.
2: இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சைபர் புல்லிங் எல்லாம் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட சொல்றாங்க. ஆனா மோஸ்டான சைபர் புல்லிங் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட இருந்தா வர்றதுதான் அதிகம். அந்த மாதிரிதான் என் ஸ்கூல்ல ரெண்டு பசங்க இருந்தாங்க. ஒரு பையனுக்கு இன்னொரு பையனே இன்னும் வேற ஃபேக் ஐடி மூலமா மெசேஜ் பண்ணி அவன் அதை உண்மைன்னு நம்பி பல நாள் வந்து அதனால ஃபீலிங்ல எல்லாம் இருந்து, அப்புறமா ஒரு நாள் அவனுக்கு வந்து அந்த உண்மை தெரிஞ்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போய், இது பார்க்க கேட்க வேடிக்கையா இருந்தாலும் ஆனாலும் அவனோட ஃபீலிங்னு பார்த்தோன்னா அது அவனோட மனநிலையை வந்து குலைச்சிருக்கு. இவங்க வந்து வேடிக்கையா விளையாட்டுக்கா பண்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணும் போது அது ரொம்ப, அதுவும் ஒரு சைபர் புல்லிங் மாதிரி தான்.
3: நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே கவனிக்கக்கூடியதுதான். இப்போ நார்மலா நம்மளுடைய சின்ன சர்க்கிள்ல ஒரு வித்தியாசம் இருக்கும், நம்ம கூட சிரிக்கிறதுக்கும் நம்மளை வச்சு சிரிக்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் தான். இப்ப வந்து அந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பொண்ணையும் சரி ஒரு பையனையும் சரி எல்லாரும் கும்பலா வச்சு கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த புள்ளி. அதை நம்ம பண்ணாலும் சரி நமக்கு பண்ணாலும் சரி அது தப்புதான், அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும். இந்த புல்லிங் அப்படிங்கிறது சோசியல் மீடியால மட்டும் இல்லைங்க, நேரடியாகவும் நிறைய விதத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியிலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லயும் சரி, இந்த சொசைட்டிலயும் சரி, ஒருத்தரோட இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பேசுறது, நீ ஏன் அவனை மாதிரி இல்லை, நீ ஏன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டு, அவனை மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஏன் இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஏஜ்லயே வளரும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா பிரியா?
4: எனக்கு பர்சனலாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா நான் என் கசின்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி எடுத்தது என்னன்னா, நம்ம காமர்ஸ் குரூப் தான் எடுத்துக்கிறேன்.
5: ஒரு எக்ஸாமினேஷனில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தர் ஒரு சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கினா இன்னொரு சப்ஜெக்டில் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வீட்டில் அம்மா அப்பா என்ன கேட்பாங்க, அவளுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ மார்க் வந்துச்சு, உனக்கு மட்டும் ஏன் கம்மியாக இருக்கு, இந்த சப்ஜெக்டில் பார்ப்பாங்க. ஆனால் இன்னொரு சப்ஜெக்டில் இவங்க தான் டாப்பர்னு வந்தது விட்டுருவாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரப்போ நெக்ஸ்ட் டெசிஷன் என்னதுன்னா எந்த குரூப் எடுக்க போறாங்கன்னு, பிரியா சொன்ன மாதிரி. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னா எடுக்கட்டோங்க, எங்களுக்கு காமர்ஸ் பிடிச்சிருந்தா நாங்கள் காமர்ஸ்க்கு தாங்க போவோம், இல்லைன்னா ஆர்ட்ஸ்க்கு தாங்க போவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டில் தான் படிக்க முடியும், இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபியூச்சரில். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படித்து ஐயோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அப்புறம் எக்ஸாமினேஷன்லாம் ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் லைஃபே ஒரு மாதிரியாக போகுங்க. அதெல்லாம் வேணானா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சப்ஜெக்டே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறதுக்கு திருப்பி 12th ஸ்டாண்டர்ட்னு ஒன்று வரும். அதுலேயும் கெரியர் சூஸ் பண்ணுறதுக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அதெல்லாமே இன்னொரு டென்ஷன்.
1: இப்போது பிரியாவும் வெனிஷா சொன்ன மாதிரி நான் இந்த ப்ராப்ளம் வந்து பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா நான் இதுவே என்னை வச்சு லைக் மற்றவங்க அம்மா அப்பா வந்து என்னை வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்து, அவள் அவ்வளோ மார்க் எடுக்கிறான் உன்னால் ஏன் எடுக்க முடியல, அவள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகிறா உன்னால் ஏன் பண்ண முடியலை, அவள் எவ்வளோ சப்பியா இருக்கா, நீ அப்படி ஏன் இல்லை, நீ சாப்பிடு, அந்த மாதிரி வச்சு நிறைய கம்பேரிசன்லாம் பண்ணுவாங்க. அதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணல, ஏன்னா எனக்கு என் கசின்க்கு அந்த மாதிரி நடந்தனால எனக்கு லைக் இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் பண்ணுறது கொஞ்சம் என்ன சொல்றது என்னால ஏத்துக்க முடியல.
6: நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். ஸோ என் வீட்டில் என் பேரண்ட்ஸே வந்து என்னை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க, அதாவது என் கிளாஸ்மேட்ஸ். அவங்க பாரு 99 சென்டம்லாம் எடுக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் 94 93 90 எடுக்கிற, உன்னால ஏன் எடுக்க முடியல, நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தானே படிக்கிறீங்க, அவ மட்டும் எப்படி எடுக்கிறா, நீ ஏன் எடுக்க முடியல, இந்த மாதிரி எனக்கு இது இதே இப்படி அவங்க சொல்லி சொல்லி எனக்கு இது வந்து ஒரு ப்ரெஷராகவே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டீனேஜர்ஸில் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த ஸ்டடீஸில் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
2: ஸோ இது ஒரு கம்பேரிஷனுங்கிறது ஒரு அவுட் சைடு காமன் ஃபேக்டராக இல்லாமல் ஈவன் நம்ம கூட இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கூட கம்பேர் பண்ணாங்க. லைக் அவள் ரொம்ப டேலண்டாக இருக்கா, அவள் இவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ணுறான், ஏன் ஒன்றால் முடியல, நானும் அதே ஸ்கூலில் சேர்க்குறேன், அதே ஃபீஸ் கட்டுறேன், அதே டியூஷனுக்கு தான் ஒன்னே அனுப்பிச்சுறேன் ரெண்டு பேரும், பட் இன்னிங்கயா பட் நீயே வந்து இன்னும் அவ்வளோ மாதிரியே ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய கம்பேரிஷன் ஆகும். இன்னொரு இதில் கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து சோ கால்ட் வந்து டென்த் போர்டு எக்ஸாம்ஸ் டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது நம்ம சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணு 450 எடுத்துட்டா, நீனா வந்து இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன், அவ்வளோலாம் முடியுது, ஏன் ஒன்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லைஃபா அவங்க டிசைட் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். சோ இதனாலவே நம்ம அந்த ஒரு அந்த கட்டத்துக்கு நம்ம தள்ள போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
5: கிருத்திகா சொன்ன மாதிரி எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் அந்த பொண்ணுக்கு 450 வந்தது நீயே வாங்கல, இங்க 440 வந்திருக்குங்க, 440 வந்தது பார்க்க மாட்டாங்க, அந்த 60 மார்க்ஸ் போனதுதான் பாப்பாங்க. யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தானங்க பண்ண முடியும்.
2: நம்ம வெனிஷா சொன்ன மாதிரி தான் அந்த போர்டு எக்ஸாம் அப்பா கம்பேரிசன் வழக்க ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு 7th 8th இந்த போர்டு எக்ஸாம்லாம் வரும்போது என்ன ஊருக்கே தெரியாத மாதிரி கம்பேரிசன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க நான் போர்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து 600 வாங்கினுச்சுங்க. வாங்கி அந்த பொண்ணு வாங்கினது பரவாயில்லங்க, ஏன் உனக்கு அந்த 13 மார்க் குறைஞ்சிது, உனக்கு ஏன் அது வரல அப்படின்னு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கினது யாருமே பார்க்கல. நம்ம வெனிஷா சொன்ன மாதிரி தான் ஏன் அந்த 13 போச்சு தான் எல்லாரும் என்ன கேட்டாங்களே தவிர என்ன வாங்கின மார்க்கு யாருமே பாராட்டல. சொல்ல போனோம்னா முக்கியமா நம்ம பிரியா சொன்ன மாதிரி கசின்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. லக்கீலி எனக்கு அந்த மாதிரி என்னோட ஏஜ்ல கசின்ஸ் இல்ல. சரி அப்ப கம்பேரிசன் எல்லாம் இல்லைன்னு பார்த்தா எங்க அம்மாவோட கொலீக்ஸோட அவங்க அண்ணன் பொண்ணு, அவங்களோட சித்தப்பா பொண்ணு, அவங்க எல்லாம் 10th 12th முடிச்சிருக்காங்க, அவங்களோட மார்க் எல்லாம் என்ன அப்படின்னு எங்க அம்மா வாங்கி கம்பேர் பண்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு செம சிரிப்பா தாங்க வந்துச்சு.
1: உங்க எல்லாருக்கும் பேசுறதுக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்புன்றதுனால தான் கம்மியா பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. அதோட அர்த்தம் என்ன வேணா இருந்துட்டு போதுங்க, ஊர்க்குருவி ஏங்க பருந்தாகணும், ஊர்க்குருவி எல்லாமே பருந்தாயிடுச்சுன்னா ஊர்க்குருவி எல்லாமே போயிடாதா, அப்ப இல்லன்னு ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா. இப்போலாம் வெட்டு 1 துண்டு 2 முடிவெடுத்துடலாம். அந்த வயசுல நம்மளையும் தாண்டி இருமா, உனக்கு இது தெரியாது, இத பத்தி நான் சொல்றேன் இரு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த என்னதான் இருந்தாலும் ஏத்துக்கவே முடியாது. அந்த வயசுல சாப்பிடுற ஐஸ்கிரீம்ல இருந்து படிக்கிற கோர்ஸ் வரைக்கும் இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஸ்கான்?
7: சோ இப்போ சொல்ல வந்தா எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கரியர் சாய்ஸ்ல வந்து இந்த மாதிரி சொசைட்டி சொல்ற மாதிரி நீ வந்து இந்த இது எடுக்கணும் அந்த இது எடுக்கணும். நானும் வந்து ஜேர்னலிசம் எடுக்கும் போது எனக்கும் சில நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஜேர்னலிசம்லாம் ஏன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நம்ம ஏன் இது நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட், வெனிஷா சொன்ன மாதிரி நம்ம ஓன் இன்ட்ரெஸ்டாக நம்ம வந்து கரியர் சாய்ஸாக எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறமா வந்து அவங்க சொல்கிற மாதிரி அந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டி அவங்க சொல்கிற மாதிரி நம்ம இருக்கணும். லைக் அவங்கள வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கேர்ள்ஸ் சாய்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ சாப்பிட்ற, நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீ டயட் பண்ணு, அவள் அவ்வளோ ஒல்லியாக இருக்கா, நீ எப்படி இருக்க, அவள் அழகாக இருக்கா, நீ எப்படி இருக்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க எடுக்கிற டிசிஷனாக இருக்குது. அப்புறமா இந்த இது வந்து பையன் செய்கிற வேலை, இது பொண்ணு செய்கிற வேலை, ஏன் ஒரு பொண்ணு வந்து டயர் சேஞ்ச் பண்ண முடியாதா காரோட டயரு, அது மட்டும் பார்க்கும்போது ரோட்ல இருக்கவங்க அப்படி பார்ப்பாங்க, இதுவே ஒரு பாய் பண்ணா அவங்க அப்படி ஓகே டயர் தானே சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படி பார்த்து போயிடுவாங்க. இதுவே ஒரு பொண்ணு வந்து ரோட்ல டீல் ஸ்டால் போட்டால் என்ன, ஏன்னா அதுவே பாய் போட்டால் நார்மல், அது நார்மல், ஏன்னா கேர்ள் போடும் போது ஏன் அது நார்மல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசிஷன் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க, இது வந்து கேர்ள்ஸ்க்கு, இது பாய்ஸ்க்கு. ஏன்னா இன்னும் இது வரைக்கும் அது இன்னும் நார்மலாக இல்லை.
0: இப்போ டிசிஷன் மேக்கிங் இஸ் த மேஜர் ஃபேக்டர் நம்ம டீனேஜர்ஸ் லேக் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, டீனேஜர்ஸ் இப்போ காலேஜ் அட்மிஷன் கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட் பிகாம் பண்ணால் நான் கூட அங்கே தான் போவேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அது பார்க்காம விட ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப் அப்படிதான் இப்போ ஸ்டேட்மெண்ட் வருது வெளியே. அதில் லேக் ஆஃப் டிசிஷன், ரொம்ப டிசிஷன் அங்கே தான் லேக் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நாலஞ்சு பேர் சொன்னாங்க நீ கூட வா பிபிஏ பண்ணலாம், பிபிஏ பண்ணலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு பிபிஏ ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது, நான் எப்படி பிபிஏ பண்ணுறேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நீ வா நம்ம என்ஜாய் பண்ணலாம், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் இஸ் ஓகே, குட் பாயிண்ட். ஆனால் ஸ்டடிஸ் தான் இம்பார்ட்டன்ட், கரியர் தான் செட் பண்ணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டுடேஸ் வேர்ல்ட்ல கேர்ள்ஸ்க்கு இப்போ தான் ரைட்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ கேர்ள்ஸ் படிக்கலன்னா நோ ஒன் வில் கிவ் யூ ரெஸ்பெக்ட். அதுதான் டிசிஷன் மேக்கிங் தான் மேஜர் ஃபேக்டர் லைஃப்ல, அது பார்த்து யூஸ் பண்ணுங்க.
2: நம்ம மிஸ்கான் சொன்ன மாதிரி தான், நம்மளோட கரியர் டிசிஷன்ல வந்து அடுத்தவங்க வந்து நிறைய வந்து அவங்க வந்து மூக்கு நினைக்கிறது வந்து நிறைய உண்டு. அந்த மாதிரி தான் நான் டென்த்து முடிச்சுட்டு இந்த லெவன்த்து டுவெல்த்தில் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நானும் எங்கள் அப்பாவும் பேசி காமர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம். எங்கள் அம்மாவோட மேனேஜர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு நல்லா படிப்பால டாக்டர் படிக்க வைங்க. எனக்கும் பயாலஜிக்கும் ஆகாது, நான் எப்படி டாக்டர் படிப்பேன்? நம்மளை பற்றி சுத்தமாக தெரியாத ஒருத்தர் நமக்காக ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது நம்ம கெரியர் அதை ஃபாலோ பண்ணால் என் கெரியர் எப்படி போகுது?
5: கரெக்டாக சொன்னீங்க நிகிதா. அதாவது இது இந்த வாழ்க்கை நம்மளது தானங்க, ஒன் லைஃப் your life. 50% of your வாழ்க்கை நீங்க உங்களோட பேரண்ட்ஸோ ஃபேமிலியோ வச்சு டிசைட் பண்ணி, இன்னொரு 50% ஃப்ரெண்ட்ஸை வச்சு டிசைட் பண்ணா, மீதி நீங்க என்னங்க டிசைட் பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கை நீங்க தானங்க டெசிஷன் எடுக்கணும், அதனால தானங்க அது உங்களோட வாழ்க்கை. அதாவது உங்களுக்கு ஒரு டெசிஷன் எப்படி எடுக்கணும், என்ன எடுக்கணும்னு தெரியலனா, அட்வைஸ் எடுக்கிறது தப்பு இல்லை. ஒருத்தரை கேட்டு ஓ இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோ நிறைய சாய்ஸஸ் டிசைட் பண்ணி அதை எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த சாய்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு தான் இருக்கணும், நீங்கள் தான் அந்த சாய்ஸை எடுக்கணும். வேற யாரும் அந்த சாய்ஸ் எடுத்தால் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாதுங்க.
2: ஸோ வினிஷா சொன்ன மாதிரி தான் எல்லாமே, இட்ஸ் கரெக்ட். ஏன்னா இந்த லைஃப் இது வந்து உங்களோடது, நீங்கள் வந்து அதில் வந்து உங்களோட டிசிஷன் தான் மெயின் ஃபோர்ஸாக இருக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அதனால உங்கள் டிசிஷன் என்றைக்குமே வந்து மாற்றக்கூடாது. உங்களோட டிசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங் அண்ட் பர்ஃபெக்டாக அதுக்குள்ளே நீங்கள் வந்து பிடிச்சி நிற்கணும். யார் என்ன சொன்னாலும் அவன் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்கள் டிசிஷனில் ஸ்ட்ராங்காக நின்னா நீங்கள் எங்கேயோ போவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
6: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அந்த டீனேஜ் வயசில் தான் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதே ஆரம்பிக்கும். நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்ற கேள்வியிலிருந்து, என்ன படித்தா எந்த மாதிரி ஆகலாம் அப்படின்ற கேள்வி, என்னதான் சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி ஒரு ஜட்ஜ் பண்ணி அவங்க ஒரு டெசிஷனை கொடுத்தாலும், அதில் இருந்து ஒரு அட்வைஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல, இதை நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணால் எப்படியான ரிசல்ட் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை தவிர்க்கிறதுக்கு வேணால் பெரியவங்கெல்லாம் அந்த ஏஜை கடந்து தானே வந்திருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய டெசிஷனில் கரெக்டாக நிற்கணும். இந்த ஒரு டயலாக்லாம் சொல்லுவாங்களே, உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சாதான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. இவ்வளோ குழப்பத்திலையும் கேள்விக்கும் நடுவில் நம்ம மட்டும்தான் இந்த ஜேர்னியில் இருக்கோமோ அப்படின்ற கேள்வி அந்த டீனேஜில் வரும். இல்லை நானும் கூட இருக்கேன், இதெல்லாம் வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும்ல, அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அதனுடைய பொறுப்பு அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க ஜெயினா, உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க?
0: இந்த ஃபேமிலி சப்போர்ட்ஸ் மீ ஆல் த டைம். ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லைஃப், அது நான் கேள்விப்பட்டிக்க, அது ரியல் லைஃப்ல கூட ஆகுது. ஃபேமிலி சப்போர்ட் எப்படின்னா, லைக் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஃபேமிலி இஸ் சப்போர்டிங் அஸ் அ லாட். நீ படிப்பு லைக் ஸ்டடிஸ் ஆல்சோ, ஈவன் இன் காலேஜ் அட்மிஷன் மை ஃபேமிலி சப்போர்டட் மீ அ லாட். I am the first child who is taking journalism. That was a very big task for me, and my parents raised it. Family supported me. They felt proud on me when I said like I will take journalism, because my cousins and all, they were like ni CA padi, because I am already doing CA, you also continue and join with me. And one of my friends said me, you come do BBA. But I said that BBA, CA, everyone is doing, let me do journalism. So in that case, like in the family, enakku support panni.
7: ஆமாம், ஜெயினா சொன்ன மாதிரியே என் பேரண்ட்ஸ் வந்து என்னையும் அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணாங்க நான் ஜேர்னலிசம் எடுக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா என்னன்னா நான் வந்து 10th முடிச்சு 11th போகும்போது நான் சொன்னேன் நான் பயாலஜி எடுப்பேன்னு, நான் பயாலஜி இல்லைன்னா காமர்ஸ் எடுப்பேன்னு வீட்டில் சொன்னேன். எங்கள் வீட்டில் உன் டிசிஷன், நீ எது வேணாலும் எடு, நாங்கள் நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி, நான் காமர்ஸ் எடுத்தேன். 12th முடிச்சு நான் என்ன சொன்னேன்னா, 12th இருக்கும் போது அந்த கிரேஸில் நான் என்ன சொன்னேன்னா, சரி நான் சிஏ பண்ணுறேன்ட்டு. அதுக்கும் எங்கள் வீட்டில் ஓகே சொன்னாங்க. ஏன்னா சரி சிஏலாம் அவ்வளோ படிக்க முடியாது சொல்லிட்டு. சரி, நான் ஜேர்னலிசம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததா, அப்போ போய் நான் சொன்ன வீட்டில் நான் ஜேர்னலிசம் பண்ணுறேன்ட்டு, எல்லாம் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி ஃபுல், எங்கள் பாட்டி எல்லாம் என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இதுவே எனக்காச்சும் எக்ஸாமில் கம்மி மார்க் வந்தால் இந்த மாதிரி நான் வேணாலும் சைடாக இருப்பேன்னா, எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல இன்னும் எவ்வளவோ எக்ஸாம் இருக்கே, அதில் நீ இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ணு, இந்த டைம் ஆனது ஓகே ஃபைன், அந்த மாதிரி சொல்லி சப்போர்ட் பண்ணுறவங்க என் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்காங்க.
0: முஸ்கான் சொல்ல மாதிரி தான், ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஃபைன், பட் இன் ரியல் லைஃப் போத் ஃபாதர் அண்ட் மதர் சப்போர்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இஃப் தே ஆர் நாட் தேர், ஃபேமிலி இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ ஃபாதர் அண்ட் மதர், ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தெம் அண்ட் ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஃப்ரம் தெம்.
4: ஜைனா அண்ட் முஸ்கான் ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி தான், என் லைஃப்பில் வந்து எனக்கு எப்பயுமே சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது என்னோடய அப்பா தான். ஏன்னா என் அப்பாவுக்கு வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, ஆனால் நான் வந்து காமர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே யோசிக்காமல் ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 12th முடித்ததுக்கப்புறம் நான் மீடியா ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னேன். என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் லைக் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் உனக்கு பண்ணுன்னு தோணுச்சுன்னா நீ பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் தான் வந்து ஓகே, நம்ம வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளால அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு எனக்குள்ள. அதனால தான் நான் பிகாம் எடுக்கிறேன்னு சொன்னேன். பிகாம் நான் எடுக்கிறேன்னு சொல்லும்போதும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட லைஃப்பில் என் பேரண்ட்ஸ் வந்து செம சப்போர்ட்டிவாக நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்றைக்குமே ஒப்போஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அது வந்து இட் ஹஸ் பீன் மை பேக் போன் சப்போர்ட்டா இருந்து நான் இப்போ இங்க இருக்கேனா, அதுக்கு காரணமே அதான்.
2: என்னோட வாழ்க்கையிலனு பார்த்தா பிரியா சொன்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்லாம் இல்ல. தே பிலீவ் மீ, லைக் என்ன மார்க் ஷீட் பத்தி கவலைப்பட மாட்டாங்க, எப்ப எனக்கு எக்ஸாம் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, என்ன பத்தி எதுமே கேட்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாவே தெரில. நான் நிறைய பசங்க வந்து வீட்டில் போய் இதை காட்டணும், எங்கள் அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னே தெரில அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே இல்லை. ஏன்னா நானா போய் சொன்னாலும் அவங்க காதில் வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ தே வில் பிலீவ் மீ, அவள்தான் பாஸ் ஆகிடுவா அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சப்போர்ட் வந்து அவங்க இந்த மாதிரி பிலீவ் பண்ணுறதோட சரி, எனக்காக கை பிடிச்சி தூக்கி விடுறது அந்த மாதிரி சப்போர்ட் வந்து நான் ஏங்கியிருக்கேன், பட் ஆனால் அவங்க வந்து செய்யலை. ஆனால் அந்த மாதிரி சப்போர்ட் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒரு தடவை வச்சாங்க, அப்போ வந்து என்னை வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் பண்ண சொன்னாங்க. நான் வந்து மோட்டர் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து என்னை சப்போர்ட் பண்ணல, அதுக்கு போல எலக்ட்ரீஷியனோட சென்று சிரிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலி சொல்ல போனோம். அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஒர்க்கிங் மாடலே ட்ராப் பண்ணிட்டேன், நான் எக்ஸிபிஷனுக்கே வரலன்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். அந்த மேம்கிட்ட வந்து நான் ரொம்ப சொன்னேன் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிடுவேன்னு. ஆனால் அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து நான் அதை பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நான் அந்த எக்ஸிபிஷனே ட்ராப் பண்ணிட்டேன். ஒருவேளை அந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருந்தா மேபி அந்த எக்ஸிபிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேனோ அப்படின்னு எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும்.
6: நம்ம பிரியா அண்ட் ஜெய்னா சொன்ன மாதிரி தாங்க, என்னதான் ஃபேமிலி சப்போர்ட்டையும் தாண்டி அம்மா அப்பா அவங்க சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் நான் 12th அப்புறம் வந்து நான் சோஷியாலஜி அதாவது சமூகவியல் படிக்க போறேங்கிறப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சாங்க, இதில் என்ன உனக்கு பெருசாக கெரியர் இருக்குது, இதில் ஃபினான்ஷியலாக நீ வந்து உன்னே நீ ஸ்டேபிள் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து கேட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஓகே, நம்ம பொண்ணுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட், அவள் இதே பண்ணட்டும். ஸோ இதில் வந்து ஆப்வியஸாக எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் வேண்டாம், செட் ஆகாது, பிகாம் இல்லை பிபிஏ அந்த மாதிரி ஜென்ரல் கோர்சஸ் எடுக்கட்டும். என்னதான் அப்படி அவங்க எல்லாரும் சொன்னாலும் தே பிலீவ் இன் மீ, ஓகே நம்ம பொண்ணு இதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கு, அவங்களால பண்ண முடியும், அதனால அவங்க அதே பண்ணட்டும். ஸோ மற்றவங்க ஒப்பீனியன்லாம் தள்ளி வச்சுட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவே இருந்தாங்க.
8: ஸோ என்னோடய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதாவது ஒரு 12th முடிச்சு நான் அப்போ தான் காலேஜ் சேர்ந்திருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு சிச்சுவேஷனாக நான் ரொம்ப டவுனாக இருந்தேன், என் ஃபேமிலி வந்து என்னை புல் பண்ணி உன்னால் முடியும், நீ பண்ணுவ, கம்மான் அப்படின்னு சொல்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் இது ஆசைப்பட்றேன் இல்லை லைக் நான் இதுவாக ஆகணும் அப்படி இருக்கும் போது எனக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க. ஓகே நீ பண்ணுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்து என் மேல வச்சு என்னை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலயே என்னால நிறைய திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்.
5: எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ நீங்க காலங்காத்தால ஏஞ்சல உடனே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யாருங்க பாப்பீங்க?

0: உங்கள் அம்மா இல்லைனா உங்கள் அப்பா தான். ஸோ அவங்க கூட ஒரு நல்ல பாண்ட் வச்சுக்கிறது தாங்க த ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ் அண்ட் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஆஃப் லைஃப். ஏன்னா அவங்க கூட ஒரு நல்ல பாண்ட் வச்சுருந்தா எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள் ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஏன்னா அவங்களும் அவங்களோட வாழ்க்கையை அதை முடிச்சு தானங்க அந்த ஏஜ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கும். ஸோ அவங்க கூட ஒரு நல்ல பாண்ட் இருந்தாவே எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருக்காது. ஸோ ஒருவேளை அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நல்ல பாண்ட் இல்லைன்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னைக்கே போய் பேசுங்க அவங்க கூட. குட் மார்னிங் அம்மா, குட் மார்னிங் அப்பா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, அப்படி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் ஸ்டார்ட் பண்ணாலே, ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாலே அந்த பாண்டிங், அந்த பில்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் த ரிலேஷன்ஷிப் அதுவே தானாகவே க்ரோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் யாருக்கு சொல்லலான்னு யோசிக்க ஒரு சான்ஸ் இருக்குது. இமீடியட்டாக உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னால் அவங்களே உங்களுக்கு தானாகவே ஒரு சொல்யூஷன் தருவாங்க. ஏன்னா இது நிறைய வாட்டி என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் போய் கம்முன்னு உட்காருவேன், அதுக்கு உடனே எங்க அம்மா வந்து என்ன கேட்பாங்க, என்னாச்சு, என்ன விஷயம், ஏன் அப்படி இருக்க. அவங்களுக்கு அது எப்படி தெரியும்னே நம்மளுக்கு தெரியாதுங்க. அப்படி பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஐயோ ஏதோ தப்பா இருக்கு, என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்களே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் எங்க அம்மா அப்பா தான் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு நல்ல பாண்ட் ஃபார்ம் பண்றது தாங்க நான் திருப்பி திருப்பி சொல்ல கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சொசைட்டி உங்களை ஜஸ்ட் ஒரு டீனேஜர் தானே அண்ட் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு டீனேஜர்னு. இந்த டீனேஜர் தான் அங்கே நீங்கள் மேக் ஆர் பிரேக் ஆவீங்க. அதனால நீங்கள் செல்ஃப் க்ரோத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களே ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப்.
1: எல்லாருமே ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஃபேமிலி அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு. அது டீனேஜ்லேயும் சரி வளர வளரையும் சரி அது இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஒரு சிலர் வந்து அந்த டீனேஜில் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது இல்லைன்னு ஃபீல் பண்ண காரணம் என்னவா தெரியுமா இருக்கும். இப்போ நான்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கிட்டே காமிப்பேன், டிக் போட்டிருக்கிறதுலாம் விட்டுடுவார். அதில் காக்கா பறக்கும் பார்த்தீங்களா, அதை தான் கேட்பார், ஏன் இது என்ன தப்பு அப்படின்ட்டுன்னு. நான் அந்த நேரத்தில் ஐயோ என்ன இது, கரெக்டாக இருக்கிறதுலாம் விட்டுட்டு தப்பாக இருக்கிறத கேட்குறாருன்னு கோவப்பட்டிருந்தேன்னா அவர் என்ன விஷயம் சொல்ல வராருன்றதே புரிஞ்சிக்காமல் வந்திருப்பேன். எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, தப்பாக இருக்கா, சரி அது இருக்கட்டும், அது வந்து நீ பண்ண தப்பா, அதை நீ சரி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட் வந்ததுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்துட்டு அது என்ன தப்பாக இருக்குது அப்படின்றத பாரு, அப்போதான் நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு தெரியும், அடுத்த தடவை நீ அதை செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சரி அவர் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இன்னமும் அதே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணலாம், ஆனால் அதே தப்பை திரும்ப பண்ணாதீங்க. என்னுடைய கடைசி கேள்வி என்னன்னா, இது எல்லாருமே பதில் சொல்லணும் தான், இவ்வளோ அழகாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த வயசில் நீங்களும் கோவப்பட்டிருப்பீங்க, நீங்களும் டென்ஷன் ஆகிருந்திருப்பீங்க, நீங்களும் சோகமாக இருந்திருப்பீங்க, அது எல்லாத்தையும் கடந்து வர நீங்கள் யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன?
2: நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறையா வந்து கோவப்படுவேன், சின்ன விஷயத்துக்குலாம் எனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கோவம் வர டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, டீனேஜில் ஆக்சுவலி என்ன பண்ணுறோம்னு தெரியாத ஒரு காரணத்தினால நான் கத்திடுவேன். கத்திட்டு கோவத்தை எப்படி வழிப்படுத்தணும் அப்படின்ற தெரியாதனால தானாகவே கண்ணிலிருந்து தப்பு தப்புன்னு தண்ணி வந்துடும். ஸோ அழ ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நானே நார்மல் ஆகிடுவேன்.
0: எனக்கு டென்ஷன் வர்றப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னதுன்னா, ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அந்த கதவை சாத்திட்டு நான் எனக்கு நானே அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் இத்தனை வருஷக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச என்ன விஷயம் எதுனா, சோகத்தில் கோவத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா அது அப்புறமா ஒரு ரிக்ரெட்டாக மாறப்போகுது.
3: நான் வந்து எனக்கு கோவம் வரப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட்ல இருக்கிறப்போ நான் வந்து சைலண்டா அப்படியே மாறிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து கத்தி அது இன்னும் பெருசாக்கி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றத விட சைலண்டா நம்ம என்னதான் நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிட்டு சைலண்டா நான் போயிடுவேன். அப்படி இல்லைனா நான் வந்து ஒரு ரூம்குள்ள போயிட்டு எனக்கு பிடிச்ச மியூசிக்கை நல்லா சத்தமா போட்டு கேட்பேன்.
4: நான் எனக்கு டென்ஷனாக இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எதையும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் கோவத்தை தள்ளி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்வேன். ஒரு விஷயத்துக்காக நம்ம இப்போ இந்த டீனேஜ் பருவத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் கோவப்பட போகிறோம், அதை தள்ளி போட்டு பார்த்தா ஒன்று அதுவே சால்வ் ஆகிடும். அதையும் தாண்டி சால்வ் ஆகாததுன்னு வந்து நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும் அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு. மோஸ்ட்டாக உங்களுக்கு கோவப்படுறதுக்கான வாய்ப்பே இருக்காது.
5: நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கோவப்படுற அப்புறமா நான் கிச்சனுக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்றேன், டார்க் சாக்லேட் சாப்பிட்றேன். தட் இஸ் த வே டு ரெடியூஸ் மை ஆங்கர். ஆக்சுவலி டார்க் சாக்லேட்ஸ் நான் ரொம்ப சாப்பிட்றேன், அப்புறம் அம்மா கத்துவாங்க, அப்ப கூட நான் தீப்பியும் சாப்பிட்றேன். அது டார்க் சாக்லேட் ஸ்வீட் ஸ்டாக்கா இருக்கும் கிச்சன்ல. சோ அதுதான், தட் இஸ் அ வே டு சால்வ் த ஆங்கர்.
6: எனக்கு கோ வரும்போது என்ன ரியாக்ட் பண்ணோன்னே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஹெட்ஃபோன்ஸ் எத்தனா லைட் மியூசிக் கேட்டு கொஞ்சம் காம் ஆயிடுவேன். காம் ஆயிட்ட பிறகு நான் யோசிப்பேன், நான் பண்ண இதுவுக்கு அவங்க திட்டினது கரெக்டாக இல்லையான்னு. நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அதனால தான் மேபி திட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நான் யோசிப்பேன். ஏன் நான் பண்ண தப்பு, நான் தப்பே பண்ணலைன்னா நான் போய் காமாக மைண்டில் போய் ஃபேமிலி கிட்ட, எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்வேன், நான் தப்பே பண்ணலையே, நீங்கள் ஏன் கத்துனீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா சில டைம்ஸ் வந்து யார்கிட்டயோ ஷேர் பண்ணாமல், இல்லைனா என் ஆங்கர் வந்து நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்னா, போய் சாமி ரூமில் போய் உக்காஞ்சிருவேன். நான் போய் ஒன்று ஒன்றா சாமி கிட்ட போய் சொல்வேன், இப்படி இருக்கு, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு பிறகு என்ன பண்ணுறது. அந்த மாதிரி திருப்பி அந்த சாமி ரூம் விட்டு வெளியில் வரும்போது காமா அந்த ஆங்கரு அந்த டென்ஷன்லாம் போன மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் நான் பண்ணுவேன் எனக்கு கோ வரும்போது.
4: ஸோ நம்ம பிரியா சொன்ன மாதிரி தான், நானும் கோவப்பட்டா அதிகமாக கத்துவேன், சண்டை போடுவேன், அப்படியே டக்குன்னு கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா முன்னாடி என்ன பேசுனே தெரியாமல் டக்குன்னு கத்திடுவேன். அது கத்துதை வந்து பொறுமையாக யோசிச்சு, நம்ம பண்ணது தப்போ, ஆமாம் இல்லை, அதனால தான் நம்ம வந்து நம்மளை திட்டுறாங்களோ அப்படின்னு இருக்கோம். அதுக்கத்து பொறுமையாக அம்மா அப்பாவை போயிட்டு, சாரிம்மா சாரிப்பா, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன இப்போ சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஆங்கிரி, ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அம்மா அப்பாக்கிட்ட, ஒரு பேப்பர் எடுத்துட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சோ டேட் வைஸ்ல இருந்து ஒன்னு ஒன்னா எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு அது ஒரு நாள்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு லைக் ஒரு 1 week இல்ல 2 weeks வந்து போயிட்டு கத்துது. அது நான் திருப்பி எடுக்கும் போது, சே இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம போய் வந்து சண்டை போட்டோமோ, இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து கோவப்பட்டோமோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சின்னத்துல வந்து சிரிப்பு வந்துடும். அது பார்த்தோன்னே வந்து, ஓ இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து ஃபேமிலி கிட்ட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயம்லாம் பேப்பரை வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஏன்னா பேப்பருங்கிறது வந்து நீங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது திருப்பி வந்து பேக் வந்து கொடுக்காது. ஸோ அது வந்து நீங்க என்ன எழுதினாலும் அது வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி அதை தனியா வச்சுக்கும்.
1: எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஏதாச்சும் கோபமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி போய் தூங்கிடுவாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான், என்னதான் டயர்டா இருந்தாலும் தூக்கமே வராது. ஆனா கண்ணுல இருந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் வந்துட்டா போதும், எங்க இருந்துதான் அந்த தூக்கம் வரும் அப்படின்னே தெரியாது. தூங்கி எந்திரிச்சுட்டு வந்து அம்மா கிட்டயோ சரி அப்பா கிட்டயோ சரி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே நினைப்பாங்க என்ன இவ மறந்துட்டாலோ அப்படின்னு நினச்சி, அதனால அவங்களும் அப்படியே விட்டுடுவாங்க, அது அப்படியே சரியாயிடும். இந்த டெக்னிக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. என்னதான் இந்த டீனேஜ் பத்தி நம்ம இவ்வளோ பேசினாலும் அந்த ஒரு காலம்தான், நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. கையில இருக்க விரல் எப்படி அஞ்சோ ஒவ்வொரு மாதிரி இருக்கோ, மனுஷங்களும் அப்படிதான் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. கையில இருக்க ஒரு விரல் இல்லைனாலும் அந்த கை தன்னுடைய வேலையை முழுசா செய்யாதுல, அந்த மாதிரி தான் இங்க யாருமே யூஸ்லெஸ் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு, எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவங்க தான். அதனால இத கேட்டுட்டு இருக்க டீனேஜும் சரி அவங்களுடைய பெற்றோர்களும் சரி, இந்த இளமை பருவத்தை அழகான அனுபவமா மாத்துங்க. தாகம் வர வரைக்கும் தண்ணியோட அருமை தெரியாது, வெயில் வர வரைக்கும் மரத்தோடைய அருமை தெரியாதுன்னு சொல்லிட்டு காலம் முடிஞ்ச அப்புறம் வருத்தப்பட வேணாம். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் பேசினாலும் தீராத பிரச்சனை எதுவும் இங்க கிடையாது. இந்த குழு விவாதம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல கலந்துகிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அஜய் ஹர்னி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: You are listening to MOP Community Radio 107.8.
1: Our society,
2: our radio,
1: our pride.
3: ஹலோ
4: ஹலோ,
3: இது கார்த்திகோட அம்மாவா?
4: ஆமா மேடம், யார் பேசுறது?
3: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
4: சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
4: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
3: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
4: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
3: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசென்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
4: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
5: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking தயவு செய்து விட்டுருங்க. உங்க நலத்துக்காகவும் எல்லாரும் நலத்துக்காகவும். Thank you.
2: மாசி மாசி பாசி பாசி காட்டு வாசி பாட்டு வாசி.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக
4: மழையை பற்றி பேசுவது இப்பொழுது மிகவும் பொருத்தமானது. மழை இல்லாமல் உலக வாழ்க்கை இல்லை எனலாம். நீரின்றி அமையா உலகில் வான் பொய்ப்பதனால் நாம் படும் கட்ட நட்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை. மழையின் முக்கியத்துவம் கருதியே வான் புகழ் வள்ளுவரும் மழைக்கெனவே தனியே அதிகாரம் அமைத்து சிறப்பு செய்துள்ளார். சிலப்பதிகாரமும் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்று வாழ்த்துவதோடு அல்லாது உலகிற்கு வேலியாக அமைந்து உலகை காப்பது வானின்றி பொழியும் மழையே என மழையின் சிறப்பை பறைசாற்றுகின்றது. மழை என்று சொல்லும் போது மழைக்கான மூல காரணங்களை அலசுவது இயல்பு. மழை என்பது விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் ஒரு ஊடகம். பூமியிலிருந்து ஆவியாக செல்லும் நீரே நமக்கு மழையாக திரும்பி வருகின்றது. இவ்வாறு மழை உண்டாகும் போது அதில் 4 நிலைகள் உள்ளன. 1, நிலத்தில் உள்ள நீர் ஆவியாகிறது. 2, ஆவியான நீர் மேலே செல்கிறது. 3, நீராவி குளிர்கிறது, நீர்த்துளிகளாகிறது. 4, நீர்த்துளிகள் ஒன்று திரண்டு நீர் மழையாய் பொழிகிறது. இவ்வாறு பூமியிலிருந்து சென்ற நீர் மீண்டும் பூமியை வந்து அடைவதே நீர் சுழற்சி முறை என்கின்றோம். வானை அடைந்த பின் நீராவி குளிரும் போது ஏற்படும் நீர்த்துளிகளின் அளவு மிகவும் முக்கியமானது. இந்த அளவு 100 mm இருக்கும் பொழுது மழைத்துளிகள் ஏற்படுவது எளிமையாகின்றது. ஆனால் பலவித பிரச்சனைகளால் மழைத்துகள்கள் சரியான அளவில் உருவாவதில்லை. இதற்கு மேகங்களை சென்றடையும் மாசு பொருட்களும் தூசு பொருட்களும் ஒரு காரணம். ஓங்கி வரும் உலக வெப்பநிலையும் ஒரு காரணம். சரியான வெப்பநிலையில் சரியான தூய்மையில் மட்டுமே சரியான அளவில் மழைத்துளிகள் உண்டாவது சாத்தியம். முறையற்ற மனித இயக்கங்களாலும் தொழிற்கூடங்களின்

வளர்ச்சியினாலும் அதிகமான செயற்கை பொருள் உற்பத்தியினாலும் மற்றும் அவற்றின் பயன்பாட்டாலும் நாம் வானத்தையும் பூமியும் கெடுத்து வைத்திருக்கிறோம். இதனாலேயே மழை பொழிவதில் பல தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆக இயற்கையோடு இணைந்த வாழ்வும் புவி சூடு ஏற்படாமல் காப்பதும் நம் கடப்பாடாகிறது. மழை பொழிவில் இன்னொரு சிக்கலும் உண்டு. அது என்னவென்றால், மழை உலகின் எல்லா இடங்களிலும் ஒன்று போல் பெய்வதில்லை. இது ஏன் என நீங்கள் கேட்கலாம். நில நீர் அமைப்புகள், பூகோள நிலவரங்கள், தட்பவெப்ப சூழல்கள், காடுகள் அமைப்பு, மலைகள் அமைப்பு, சுற்றுச்சூழல் நச்சூட்டல் என பல்வேறு காரணங்களினால் மழைப்பொழிவில் வித்தியாசங்கள் உண்டாகின்றன. மழைப்பொழிவு ஆண்டு முழுவதும் தாராளமாக அமையும் இடங்களில் பெரும்பாலும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்திப்பதில்லை. மாறாக மழைப்பொழிவு குறைவாயிருக்கும் பகுதிகள் மழை நீரை மழையில்லா காலங்களுக்கெனவே சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவசியமாகிறது. இவ்வாறு மழை பொழியும் போது நமக்கு கிடைக்கும் மழை நீரை மழையில்லா வறட்சி காலங்களுக்கென நாம் சேமிக்கும் முறையை மழை நீர் சேகரிப்பு எனப்படுகிறது. இம்முறை மிகவும் சுலபமானது. கூரையில் இருந்து கொட்டும் மழை நீரை கால்வாய் தகடு மூலம் சேகரித்து அதனை ஒரு குழாய் வழியாக கீழிறக்கி பூமிக்கு கீழாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு தொட்டியில் சேருமாறு அமைத்து விடுவர். இவ்வாறு சேரும் மழை நீரில் மாசுக்கள் சேராதவாறும் நேரிடை சூரிய ஒளியின் மூலம் ஆவியாகாதவாறும் பாதுகாப்பு தந்துவிட்டால் மழை நீரை மாதக்கணக்கில் பொக்கிஷமாய் பாதுகாத்து பயன் பெற முடியும். கையில் பணம் கிடைக்கும் போது வங்கியில் பணத்தை சேர்த்து வைத்து பின்னாளில் தேவைப்படும் போது எடுத்து செலவு செய்வதை போன்றதே மழை நீர் சேகரிப்பு. ஆக மழை நீர் சேகரிப்பு வசதிகளை நீர் வங்கிகள் எனலாமே. வழிந்து வாய்க்கால் வழியோடி சாக்கடையில் கலந்து வீணாய் போகாமல் மழை நீர் எனும் தங்கத்தை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுவாக மழை பொழிவை 6 வகைகளாக பிரிக்கின்றனர். மிக லேசான மழை, லேசான மழை, சராசரி மழை, காட்டமான மழை, மிகவும் காட்டமான மழை, கடும் மழை. இவை என்ன என்ன என பார்ப்போமா. மிக லேசான மழை, இது மணிக்கு 0.25 மில்லிமீட்டருக்கு குறைவான மழையாகும். லேசான மழை, இது மணிக்கு 0.25 மில்லிமீட்டருக்கும் மணிக்கு 1 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட மழையாகும். சராசரி மழை, இது மணிக்கு 1 மில்லிமீட்டருக்கும் மணிக்கு 4 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட மழையாகும். காட்டமான மழை, இது மணிக்கு 4 மில்லிமீட்டருக்கும் மணிக்கு 16 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட மழையாகும். மிகவும் காட்டமான மழை, இது மணிக்கு 16 மில்லிமீட்டருக்கும் மணிக்கு 50 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட மழையாகும். கடும் மழை, இது மணிக்கு 50 மில்லிமீட்டருக்கும் மேலே பொழியும் மழையாகும். கடுமையான காற்றுடன் மழை பெய்யும் பொழுது மழையுடன் தவளை, மீன், நண்டு போன்ற ஜந்துக்கள் வந்து விழுமாம். இது எவ்வாறென்றால், கடும் காற்றினால் கடல் மற்றும் பிற நீர்நிலைகளில் இருந்து இந்த ஜந்துக்கள் வானில் எரியப்பட்டு மழை நீருடன் கீழே வருமாம். மழை நடனம் என்பது உலகின் பல நாடுகளில் அனுசரிக்கப்படுகிறது. மழையை வேண்டி மனிதர்கள் கூடி நடனமாடி தொழுவதே மழை நடனமாகும். தமிழகத்திலும் இப்பழக்கம் உண்டு. கோவர்தன குடை என்று மழைக்காக ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்கி வாழ்த்துகிறார்கள். மழைக்காக வருண பகவானுக்கு யாகம் நடத்தும் பழக்கமும் நம்மிடம் உள்ளது. மழை பொய்த்து விட்டதென்றால் அதனை ஈடு கட்டுவது சுலபமான விஷயமல்ல. செயற்கையாய் மழையை பொழிய வைக்க செய்வது சிரமமானது மட்டுமல்லாமல் அதிக செலவு பிடிப்பதும் ஆகும். மேலும் இதன் வெற்றி அளவும் மழை பொழியும் விஸ்தீரணமும் மிகவும் குறைவாகும். ஆக மழை என்பது சுலபமான விஷயம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.

This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறுரூவா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்குது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நந்தவரத்து தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில்.
2: அம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா, மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க எம்ஓபிசிஆர்எஸ். நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
3: வணக்கம் நேர்களை, நான் உங்க ஆர்ஜி கீர்த்தி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது என்னெல்லாம் கேட்போம்? அட, எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து, எப்படி இருக்க? பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன், மற்ற பசங்களாம் எப்படி இருக்காங்க அப்படிதானே கேட்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அட பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நல்லா பூசி நிக்கா மாதிரி இருப்ப, என்ன இப்போ இவ்வளோ இழைச்சிட்ட, சுகர் ஏறிடுச்சு போல, உன்னை பார்க்க வரலான் தான் நினப்பேன், என்ன பண்ணுறது, முட்டி வலி, நகர முடியல, அப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்ப இருக்க மக்களுக்கும் இப்ப இருக்க மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். ஸோ நம்ம ஹெல்த்துக்கும் சாப்பாட்டுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கு. இதை பத்தி மேலும் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஷோல இணைஞ்சிருக்காங்க மிஸ் ஜோதி. மிஸ் ஜோதிக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ் ஆஃப் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கரண்டா மேம் ஃபிட்னஸ் 1 குரூப் இந்தியா லிமிடெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் அ கிளஸ்டர் மேனேஜர். ஸோ அது மட்டும் இல்லாம ஷீ இஸ் ஆல்சோ அ கன்சல்டன்ட் டயட்டீஷியன். அ வார்ம் வெல்கம் டு யூ மேம். ஸோ எப்படி இருக்கீங்க? வெயில் எப்படி இருக்கு?
4: ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு
3: ரொம்ப நல்லா இருக்கு. பர்சனலா ரொம்ப நல்லா இருக்கும்.
4: பர்சனலா நல்லா இருக்கு because I was out of town. அதனாலன்னு சொல்லிக்கலாம்.
3: சோ அப்ப நாங்க தான் மாட்டோம்
4: நினைக்கிறேன். இல்லனாலும் I keep myself hydrated.
3: ஓகே. சோ
4: சோ அதனால
3: டயட்டீஷியன் ப்ரூவ் பண்றீங்க?
4: ப்ரூவ் பண்றேன்.
3: ஓகே. சோ ஓகே மேம். சோ டயட் டீனேஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டயட்ல இருக்க போறேன், டயட்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க காது கேட்கவே நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கேட்ட உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட் எப்படி இருக்கும்?
4: ஃபர்ஸ்ட் தாட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இவங்களை எல்லாரையும் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ எல்லாரையும் ஒரே வாட்டி எஜுகேட் பண்ண முடியாது அப்படின்றதால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேட்டிங், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன தோணும்னா, டயட் அப்படின்ற விஷயத்தோட கிளியர் டெஃபினிஷன் என்னங்க?
3: கண்டிப்பா, ஏன்னா பிகாஸ் எல்லாருமே டயட் டயட்னு சொல்றாங்க.
4: டயட்னா சாப்பாடு, அவ்வளவுதான்.
3: ஆமா,
4: உணவு சாப்பாடு இவ்வளவுதான் டயட். சோ டயட்ல இருக்கேன், டயட்ல இருக்கேன், என்ன டயட்ல இருக்கேன், சோ அது தே நாட் கிளியர்,
3: தே நாட் கிளியர்.
4: கொலோக்கியலி அது அப்படியே பரவிடுச்சு, எல்லாரும் பேச்சுவாக்குல அப்படியே பரவிடுச்சு. சோ டு சேஞ்ச் தட் ப்ராபபிலி வி வில் கிவ் எ டெஃபினிஷன். இல்லைங்க, டயட்னா இதுதான், உணவு முறையை எப்படி சீரமைச்சு ஒழுங்கா சாப்பிடுறது, இதை பத்தி தான் விளக்குவோம். எனக்கு கல்யாணம் ஆகணும், ஐ ஹேவ் டு ரிட்யூஸ் வெயிட் அப்படின்னு வந்தா கூட நானும் அல்டிமேட்டா சொல்லுவேன், டயட் ரிலேட் பண்ணி தான் சொல்ல போறேன்.
3: ஆமா,
4: தோ தே ஹேவ் எனி பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் ஆர் யூனோ தோ தே ஹேவ் சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே நான் அதுதான் ரிலேட் பண்ணி சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட், ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள், உங்க சிஸ்டம் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, டோன்ட் டேக் லேப்டாப், கம்ப்யூட்டர் இருக்கு, மானிட்டர் இருக்கு, இட் இஸ் அசோசியேட்டட் வித் சோ மெனி இன்டர்னல் டிவைசஸ். உங்க சிபியூ ஒர்க் பண்ணல.
3: ஆமா,
4: அப்ப நீங்க மானிட்டர் ஆன் பண்ணி பாக்குறீங்க, ஆன் ஆகல, என்ன பண்ணுவோம்?
3: சிபிஓ கிட்ட தான் போகும்.
4: போவோம். திரும்ப நீங்க சிபிஓ ஆன் பண்றீங்க, மானிட்டர் வர்க் ஆல என்ன பண்ணுவோம்?
3: கண்டிப்பா சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு வேற யாராவது போய் கேட்போம்.
4: சிம்பிள், எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். அல்டிமேட்லி நம்ம வந்து ரிலேட் பண்றது டயட்டோட தான் ரிலேட் பண்ணுவோம், அதுல ஒரு டவுட்டுமே இருக்க வேண்டாம். அண்ட் டயட்டை மட்டும் தான் நம்ம ரிலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெர் ஆர் டூ ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இப்பத்தி உணவு முறை சரியில்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் உடம்புல, ஆர் ஜெனட்டிக்கலி ஆர் ஹெரிடிட்ரியிலேருந்து, அதாவது உங்கள் பாட்டி தாத்தா ஆர் உங்கள் அம்மா அவங்க கிட்டே இருந்து சில வந்து நோய்களோ இல்லை சில டிசார்டர்ஸோ, சில மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் லைக் ஒபேசிட்டி டயபிட்டிஸ் இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு விதமாக தான் இதை பிரிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி பிரிக்கிறப்போ அல்டிமேட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு டயட். ஃபர்ஸ்ட் டயட்டால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியால் உங்களுக்கு ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் ஏதாவது வந்தாலும் டயட்டை தான் கரெக்ட் பண்ணணும், சரிங்களா? செகண்ட், ஹெரிடிட்ரி ஜெனட்டிக்கலி வந்தாலுமே வந்து நீங்கள் டயட்டை தான் கரெக்ட் பண்ணணும். ஸோ இதில் டயட்டை வந்து நம்ம சைக்கலாஜிக்கலி எடுத்துக்க வேண்டாம். Physically, it is related. Diet தாங்க 60% diet தான்.
3: Diet
4: 40% தான் physical activity.
3: Okay.
4: Diet வந்து ப்ராப்பராக இல்லாமல் ஒரு பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க, இல்லை ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குது, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களாம் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்க கம்மியாக சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி இருந்தாலுமே எயில்மெண்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது. அது எல்லாமே அல்டிமேட்லி ரிலேட்டட் டு டயட் தான்.
3: ஓகே. ஸோ இப்போ டயட்னா நீங்கள் சாப்பாடு அப்படின்னு தான் சொன்னீங்க. ஸோ பெரிய வித்தியாசம் இல்லையா? பிகாஸ் டயட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், டயட்னு சொல்கிறதுக்கு அப்புறமும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கெடியலைஸ் ஃபுட் எடுத்துக்கிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க டயட்னா ஆக்சுவலி என்ன டிஃபரன்ஸ் ஃபுட்ல?
4: டயட் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு பேலன்ஸ் டயட்.
3: ஓகே,
4: வி கால் இட் அஸ் எ பேலன்ஸ் டயட். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஹூ இஸ் ஆக்சுவலி வெல் ஏபிள் டு மூவ் அரவுண்ட்,
3: ஓகே,
4: ஹூ கேன் ஒர்க் அண்ட் ஹூ கேன் ஆக்சுவலி இன்வால்வ் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போல்லாம் வந்து வீட்டில் இருந்து நான் வேலை செய்கிறேங்க, வீட்டில் வேலை செய்கிறேன், வீட்டு வேலையே செய்கிறேன் லேடிஸ் சொல்கிறாங்க, வீட்டு வேலை செய்கிறேன் அது போகாதா? அது போகாது, அது ஒன்றுமே போகாது உங்களுக்கு.
3: ஓகே,
4: ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகாவோ எக்ஸசைஸோ எனிதிங் ஆஃப் தேட் மேட்டர்.
3: ஓகே,
4: ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது அதோட கூட ஒரு பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட் எப்படி இருக்கணும்னா அத்தியாவசியமாக நம்மளுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த ஃபுட்டில் அவைலபிளாக இருக்கணும்.
3: ஓகே,
4: எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும், ஒரு காய்கறி இருக்கணும் ஒரு நாளைக்கு, பொரியல் முறையிலையோ இல்லை அன்குக்டோ ஒரு ஒரு காய் ஒரு காயில் ஏதாவது ஒரு வெரைட்டி இருக்கணும்.
3: ஓகே,
4: கண்டிப்பாக நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் ரைஸோ இல்லை ஆட்டா தான் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட், சிலருக்கு வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேபிள் ஃபுட் இருக்கணும். ஸோ நம்ம என்ன இதில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னா குவான்டிட்டி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்.
3: ஓகே,
4: வேற எதுவுமே கிடையாது. அந்த அந்த ரைஸ்னா 200 ml அப்படின்றத வந்து எனக்கு இப்போ உங்ககிட்ட சொல்ல தான் முடியும், ஐ கான்ட் ஷோ. ஸோ அதனால 200 ml கப்புனா நீங்க அதை வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த 200 ml கப் ரைஸ்க்கு மேல சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்க்கு, நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு. ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ் டயட். ஸோ இந்த பேலன்ஸ் டயட்டை நார்மலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களாலே இல்லை பேரண்ட் வந்து சில்ட்ரனுக்கு எஜுகேட் பண்ணாலே போறோம்.
3: ஓகே, ஸோ அந்த 200 gram இல்லை ml நம்ம அதிகமாக சாப்பிட்றது வந்து இட்ஸ் எக்ஸஸ்.
4: கண்டிப்பா எக்ஸஸ்
3: எக்ஸஸ் அதுதான் ஃபேட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: கண்டிப்பா நினைக்கல நானு.
3: ஓகே, அதான் உண்மை. வாட் ஹேப்பன்ஸ், ஓகே,
4: சோ இட் இஸ் மோர் சஃபிஷியன்ட், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு சஃபிஷியன்ட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த குவாண்டிட்டியை வந்து நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ் பிஎம்ஆர், பிஎம்ஆர்னு ஒரு விஷயம்,
3: பாடி மாஸ்
4: பேசல் மெட்டபாலிக் ரேட்னு ஒரு விஷயம் இருக்கு, இதை வச்சு கால்குலேட் பண்ணியும் சொல்லுவோம். விச் வில் பி இப்போ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், ரொம்ப வேகா போயிடும் அது நம்ம ப்ராபபிலி கமிங்.
3: ஓகே, சோ இப்போ டயட் அப்படின்னா கண்டிப்பா டைப்ஸ் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கிராஷ் அண்ட் பேலன்ஸ் டயட். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன்.
4: அஸ் ஐ டோல்ட் யூ நான் முன்னாடி இப்போ சொன்னேன் பாருங்க, பேலன்ஸ் டயட்னா கண்டிப்பாக எல்லா அத்தியாவசியமான சத்துக்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அந்த சத்துக்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட் சாப்பிட்றது பேலன்ஸ் டயட்.
3: ஓகே,
4: அது ரொம்ப நல்லது. தட் இஸ் வாட் வி ஆக்சுவலி ப்ரிஸ்கிரைப்ஸ்
3: கரெக்ட்,
4: அதுதான் ப்ரிஸ்கிரைபே பண்ணுவோம். ஒருத்தங்க வெயிட் லாஸ்க்குன்னு வந்தால் கூட இதை ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க, அப்புறமா நம்ம மித்த விஷயம்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட பேலன்ஸ் டயட் தான் கொடுப்போம்.
3: ஓகே,
4: தென் கம்மிங் டு கிராஷ் டயட். கிராஷ் டயட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் மேக்கிங் அ வெயிட் லாஸ் ஆர் பிரிங்கிங் யுவர் யூனோ யுவர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் டு அ ப்ராபப்ளி நீங்கள் ஒபீஸாக இருப்பீங்க இல்லைனா ரொம்ப தின்னாக இருப்பீங்க, இதெல்லாம் இல்லாமல் உங்களோட நார்மல் வெயிட்ல நீங்கள் ஃபாலோ ஆகிறதுக்காக கிராஷ் எனிதிங் கிராஷ் கோர்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? கிராஷ்னா இமீடியட்டா ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல நடக்கிறது தான் கிராஷ் டயட், விச் இஸ் நாட் அப்ளிகபிள்.
3: ஓகே
4: இத வந்து ரெக்கமெண்டே பண்ண கூடாது ஓ which is banned actually
3: ஓ
4: நம்ம कंट्रीல இட் இஸ் banned நோ டைட்டிஷியன்ஸ் will prescribe that வித் ப்ராப்பர் அத்தாரிட்டி ஆர் ப்ராப்பர் யூ நோ டிஸ்கஷன் வித் a particular client or a patient
3: ஓகே
4: we cannot do that oh. we should not do that because it is not well mannered diet அப்படினு சொல்றாங்க சோ இது இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கறதால யாரா இருந்தாலும் ஆப் பண்ண வேண்டியது பேலன்ஸ் டயட் தான்
3: சரி ஓகே சோ இந்த கிராஷ் டயட்க்கும் பேலன்ஸ் டயட்க்கும் வித்தியாசம் சொல்லிட்டீங்க பிகாஸ் கிராஷ் டயட் வந்து பேலன்ஸ்னு சொல்லிருக்கீங்க பட் சில பேர் இதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் இந்த கிராஷ் டயட் தேவைப்படும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனும் வரும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி கேஸ் எப்படி டீல் பண்ணுவீங்க
4: எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னா நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஐ மீன் நான் கிளைண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நீங்க கேட்குறப்போ எனக்கு என்ன இமீடியட்டா ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா டியூரிங் வெட்டிங் அந்த கேர்ள்கோ இல்ல மேன்கோ வெட்டிங் இருக்கும் தே வில் சே மேம் இன்னும் 3 மந்த்ஸ்ல மேரேஜ் இருக்கு மேம் எப்படியாவது வெயிட் ரிடியூஸ் பண்ணுங்க ஆர் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணுவாங்க டயட்டிஷியன் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வி வில் ஹாவ் டு கிவ் தெம் வெயிட் லாஸ் ஆர் ஒன் அதர் பாசிபிலிட்டி இஸ் போஸ்ட் பிரெக்னன்சி
3: ஓகே
4: இதுதான் நாங்கள் நிறைய பார்க்கறது போஸ்ட் பிரெக்னன்சி இஸ் வெரி காமன் கேஸ் அண்ட் கொஞ்சம் கேசஸ் நாங்கள் இப்போ பார்க்கறது வந்து காலேஜ் கோயர்ஸ் இப்போ நாங்கள் ரொம்ப ஆஃபன் பார்க்குறோம் டீனேஜர்ஸ் சொல்ல முடியாது காலேஜ் கோயர்ஸ்
3: ஓகே ஓகே
4: இதுதான் நம்ம நிறைய பார்க்குறோம் டீனேஜர்ஸ் கூட இப்போ ரொம்ப அவேர்னஸ் இருக்குங்க நிறைய தேர் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தே தே வெரி
3: டயட்டிஷியன் இல்லாமலே அவங்க ஒரு டயட் ஃபாலோ பண்றாங்க
4: தே தே ஆர் டுயிங் இட் பட் ஆனா இதுதான் வந்து மேஜர் ரீசன்ஸ் இந்த மாதிரி கேசஸ் தான் வரும் நம்மளுக்கு டயட் மாடிஃபிகேஷனுக்கு இல்ல எங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு கிராஷ் டயட்காக வருவாங்க ஓப்பனாவே வந்து சொல்லுவாங்க மேம் மேடம் இந்த டயட் பண்ணலாமா 8 டேஸ் டயட் பண்ணலாமா 1 வீக் டயட் பண்ணலாமா சூப் டயட் பண்ணலாமா ஜூஸ் டயட் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய வரும் ஸோ இது வரப்போ டயட்டிஷியன்ஸ் ஜாப் இஸ் டு ஸ்டெபிளைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நாங்கள் நான் பண்ணுறது நான் யூனோ இண்டிவிஜுவல் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட் மை ஸ்டைல் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் அ பர்சன் ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு அவங்கள புரிஞ்சுட்டு ரொம்ப ஆங்ஸைட்டியோட வருவாங்க எனக்கு ஒரு 2-3 மாசத்துல எனக்கு குறைச்சிருங்க அப்படின்ட்டு ஸோ அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பேலன்ஸ் டயட்னா என்ன ஒரு பேலன்ஸ் டயட்ல என்ன எல்லாம் நல்லது நடக்கும் ஸோ இதெல்லாம் வி வில் எக்ஸ்பிளைன் அண்ட் ஆஃப்டர் டாக்கிங் டு தெம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் டிஃபரன்ஸ் காட்டுவாங்க தேர் லைஃப் ஸ்டைல் வில் சேஞ்ச் அப்போ ஐ வில் பி கான்ஃபிடென்ட் ஆன் தெம் அப்போ வி வில் ஸ்டார்ட் வித் டயட்ஸ் விச் இஸ் ஸ்லைட்லி மாடிஃபைட் பட் நாட் என்டையர்லி கிராஷ் டயட்ஸ் கொடுக்க மாட்டோம்
3: ஸோ இப்போ சில பேர் டயட் இருக்க போற அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அப்ரப்டா சாப்பாடு கட் பண்ணிடுவாங்க கேட்டா டயட்ல இருக்க போறேன்னு சொல்றாங்க
4: எடுத்துருப்பாங்க அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ப்ராபப்ளி யாராவது கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இப்ப புரிஞ்சுக்கோங்க ஈவன் வீட் வந்து நம்மளோட கிளைமேட் என்விரான்மெண்ட்க்கு வந்து டூ மச் வீட் வில் நாட் அக்செப்ட் நம்மளோட சிஸ்டம் அக்செப்ட் பண்ணாது எடுத்துக்கலாம் தேர் இஸ் எ லிமிட் ஆர் அதர்வைஸ் கமிங் டு யுவர் க்வெஸ்சன் ரைஸே இல்லாம கார்போஹைட்ரேட் சோர்ஸே இல்லாம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ல மட்டும் வாழ்றாங்கன்னா இட் இஸ் வெரி பேட்
3: வெரி பேட் நேர்களை நல்லா கேட்டுக்கோங்க சாப்பாடுனால தான் நான் குண்டான அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுடைய தியரி தப்பு மேம் சொல்றத நல்லா ஷார்ப்பா கேளுங்க மேம் பிளீஸ்
4: ஸோ கார்போஹைட்ரேட் சோர்ஸ் மட்டும் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது கார்போஹைட்ரேட் சோர்ஸ் இருக்கணுங்க ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க சிறுதானிய வகை இப்போ ரொம்ப பூமில் இருக்குங்க இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்லாம் போக வேண்டாம் நார்மல் நாட்டு மருந்து கடையில் போய் சிறுதானிய வகை எடுத்துக்கோங்க பீப்புள் ஹூ ஆர் லிசனிங் யாரெல்லாம் கேட்குறீங்களோ யாரெல்லாம் டயட்டில் இருக்கேன் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே வெறும் காய்கறி பழம் சாப்பிட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன்னா அது பாசிபிள் கிடையாது சிறுதானிய வகைகள் கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் உங்களுக்கு என்னெல்லாம் வீட்டில் எளிய முறையில் கிடைக்கும் சம்பாரவை சொல்லுவாங்களே சிறுதானிய வகை கூட போக வேண்டாம் சம்பாரவை அப்படின்றது ஈஸிலி அவைலபிள் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த ரவையை கூட உபயோகப்படுத்திக்கலாம் பட் யூ ஹாவ் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் சோர்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக மேண்டேட்ரி அது நார்மலாக எல்லாருக்குமே மேண்டேட்ரியான ஒரு விஷயம் அதோட சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக என்ன மாதிரி டயட்டிஷியன்ஸ் யார்கிட்ட போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
3: ஓகே, இப்போ சிறுதானிய வகைகள் அப்படின்னு சொல்லும் போது வெயிட் லாஸ் அப்படின்னாலே நம்ம பாரம்பரியமாக தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு. கொள்ளு சாப்பிட்டா ஃபேட், அதாவது எக்ஸஸ் ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஸ் அ டயட்டிஷியன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
4: கொள்ளு கண்டிப்பாக குறைக்கும், எக்ஸஸ் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும். பட் நான் வந்து காலையில் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் நிறைய சாப்பிட்றேன், ஒரு அஞ்சு வடை சாப்பிட்றேன், நான் கொள்ளு சாப்பிட்டுக்கிறேன் சாயந்தரம் அப்படின்னா அப்படி குறையாது. ஆஸ் அ பார்ட் ஆஃப் யூர் டயட் கொள்ளு ஆட் பண்ணிக்கிறீங்க, நாட் எவ்ரிடே. ஈவன் கொள்ளு டேக்கிங் எவ்ரிடே இஸ் நாட் குட் ஃபார் யூ, கண்டிப்பாக கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் எவர் டேக் இட். கொள்ளு ப்ராபப்ளி ஒன்ஸ் இன் த்ரீ டேஸ் இஸ் கண்டிப்பாக அப்ளிகபிள். ஏன்னா டூ மச்சாக நீங்கள் கொள்ளு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா கொள்ளு ஒரு ஹார்ஸ் கிராம் உங்களோட ஹீட்டை வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் யுவர் லோயர் அப்டமன்.
3: ஓ,
4: ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்றதால தான் அந்த பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் பாருங்க. அந்த எயில்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடி வரதுக்கு சான்சஸ் நம்மளே கொடுக்கறது.
3: ஓகே,
4: ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நிறைய கேள்விப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க வேணாம். பிரேக்கிங் ஃபாஸ்ட் நைட் ஒரு பத்து மணிக்கு சாப்பிடுவீங்க. நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் இப்படிதான் சாப்பிடுவாங்க, நைட் பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க மினிமம் டு மினிமம். ஐ மீன் எனக்கு தெரியல, ஐ மேக் இட் ஷியர் 8 o'clock சாப்பிட்டுடணும், பத்து மணிக்குள்ள தூங்கிடணும். இதுதான் வந்து இப்பத்தி சினாரியோல பாசிபிள். ஸோ பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஸ்டே அவேக் ஃபார் 12 அட்லீஸ்ட், ஒரு 2 hours ஆகுது. எனக்கு தெரியல 12 மேலே தூங்கி எப்படி எழுந்திருப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஐ திங்க் ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் யூர் க்வெஸ்சன், பட் தென் இட் இஸ் அ ஜென்ரல் திங். எல்லாருமே கேட்குறவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 8:30 இதுக்கு மேலே டின்னர் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காது. நம்மளோட சிஸ்டம் தூங்கணும். தூங்குறப்ப தான் வெயிட் லாஸ்ன்னு பார்க்குறீங்க பாருங்க. நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட் லாஸ் எப்போ நடக்கும்னா நிறைய ஃபேட் பர்ன் நடக்கிறது வந்து நம்ம தூங்குறப்போ. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஹெல்தி ஸ்லீப் அட் மேக்ஸ். இப்பத்தி சினாரியோவில் மினிமம் ஆஃப் 7 hours ஆகுது தூங்கணும்.
3: ஓகே,
4: தூங்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஸோ தூக்கம் ரொம்ப அவசியம். ஸோ பிரேக்கிங் யுவர் ஃபாஸ்ட், தூங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 hours தூங்குறீங்க, 10 7 hours தூங்குறீங்கன்னே வச்சுப்போம், 10 காலையில் ஒரு 6 அந்த மாதிரி தூங்குறீங்க, தூங்க எழுந்துக்கிறீங்க. ஸோ தூங்க எழுந்துக்கிறப்பவே யூ ஹாவ் டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட் விச் இஸ் நாட் பாசிபிள். ப்ரஷ், நம்மளோட காலையோட வேலை எல்லாம் முடிச்சுக்கிட்டு வி ட்ரிங்க் காஃபி ஆர் டீ.
3: ஆமாம்
4: இல்லையா, அதுக்கப்புறம் அகெயின் அங்கே ஒரு 2 hours கேப் ஆகும்.
3: ஆமாம்,
4: கிளம்பணும் எல்லாரும். ஸோ 7:30 தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம், அதையே நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது சரிங்களா. ஸோ அந்த பிரேக் அந்த அவ்வளோ நேரம் இருக்குது, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 8:30 பிரேக் அப்புறம் சாப்பிட்றோம் இல்லை சாப்பிடாம ஓடுறோம். ஸோ திங்க் வாட் வில் ஹேப்பன்.
3: ரொம்ப நேரமாக நம்ம
4: இப்போ காலையில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நார்மலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்க வந்து காலையில் 9 சாப்பிட்றாங்கன்னா மத்தியானம் 1 நம்மளுக்கு பசிக்குதா பசிக்கலையா? இல்லை அட்லீஸ்ட் வி ஹாவ் தட் ஃபீலிங், வி ஹாவ் டு ஈட். ஒர்க்கிங்கோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ குழந்தையோ யாருக்கோ இருந்தீங்கனாலே போறோம். போதுமானது. அது மீறி நான் நெட்டை பாக்குறேன், கூகுள் தாத்தா கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருக்குன்னா ஒன் மோர் திங், எனி டயட்டிஷியன் டாக்டர் ப்ராபப்ளி டாக்டர்ஸ் வந்து பிஸி ஸ்கெடியூலில் தே வில் சே இந்த மாதிரி இன்னொரு பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இஃப் யூ கோயிங் டு டயட்டிஷியன் ப்ராபப்ளி ஒன் ஆன் ஒன்ல பார்க்குறீங்க அப்படின்னா டயட்டிஷியன்ஸ் வில் டேக் டைம் பிகாஸ் தே ஷுட் நாட் பி ராங் இல்லையா.
3: ஆமாம்,
4: ஸோ டயட்டிஷியன்ஸ் வில் டேக் டைம், தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டெய்லி ஹேபிட்ஸ், உங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, என்ன மாதிரி சாப்பிடுவீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு டயட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூ கேன் யூனோ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் யுவர் டயட்டிஷியன். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தேட் நானாக ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா you know, without knowing, I can't even comment now how healthy it is.
5: Okay.
4: ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ ஹர்ட் திஸ் ரீசென்ட்லி, நான் வெயிட் லாஸ் பண்ணணும், தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு டயட் கவுன்சிலிங்கில், நான் வெயிட் லாஸ் பண்ணணும், தண்ணி குடிச்சா வெயிட் ஏறிடும்ல அப்படின்னு சொன்னாங்க, விச் ஐ வாஸ் வெரி ஷாக்ட். ஐ செட் ஃபார் யுவர் டைப் ஆஃப் அண்ட் யூனோ ஃபிசிக், இஃப் யூ டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் யூ ஹேவ் நத்திங், தெர் பி நோ ஹைட்ரேஷன், இஃப் யூ டோன்ட் ஹேவ் வாட்டர் தெர் பி நோ டைஜஷன், இப்படி சொல்லி புரிய வச்சுட்டு. அண்ட் ஐ வாஸ் திங்கிங் ஹவு ஹவு ஷி இஸ் பீன் எஜுகேட்டட், அண்ட் ஷி சிட், நான் நெட்டில் தான் பார்த்தேன் எப்படி போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ சிட் ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைனர், இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கு, நிறைய மித்ஸ் இருக்கு. நான் வந்து ஃப்ரைட் ஃபுட் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன், நான் இன்னும் ஒல்லி ஆகலை, அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ இதெல்லாமே மித்ஸ், இதெல்லாம் பிரேக் பண்ணணும்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு டாக் டு ப்ரொஃபஷனல்
5: ப்ரொஃபஷனல். ஸோ இப்போ நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நிறைய பேர் இந்த நெட், அதாவது நீங்கள் சொன்ன கூகுள், ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் பற்றி நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ உங்களோட டயட்டிஷன் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, சோஷியல் மீடியாவுக்கும் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறது இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய என்ன சொல்கிறது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ ஹவு டு யூ வியூ திஸ்?
4: சோஷியல் மீடியா இஸ் அஃப்கோர்ஸ் அ குட் சோர்ஸ் ஃபார் அஸ் டு லேர்ன் திங்ஸ். ஸோ அந்த லேர்னிங் திங்ஸை லேர்னிங்கோடு விட்டோம்னா பரவாயில்ல, நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோம்னா அது எப்படி நல்லா போகும்? சி சம் சடன் திங்ஸ் வில் கோ குட் டு ஜோதி, இட் வில் நாட் பி குட் ஃபார் த அதர் பர்சன் ஆர் ஃபார் யூ. ஸோ வென் யூ சீயிங் இட், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் லைக் இட், ஆர் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தேட். அந்த லேர்னிங்கை வந்து உங்களோட ஸ்டைலில் எப்படி அப்ளை பண்ணிக்கணுன்றதையும் உங்களுக்கு தெரியணும். அதை அப்படியே தூக்கி அப்ளை பண்ணிங்கன்னா அது நாசமாக தான் போகும்.
5: ஓகே. ஸோ இந்த ஒபெசிட்டி, நிறைய பேருக்கு ஒபெசிட்டி இருக்கு, டயட் வந்து அஃப்கோர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ டயட் மட்டும் தான் ஒரு உண்மையான காரணமா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்னாலையும் அவங்களுக்கு அந்த ஒபெசிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கா?
4: டயட் இஸ் ஒன் மேஜர் ரீசன். ஆஸ் ஐ டோல்ட் யூ, எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஃபுட்டுங்க, இப்போ வந்து எதுவுமே அந்த காலத்துலலாம் வந்து மண்ணில் விளைச்சு அப்படியே சாப்பிடுவாங்க கடிச்ச பிள்ளைங்க, இப்போ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அது எதுவுமே வந்து ஆர்கானிக் கிடையாது, எல்லாமே பெஸ்டிசைட்ஸோ இல்லை ஏதோ ஒரு பவுடர் போட்டு விளை வைக்கிறது அந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். உண்மையாக போயா நமக்கு தெரியாது, அப்போ கேள்விப்படுறப்போ ஒரு பகீர்னு ஆகுது இல்லையா?
5: ஆமாம்.
4: ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அது நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆர்கானிக் ஃபுட்ஸு இதெல்லாமே வந்து இப்போ கிடைக்கதான் தெரியல. வி ஹாவ் ஆர்கானிக் அவுட்லெட்ஸ், நிறைய ஆர்கானிக் அவுட்லெட்ஸ் இருக்கு, அங்கே போய் வாங்கிடலாம். பட் ஐ டோன்ட்
5: எஃபிஷியன்ட்,
4: காஸ்ட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அது இல்லாமல் நம்ம ரெக்கமெண்டும் பண்ண முடியாது. வி டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ஆர்கானிக்.
5: கண்டிப்பாக ஆர்கானிக் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியாது.
4: ஸோ இப்போ இருக்கிற சினாரியோ கண்டிப்பாக சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சும்மா நடங்க ஒரு காலையில் ஒரு ஒன் ஹவர் நடங்க, 45 மினிட்ஸ்லாம் பத்தாது இப்போ இருக்கிற சினாரியோவில், ஒரு ஒன் ஹவர் ஆகுது நடக்கணும் அட்லீஸ்ட். குழந்தைங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியில் போடுங்க. இப்போ சைல்டு ஒபிசிட்டி ஜாஸ்தி பார்க்குறோம்.
5: ஓ,
4: வி சி சைல்டு ஒபிசிட்டி, டூ மினி சைல்டு ஒபிசிட்டி. ஸோ ரொம்ப பார்க்குறோம் நாங்கள் இப்போ. ஸோ சைல்டு ஒபிசிட்டிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஒன்றுமே இல்லைங்க, இப்போ பணம் கட்டி கூட நீங்கள் எதுவுமே பண்ணவே வேணாம். பணம் கட்டி ஒரு வாலிபாலில் சேர்க்குறேன், ஃபுட்பாலில் சேர்க்குறேன், பாஸ்கெட் பாலில் சேர்க்குறேன், கிரிக்கெட்டில் சேர்க்குறேன், வேண்டவே வேணாம், ரோட்டில் விளையாட விடுங்க பிள்ளைங்களை, அந்த பழக்கமே இப்ப யாருக்குமே இல்ல.
5: ஆமா ஆமா, மெயின் ரீசன் மேபி அதான், ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஓடி ஆடி விளையாடி எழுந்தவங்க இப்போ நாலு செவருக்குள்ள அடைஞ்சிருக்காங்க.
4: சோ தே ஆர் இன்டு எ சிஸ்டம், தே ஆர் இன்டு ஃபோன்,
5: மொபைல் ஃபோன்,
4: தே ஆர் இன்டு லேப்டாப் அண்ட் தே ஆர் இன்டு டிவி.
5: கண்டிப்பா தி மேஜர் டிராபேக்.
4: சோ இது இது இருக்கு. ஆஃப் கோர்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் வர்க்கிங், தே ஹேவ் நோபடி டு டேக் கேர், இது இந்த இந்த விஷயமும் இருக்கு. அட் தி சேம் டைம் வாட் டு டு, வி ஹேவ் டு சம்ஹவ் மேக் ஆர் யூனோ சில்ட்ரன் ஆர் மேக் ஆர் சொசைட்டி அண்ட் ஹெல்தி சொசைட்டி இல்லையா? ஸோ அது பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஒபிசிட்டி இஸ் ஆஃப் கோர்ஸ் சில்ட்ரன் அண்ட் எனிபடி யூ டாக் அபவுட் ஹெல்தி பர்சன் ஆல்சோ might become obese if they have an hormonal imbalance. சரிங்களா? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது வந்து again you can relate it with diet.
5: Okay.
4: Or you can relate it with physical activity. இந்த ரெண்டும் இல்லாமல் போறப்ப கூட இந்த ஒபிசிட்டியோ இல்ல தைராய்டு ரிலேட்டட் ஒபிசிட்டியோ ஆரல்ஸ் ப்ரோலாக்டின் ரிலேட்டட் ஒபிசிட்டி PCOD related obesity,
5: okay,
4: இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க.
5: And
4: there are women post pregnancy, இந்த cases நாங்க நிறைய பாப்போம். ஸோ அந்த ஒபிசிட்டியும் நிறைய சான்சஸ்
5: நிறைய சான்ஸ்
4: ஏன்னா பிகாஸ் தெர் ஆர் லெஸ் நார்மல் டெலிவரிஸ் தீஸ் டேஸ்.
5: கண்டிப்பாக ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எனர்ஜெட்டிக்காக ஹா நான் டயட்டில் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க, ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 days ஃபாலோ பண்ணுவாங்க, அஞ்சாவது நாள் அம்மா முடியலன்றவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பாதியிலே இந்த டயட்டை ஸ்கிப் பண்ண வேண்டியது இல்லை விட வேண்டியது வரும். ஸோ ஹவ் ஹெல்தி இஸ் ஒரு டயட்டை பாதியிலே விட முடியுமா விடலாமா?
4: யுவர் ஆன்சர் சிம்பிள் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ், அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் டயட்லேயே குவான்டிட்டி கம்மி பண்ணுங்க,
5: அதான் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு.
4: அதுதான், அதுவே போறோம், அது பண்ணாலே போறோம். செகண்ட், when you talk about டயட்ல இருக்கேன் டயட்ல இருக்கேன் அதெல்லாமே கிராஷ் டயட்டா இருக்கும். நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றேன், இன்னைக்கு ஜூஸ் மட்டும்தான், இன்னைக்கு இது மட்டும்தான், இன்னைக்கு அது மட்டும்தான், அந்த மாதிரி ரொம்ப ப்ரிவலண்டா யூனோ தே டேக் தட். த்ரீ டேஸ்ல ஒரு 1-2 days தே வில் ஸ்டார்ட் கெட்டிங் அ கைண்ட் ஆஃப் அன் யூனோ நாசியா ஃபட்டிக், தே வில் ஹாவ் ஹெட் ஏக்.
5: கண்டிப்பா
4: இது எதுவுமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ எதுவுமே பண்ண முடியாம அவங்க அதை விட்டுதான் ஆகணும். அண்ட் தே கெட் டெம்டட் டு ஃபுட் ஆல்சோ இல்ல?
5: ஆமா ஆமா ஆமா.
4: யூ கான்ட் சே நோ. இப்போ யாரா இருந்தாலும் இஃப் யூ ஆர் தேர் யூ ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ தெர் வில் பி பிரியாணி.
5: ஞாபகப்படுத்திட்டீங்க, எனக்கு இப்ப இன்டர்வியூ வேற எடுக்க முடியாது நினைக்கிறேனே.
4: ஸோ அது கண்டிப்பா நீங்களே என்ன சொல்றீங்க, ஓ வேணும் இன்டர்வியூலாம்
5: அப்படியே பாதியில் நிறுத்தி நான்
4: போயிடுவேன், அந்த அட்டிடியூட் இருக்கு இல்லையா? ஸோ எனி ஹியூமன் பீயிங் வில் ஹேவ் தட். ஸோ அந்த டைம்ல நீ உட்காந்துட்டு 2 நாள் நான் சாப்பிடல இது மட்டும் சாப்பிடுற திடீர்னு பாக்குறேன்னா யூ ஸ்டார்ட் பிஞ்சிங் ஆன் இட்,
5: யுவர் ஆப்சஷன் கிரியேட் ஆயிடும்.
4: அது you know which is not healthy. So adu neenga stop pannittu pannale porom, and kandipa when there is an withdrawal from a diet pattern you will definitely adu normal diet la nu withdrawal nale nammalku or mari irukum, which will actually happen in case of diseases, some hospitalization irukku illa some type of disease irukku or 2 naalik saapidama irukano idha saapidnu appdi sonna and time la okay. But crash diet pannittu unakku withdrawal irukrappo kandipa you will have all bad things.
5: So ma'am, ipo diabetics ah irukadum thyroid ah irukadum idukku or prescribed diet irukku, idu follow pannanum adu follow pannanum depending upon the individual. So idhu mari vera enna la disorders ku diet kandipa follow panni aganum?
4: Renal disorders,
5: okay,
4: I mean kidney sambandhapattadhu. You can actually talk about thyroid, you told me. Cardiac food modification, cancer especially, lot of things. இப்போ பிசிஓடி வந்திருக்கு, பிசிஓடிக்கு தனியா ஸ்பெஷலைஸ்டா டயட் பண்ணிருக்கோம்.
5: ஓகே, இப்போ
4: see இதெல்லாம் வந்து டயட் மாடிஃபிகேஷன்ஸ் தான் ஒழிய யூ கான்ட் சே இது வந்து இன்டிவிஜுவலைஸ் பண்ணனும். ஐ பிலீவ் இன் தட். ஐ கேன் மேக் எ ஜெனரல் எஜெண்டா ஃபார் டயட் மாடிஃபிகேஷன். பிசிஓடிக்குனா இந்தந்த ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, பாக்கி எல்லாம் கொடுக்கலாம். அவர் இந்தந்த ஃபுட் மட்டும் இன்க்ளூட் பண்ணுங்க, பாக்கி எல்லாம் கொடுக்க கூடாது. இது ஜெனரல் எஜெண்டா. இந்த அஜெண்டாவை மீறி யூ ஹாவ் டு டாக் டு த இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல், ஈட்டிங் ஹேபிட், ஹவு டு தே தேர் ஆர் பீப்புள் ஹூ ஒர்க் மோர் தென் 10 hours, அவங்களுக்கு எப்படி டயட் கொடுக்கறது. ஸோ இது இண்டிவிஜுவலைஸ் தான் பண்ணணும், பட் வி ஹாவ் டயட் மாடிஃபிகேஷன்ஸ் ஃபார் எவ்ரி திங்.
5: ஓகே, இப்போ பிசிஓடி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லா கேர்ள்ஸ்க்குமே வர ஒரு டிஸ்ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ கேர்ள்ஸ்க்கு லைக் எஸ்பெஷலி டீனேஜர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் லைக் பீப்புள் சஃபரிங் வித் பிசிஓடி என்ன மாதிரி டயட் அவங்க அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி டயட் அவங்க ஹெல்தி டயட் எடுத்துக்கணும்?
4: அவாய்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸ்,
5: ஓகே,
4: ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். ஆர் யூ வாண்ட் டு டாக் டு ப்ரொஃபஷனல், ப்ளீஸ் டாக் டு த ப்ரொஃபஷனல் அண்ட் டேக் கன்சியூம் வாட்டர். கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, 1.5 hours ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஈதர் ஜிம்மிங் ஆர் யோகா ஆர் வாட் எவர், 1.5 hours ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. அண்ட் நார்மல் பேலன்ஸ் டயட், லெஸ் இன் த குவான்டிட்டி, டோன்ட் டூ எனி திங் எல்ஸ். அ பேலன்ஸ் டயட் வில் ஹாவ் 1 cereal ப்ராடக்ட், அதாவது அரிசி தானிய வகை, 1 dal ப்ராடக்ட் பருப்பு வகை, ஒரு ஃப்ரூட், ஒரு வெஜிடபிள், வாட்டர். And if you want to include egg, you can include egg.
5: Egg, okay. So, இப்ப PCOD மாதிரி எல்லா டீனேஜர்ஸ்க்கும் லைக் இன்க்ளூடிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளைமேட்லாம் இல்லைனாலும் லைக் ரொம்ப அப்பட்டமா சஃபர் பண்றது இந்த பிம்பிள்ஸ் தான். ஒவ்வொரு தடவையும் கண்ணாடியில பார்க்கும்போது அச்சோ இது எப்ப போகும் அது எப்ப போகும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கிட்ட சொன்னா ஆயில் ஃபுட் கம்மி பண்ணுங்க அப்படி அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தவங்க ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அஸ் அ டயட்டீஷியன் நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிம்பிள்ஸ் வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அந்த டயட் மூலியமா?
4: டயட் மூலியமான பேலன்ஸ் டயட் நம்பர் 1. நம்பர் 2, குட்டி குட்டி திங்ஸ், டோன்ட் ஈட் டூ மச் ஆஃப்

0: கைட் ஃபுட். சி டீனேஜர்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி டீனேஜர்ஸ் அந்த க்ரௌடை சொல்கிறீங்கன்னா, இந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து வெளியில் போகிறவங்க, தே கெட் டெம்டட் வென் தர் ஃப்ரெண்ட்ஸ் ஈட் சம்திங். ஸோ யூ கான்ட் சே, யூனோ, யூ கான்ட் அவாய்ட் தோஸ் டைப் ஆஃப் யூனோ ஃப்ரெண்ட்லி கெட் டுகெதர்ஸ் ஆல்சோ. ஸோ அதுவும் இருக்கணும். அது மீறி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணனா ப்ராபப்ளி ஸ்டார்ட் கன்சியூமிங் யூனோ லெமன் இன் த வார்ம் வாட்டர் வித் ஹனி. இது வந்து மேஜராக உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்னு சொல்ல முடியாது, பட் இட் கிளென்சஸ் யுவர் சிஸ்டம். மோஸ்ட்லி இந்த மாதிரி பிம்பிள் நிறைய யூனோ வர டைமில் இந்த ஒரு ட்ரிங்க் வந்து இட் வில் கிளென்ஸ் யுவர் சிஸ்டம், விச் மைட் அட்லீஸ்ட் ஸ்டாப் யூனோ த அப்கமிங் பிம்பிள். அண்ட் யூ கேன் ஆல்சோ இன்க்ளூட் மின்ட் அலோன் ஜூஸ்.
1: சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி விமென் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே முதுகு வலி முட்டி வலி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அம்மாடெலாம் கேட்டால் இப்போ ஒரு வேலை பண்ணுறதுக்குள்ளே ஆ இடுப்பு வலிக்குது, ஆ முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க கண்டினியூஸாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காமன் ஃபார் எவ்ரி உமன்.
0: 40 இயர்ஸ் இல்லைங்க, இப்போலாம் 30 இயர்ஸே.
1: ஓகே,
0: 40 இயர்ஸ் யுவர் மதர் இஸ் லக்கி. 40 இயர்ஸ்ல தான் முதுகுவலி சொல்றாங்க.
1: அம்மா 42மா, எங்க அம்மா இப்போ இப்பவே முதுகுவலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சூப்பருங்க. அப்படின்னா உங்க அம்மா எவ்வளவு தேவலாம். 30-35 வி சி லாட் ஆஃப் விமன் வித் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி போன் ப்ராப்ளம்ஸ். போன் ப்ராப்ளம்ஸ், ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய பாக்குறோம். கை பிடிச்சிக்கிச்சு, கால் பிடிச்சிக்கிச்சு, முட்டி வலி. 30-35 வி சி தீஸ் டேஸ். சிம்பிளா சொல்லணும்னா நிறைய விட்டமின் டி சன் சோர்ஸ்லேருந்து எடுக்க பாருங்கள். கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சும்மா தலையை தோட்டுற மாதிரி போய் சன்ல நில்லுங்க கொஞ்சம் நேரம், தப்பே கிடையாது.
1: இந்த சன் இஸ் இட் ஹெல்தி மேம்?
0: கோனா 7 o'clock இந்த ஏர்லி இந்த மார்னிங், 7 இஸ் ஃபைன்.
1: ஓகே ஓகே.
0: 6-7 இருக்கிற சன் இஸ் ஹெல்திங்க.
1: ஹெல்தி,
0: தெர் இஸ் நோ இஷ்யூஸ் அட் ஆல். இட் இஸ் வெரி ஹெல்தி. ஒன்லி அந்த சன் அடிக்கும் பாருங்க, அதுல எல்லாம் பண்ணிக்க முடியாது.
1: ஒரு மணிக்கு போய் துணிக்காய போட சொல்ல எங்க அம்மா சொல்லுவாங்க, வெயில் ரொம்ப நல்லது டி போடி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அந்த ஒரு மணிக்கு எல்லாம் அது கொளுத்துற வெயிலுங்க, அதுல போக கூடாது.
1: ஸோ ஓகே மேம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து சவால்லாம் போட்டு வருவோம் பார்த்தீங்களா. ரெண்டே மாதத்தில் ஆள் அடையாளன்னு தெரியாத மாதிரி ஆகி காமிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் போட்டு வருவாங்க, இன்னிலேருந்து டயட்டில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய காமன் அட்வைஸ் என்ன?
0: அவங்களுக்கு என்னோட காமன் அட்வைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலை பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே மோட்டிவேஷன் வரும். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க.
1: நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா, இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் இது கண்டிப்பாக 2 மாதத்தில் பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியணும் இல்லைங்களா?
0: அது கண்டிப்பாக நம்ம அதுதான் ப்ரொஃபஷனல் தான் எஜுகேட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், ஷார்ட் டேர்மில் எது நடந்தாலும் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிடும் சரிங்களா. ஸோ அவங்களும் அதை புரிஞ்சிக்கணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் வை தே கம் டு அஸ் அண்ட் ஆஸ்க், ஒரு கோ டு டாக்டர் அண்ட் ஆஸ்க் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு. பீப்புள் நவ் தே ஆர் லைக் மோர் அவேர் ஆஃப் வாட் தேர் டூயிங். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பாப்புலேஷனும் இருக்காங்க, அவங்க இப்போ இப்போ தான் கற்றுட்ருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டுலாம் இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக கிராஷ் டயட்ஸ் வேண்டாம், விச் இஸ் நாட் ஹெல்தி.
1: நாட் ஹெல்தி.
0: இன் கேஸ் மேண்டேட்ரி நான் கிராஷ் டயட்ஸ் பண்ண ரெடி அப்படின்னா அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்
1: இருக்குது.
0: ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸை புரிஞ்சிக்கணும். அந்த சைட் எஃபெக்ட்ஸ்க்குன்னு நம்ம தனியாக கிளாஸ் கூட எடுக்கலாம், அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு, ஓகே மேடம் நான் என்னோட ஓன் ரிஸ்கில் பண்ணுறேன் and I can do it என்ன சொல்றது wisely அப்படினு சொன்னா கண்டிப்பா பண்ணலாம்.
1: ஓகே ஓகே, thank you so much ma'am for sharing your
0: thank you
1: ideas and spending your time. நேர்களை, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் இவ்ளோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படினு ma'am பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. சோ நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படினு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

அப்பா அம்மா சித்தி சித்தப்பா மாமா மண்ணி எல்லாரும் கேக்குறாங்க MOPCRS. நீங்களும் பல விஷயம் கத்துக்க கேளுங்க MOPCRS 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேணாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. இப்போ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாகவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை
2: பேர் கம்யூனிட்டி ரேடியோ 107.8 MOP வைணவ மகளிர் கல்லூரியில
3: வாருங்கள்.

0: 97.8.
1: Happy day, folks. You are listening to 107.8 FM Community Radio, and this is your RJ Vishali. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மியூசிக். இசை இசை என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவன் கூட வரப்போகிற ஒரு விஷயம். லைக் எப்படின்னா, அவன் எந்த மூடில் எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் அவன் மூடை வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரே விஷயம் என்னடா, மியூசிக் மட்டும்தான். இசை அவன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவன் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னென்னா மியூசிக். அவன் சோகமாக இருந்தாலும் அவன் மைண்டை சேஞ்ச் பண்ண போகிறது மியூசிக் மட்டும்தான். ஸோ அந்த மியூசிக் மூலயமா வந்து கன்வே ஆகிற ஒரு ட்ராவல் ஆகிற பர்சன்ஸ் யாருன்னா சிங்கர்ஸ். ஸோ பாடகர்கள் எம்ஓபியோட அப்கமிங் க்ரோயிங் சிங்கர்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருன்னா மதுமிதா அண்ட் அக்ஷயா.

0: சின்ன வயசுலேருந்து எப்போவுமே நான் மியூசிக் ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே வீட்டில் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அறியாமல் லைக் ஐ ஃபெல் ஃபார் இட் மாதிரி.
1: உங்கள் வயசை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
0: குறிப்பிட்டுனா லைக் நான் சின்ன வயசுல என்ன அறியாத வயசுலேருந்தே ஐ ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ
1: நீங்கள்?
2: எனக்கு வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பாடுவாங்க. ஸோ எனக்கு அந்த பேஷன் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் 3 இயர்ஸ். ஐ லேர்ன் கர்நாடிக் பட் ஐ ஸ்டாப் நவ் பிகாஸ் ஆஃப் ஸ்டடீஸ்.
1: ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிங்கிங் திறமையை வெளிப்படுத்த உங்களுக்கே தெரிய வந்ததா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொவோக் பண்ணி இன்வோக் பண்ணி இது பண்ணாங்களாம்?
0: அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் வந்துட்டு கர்நாடிக்னா பிடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னதுனால கர்நாடிக் ஜஸ்ட்டு எனக்கு கற்றுக்க வச்சாங்க. பட் எனக்கு கர்நாடிக் கற்றுக்கிட்டனால எனக்கு மியூசிக்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கே அது தெரிஞ்சது லைக் ஆமாம் எனக்கு மியூசிக்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. சின்ன வயசுலேருந்தே அது தெரியாமல் கற்றுக்கிட்டேன். ஆஃப்டர் தென் ஐ ரியலைஸ்.
2: எனக்கு வந்துட்டு அம்மா தான் மெயின் ரோல். அம்மா தான் வந்துட்டு நீ நல்லா பாடுற, நீ கர்நாடிக் கற்றுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணது மை மாம்.
1: ஸோ ஃபேமிலியில் யாராவது சிங்கர்ஸ் கர்நாடிக் தெரிஞ்சவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு யாராவது
0: சிங்கிங் பேக்ரவுண்ட்லாம் யாரும் கிடையாது என் ஃபேமிலியில். பட் மம்மி வந்துட்டு வீணை வாசிப்பாங்க. பட் கர்நாடிக் டச் இருக்கும். எங்கள் அம்மா பாடுவாங்க நல்லா, பட் ஷீ இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ட்ரெயின் சிங்கர் கைண்ட் ஆஃப்.
1: ஸோ அம்மாவுக்கு இருந்த அந்த ஆசையை பொண்ணும் அப்படியே நிறைவேற்றி வந்துட்டு இருக்கீங்க. குட். நீங்க? அம்மா
2: எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எல்லாரும் பாடுவாங்க. என்னோட கசின்ஸ் எல்லாருமே நல்லா பாடுவாங்க. அவங்க நிறையா அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் அதுலேருந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
1: ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்க. தட்ஸ் வெரி குட் டு ஹியர். அண்ட் உங்களுக்கு கடைசி ஐ மீன் சின்ன வயசில் ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு துணையாக ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா விஷயத்துலையும் இப்போ ஒரு உங்கள் குருக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வர்றது வரைக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் யார் உங்களுக்கு ப்ரொவோக் ஐ மீன் ரொம்ப ஹெல்ப் பண்ணது யார் ஃபேமிலியிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃபேமிலியோ இல்லை அவுட் சைட் பீப்புளோ யார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா?
0: அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப மோட்டிவேஷ்னல் டைப். எப்போவுமே என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணி செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி டைப். ஸோ ரொம்ப கைண்ட் நேச்சர் அந்த மாதிரி. இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்வீட் எனக்காக செய்வாங்க. அந்த அது எனக்கும் தெரியும்.
1: ஆப்வியஸ்லி எல்லா அம்மா அப்பாவும் அவங்க பொண்ணு நல்லா வரணும்னா அது ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்க அக்ஷயா.
2: எனக்கும் அதே மாதிரி தான். நான் வந்துட்டு எனக்கும் அம்மா அப்பா வந்துட்டு ரெண்டு பேருமே என்கரேஜ் பண்ணுவா. பட் அம்மா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். அவள் தான் வந்துட்டு எல்லாரையும் கிளாஸ் கூட்டின்னு போகிறதா இருக்கட்டும் இல்லை எனி காம்படிஷன் கூட்டின்னு போகிறதா இருக்கட்டும் அவள் தான் மெயின் ரோல்.
1: ஸோ எல்லா வீட்லேயும் அம்மா வந்து மல்டி டேலண்டட்னு வாங்க. Obviously, same goes with Akshya's mom and mother's mom too. And இப்போ அடுத்த க்வெஸ்டன் என்னென்னா, இப்போ எந்த வயசுலேருந்து நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க?
0: ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அறியாத வயசுலேருந்து ஆக்சுவலி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நானாக எனக்கு மியூசிக் லவ் வந்து அறிஞ்சு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னா ஆக்சுவலி நான் டென்த்து 11th தான் நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிஜமாக ஏறினேன். பட் சின்ன வயசில் அது அறியாதமாக அது சும்மா சின்ன வயசுக்கு பண்ணது. பட் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இப்போது கூட இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்டேஜ் ஏறினது அப்படின்னா 11th தான், 11th ஸ்டாண்டர்ட்.
1: ஸோ அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் எல்லாம் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்ல வரீங்க?
0: இல்லை ஃபேஸ் பண்ண முடியல. பட் என்ன கூட இருக்கவங்க என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க என்னால் முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் என்னால் பண்ண முடியுது சார்.
2: எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 2006 நான் சூப்பர் சிங்கர் போகிறேன். அங்கே வந்துட்டு நான் ஃப்ரம் 2006 ஐ வாஸ் ட்ரைங். ஐ வெண்ட் அப் டு 5th ஸ்டேஜ் அண்ட் ஐ டிட் வெல் பட் ஐ காட் ரிஜெக்டட்.
1: பரவாயில்ல, முயற்சி திருவினையாக்கும் என்பது உங்கள் விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன்.
2: ஆனால் 2006 ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் ஐ இம்ப்ரூவ்ட் அ லாட்.
1: ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ சக்ஸஸ். ஓகே. ஸோ நீங்கள்

0: ஒரு கல் ஐ மீன் ஒவ்வொரு படியாக ஏறும்போது உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. ஸோ பேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையோடு எதிர்பார்த்துட்டு இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ரெண்டு பேரும்?
1: ஓகே, நீங்கள் இப்போ பேசினது ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்ன்னு கேட்டேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடிடலாமா?
0: ஓகே, மோட்டிவேஷ்னல் சாங், குட்.

0: சம் நல்லா பாடுனீங்க ரியலி. ஐ திங்க் எல்லாருமே மோட்டிவேட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் என்பது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எப்போ நம்ம மியூசிக் கேட்டாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதனால எப்போவுமே மியூசிக் பண்ணுறவங்களும் சிங்கர்ஸும் ஒரு ஹாப்பி பர்சன் அண்ட் மற்றவங்களையும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் ஆக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், நீங்கள் எத்தனை பேரை சந்தோஷமாக ஆக்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு எனக்காவது ஃபீல் ஆச்சா?
1: எத்தனை பேருன்னு இல்லை கணக்கு, பட் எவ்வளோ பேர் ஆகுறாங்கன்னு முக்கியம் இல்லை, பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, பார்க்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, எனக்கு அதான் முக்கியம்.
0: நீங்கள் அக்ஷயா?
2: எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நான் பாடினதை வச்சு அவங்களும் சாட்டிஸ்ஃபையாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: ஸோ சின்ன வயசுலேருந்து பாடுறேன், சின்ன வயசுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறீங்க, பட் இது வரைக்கும் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கிருக்கீங்கன்னா?
1: அவார்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஸ்கூல்லாம் என்னோட இம்பார்ட்டன்ட் ரோல், என்னை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணது டு மியூசிக் வேர்ல்டு எவ்ரி திங். அவங்க எனக்கு ஒரு பேண்ட் கிரியேட் பண்ணாங்க அண்ட் தே ஷோட் மீ மெனி ஸ்டேஜஸ். எனக்கு வெளியில் போய் நிறைய பாடினேன், ஏன்னா நான் எப்போவுமே ஸ்கூலுக்குள்ளே பாடிட்டு இருந்தேன். சர்ச் பார்க், சீக்ரெட் ஹார்ட் சர்ச் பார்க்கில் படித்தேன். என் ஸ்கூல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க, அதனால நிறைய பேண்ட்ஸ் போயிருக்கேன், ஸ்டேஜஸ் ஏறியிருக்கேன், குயர் கேண்டில் பேண்டில் இருந்திருக்கேன். இது கேரளாவுக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் குயர் போய் வி ஒன் செகண்ட் பிளேஸ் அண்ட் ஒரு டிவைன் காம்படிஷனில் ஐ காட் செகண்ட். அண்ட் ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா மேடம் கண்டக்ட் பண்ண கிறிஸ்மஸ் காம்படிஷன்லையும் ஐ டுக் பிளேஸ் அண்ட் அது தவிர கல்ச்சுரல்ஸ் எல்லாத்தையும் ஐ டுக் பிளேஸ் அண்ட் பேண்டில் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கூலோட எல்லா சிங்கிங் காம்படிஷன்ஸுமே கண்டிப்பாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்போஜர். என்னோட சிங்கிங் வேர்ல்டு கொண்டு போனது வெரி பிக் கான்ட்ரிபியூஷனாக என்னோட ஸ்கூல் தான் சொல்லுவேன்.
0: ஸோ லைக் த சே கோல்ஸ், ஸ்கூல்ஸ் ஆர் தி பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இட் கேவ் யூ எக்ஸ்போஷர். ஸோ அக்ஷயா, நீங்கள்?
2: எனக்கு ஸ்கூலில் ஃபுல்லாக ஒன்லி ஸ்டடீஸ் தான், நான் சிங்கிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்போது பிகாஸ் ஆஃப் ஸ்டடீஸ். ஆனால் நான் அது தவிர ஒரு ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன், அது ஒரு ஃபாரின் அட்வர்டைஸ்மெண்ட்காக நான் ஒரு ஜிங்கிள்ஸ் பாடினேன். அது வந்துட்டு அங்கே ஃபாரினில் அட்வர்டைஸ்மெண்ட்காக ரிலீஸ் பண்ணாங்க.
0: ஸோ அந்த ஜிங்கிளில் ஒரு டூ லைன் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. ஃப்ரம் அதை தவிர ஜிங்கிள் மறந்துடுச்சுன்னா யூ கேன் சிங் அ சாங் ஃபார் அஸ்.
2: நான் சின்ன தாயவர் ஃப்ரம் தளபதி பாடுறேன்.

0: One main thing, I dedicate the song to my mom.
1: Wow. So, amma kandi romba anboda paadi irkinga. So, ungalku vandu first stage performance eppadi pannenra andha nyavagam irukka innu? எப்படி அதை ஃபேஸ் பண்ணனீங்க எல்லாம்?
2: ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் என்னால் சுத்தமாக மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் சிங்கிங் குரூப்பில் தான் ஸ்டேஜ் ஏறினேன். சோலோவாக பாடினது வாஸ் வெரி மெமரபிள். குரூப்லேயும் நான் நிறைய ஏறினேன். அதுக்கப்புறம் எனக்கு பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் வெரி நர்வஸ் அண்ட் என்னால் மறக்கவே முடியாது.
1: எப்படி ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ண முடிஞ்சது?
2: ஆடியன்ஸ் என்னால் பார்க்கவே முடியல, எனக்கு அப்படியே தண்ணியாக வந்துச்சு கண்ணில். அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ் தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. என்னோடய குரூப் மேட்ஸும் என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஃபேஸ்.
1: ஆல்வேஸ் எவ்ரிவன் வில் பி ஸோ சப்போர்ட்டிவ் டு அஸ்.
0: எனக்கு சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் வேறு. ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு அப்படியே நடுங்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் when I was going on அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பழகிடுது.
1: ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ எங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாடலாமே?
2: ஷூர், பாடலாம்.

0: ஸோ தட் வாஸ் அ குட் ஒன். ஸோ இவ்வளோ இவ்வளோ இது பண்ணக்கப்புறம் உங்கள் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்கவே இல்லையே. உங்களோட இன்ஸ்பிரே சின்ன வயசுலேருந்து லைக் இவங்கள பார்த்து தான் நம்ம இவங்கள மாதிரி தான் வரணும், இவங்களால தான் நீங்கள் சிங்கிங் ட்ராக்கே எடுத்தீங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு
1: இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால் ஏஆர் ரஹ்மான் வாஸ் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் ரிஹானா, எனக்கு ரிஹானா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ மாதிரி வாய்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐ ரியலி அடோர் ஹர்.
2: எனக்கு வந்துட்டு எப்பயுமே இளையராஜா தான், பெஸ்ட்டு. அவரை பார்த்து தான் நான் இந்த மாதிரி அவர் என்னென்ன அழகாக மியூசிக் போட்டிருக்காரு, அவர் சாங்ஸ்லேருந்து நான் ஆக்சுவலாக கற்றுட்டேன் எல்லா மியூசிக்கும். எனக்கு அவர் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மை இன்ஸ்பிரேஷன் வாஸ் இளையராஜா.
0: ஸோ எவர் கிரீன் இளையராஜா அப்கமிங் ஜெனரேஷனையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டுருக்காரு. மோஸ்ட் மியூசிக் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர்
1: மோஸ்ட் ஃபேவரட்னா ஏஆர் ரஹ்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக எனக்கு அனிருத்தும் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. அனிருத் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஸோ அனிருத் ஆல்சோ இஸ் கிவிங் அன் இம்பேக்ட் ஆன் எவ்ரிபாடி. சிங்கர்ஸ்
1: எனக்கு ஸ்ரேயா கோஷல் ரொம்ப பிடிக்கும். அண்ட்
2: எனக்கு வந்துட்டு மியூசிக் டாக்டர்னா இளையராஜா மட்டும்தான். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் பிடிக்கும் பட் இளையராஜா தான் மோஸ்ட் ஃபேவரட். சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் ஸ்ரேயா கோஷல்.
0: இது வரைக்கும் செலிப்ரிட்டிஸோட ஏதாவது பிக் கான்சர்ட் ஆர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா?
1: செலிப்ரிட்டிஸோட பண்ணதில்லை, அது ட்ரீம்ஸில் தான். இனிமேல் ரியாலிட்டி ஆகும்னு
0: நம்புகிறேன்.
2: இல்லை பண்ணதில்லை பட் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டுருக்கோம்.
0: யா ஹோப்ஃபுல்லி, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் டு சீ தட். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அன்எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
1: அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எப்பவுமே குரூப்பில் தான் பாடிட்டுருப்பேன். அன்னைக்கு எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக சோலோ பாடணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு மெயின் பார்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப நடுங்கிடுச்சு பட் நான் அது அந்த பர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். லைக் எல்லோரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, லைக் ஹோல் ஸ்கூல் என்கிட்ட வந்து நீங்கள் அன்னைக்கு சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என்னோடய ஜூனியர்ஸ்லேருந்து என்னோடய சீனியர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி.
2: நான் நம்ம காலேஜ் தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஃபஸ்ட் இயரில் ஒரு சான்ஸ் கிடச்சிது ஜெயின் காலேஜில் போய் பாடுறதுக்கு. எனக்கு அப்போது என்ன சாங் லிரிக்ஸ் ஒன்றுமே தெரியாது. நான் போய் கரெக்டாக ஸ்டேஜில் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா தான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வர கிடச்சது. அதுதான் இருக்குது காமெடி.
0: ஸோ அன்எக்ஸ்பெக்டிங் டூ கிவ் அ பிக் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, குட். குரூப் சிங்கிங் வந்தாலே சம்டைம்ஸ் கான்ட்ரவர்சிஸ் நடக்கும், லைக் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வித் த குரூப் பீப்புள் நடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
1: குரூப்
0: ஐ யூ ஆல்வேஸ் கன்வீனியன்ட் வித் தி குரூப் பர்ஃபார்மன்ஸஸ்?
1: ஆ, எனக்கு நான் வந்துட்டு எப்போவுமே பேண்ட், ஐ ஹேட் அ பேண்ட் இன் ஸ்கூல். எல்லாருக்கும் வி ஹேட் மெயின் பார்ட்டிசிபண்ட்டு, ஒருத்தர் லோ எடுத்துப்பாங்க, இன்னொருத்தர் ஹை. ஐ வாஸ் த இது சிங்கர் அண்ட் ஒருத்தர் கிட்டார்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ ஐ டென்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். நம்ம காலேஜ்லேயும் இட் வாஸ் குட். ஏன்னா ஐ ஹேட் மெனி சான்சஸ் டு ஸ்டேஜ் வித் குரூப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் இட்.
2: எனக்கு குரூப் வந்துட்டு அவ்வளோவா ஒத்து வராது, பிகாஸ் எனக்கு சோலோ தான் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அபிலாஷா ஜங்காருக்கு எல்லாம் இது பண்ணதுனால எனக்கு குரூப் கொஞ்சம் இப்போ கன்வீனியண்டாக இருக்கு.
0: ஸோ உங்களுக்கு அது பழக்கம் ஆயிட்டுருக்கு.
2: ஆமாம்.
0: ஸோ இவ்வளோ சிங்கிங் பற்றி பேசிட்டோம். இப்போ வந்து ஒரு சின்ன மாற்றம் இல்லை, ஒரு சின்ன பாதை மாற்றம் என்னென்னா, இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ், இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ்னால் அதான் இங்கிலீஷ் ஆல்பம்ஸ் எனக்கு பிடிக்கும். தமிழில் சொல்லப்போனால் இப்போது ரீசெண்டாக ஹிப்ஹாப் தமிழன் அப்புறம் அவங்கெல்லாம் வராங்க. ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னடா அப்படின்னு இருந்துச்சு, பட் எனக்கே அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் யோசிக்க பார்த்தா அவங்க தே ஆர் இம்பேக்டிங் தமிழ் இன் அ வே தட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் திங். எனக்கு அது அந்த திங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: எனக்கும் ஹிப்ஹாப் தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இண்டிபெண்டாக ஆல்பம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அது வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே இண்டிபெண்டாக ஆல்பம்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த ஆல்பம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு.
0: ஹிப்ஹாப் தமிழாக கூட எல்லாரும் ஒரு ரெவல்யூஷனரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யா they give a great impact and avanga most of focus pandrathu epovume tamil tamil tamil adu oru nalla vishayam ellarkum ipa westernization romba mukkiyama pochu ipa indha maadhiri oru thar vandu tamil patti perumaiya pesura vishayam vandu romba nalla irukku. Thank you adi. So ivlo pesna nalla adi is always famous for rap. So ungalku rap na enna adu eppa vandhuchu edhaadhu oru idea iruka?
1: இல்லை
2: அதை பற்றி ஐடியா இல்லை. பட் ராப்னா
1: ராப்னா பிடிக்கும் தெரியும்.
2: அது எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் மனப்பாடம் பண்ணி பாடிடும்.
0: ஸோ ராப் அது வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது. பட் எல்லாருக்கும் வந்து ராப்ன்ற விஷயம் என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ராப்னு தோணுனது எப்போன்னா ஆப்ரிக்காவில் நீக்ரோஸ் வந்து கருப்பு இனத்தினர் வந்து அவங்களுக்காண்டி போராடும் போது இந்த விஷயம் வந்துச்சு. அவங்க வே ஆஃப் ஃபீலிங் அவங்க அடிமைத்தனத்தை வந்து அவங்க அவங்க உள்ள என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை தான் வந்து ராப் மூலமா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ராப்ன்றது வந்து இட்ஸ் நாட் வெஸ்டர்னைசேஷன் இல்லை இது வே ஆஃப் சிங்கிங் அதெல்லாம் மட்டும் இல்லை. பட் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா ராப் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து நீக்ரோஸ் வந்து ஐ மீன் கருப்பு இனத்தினர் வந்து இந்த விஷயத்த யூஸ் பண்ணாங்க அவங்க அடிமைத்தனத்தை போக்குக ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணாங்க. நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து தப்பட்டை அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் இதை வந்து மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் வந்து எல்லாருமே லைக் அதை கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ராப்ன்றதும் இப்போ வந்து ஆதி வந்து அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஆல்பம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சிங்கிங் பண்ணணும்னு ஏதாவது ஆசை இருக்கா?
1: இண்டிபெண்டன்ஸ் சிங்கிங் எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் ஐ வில் டூ. பட் ஆனால் இப்போது ஐ எம் நாட் அ ரெக்கக்னைஸ் சிங்கர்.
0: ராப் என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? 107.8 ஸ்டேஷன் வந்துட்டு ஒரு வாட்டியாவது ராப் பாட ட்ரை பண்ணுங்கள்ல.
1: ராப் எனக்கு வராது பட் இண்டிவிஜுவல் சிங்கிங் எனக்கு வரும்.
0: ஓகே ஸோ ஃபர்தராக ராப் பிடிக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ ராப் பாடவும் கற்றுக்கோங்க அதை எங்கள் ரேடியோ மூலயமா எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுங்க. ஸோ உங்களோட இதோட பாதை ஐ மீன் சிங்கிங் கேரியரை ஃபார்வர்டாக எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க?
1: நான் வந்துட்டு ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் கிட்ட ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் சூப்பர் சிங்கரில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த இயர். ஸோ ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங்.
0: அப்போ பிகாம் படித்தோம் அதுதான் லைஃப் கெரியர்னு இல்லை சைட் பை சைட் நீங்கள் மியூசிக்கும் நீங்கள்?
2: எனக்கும் அதே தான். பிகாம் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் என்னோட மெயின் ரோலே வந்துட்டு மியூசிக் தான். அதில் போயிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் நான் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை
0: பண்ணுவேன். மியூசிக் இவ்வளோ பேசினோம் பட் இது வரைக்கும் நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை சாங் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
1: மியூசிக் கம்போஸ்லாம் பண்ணதில்லை பட் என்னால் மியூசிக் இல்லாமல் இருக்கவே முடியாது. லைக் சும்மாவே இருக்க மாட்டேன். லைக் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் என் மைண்டில் மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது பாடுவேன் அந்த மாதிரி. ஸோ சும்மா ட்ரை பண்ணுவேன் ஆனால் கேட்குறவங்க கேட்பாங்க.
0: அப்போ அப்பார்ட் ஃப்ரம் சிங்கிங் உங்களால் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது?
1: நான் வீணை வாசிப்பேன், ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்.
2: நான் கீபோர்ட் வாசிப்பேன் பட் இப்போ ஸ்டடீஸ்க்காக நான் கொஞ்சம் கேப் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் திருப்பி கிளாஸ் போய் கற்றுக்க போகிறேன்.
0: எல்லாரும் வந்து மியூசிக்கில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் இப்போ வந்து ஒரு ஒரு பாட்டு பாட முடியுமா எங்களுக்காண்டி?
1: ஓகே.
0: ஸோ சைட் பை சைட் மியூசிக்லேயும் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. தட்ஸ் அ குட் திங். ஃபர்தராக இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணி நீங்கள் கிரேட் ஹைட்ஸ் ரீச் பண்ணணுன்னு வி கங்க்ராச்சுலேட் யூ. அண்ட் அது தான் எம்ஓபி சிஆர்எஸும் 107.8 FM-உம் விரும்புது. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் இப்போ எங்களுக்காண்டி ஒரு சாங் பாட முடியுமா ரெண்டு பேரும்?

0: That was really an awesome song, Madhumita.
1: Thank you so much.
0: அதுலேருந்து ஒரு நல்ல மெசேஜ், ரிஸ்க்கும் எடுக்க சொல்கிறீங்க, அதுலேருந்து ஒரு சான்ஸ் எடுக்க சொல்கிறீங்க, ஆஸ் வெல் அஸ் மேக் அ சேஞ்ச் டு. அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஃபோக் இன் சென்னை ஆர் அவுட் ஆஃப் சென்னை இன் தமிழ்நாடு வில் டேக் அ ரிஸ்க், வில் டேக் அ சான்ஸ் அண்ட் டேக் அ மேக் அ சேஞ்ச் டு. அண்ட் திஸ் இஸ் அ மெசேஜ் கன்வே த்ரோ கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. ஸோ அக்ஷயா, உங்கள் ஃபேவரட் சாங் பாட முடியுமா?
2: நான் ஒரு கர்நாடிக் சாங் பாடலான்னு இருக்கேன்.

0: தேங்க் யூ அக்ஷயா, தேங்க் யூ ஸோ மச். இப்போ உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் கேட்கலாமா?
1: என்னோடய ஃபேவரட் வந்துட்டு மூன்றாம் பிறை படத்துலேருந்து கண்ணை கலைமான இளையராஜா ஃபேவரட், அது என்னோடய ஃபேவரட் சாங்.
0: ஓகே, நீங்கள் மதுமித்தா?
2: ஃபேவரட் சாங்னா அது சொல்லவே முடியாது, லைக் தௌசண்ட்ஸ் அப்படி இருக்கும். இப்போ ரீசெண்டானா ஐலேஸ் ஐலேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதுலேருந்து ஒரு ரெண்டு வாரி
2: நீங்க

0: தேங்க்யூ அக்ஷயா, தட் வாஸ் ரியலி
1: தேங்க்யூ
0: அன்
1: ஸோ
0: ஆசம்
1: மச்.
0: சாங். இப்போ நீங்க யாருக்காவது ஏதாவது சாங் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் யூ கேன் எக்ஸ்பிரஸ் எனி திங் த்ரூ ஆர் ரேடியோ ஸ்டேஷன் 107.8.

எனக்கு டெடிக்கேஷன் அம்மாக்காக தான். அம்மாக்காக ஒரு சாங், ஹரரிராரோ நான் இங்கே பாட.

0: நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்க, என்னோட மடி சாய்ந்து.
1: தேங்க்யூ. உங்கள் மம்மி வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுப்பாங்க நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ப்ளே டைம். ஓகே, என்னென்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் குவிஸ், ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சிங்கிங் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கீங்கன்னா, நான் ஐ மீன் ஆஸ் அ சிங்கர்ஸ் நீங்கள் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்கன்னா மக்களுக்கு தெரிய போகுது. ஸோ அவ்வளோ டஃபாலாம் இருக்காது, ஈஸியாக தான் கேட்க போகிறேன். ஈச் கேரிஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அக்ஷா, சித்ரா மேமோட பெட் நேம், ஷீ இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ்.
2: ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு,
3: எனக்கு தெரியும்.
1: ஓகே,
3: சின்ன கோயில் கரெக்டா.
1: அண்ட் நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏஆரோட ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி
3: ரோஜா வைட்.
1: யா, ஹர் ஜெயராஜ் த
3: ஐ டோன்ட் நோ.
1: நீங்க?
2: நோ ஐடியா.
1: இட்ஸ் மின்னலே. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் அ பிக் பேங் டு ஹிம், பெரிய ஹிட் ஆச்சு மின்னலே. சின்மயோட ஃபர்ஸ்ட் சாங்
2: நெஞ்சல் தில்தல்
3: ஃப்ரம் மையா மையா, ஐ திங்க். நோ நோ நோ நோ,
2: நெஞ்சல் தில்தல் ஃப்ரம் கன்னத்தில் முத்துமிட்டா.
1: யா, ஒரு தெய்வம் தந்த பூவேணி. ஜானகி அம்மாவோட ரீசன்ட் சாங்
2: அம்மா அம்மா அம்மா விஐபி.
1: ஸோ ஹிந்தி சிங்கர் தமிழ் தெரியாம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி,
3: ஸ்ரேயா கோஷல்.
2: ஸ்ரேயா கோஷல்
1: என்ன ஒரு சிங்கர்?
2: சாதனா சக்கர்.
1: ஓகே, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எந்த வருஷத்துல வந்து ஆஸ்கர் வாங்கினாரு?
2: மேபி 2008 2006.
1: ஈவன் நீங்க கெஸ் பண்ணதும் கரெக்ட் தான், 2008. சரி, ஆக்டர்ஸா இப்ப சிங்கர்ஸ் ஆயிருக்காங்க தெரியுமா? விஜய் சார்.
3: விஜய்,
1: தென் தனுஷ் சார், தென் சிவா கார்த்திகேயன், தென் சூர்யா கார்த்திகேயன். ஸோ தேங்க்யூ ஃபார் கம் ஹேவிங் யூ யோர். இட் வாஸ் அ கிரேட் பிளெஷர் ஹேவிங் பீப்புள். அவங்க பிஸி ஷெட்யூலுக்கு தவிர்த்து எங்கள் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ எங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறதுக்கு. ஐ மீன் இவ்வளோ நான் பாடுறதுன்னு சொல்லி என்னை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு ஸோ மச்.
2: நானும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் என்னையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி என்னோட சிங்கிங் எல்லாம் பாப்புலரைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப.
1: கம்யூனிட்டி ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும், 1078 பொறுத்த வரைக்கும், யாருமே நாட் லெஸ் ஆர் நாட் மோர், எல்லாருமே ஈக்குவல் இஃப் யூ பீப்புள் ஆர் வெரி டேலண்டட். ஸோ தேங்க்யூ. ஒரு பிக் டேலண்டட் குரூப் ஆஃப் பீப்புள் வி ஹாவ் இன் எம்ஓபி, அண்ட் இட் வாஸ் வெரி கிரேட் ப்ளஷர் ஹேவிங் யூ பீப்புள். Thank you so much.
2: And thank you so much.
1: People will be knowing that you are quite knowledgeable with singing. and this is RJ Vishali signing off in 107.8 Community Radio. So, in the song, Mandir, to all the friends in Chennai and in Tamil Nadu, I dedicate this to everyone.

you'll be with me wherever I go. So all friends, stay together and be happy. The thought of the day. Happiness is not something ready-made. It comes from your own actions. சந்தோஷம் என்கின்றது யார் கையிலும் இல்லை. அது நீங்கள் செய்கின்ற செயல்களில் தான் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: ஹலோ சென்னை,
2: நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி 107.8.
1: இட்ஸ் என்ரிச்சிங்.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, செல்பி. செல்பினாலே எல்லாருக்குமே ரொம்ப கிரேஸ். எங்க பார்த்தாலும் செல்பி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லேட்டஸ்டா சென்னையில மெட்ரோ ட்ரெயின் வந்தது. மெட்ரோ ட்ரெயினை பார்க்க போனாங்களோ இல்லையோ, மெட்ரோ ட்ரெயின் கூட நின்று செல்பி எடுத்துக்கிறதுக்கே தனியா ஒரு கும்பல் போனாங்க. இப்பவும் போயிட்டு இருக்காங்க. சண்டே சண்டே திருவிழா மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு செல்பி மோகம் பரவிட்டு இருக்கு. செல்பினாலே அது ரொம்ப யூத்ஃபுல்லான விஷயமா இருக்கு. இத பத்தி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினா என்னன்னு தோணுச்சு. செல்பி பத்தி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க வைஷ்ணவி அண்ட் அம்ருதா. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க.
4: ஹாய், என் பேர் அம்ருதா. நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செல்பி செல்பி செல்பி அப்படின்னு போட்டோ போட்டோ போட்டோன்னு எடுத்து அப்லோட் அப்லோட் அப்லோட் இந்த வேலையதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுமா செல்பினா என்னன்னு? தெரியுமா, செல்பிங்கிறது நம்மள நாமளே போட்டோ எடுக்கிறதுக்காக தான் அதுக்கு பேர் செல்பி. செல்பி வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ராபர்ட். அவங்க வந்து செல்ஃப் டைமர் வச்சுட்டு போட்டோ எடுத்தாங்க. அடுத்தது ஒரு லேடி வந்து ஃபுல் போஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மிரர்ல மிரர் முன்னாடி நின்னு செல்பி எடுத்தாங்க. இதுதாங்க செல்பியோட ஹிஸ்டரி.
5: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி. நானும் அமிர்தாவும் கிளாஸ்மேட்ஸ் தான். ரெண்டு பேரும் பிஎஸ்சி செகண்ட் இயர் தான் படிக்கிறோம். அவ வந்து செல்பியோட ஹிஸ்டரி சொன்னான். இப்போ பிரசன்ட்ல செல்பியோட கண்டிஷன் பத்தி நான் சொல்றேன். எப்போ பாரு செல்பி தாங்க, எங்க பார்த்தாலும் செல்பி தாங்க. நின்னா செல்பி, உட்காந்தா செல்பி, படுத்தா செல்பி, எழுந்தா செல்பி, எப்ப பாரு என்ன எடுத்தாலும் செல்பி செல்பி செல்பி செல்பி செல்பி செல்பி மட்டும்தான். இப்ப நம்மளோட யூத் மத்தியில செல்பியோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிறந்த குழந்தை முன்னாடி நின்று கூட செல்பி எடுக்கிறாங்க. சரி ஓகே, இதை நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிறந்த குழந்தை செல்பி எடுக்க வேண்டியதா, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டெத்துக்கு போய் அவங்க கிட்ட துக்கம் விசாரிக்கிறத விட்டுட்டு செல்பி எடுத்து அச்சுச்சோ மை பெரியப்பா டைட், அச்சுச்சோ மை கிராண்ட்மா டைட் அப்படி சொல்லி போட்டோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால போட்டு லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு வாங்கிட்டே இருக்காங்க. இது இது இது ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயங்க. ஏன்னா செல்பின்றது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதுக்குன்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு போயிட்டு செல்பி எடுத்து அதை போய் இதுல போட்டு சோசியல் மீடியால போட்டு ரொம்ப கஷ்டங்க. இப்ப நம்மளோட நாடு எங்க போகுதுன்னே தெரியல. இது செல்பினால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென்டல் சிக்னஸ். நம்ம செல்பி எடுக்கிறோம், செல்பி எதிர்த்தாலும் செல்பி எடுக்கணும் செல்பி எடுக்கணும். இப்ப நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு.
4: ஆமா வைஷ்ணவி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்போ எல்லாம் ரொம்ப செல்பி எடுத்துட்டு மென்டல் சிக்னஸ் ஆயிட்டே வராங்க. ஆனா அது மட்டும் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா முகபாவங்கள் மாறிட்டே வருது.
5: ஆமா அமிர்தா, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இப்ப செல்பி எடுக்கிறதுக்காக ஒன்றரை கண்ணுல போஸ் குடுத்து குடுத்து இப்ப அவங்க மூஞ்சே அப்படிதான் இருக்கு. சாதாரணமா பார்க்கும் போதே அவங்க அப்படி பாக்குற செல்பி எடுக்கிறதுக்கு போஸ் குடுக்கறப்ப எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒருத்தர் மட்டும் நின்று குரூப்பா போட்டோ எடுக்கணும், செல்பி எடுக்கிறப்ப குரூப்பா போட்டோ எடுக்க முடியலன்ட்டு செல்பி ஸ்டிக் வேற ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரூம் ஸ்டிக் இல்லாம கூட பொண்ணுங்களை பாத்துலாம் இப்ப செல்பி ஸ்டிக் இல்லாம பார்க்கவே முடியாது. என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் லேட்டஸ்ட் ஃபேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு என்னென்னமோ அவங்க வளர்றாங்க. பட் ஆனா அதெல்லாம் இப்ப நமக்கு தேவை கிடையாது. நம்ம நம்ம இது இந்த ப்ரோக்ராம் மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, செல்பி எடுங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு உங்களோட லிமிட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
3: தேங்க்ஸ் அமிர்தா அண்ட் வைஷ்ணவி. என்ன நேயர்களே, இவ்வளவு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோரோவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: the main source of income for our country. Industries which are on the other hand has good demand and the profits are more is not considered into account, as that they only can be performed in urban areas, but many large-scale industries are at villages also. The only deficit for village development is lack of opportunities, as they are provided for urban people. The villages can pursue this by means of transportation. I myself was from a rural area where everyone in villages has farming occupation. Villages play a vital role in the economization of our country. Without farmers, we cannot get a piece of rice in our country. Farmers are the backbone of our country. A country cannot develop economically without villages. Villages in India are definitely a strength, mainly because of agricultural products that are produced in here. Today, we are self-reliant in grains and cereals, and we don't need any imports. 60% of the population in India is living in villages, but of course in limited resources as compared to city life. Poor education, medical facilities, transportation are the primary concerns. Youth in villages needs to come forward and prove that to the world that besides farming, they are capable of doing any job. What I want to say is, if India is to be developed nation, empower youth in villages. Of course, the fresh air in villages, pollution-free environment and friendliness of people adds to the glory of villages. Education can really do wonders, quality education. Today, India is the largest producer of milk in the world, mostly coming from villages. Only since we don't have enough space for cattle in cities. So in order to develop India, we have to develop villages. Indian villages are our strength because they give food for a whole country and also they are pollution free. Peaceful life, distressful nature, cheering fellows, good relations are other features of Indian villages. Villages are strengthening their economic ability through setting up industries like cottage, farms and fisheries by availing the training and self-employment schemes offered by the government. Our parents are mostly from rural areas that are conferred as non-resident villages. Students from villages are still attaining higher positions in government, private sectors and also establishing themselves as entrepreneurs with high aspiration, succeeding in all aspects of life. It has contributed well in making the gymnast and key player who made Indians feel proud of their athletic talent. We'll be back after a short commercial break, so stay tuned. You are listening to MOP Community Radio 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினேன்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: எக்ஸாமுக்கு ஒரு வழியா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா? என்ன
5: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
4: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
5: போலாம் அண்ணா? பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
4: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்காங்க. அந்த பென் எவ்வளோண்ணா? இதுவா? 50 ரூபீஸ்.
5: அது
4: 25.
5: எழுதி பார்க்கலாமா?
4: ஆ தாராளமாக எழுதி பாருங்க.
5: எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அந்த பென் நல்லா இருக்கு.
4: அது ஓகே. அது எவ்வளவு சொன்னீங்க?
5: 50.
4: அது குடுக்காத.
5: யார் அது?

0: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்கிற தரணும் தானே?
0: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
1: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
2: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
1: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
0: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
1: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
3: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
2: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
1: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
2: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
1: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ், அம்மா நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய், முள்ள போடா.
0: சரிம்மா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். MOP சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு, இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாதப்போ, எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் போகிறோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ, அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்ம எல்லாம் இங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா, சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடையேறி வாங்க, நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். MOP உடைய சமுதாய வானொலி 107.8.
5: மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி.
6: காசுமேல வணக்கம் சனி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சுகன்யா, இது உங்களோட காசுமேல காசு நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பசார்ல நின்றுட்டு இருக்கோம். இங்க நிறைய வகையான பேக்ஸ் இருக்கு, ஜுவல்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி சொப்பு சாமான்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை பார்த்தாலே வந்து நம்ம நிறைய எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம், எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுலயும் நான் இப்ப ஒரு கடையில நிக்கிறேன். அந்த கடையில வந்து நிறைய பேக்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து ஜூட்னால செஞ்ச பேக்ஸா இருக்கு, எல்லாமே பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கு. சோ அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், பேசி பார்ப்போம். வணக்கம் மேம், உங்க பேர்?
7: வணக்கம் மேடம், என்னோட பேர் சுகந்தி.
6: மேம், இதெல்லாம் வந்து நீங்களே தயாரிச்சிங்களா இல்ல?
7: நானே தயாரிக்கிறேன் மேடம். எனக்கு மகளிர் சுய உதவிக்குழு இதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல, நான் ட்ரைனரும் கூட.
6: சில விஷயம் சுய உதவி குழுவோட பேர்
7: தென்றல் மகளிர் சுய உதவிக்குழு.
6: நீங்க எப்போ இதுல இந்த சுய உதவி குழுல ஜாயின்?
7: 2004 ஜாயின் பண்ணோம்.
6: மேம், நீங்க எடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போடுறது இல்ல இந்த மாதிரி விக்கிறதுல ஆரம்பிச்சிட்டீங்களா, இல்லனா உங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்களா?
7: இல்ல, நாங்க எடுத்து இந்த மாதிரி பசார்ல பாத்துட்டு கவர்மெண்டே கூப்பிட்டு நீங்க சேனல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாங்க பேக் தைக்கிறதுக்கு. நான் அப்ப இருந்து பேக் தைக்கிறேன். நான் 2005 இருந்து நான் பேக் தைக்கிறேன்.
6: உங்களுக்கு எப்படி மேம் இந்த ஆர்வம் வந்துச்சு? இப்ப நிறைய இருக்கு, இப்ப ஜுவல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு, இதுல உங்களுக்கு இந்த ஜூட்ல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
7: எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து தையல்ல இந்த ஹேண்ட் ஒர்க்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் முதல்ல கேண்டிகிராஃப்ட் ஐட்டம் மாதிரி கொஞ்சம் ஃபிளவர்ஸ் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சிருந்தேன். என்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு கவர்மெண்ட்ல அப்ப இருந்த ப்ராஜெக்ட் ஆபீசர் வந்து, நீங்க இவ்வளவு பண்றீங்களேமா, உங்களுக்கு பேக் ட்ரைனிங் நாங்க ஸ்டைஃபண்டோட கொடுப்போம், நீங்க கவர்மெண்ட்ல 2 மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, நீங்க தையங்க சொல்லி எனக்கு ஆர்வத்தை உண்டாக்கி

0: அவங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இயற்கையாகவே ஒரு ஆர்வம் தையல் எப்பயுமே தெரியும், இருந்தனால நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: இப்போ நீங்க சாதாரணமா வீட்டுல தானே மேம் முன்னாடி இருந்தீங்க, இப்போ இந்த ஸ்டால்ஸ் விற்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்துட்டு, இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் ஆன பிறகு எந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த மாதிரி சவால்களை சந்திச்சீங்க?
0: பிரச்சனைகள் சவால்கள்னு தெரியாது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரியாது. என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வந்து நான் வெளியில் வந்து ஏர்ன் பண்ணணுங்கிற கட்டாயம் வரும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு ஃபேமிலி வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், எங்களுக்கு வந்து இது வந்து சவால்னு எதுவும் கிடையாது, பிரச்சனைகள் இதில் எதுவும் கிடையாது, நல்லபடியா நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்போ இங்க வந்து இப்ப கடை வச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? இந்த மாதிரி நீங்களா ஒரு கடை திறக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன இதுக்கு மேல?
0: இல்ல இதுக்கு நான் ஏற்கனவே எங்கிட்ட 8 பேர் எங்க குழுல வேலை செய்யறாங்க, இன்னும் அதிகமாளுக்கு வேலை செஞ்சு நான் கடை திறக்கிற ஐடியா கிடையாது. வீட்டுல வச்சே நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணி, இது நம்ம வேண்டிய போது ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கடை திறந்துட்டா நம்ம டெய்லி கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அந்த ஐடியா கிடையாது. இன்னும் அதிகமானவங்களுக்கு எனக்கு கொடுக்குற அளவு ஆர்டர் வருது, வேலை செய்யறதுக்கு தேவைப்படுது எனக்கு வந்து.
1: நீங்களும் கத்துக்கிட்டீங்க, நீங்களும் ட்ரெயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சோ அந்த மாதிரி ஏதாவது பண்றது ஒரு ஐடியா இருக்கா? இதுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங் சென்டர் கொடுக்கலாம், இல்ல ட்ரைனிங் சென்டர் ஓபன் பண்ணலாம் அந்த மாதிரி?
0: ட்ரைனிங் வந்து எனக்கு நேஷனல் ஜூட் போர்ட்லயும் கூப்பிடுறாங்க, மகளிர் திட்டத்திலயும் கூப்பிடுறாங்க, கனரா பேங்க்ல உமன் ஆண்டர் பண்ணார், அவங்களும் எனக்கு ட்ரைனிங்க்கு பேட்ச் அலாட் பண்ணி கொடுத்து ரெகுலர் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்கேன். பல இடங்கள்ல
1: இப்பவே கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க?
0: கொடுக்குறேன், எப்பயுமே நான் கொடுக்குறேன். எனக்கு கால் பண்ணாங்கன்னா நான் மேக்சிமம் 20 மெம்பர்ஸ் நான் கொடுக்குறேன்.
1: இப்போ உங்க வீட்டுல சமைக்கிறது இது தவிர்த்து நிறைய வீட்டு வேலைகள்லாம் இருக்கும், இதெல்லாம் எப்படி சமாளிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டால்ஸ் ஓபன் பண்ணி?
0: ஆனா நம்ம தைக்கணும்னு நம்ம மனசுதான் வேணும் காலையில, அதுக்கேற்ற மாதிரி ஏர்லியரா நம்ம குழந்தைங்க தான் சமைக்கிறது இல்லையா, அது மாதிரி ஏர்லியரா இருந்து செஞ்சுட்டு நான் இந்த ஒர்க்ல நான் ஆர்டர் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்.
1: இப்போ வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன?
0: அதாவது பெண்கள் வந்து நானும் வந்து கல்யாண வயசுல அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருந்தது, இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்குது. நான் வந்து அப்போ வந்து சம்பாதிக்கல, சும்மா வெட்டி கதை தான் பக்கத்துல பேசிட்டு இருந்தேன். நம்ம பெண்கள் நினைச்சா எவ்வளவோ சம்பாதிக்கிறதுக்கு இப்பெல்லாம் வழி இருக்கு, நம்மளும் கொஞ்சம் சம்பாதிச்சா நம்ம கல்ல நிக்கலாம், குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், குழந்தைங்களை கொஞ்சம் இப்பெல்லாம் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே ஜாஸ்தியா இருக்கு, காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா வேலைக்கு போய் செய்யணும்னா குழந்தைங்களை பார்க்கணும் வைக்கணும், இது வீட்டுல இருந்துட்டே செய்யறது வசதியா இருக்கு, நம்ம நினைச்சா செய்யலாம், இல்ல ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி செய்யறதுக்கு நீங்க வந்து இந்த தொழில் இல்ல நிறைய இருக்கு. நான் ஸ்குவாஷஸ் பண்ணுவேன், ஜாம் பண்ணுவேன், டோர் மேட் ஹேண்ட் ஒர்க்கும் நிறைய பண்ணுவேன், அந்த மாதிரி எதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ணா நம்ம முதல்ல ஒரு நியர் கஷ்டம் தான், அது மார்க்கெட்டிங் இந்த ப்ராடக்ட் வந்து கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் தன்னமைக்கோடு இருந்தோம்னா எதுலையுமே முன்னேற முடியும், நம்ம செய்ய முடியும்.
1: ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துல தெளிவு இருந்துச்சுன்னா அதுல நல்லா வரலாம் அப்படின்னு.
0: ஆமா மேடம்,
1: ரொம்ப தேங்க்யூ மேம் உங்களோட டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, ரொம்ப அழகா இருக்கு இங்க இருக்கிற எல்லாமே. இதுக்கு ஏதாச்சும் வகைகள் இருக்கா மேம்? இந்த ஜூட்லயே ஒரு ஒரு வகை இருக்கு
0: வந்து நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் மாதிரி ஜூட்லயும் வந்து பல வகை இருக்கு, 50 வகைக்கு மேல ட்ரெஸ் இப்ப நான் சொல்றேன், சிந்தட்டிக் சொல்றோம், காட்டன் சொல்றோம், ரேயான் நைலாங்கிற மாதிரி சனல்லையும் நிறைய இருக்கு, அந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் அதுக்கு ரேட்டு. உள்ள லைனிங் வச்சு தச்சா வேற ரேட்டு, ஹேண்டில் அதே கலர்ல போடுறது, அதுல எம்ப்ராய்டரி போடுறது, இப்ப எல்லாம் வந்து அழகழகா வந்துருச்சு. ஜூட் வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், இன்னைக்கு லெதர் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா பொல்யூஷனுக்கு வந்து கெடுதல் சொல்றதுனால இப்ப ஜூட் வந்து அழியக்கூடியது, உங்களுக்கு மேக்சிமம் 6 மாசம் நல்லா இருக்கும் அது நான் சொல்றேன். ஆனா விதவிதமா வர்றதுனால அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும், அதை வாங்கி நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்.
1: ரொம்ப நல்ல கருத்தவே பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த ஜூட்லயே வந்து நீங்க கையால தப்பீங்களா, இல்ல இதுக்கு ஏதாச்சும் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா?
0: ஜூட் தைக்கிறதுக்கு வந்து தனி மிஷின் உண்டு, நம்ம வீட்டுல ஆர்டினரி கிளாத் தைக்கிற மிஷின் அது தைக்க முடியாது, இது ஹெவி டியூட்டி மோட்டர் வச்சு இதுக்குன்னு ஒரு பெரிய மிஷின் இருக்கு, அந்த மிஷின்ல தான் தைக்க முடியும். இதுல போற த்ரெட்டே வேற, கைட்டா அறுக்க முடியாது, நல்லா இருக்கும். இப்ப சேனல்ல வந்து ஹேண்ட்பேக் மட்டும் கிடையாது, லெட்டர் ஹோல்டர் பண்ணலாம், பர்சஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து செல் பவுச் பண்ணலாம், ஃபோல்டர் ஃபைலு ஃபோல்டர், நமக்கு இன்னும் கிரியேட்டிவா பார்த்தோம்னா நிறைய வந்து நவராத்திரி டைம்ல கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய பண்ண முடியும், அது வந்து மக்களை நல்லா ரீச் ஆகுது. அதனால நிறைய நம்ம சேனல்னு எடுத்தாலே பேக்னு கிடையாது, அதுல பல வெரைட்டி நம்ம தைக்க முடியும்.
1: மேம் இப்போ இந்த பர்சஸ்லாம் எவ்வளோ மினிமம் ரேட்ல இருந்து மேக்ஸிமம் ரேட் என்ன உங்களோட கடையில?
0: மினிமம் ரேட் வந்து இன்னைக்கு வந்து நான் இங்க வந்து 60 ரூபால இருந்து வச்சிருக்கேன், பட் நம்ம வந்து நவராத்திரி டைம்ல 20 ரூபால இருந்து கிடைக்கும், மேக்ஸிமம் ஒரு 300 வரையும் பர்சஸ் போட முடியும்.
1: பேக்ஸ் எல்லாம் மேம்?
0: பேக்ஸ் வந்து இப்போ வாட்டர் பாட்டில் தாம்பூல பையன் பார்த்தா 40 ரூபால இருந்து வரும், மேக்ஸிமம் நான் எங்கிட்ட 350 வரையும்.
1: மேம் இப்போ தாம்பூல பையன் சொன்னதை ஞாபகம் வருது, இந்த கல்யாணத்துக்குலாம் நீங்க சப்ளை பண்ற மாதிரி ஏதாவது எடுத்திருக்கீங்க?
0: கல்யாணத்துக்கு நிறைய எனக்கு ஆர்டர் வரும், கல்யாணங்கள் பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு ஸ்கிரீன் பிரிண்டோட ஆர்டர் எடுத்து நாங்கள் வந்து பண்றது உண்டு, பண்ணுவோம். எனி ஆர்டர் என்ன இது இதுன்னு இல்லை, எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது, எதுனாலும் கஸ்டமர் எங்ககிட்ட வந்து சாம்பிள் கொடுத்தா கூட அதே மாதிரியும் தச்சு தருவோம்.
1: இப்போ உங்க சுய உதவி குழுல 8 பேர் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் இந்த ஜூட்ல மட்டுமே 8 பேரும் பண்றாங்க?
0: குழுல வந்து மொத்தம் 18 பேர் இருக்கும், அந்த ஜூட்ல எனக்கு ஹெல்ப்புக்கு வர்றது வந்து 8 பேர் வர்றாங்க, குழு 12-18 பேர் இருக்காங்க.
1: அவங்கள இந்த மாதிரி வேற வேற இடத்துல ஸ்டால்ஸ் போடுறதா?
0: இல்ல அவங்க ஸ்டால்ஸ் போடல, சிலர் வந்து ஜுவல்லரி மேக்கிங், அவங்க வந்து இந்த பீட் ஜுவல்லரி மேக்கிங்னா நான் கிறிஸ்டல்ஸ் கோர்த்து செய்யறது, சிலர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் சாரி வாங்கி வீட்லயே பிசினஸ் பண்றது, ரெண்டு பேர் ஜெராக்ஸ் மிஷின் போட்டு லோன் வாங்கி பேங்க் பண்ணிருக்காங்க, மாவு கிரைண்டர் வச்சு மாவு அரைச்சு கொடுக்கறாங்க ஒரு நாலு பேர். எல்லாரும் ஏதாவது ஒரு இதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க, யாருமே சும்மா இல்ல, தனித்தனியா எல்லாம் செய்யறோம்.
1: இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் ராவா எவ்வளோ ரேட்டு கிடைக்கும்? இப்போ உங்களுக்கு இவ்வளோக்கு வாங்கினா நான் இவ்வளோ அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும், உங்களோட லாபம்
0: ஒன் தேர்ட் நம்மளே தச்சு நம்மளே தான் ஒன் தேர்ட் நமக்கு வந்து கெயின் கிடைக்கும். நம்ம எலக்ட்ரிசிட்டியிலேருந்து நம்ம மிஷின் தேய்மானம் எல்லாம் போக ஒன் தேர்ட் நம்ம தச்சு விற்றோம்னா ஏர்னிங் கேஸ் கிடைக்கும்.
1: பரவாயில்ல, பிஸ்னஸ்ல இவ்வளோ தெளிவா இருக்கீங்க, இவ்வளோ தெளிவு இருந்தாலே உங்களோட பிஸ்னஸ்ல நல்லா வரலாம் மேம். ஆல் தி பெஸ்ட் மேம், உங்களுக்கு என்ன பெரிய ஒரு பேரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மேம் உங்களோட டைம் சொல்லி. தேங்க்யூ மேம். இன்னும் இருக்கலையே, நம்ம சுகந்தி பேசினதை பார்த்தோம், இதுல வந்து தென்றல் மகளிர் சுய உதவிக்குழுல இருந்து வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டியா அவங்களோட ஆர்வத்தை கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவங்க பெரிய ஆளா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய ஆர்வங்கள் இருக்கும், நிறைய திறமைகள் இருக்கும், அதெல்லாம் வெளிக்கொண்டு வந்து நீங்களும் உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகன்யா, இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. Hey!

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things now, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasula vechi, if you just go out, it's very simple. And or love vechina, we'll definitely not spoil the earth.
6: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaatal scale kodu potu aada vacha.
5: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
7: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8

0: வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜி கீர்த்தி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. பா, சென்னையில வெயில் பட்டே கலப்புதுப்பா. வேலைக்கு பயந்த நம்ம இப்பெல்லாம் வெயில போய் வேலை செய்யணுமே பயப்படுறோம். பட் என்ன பண்றது, நேரம் ஜெட் மாதிரி பறந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் உழைக்க வேண்டியது இருக்கு. முதல் மாச சம்பளம் பீரோக்குள்ள எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பால்கார, வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸ், பாப்பா பாப்பா, பணம் சிட்டு மாதிரி பறந்து போயிடுது. இந்த டைம்ல நம்ம ஒண்ணு மறக்கிறோம்ல, என்னது அட சேமிப்பு. இப்போதான் இப்போ நம்ம காசு சேமிச்சாதான பிற்காலத்துல காசு நம்மள சேமிக்கும். என்னதான் இவ்வளவு பேசினாலும் மாசத்துக்கு 1000 ரூபாய் சேமிக்கிறதே குதிரை கொம்பால இருக்கு. சரி, நம்ம நினைச்சு பாருங்க, நம்ம காசை ஸ்ட்ரா போட்டு உரியது என்னலாம், கரண்ட் பில்லு, தண்ணி, காய்கறி செலவு, கேஸ் இந்த செலவெல்லாம் எப்படி குறைக்கிறது? சும்மா நினைச்சு பாருங்களேன், இந்த செலவு அப்படி பாதியா குறைஞ்சிருச்சுன்னா நடக்கிற கதையை பேசுங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்றீங்களா? இது கண்டிப்பா நடக்கும். இதே மாதிரி இந்த செலவுகளை கம்மி பண்ண ஒரு பர்சன் நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் பில்ட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்க மிஸ் சுரேஷ் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம், நன்றி. நான் இன்ஜினியரிங் பண்ணிருக்கேன், ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், 1967. இன்னைக்கு ஸ்பெல்லிங் தான் தெரியும், இன்ஜினியரிங் தெரியாது. அப்புறம் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அகமதாபாத். ரெண்டு நல்ல இன்ஸ்டிடியூஷன், ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரெண்டு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறதுக்கு. ஐஎம் அகமதாபாத்தில் கூட 1970 பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலை செஞ்சேன் 20 வருஷம் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில். அப்புறமா ஆந்திரப்பிரதான, அது ஒரு ஆர்வம் இருந்து ஏதாவது சொந்தமாக செய்யணும்னு சொல்லிட்டு. வெரி ரேர்லி ஐஐடி ஐஎம் காம்பினேஷன் கெட் இன் டு மேனுஃபேக்சரிங். நான் ஒரு சிறு தொழில் மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்தேன், மேனுஃபேக்சரிங் வயரிங் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆட்டோ எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட். அப்போ தான் இந்த ஜாப்பனீஸ் கொலாபரேட்டர் டூ வீலர்ஸ் இந்தியாவுக்கு முதல் தரம் வந்தது. அதுக்கு சப்ளை பண்ணதுக்கோசம் நானே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து ஆரம்பித்தோம்.
0: மூணு பேர்
1: ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, நல்லா பண்ணோம். புதுசாக டெக்னாலஜியெல்லாம் அடாப்ட் பண்ணி எல்லா மோட்டர் சைக்கிள் கம்பெனி, எல்லாம் ஜாப்பனீஸ் கம்பெனி எல்லாருக்கும் ஓய் சப்ளைஸாக சப்ளை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நஷ்டமாச்சு. பட் ஐ சோல்ட் த கம்பெனி அண்ட் எக்ஸிட். பணம் கிடைக்கல, பட் நல்ல பேர் வாங்கினேன். அங்கே தான் இன்ஜினியரிங் நாலேஜெல்லாம் நான் உபயோகித்தேன் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் இண்டஸ்ட்ரி, எனி டைம் பேங்கிங், எனிவேர் பேங்கிங்லாம் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி நாங்கள் பண்ணோம். அகெயின் வேறு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தோம். அகெயின் புது டெக்னாலஜி, ஃபஸ்ட் டைம் இன் இண்டியா. நான் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட் இன் இண்டியா, நம்பர் ஒன் இன் இண்டியா. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜி 20-25 வருஷத்துக்கு முன்னால் வி கேவ் தி கனெக்டிவிட்டி ஃபார் ஆல் த பேங்க்ஸ், ஆல் த கார்பரேட் கஸ்டமர்ஸ். அது முடித்த அப்புறம் ஒரு 3 வருஷம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். நான் என்னோடய ஃபேக்ட்ரி ரன் பண்ணச்ச ஜெர்மனிக்கு ட்ராவல் பண்ணேன் அடிக்கடி. அங்கே பார்த்தேன் ரூஃப் டாப் சோலார் பிளான்ட்ஸ் வீட்டு பண்ணியிருக்காங்க. அந்த ஊரில் சூரிய வெளிச்சமே கிடையாது, சூரிய வெளிச்சம் இல்லாத ஊரில் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்ம ஊரில் வி காட் அபண்டன்ட் சன்ஷைன், வி ஒன்லி சன்ஷைன் இன் சென்னை. அங்கே மை ஜெர்னி ஸ்டார்டட் ஆஃப் கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ்.
0: ஸோ அப்படி ஆரம்பிச்சு உங்கள் பையனை இன்னைக்கு இவ்வளோ வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. சார், இப்போ மிஸ்டர் சுரேஷ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அவரோட வீடு, உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களோட வீட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம்.
1: இன்றைக்கி என் பேரே சோலார் சுரேஷ் தான் எல்லோரும் சொல்கிறாங்க. என் வீட்டில் 5 ஐட்டம் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரூஃப் டாப் சோலார், என் மாடியில் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி மொத்த வீடு சோலாரில் வேலை செய்யுது, இன்க்ளூடிங் ஏர் கண்டிஷனர். அப்புறம் ஒரு பயோகேஸ் பிளான்ட் பண்ணியிருக்கேன், கிச்சன் வேஸ்ட்லேருந்து குக்கிங் கேஸ் அண்ட் ஆர்கானிக் மேனூர். எல்லாம் பழைய டெக்னாலஜி, புதுசு ஒன்றுமே இல்லை, எல்லாம் மறந்துட்டாங்க. நான் திருப்பி பண்ணிட்டுருக்கேன். அந்த காலத்தில் கோபர் கேஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க, வில்லேஜஸ்லாம் ரொம்ப காமன், ஃபார்ம் ஹவுசஸ்லாம் ரொம்ப காமன். சிட்டியில் சாணி கிடைக்காது, சப்ஸ்டிடியூட்டட் வித் கிச்சன் வேஸ்ட். ஸோ பயோகேஸ் வச்சுருக்கேன். எனக்கு எல்பிஜா ஸ்டாண்ட்பை, மெயின் குக்கிங் இஸ் பயோகேஸ். ஸோ பயோகேஸ்னுடைய ஸ்லரி வெளியில் வரும் வேஸ்ட்டு, அது இயற்கை உரம். அந்த உரத்தை உபயோகித்து மாடியில் காய்கறி வளர்க்குறேன்.
0: அதாவது மாடி வீட்டு தோட்டம்.
1: மாடி வீட்டு தோட்டம், டெரஸ் கிச்சன் கார்டன். ஒரு 5-10 தொட்டி வச்சு ஆரம்பித்தேன். ஒன்றும் நாலேஜே கிடையாது. 5-10 தொட்டி வச்சு ஆரம்பித்தேன். இன்றைக்கி சுமார் ஒரு 150 தொட்டிங்க இருக்குது. 10-15 ஐட்டம்ஸ் வளர்க்குறேன் நான், ஆர்கானிக்லி குரோயிங். அப்புறமா மழை நீர் சேகரிப்பு திட்டம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், 25 வருஷத்துக்கு முன்னால் பண்ணேன். அப்போது அதை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ தான் ஒரு 10 வருஷமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கம்பல்சரி பண்ணாங்க, ஜெயலலிதா கம்பல்சரி பண்ணாங்க. நான் சிரிச்சுன்னு சொல்லுவேன், ஷி டுக் த ஐடியா ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லிட்டு. நான் தட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ் ஷி ஹஸ் டன். நான் 25 வருஷத்துக்கு முன்னால் பண்ணேன். ஏன்னா வி ஆர் எ வாட்டர் ஷார்ட்டேஜ் சிட்டி. வருஷ கணக்கில் இப்போ இல்லை. ரெயின் வாட்டர் இஸ் வெரி வெரி பியூர். மழை காலத்தில் அது குட்டையெல்லாம் போயிடுறது, ஜஸ்ட் கெட்ஸ் ட்ரெயின்ட் அவே. எனக்கு ஐடியா வந்தது, வை நாட் வி சேவ் இட். நான் குஜராத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கே குஜராத்தில் அங்கே மழை காலத்தில் பெரிய பெரிய தொட்டிங்க, பெரிய பெரிய பாத்திரம் வச்சுட்டு அவங்க தண்ணி சேமிப்பாங்க. எனக்கு ஐடியா வந்தது. ஸோ ஐ ட்ரீட்டட் மை டெரஸ் இட்செல்ஃப் அஸ் எ லார்ஜ் வெசல். ஸோ டெரஸில் வர தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணி பைப்பிங்கில் நிறைய இடத்துல கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டுறேன். ரெயின் வாட்டர் இஸ் வெரி பியூர். கொஞ்சம் அழுக்கு எடுத்துக்கும் அந்த டெரஸில். அதை நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஒரு ஃபில்டர் டேங்க் வச்சுருக்கேன், செடிமெண்டேஷன் டேங்க். அது மேலே கூழாங்கல், நடுவில் நிலக்கரி, கீழே ரிவர் சாண்ட் மண். ஃபில்டர் ஆகிட்டு தண்ணி வெளியில் வரும். இது எல்லாம் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், எல்லாம் மறந்துட்டாங்க. நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதான் வித்தியாசம் கம்ப்ளீட்லி. அந்த அவுட்லெட் வாட்டர் குடிக்கலாம், இட்ஸ் போர்ட்டபிள் வாட்டர். நான் ஒரு டேங்கில் கலெக்ட் பண்ணி பம்ப் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு சமையலுக்கும் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மழை பெஞ்சதுன்னா அந்த டேங்க்கு நான் கிணத்துல கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வாட்டர் கோஸ் இன் டு த வெல் கம்ப்ளீட்லி. இப்போ இந்த அக்டோபர் நவம்பர் 2017 நல்ல மழை பெஞ்சது. வருதா, போன வருஷம் நல்ல மழை பெஞ்சது. மை வெல் வாஸ் ஓவர் ஃப்ளோயிங். இப்போ கூட என் கிணறுல தண்ணி இருக்குது. அக்கம் பக்கம் வீட்டில் கிணறுல தண்ணி இல்லை, காலி ஆகிடுது. ஐ காட் வாட்டர் இன் மை ஹவுஸ். நான் பண்ண எல்லா வேலையிலும் இதை தவிர நான் இருக்கேன் ஒரு ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டி கீழ்பாக்கில். என் வீடு தனி வீடு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் மூங்கில் மரம், வேப்ப மரம்லாம் வச்சு ஒரு காடு மாதிரி பண்ணியிருக்கேன். என் வீட்டில் இந்த அக்கம் பக்கம் வீடு தெரியாது, ரோடு தெரியாது. இட்ஸ் எ க்ரீன் ஹவுஸ் டோட்டலி. நான் பண்ண எதுலேயுமே மெயின்டெனன்ஸ் கிடையாது. சோலாரில் மெயின்டெனன்ஸ் இல்லை, பயோகேஸில் மெயின்டெனன்ஸ் இல்லை, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் மெயின்டெனன்ஸ் இல்லை. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் அந்த மெட்டீரியல் மழை காலத்துக்கு முன்னால் ஒருத்தனை எடுத்து க்ளீன் பண்ணி திருப்பியும் அதே உபயோகிக்கலாம். ஏன்னா தேர் இஸ் நோ வேர் அண்ட் டேர், தேர் இஸ் நோ டேமேஜ் கம்ப்ளீட்லி. ஒன்லி மாடி தோட்டத்தை தான் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுக்கணும். அங்கே ஒன்று தண்ணி ஊற்றணும், அந்த மண் கலரணும், இந்த பூச்சி மருந்து அடிக்கணும். அகைன் ஐ டோன்ட் யூஸ் கெமிக்கல்ஸ், ஐ யூஸ் ஒன்லி ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். பஞ்சகவ்யான்னு ஒன்று வருது, 3G ஆயில்னு வேப்ப ஆயில் ஒன்று வருது. அதான் மாற்றி பெஸ்டிசைடுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாம் ஆர்கானிக். மாடி தோட்டத்துலாம் டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் வேலை இருக்குது, வேறு எங்கேயுமே வேலை இல்லை கம்ப்ளீட்லி. நான் சோம்பலான ஆள். என் சோம்பலுக்கு சரியாக எல்லாம் அமைச்சு வச்சுருக்கேன் நான்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வெயில் ரொம்ப அதிகம். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். ஸோ அதனால் சோலார் எனர்ஜியை சேவ் பண்ணணும், சோலார் பேரன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற டாக் வந்து பார்த்திங்கன்னா பிரபலம் ஆகிட்டே வருது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட் வாஸ் த இன்ஸ்பிரேஷன், எதனால் ஆரம்பிச்சது, ப்ளஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு?
1: இப்போ தான் சொன்னேன், நான் ஜெர்மனி ட்ராவல் பண்ணுவேன் என் பிஸ்னஸ்க்கோசரம். அங்கே வீட்டுக்கு ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த ஊரில் சூரிய வெளிச்சமே கிடையாது, 6 மாதம் கிடையவே கிடையாது. மிச்சம் 6 மாதத்தில் கூட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தான் அங்கே சூரிய வெளிச்சம். நான் நினச்சேன் ஒரு ஊரில் சூரிய வெளிச்சம் இல்லாத ஊரில் பண்ணியிருக்காங்க, நம்ம ஊரில் சூரிய வெளிச்சம் தான் இருக்குது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது. அங்கே தான் எனக்கு ஐடியா வந்தது. ஆனாலும் இங்கே அது பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல எனக்கு. நான் பெரிய பெரிய கம்யூனிகேட்டர் போனேன், டாடா சோலார், சூகாம். அவங்களுக்கு இந்த 1 கிலோவாட் 2 கிலோவாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேவர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ். ஆனாலும் நான் கை விடலை. 5-6 வருஷம் தேடின்னு இருந்தேன். ஃபைனல் ஒரு ஆளை கண்டுபிடிச்சேன். அவர் கொஞ்சம் வேலை பண்ணியிருந்தார் சோலாரில், வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். ஈ கேம் அண்ட் டிட் இட் ஃபார் மீ. ஜனவரி 5, 2012 நான் 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, எனக்கு ரொம்ப செலவாச்சு. அப்போ நான் செலவை பற்றி கவலைப்படலை, ஒரு ஆர்வம், இது பண்ணி தான் ஆகணும், ஒரு பேஷன், பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 1 கிலோவாட்டுக்கு எனக்கு 3.5 லட்சம் செலவாச்சு. கம்பெனியில். நான் செலவு பற்றி கவலைப்படல,
0: பண்ணிதான்.
1: ஜனவரி 2012, 5th January 2012 எக்ஸாக்ட் டேட் ஐ கமிஷன் வி இன்ஸ்டால். நல்ல வேலை செஞ்சது. அதில் லைட்டு, ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணேன். நல்லா வேலை செஞ்சது. பேட்ரி பேக்கப்பும் வச்சுருந்தேன். காத்தாலேருந்து சாயங்காலம் சோலார், சோலார் பேட்டரியை சார்ஜ் பண்ணும். சூரிய அஸ்தமனம் தான அப்புறம் பேட்டரி சப்ளை பண்ணும். டூரிங் டே டைம் பவர் கட் ஆச்சுன்னா பேட்டரி சப்ளை பண்ணும். எனக்கு இந்த 6 வருஷத்தில் 1 நிமிஷம் பவர் கட் இல்லை. இது பேட்டரி பேக்கப் சிஸ்டம், ஆஃப் கிரிட்னு பேர். அப்புறமா 3 கிலோவாட் நான் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணேன், ஸ்கேல் அப் பண்ணேன். 1லேருந்து 3 கிலோவாட் பண்ணேன். 3 கிலோவாட் ஏன் பண்ணேன்னா, எனக்கு ஏர் கண்டிஷனிங் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்கொசரம் 3 கிலோவாட் பண்ணிவிட்டு 2 ஏர் கண்டிஷனிங், வாஷிங் மிஷின், மிக்சி, பம்ப் எல்லாம் மொத்த வீடு இப்போ சோலாரில் வேலை செய்யுது கம்ப்ளீட்லி. ஒன்லி வாட்டர் ஹீட்டர், கீசர் ஒன்று தான் கனெக்ட் பண்ணலை. இல்லை பண்ண மாட்டேன். வாட்டர் ஹீட்டருக்கு இது டெக்னாலஜி வேறு டெக்னாலஜி. சோலார் தெர்மல்னு பேர். அந்த சூடு இருக்குது இல்லை, அந்த சூடு பைப்பை சூடு பண்ணும், அதில் தண்ணி பாஸ் பண்ணோன்னா தண்ணி சூடாகும். வேறு டெக்னாலஜி. அது தவிர நான் சிரிச்சுன்னு சொல்லுவேன், சென்னையில் குழா திறந்தால் சுடு தண்ணி வருது, அதனால் சோலாருக்கெல்லாம் பணம் செலவு பண்ண வேணாம், நாட் நெசசரி. அதனால் வாட்டர் ஹீட்டர் மொத்தம் நான் பண்ணலை.
0: ஓகே, இப்போ 2012 முன்னாடி நீங்கள் நார்மல் கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த கரண்ட் பில்லோட டிஃப்ரென்ஸ் உங்களால் எங்களுக்கு சொல்ல முடியுமா? 2012 முன்னாடியும் 2012, அதாவது சோலார் பேனல் அப்புறம்,
1: நம்ம கேலண்டரில் எப்படி ஏசி பிடின்னு சொல்கிறோம், பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லிட்டு, அது மாதிரி நான் பிஃபோர் சோலார் ஆஃப்டர் சோலார்னு நான் சொல்லுவேன். 2011 வரைக்கும் பிஃபோர் சோலார், 2012லேருந்து ஆஃப்டர் சோலார். உதாரணமாக இதெல்லாம் எனக்கு இப்போ மனப்பாடமாக இருக்குது. August 2011 பிஃபோர் சோலார் என்னுடைய கன்சம்ஷன் 1740 யூனிட். இது 2 மாதத்துக்கு 1 கிலோவாட் போட்டப்புறம் August 2012, August 2013, August 2014 3 வருஷமும் 1080 யூனிட், 1080, 1080, அதாவது 600 யூனிட் நான் மிச்சம் பண்ணியிருக்கேன் 2 மாதத்துக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 10 யூனிட். 1 கிலோவாட்டில் 4 யூனிட் தான் வரும்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு 1 கிலோவாட்டில் எனக்கு 10 யூனிட் சேவிங் ஆகிருக்குது. அது எதனால் என்ன, காத்தலேருந்து சாயங்காலம் சோலார், எனக்கு அந்த 4 யூனிட் சேவாது. 1 கிலோவாட்டில் 4 யூனிட் வரும், அது சேவாகுது. சோலார் பேட்டரி சார்ஜ் பண்ணுது, சாயங்காலம் பேட்டரி சப்ளை பண்ணுது. அதுவும் என் மீட்டர் ரீடிங்கில் வராது, பேட்டரியில் சப்ளை பண்ணதுனால மீட்டர் ரீடிங்கில் வராது. ஸோ அதில் அந்த 6 யூனிட் வருது. ஸோ மொத்தம் சேர்த்து எனக்கு 10 யூனிட் சேவாகுது. காரணம் என்ன வேணால் இருக்கலாம், எனக்கு என்ன, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சேவிங் 10 யூனிட்ஸ் அ டே. அது தவிர இன்னொரு பெரிய பலன், தேர் இஸ் நோ இம்பேக்ட் ஆஃப் டேரிஃப் இன்க்ரீஸ். இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி ரேட் வருஷா வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் 2012 பண்ணரிச்ச 3 ரூபா பர் யூனிட் இருந்தது, 2015 5.75 ரூபா பண்ணாங்க, 2016 6.60 ரூபா பண்ணாங்க. நாளைக்கு 8 ரூபா பண்ணுங்கள், 10 ரூபா பண்ணுங்கள், 15 ரூபா பண்ணுங்கள், நீங்கள்லாம் கட்டுவீங்க, நான் கட்ட மாட்டேன்.
0: ஏன்னா
1: ஆமாம், எனக்கு இம்பேக்டே கிடையாது. ஏன்னா என்னுடைய ரா மெட்டீரியல் ஃப்ரீ. எனக்கு என்ன ரா மெட்டீரியல், சூரிய ஒளி, சன்ரேஸ் இன்றைக்கி ஃப்ரீ. நாளைக்கு கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணாலும் போனாங்க தெரியாது, இன்றைக்கி ஃப்ரீ. என்னுடைய ப்ராசஸ்க்கு நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பேனல் லைஃப் வந்து 20 வருஷம். அதனால் நெக்ஸ்ட் 20 வருஷம் கவர்மெண்ட்டில் எவ்வளோ தான் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு பாதிப்பு கிடையாது. ஐ டோன்ட் பே கம்ப்ளீட். சார், இது இஸ் எ வெரி வெரி வெரி வெரி பிக் அட்வான்டேஜ் ஃபார் அ காமன் மேன்.
0: இப்போ நீங்கள் கரண்ட் பில் எவ்வளோ பே பண்ணுறீங்க இப்போ?
1: நான் கரண்ட் பில் 2 மாதத்துக்கு 500 ரூபா 600 ரூபா கட்டுறேன்.
0: வாவ்.
1: இன்னொன்று
0: சார், எங்கள் வீட்டில் 6 ரூபா கட்டுறோம் சார். இதில்
1: இன்னொரு பலன், இது பண்ணப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த டேரிஃப் எல்லாம் ஸ்லாப் வைஸ் இருக்குது. இன்றைக்கி 6.60 ரூபா அபவ் 500 யூனிட்ஸ். என்னுடைய கன்சம்ஷன் இஸ் பிலோ 500 யூனிட்ஸ். நான் 2.20 ரூபா கட்டுறேன் ஒரு யூனிட்டுக்கு. என்ன 200 யூனிட் 300 யூனிட் 2 மாதத்துக்கு 300 யூனிட். போன மாதம் 310 யூனிட் ஆச்சு. 310 யூனிட்டில் 2 பண்ணால் 600 ரூபா ஆச்சு. இது ஒரு பெரிய பலன்.
0: சார், இஸ் தேர் கனெக்ஷன் பிட்வீன் த கிளைமேட் அண்ட் த சோலார் பேனல்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெய்னி சீசனில் இதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் வந்து சார்ஜ் பேக்கப் வச்சுருக்கீங்க,
1: நீங்கள் இப்போ கொஞ்சம் மிக்ஸ் அப் பண்ணிருக்கீங்க. கிளைமேட்டிக் கண்டிஷனாக மழை இல்லாமையே சென்னையில் வெயில் ஜாஸ்தி. நம்ம 35, 40, 42 ரொம்ப காமன். சோலாருக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இஸ் 25 degrees. ஜாஸ்தி டெம்பரேச்சர் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். 15 degrees to 25 degrees இஸ் தி ஆப்டிமம் டெம்பரேச்சர். 30, 32 வரைக்கும் கூட பரவாயில்ல, 30 மேலே போச்சுன்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் கம்ப்ளீட்லி. திஸ் இஸ் தி கிளைமேட்டிக் கண்டிஷன். ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்குறது மழை காலத்தில் என்ன, மழை காலத்துலேயும் ப்ரொடக்ஷன் வரும், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். ஏன்னா அஸ் லாங் அஸ் த சன் ரேஸ் ஆர் ஃபாலிங் அந்த பேனல், அந்த சூரிய வெளி பேனல் மேலே வர்ற வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி வரும். ரொம்ப மழை ரொம்ப மப்பு கூடியிருந்தால் அந்த 1 நாள் 1 நாள் 2 நாள் வராது, அவ்வளோதான். சென்னையில் அந்த பிரச்சனையே இல்லை, இந்த மழை பெய்கிற ஊரில் தான் இந்த பிரச்சனை. நம்ம சென்னையில் எங்கே 10 நாள் தான் மழை பெய்யுது கம்ப்ளீட். ஆனால் மழை பெஞ்சால் இப்போ வருதா சைக்ளோன் வந்தது, எனக்கு ஃபுல் டே பவர் இருந்தது அன்றைக்கி. அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு நான் எல்லா லைட்டும் ஆன் பண்ணிட்டேன். ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர், எல்லோரும் ஆக்கம் பக்கத்தில் எல்லோரும் வாரண்டா என்கிட்ட லைட் இருக்குது உங்ககிட்ட இல்லை
0: அப்படின்னு.
1: 6 நாள் பவர் கட்டு மொத்த ஏரியாவில், சென்னையிலேயே 6 நாள் பவர் கட்டு. வருதா சென்னை ஃப்ளட்ஸும் போது ஆச்சு, வருதா சைக்ளோன்லேயும் ஆச்சு. 5 நாள் பவர் கட்டு என்கிட்ட, 5 நாளும் என்கிட்ட பவரு. அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க மொபைல் சார்ஜ் பண்ணதுக்கு. இன்றைக்கி மொபைல் இஸ் அ லைஃப் லைன். அதெல்லாம் என் ப்ளக் எல்லாம் மொபைலில் சார்ஜ் ஆயிருந்தது. ஃப்ரெண்ட்ஸு சொல்லாங்க நீ 100 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கணும் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணல. நிறைய பலன் இருக்குது கம்ப்ளீட்லி. மழை காலத்திலே நான் சொன்னேன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும், அந்த சூரிய ஒளி பேனல்ல வர வரைக்கும் இட் வில் ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி, நோ இஷ்யூஸ் அட் ஆல் அப்சல்யூட்லி. ஜென்ரலி நார்த் சவுத் டைரக்ஷன்ல வைப்போம், ஏன்னா 12 மணி நேரம் சூரிய ஒளி அது மேல விழணும். ஈஸ்ட்ல இருந்து சன் இஸ் ரைசிங் ஆன் ஈஸ்ட் அண்ட் கோயிங் ஆன் வெஸ்ட். சில சமயம் அது முடியலன்னா கூட வெஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கலாம், ஈஸ்ட் டைரக்ஷன்ல வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மேக்சிமம் ப்ரொடக்ஷன் காத்தில 8 மதியம் 2-3 வரைக்கும் தான் ஆகும், மேக்சிமம் ப்ரொடக்ஷன் இஸ் தேர். ஸோ யூன் இஃப் யூ கீப் இட் இன் தி ஈஸ்ட் டைரக்ஷன் வெஸ்ட் டைரக்ஷன் யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் அபவுட் 80-90% அது ப்ரொடக்ஷன் யூ வில் கெட் இட். அது இஷ்யூ இல்லை அது கம்ப்ளீட்லி. பட் டெஃபினெட்லி அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு இடம் வேணும்.
0: லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பால்கனி இருக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ண முடியுமா?
1: பால்கனியில் பண்ண முடியும் பால்கனியில் பெரிய கெப்பாசிட்டி பண்ண முடியாது. ஒரு 6 கிலோ 1 கிலோ 2 கிலோ பண்ணலாம் நோ இஷ்யூ.
0: இந்த மாதிரி பேசிக் டவுட்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் தவிர்த்து சோலார் பேனல்ஸ் பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்னெல்லாம்?
1: ஒன்று வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று வந்திருக்குது, அது பேர் நெட் மீட்டரிங்னு பேர். நெட் மீட்டரிங்னா நாங்கள் தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம், ஜெர்மனிலாம் அதை பண்ணிட்டுருக்காங்க. நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் டே டைமில் எல்லாம் உபயோகிக்கிறது இல்லை, அதனால் கொஞ்சம் பவர் வேஸ்ட் ஆகுது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு சொன்னால் நாங்கள் வேஸ்ட் ஆகிற பவர் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு அதுக்கு பணம் கொடுங்க. இங்கே

இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. டே டைமில் பவர் கட் ஆச்சுன்னா சோலார் வேலை செய்யாது, அது ஒரு பிரச்சனை. அதனால் பவர் கட்டுக்கோசரம் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இன்வெர்டர் இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் போனால் எல்லா இடத்துலையும் ஜெனரேட்டர்லாம் இருக்குது, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வி கோ ஃபார் நெட் மீட்டிங். நெட் மீட்டிங்கில் பேட்டரி இல்லாதனால காஸ்ட் கம்மிச்சிட்டோம், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கம்ப்ளீட்லி. இன்னொரு விஷயம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ எல்லோரும் இதை கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு கிலோவாட் நெட் மீட்டரிங்கில் பண்ணிங்கன்னா, வித்தவுட் பேட்டரி பண்ணிங்கன்னா சுமாராக ஒரு 70,000 ருபீஸில் பண்ணலாம். சப்சிடி இருக்குதா, சப்சிடி இருக்குதா ஆன் பேப்பர், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாட் அவைலபிள். ஆனால் இப்போ இந்த 2 மாதமாக ஏப்ரல் மாதத்துலேருந்து இங்கே டேடாவில் ஒரு புது சேர்மன் வந்திருக்காரு. டேடான்னா தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இட்ஸ் எ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தி ரினியூவபிள் எனர்ஜி. புது சேர்மன் ரொம்ப டைனமிக்காக இருக்கார், ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அவர் இப்போது சப்சிடி கொடுத்துக்க ரெடியாக இருக்கார். ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்துக்கு அவர் சப்சிடி இஸ் கிவன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி எம்என்ஆர்இ, அவங்க தான் கொடுக்குறாங்க. இவர் எம்என்ஆர்இ கிட்ட பேசிவிட்டு ஒரு பட்ஜெட் சாங்ஷன் பண்ணி வந்திருக்கார். அவங்க 3 மாதத்துக்கோசம் கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் மே ஜூன். இந்த ஸ்கீம் ஜூனில் முடியுது. எவ்வளோ எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ஜூனுக்குள்ளே பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த ஸ்கீமுக்கு சப்சிடி கிடைக்கும். அவர் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, எம்என்ஆர்இயும் டேடாவும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் அதுக்கு கேரண்டி இல்லை. பட் தேர்ஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டென்ஷன். அதனால் ஒரு லிமிட்டெட் பீரியட் இப்போது சப்சிடி இருக்குது. சப்சிடி இஸ் எ பிக் அமௌண்ட், 30%, 30% இட்ஸ் எ 30%, இட்ஸ் எ பிக் அமௌண்ட் நம்மளுக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் நெட் மீட்டிங்கில் ஒரு கிலோவாட் பண்ணிங்கன்னா சுமாராக 52-55,000 முடிச்சிடலாம். இட்ஸ் அ வெரி வெரி வயபிள். அப்புறம் எல்லோரும் கேட்பாங்க, இதில் ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? இன்றைக்கி நீங்கள் 55,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க வித் சப்சிடி, சப்சிடி இல்லாமல் 65-70 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு கிலோவாட்டில் 4 யூனிட் சேவ் பண்ணுறீங்க. இன்றைக்கி 6 ரூபாய் 60 பைசா, தட் இஸ் ஒரு நாளைக்கு 25 ரூபாய் மிச்சம் பண்ணுறீங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு யூ கெட் ஆல்மோஸ்ட் அபவுட் 15% ரிட்டர்ன், நல்ல ரிட்டர்ன் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் நான் எல்லாருக்கும் ஒரு கவுண்டர் கேள்வி, ஒரு டீசர் க்வெஸ்சன். நீங்கள் டிவி வாங்குறீங்க, வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, ஸ்கூட்டர் வாங்குறீங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணுறீங்களா? பண்ணுறதில்ல. வாஷிங் மிஷின் சொல்கிறீங்களா, நாங்கள் 10 துணி துவைக்கிறோம், 1 துணிக்கு 5 ரூபாய் நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம், கணக்கு பண்ணுறீங்களா? பண்ணுறதில்ல. டிவியில் நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் மாதத்தில் 4 படம் பார்க்குறோம், 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்குறோம், 200 ரூபாய் பர் டிக்கெட் நாங்கள் சேவ் பண்ணுறோம், கணக்கு பண்ணுறீங்களா? பண்ணுறதில்ல. ஆனாலும் டிவி வாங்குறீங்க, வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, அதே மாதிரி சோலாரும் பண்ணுங்கள், கணக்கு பண்ணாதீங்க. லைஃப் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் லாஜிக், லைஃப் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி. இன்னொன்று, இதெல்லாம் தனி மனிதனுக்கு என்ன பலன் அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், பட் சோலாரில் நாட்டுக்கு ரொம்ப பெரிய பலன் இருக்குது, இது பெனிஃபிட் டு தி சொசைட்டி. என்ன, தேர் இஸ் நோ பொல்யூஷன், சோலார் டஸ் நாட் பொல்யூஷன், மாசற்ற சூழ்நிலை, தெர் இஸ் நோ பொல்யூஷன் இன் சோலார், பெரிய அட்வான்டேஜ். இன்றைக்கி ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லோரும் வி ஆர் டாக்கிங் அபவுட் என்விரான்மெண்ட். ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்தியா ஹஸ் டேக்கன் த பிக்கெஸ்ட் லீட் இன் சோலார், இந்தியா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். நரேந்திர மோடி வேர்ல்டில் போய் 198 கண்ட்ரீஸ் தேவ் சைன்ட் இட், ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் பேஸ்ட் இன் டெல்லி, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் கன்வெர்ட்டிங் தி என்டையர் வேர்ல்டு இன் டு சோலார். ரெண்டாவது, சோலார்னால வி டு நாட் கன்சியூம் ஃபாசில் ஃபியூயல்ஸ், அதாவது வி டோன்ட் கன்சியூம் கோல், வி டோன்ட் கன்சியூம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், வி சேவ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் தி கண்ட்ரி, அந்நிய செலவாணி சேவிக்கிறோம். தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஃபார் தி கண்ட்ரி. ஸோ தெர் ஆர் அட்வான்டேஜஸ் ஃபார் தி காமன் மேன், தெர் ஆர் அட்வான்டேஜஸ் ஃபார் தி கண்ட்ரி. இதை தவிர கார்பரேட் செக்டருக்கு கவர்மெண்ட்டில் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, இட்ஸ் நோன் ஆஸ் ஆக்சலரேட்டட் டிப்ரிசியேஷன், 40%, 40% டிப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. இது திஸ் இஸ் அன் அக்கௌண்டிங் இஷ்யூ. 40%, 30% டேக்ஸ் சேவ் பண்ணலாம், தட் இஸ் யூ கேன் சேவ் 12%. திஸ் இஸ்

0: available for people who are eligible for depreciation.
1: Okay.
0: இது ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. ஆக மொத்தத்தில் சோலார் ரூஃப் டாப் சோலார், சோலார்லேயே சோலார் பார்க்ஸ்னு இருக்குது, மெகாவாட் ஸ்கேலில் 5 மெகாவாட் 10 மெகாவாட் 500 மெகாவாட்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் பெரிய சோலார் பார்க் தமிழ்நாட்டில் இருக்குது, சொல்ல முடியுமா எங்கன்னு? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அதானி 645 மெகாவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்படியே அஃப்கோர்ஸ் இப்போ 1000 மெகாவாட்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது, இன்னும் 2-3 மாதத்தில் வந்துடும். ஆந்திராவில் கடப்பாலெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பட் இன்றைக்கி ஆஸ் அண்ட் டேட் தமிழ்நாடு ஹஸ் காட் த ஹையஸ்ட். இது வந்து சோலார் பார்க்னு பேர், கிரவுண்ட் மவுண்டட் சோலார் சிஸ்டம்ஸ், லார்ஜ் சிஸ்டம்ஸ், ரூஃப் டாப் சோலார். மூணாவது வந்து சோலார் தெர்மல், சோலார் ரேஸை யூஸ் பண்ணி யூ ஹீட் தி வாட்டர், ஜெனரேட் ஸ்டீம், ரன் அ டர்பைன் அண்ட் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி.
1: சோலார் தெர்மல்,
0: தட்ஸ் நோன் அஸ் சோலார் தெர்மல் ப்ராஜெக்ட். ஆஸ் அ காமன் மேன் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தோஸ் திங். நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ரூஃப் டாப் சோலார். ரூஃப் டாப் சோலாரில் ஜென்ரலி 1 கிலோவாட், 2 கிலோவாட், 3 கிலோவாட், 5 கிலோவாட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நானே ஒரு இடத்துல 30 கிலோவாட் பண்ணியிருக்கேன், ஒரு ஆஃபீஸர் 40 கிலோவாட் பண்ணியிருக்கேன். இங்கே இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் 300 கிலோவாட் பண்ணியிருக்காங்க ரூஃப் டாப் கம்ப்ளீட்லி. பஞ்சாபில் ஒரு காலேஜில் 1 மெகாவாட் பண்ணியிருக்காங்க ரூஃப் டாப்பில் கம்ப்ளீட்லி. ஸோ அவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன் ரூஃப் டாப். இன்னொன்று, நிறைய பில்டிங்ஸை மாடி எல்லாம் இருக்குது, எல்லாம் காலியாக தான் இருக்குது. தி டெரஸ் இஸ் நான் ப்ரொடக்டிவ் அசெட், அதில் ஒன்றுமே இல்லை, இது நோ ப்ரொடக்ஷன் இன் டெரஸ், யாரும் உபயோகிக்கிறதும் இல்லை, எல்லாம் குப்பை தான் கொட்டுறாங்க. குஜராத் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் ஒரு ஆளுக்கு வாடகை கொடுத்துட்டாங்க, ரூஃப் டாப்பில் சோலார் இன்ஸ்டால் பண்ணி கிரிட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கீம் இங்கேயும் இப்போ வரணும்,
1: ஆசைப்படுறீங்களா?
0: வரணும் டெஃபினெட்லி. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் சோலாரில் என்னென்னா, இப்போ நம்ம தெர்மல் பவர், நியூக்ளியர் பவர், ஹைட்ரல் பவர்லாம் பண்ணுறங்க, விண்டு பவர் பண்ணுறோம், விண்டு பவர் கூட எங்கே விண்டு இருக்குதோ அங்கே தான் பண்ணுறோம். பட் அந்த கரண்ட்டை கொண்டு வரதுக்கு யூ நீட் ஹெவி எவாக்குவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது கொண்டுறதுக்கோசம் கேபிள்ஸ் வேணும், ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேணும், சப்ஸ்டேஷன்ஸ் வேணும், ரிலேயிங் ஸ்டேஷன்ஸ், சப்ஸ்டேஷன் அதெல்லாம் வேணும், ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் வேணும். வேறு சோலாரில் எங்கே உற்பத்தி பண்ணுறோமோ அங்கேயே உபயோகிக்கலாம், எங்கே உபயோகிக்கணுமோ அங்கேயே உற்பத்தி பண்ணலாம். உதாரணமாக என்ன, என் வீட்டில் உபயோகிக்கணும், நான் மாடியில் போட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். அது அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் ஒன்று வாங்கினா ஐ கேன் கன்சியூம் இட், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இன்றைக்கி. தட்ஸ் வை வி ஆர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் த்ரூ க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ். வி ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் கிரிட் பவர், அது எல்லாமே பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம நான் ஆர்என்டி பற்றியெல்லாம் பேசலாம், அது பேச நிறைய பேசலாம். நான் வாட் ஐ எம் டாக்கிங் நவ் இஸ் வாட் வி கேன் டூ டுடே, அதில் தான் நம்மளுக்கு இன்றைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கம்ப்ளீட்லி.
1: ஓகே, ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குக்கிங் வந்து நீங்கள் டோட்டலாக ஆர்கானிக் கேஸ், அதாவது பயோகேஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. எல்பிஜி ஸ்டாண்ட் பை, ரைட்டா? ஸோ இந்த பயோகேஸ் பிளான் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த ப்ராசஸ் என்ன, இட்ஸ் லைக் இஸ் இட் டிஃபிகல்ட் ஆர் இஸ் இட் ஈஸி? அது மாதிரி
0: என்னுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து டொமெஸ்டிக் பயோகேஸ் பிளான். ஒன்றும் புதுசு இல்லை, அந்த காலத்தில் கோபர் கேஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம், ஊரில் கிராமத்தில் ஃபார்ம் ஹவுஸஸ்லாம் வருஷ கணக்கில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்லேருந்து. இப்போ அங்கேயும் பண்ணது நிறுத்திட்டாங்க, அது வேறு விஷயம். பட் திஸ் இஸ் அ கோபர் கேஸ் பிளான். சிட்டிஸில் கவுடங் கிடைக்கிறது கஷ்டம், சாணி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஐ ஹவ் சப்ஸ்டிடியூட்டட் வித் கிச்சன் வேஸ்ட். கிச்சன் வேஸ்ட்டுன்னா குக்ட் ஐட்டம், அன்குக்டு ஐட்டம், ஸ்பாயில்டு ஃபுட், நம்ம வெஜிடபிள்ஸ் பீல் ஆஃப் பண்ணுறோம், சாப்பாடு ஐட்டம் எல்லாம் ஆல் ரிலேட்டட் டு ஃபுட், சாப்பாடு ஐட்டம், சமைச்சது சமைக்காதது அழுகி போனது தோல் எல்லாம் அதில் போடலாம். போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கேஸ் ஜென்ரேட் ஆகிடும். வெரி ஃபஸ்ட் டே அது இன்ஸ்டால் பண்ணுற அன்றைக்கி மாத்திரம் சாணி போடணும். சாணி போட்டிங்கன்னா அதில் பாக்டீரியா டெவலப்மெண்ட் ஆகும், அந்த பாக்டீரியா ஃபுட்டோட ரியாக்ட் ஆகிட்டு மீத்தேன் கேஸ் டெவலப்மெண்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் வந்து அனரபிக் மீத்தனைசேஷன். ஸோ கேஸ் ஜென்ரேட் ஆகிடும், அது கேஸ் மேலேயே ஃப்ளோட்டிங் ட்ரம் இருக்குது, ஐ ஸ்டோர் த கேஸ் அந்த ஃப்ளோட்டிங் ட்ரம்மில், அங்கேருந்து ஐ டேக் இட் டு த கிச்சன், சமையல் ரூமுக்கு கொண்டு போகிறேன். இதுக்கு தனி ஸ்டவ், இந்த மீத்தேன் கேஸில் பயோகேஸில் ப்ரெஷர் இல்லை, அதனால இந்த பர்னர் ஹோல்ஸ் ஆர் பிக், பெரிய ஹோல்ஸு. எல்பிஜியில் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஏன்னா கேஸ் ப்ரெஷர் இருக்கிறதுனால அதில் வந்துடும். இதில் ப்ரெஷர் இல்லாததுனால கேஸ் வெளியில் வரதுக்கோசரம் இந்த பர்னர் ஹோல்ஸ் ஆர் பிக் கம்ப்ளீட். அதை லைட் பண்ணி யூஸ் பண்ண
1: வேண்டியதுதான்.
0: குக்கிங் இதில் ஸ்லோ ஆகும். எல்பிஜியில் எல்பிஜியில் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஃபாஸ்டாக குக்கிங் ஆகும். அதில் 5 நிமிஷம் ஆச்சுன்னா அதில் 7 நிமிஷம் ஆகுது, ஒரு 2-3 நிமிஷம் அதில்
1: அதிகமாகும்
0: கம்ப்ளீட்லி. ஆனால் இதில் ஒரு சேஃப்டியும் இருக்குது. இதில் ப்ரெஷர் இல்லாததுனால இந்த பர்னர் ஓப்பனாக வச்சா கூட கேஸ் அங்கேயே இருக்கும், பரவாது, எல்பிஜியில் பரவிடும்.
1: அப்புறம்
0: இன்னொன்று, எல்பிஜியில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறதுனால ஒரு சின்ன லீக் இருந்தால் கூட பர்ஸ்டிங்க்கு சான்சஸ் உண்டு, எக்ஸ்ப்ளோஷன் சான்ஸ் இருக்குது. பயோ கேஸில் எக்ஸ்ப்ளோஷன் சான்ஸே
1: கிடையாது.
0: ஸோ தேர்ஸ் அ சேஃப்டி ஆல்சோ, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, பயோ கேஸில் வரும் ஒரு 5-10 நிமிஷம் வேலை இருக்குது, இந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அதில் அதில் போடணும், தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதில் போடணும். தினம் போடக்கூட தேவையில்லை, வாரத்தில் ஒரு நாள் போட்டக்கூட பரவாயில்ல. நான் வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணுறேன். பட் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 3-4 கிலோ வேஸ்ட் போட்டால் மாதத்துக்கு 1-1.5 சிலிண்டர் கேஸ் வரும். நீங்கள் 10 கிலோ 15 கிலோ கூட போடலாம், போட்டிங்கன்னா மாதத்துக்கு 3-4 சிலிண்டர் கூட வரும். என் வீட்டில் அவ்வளோ தேவையில்லை, அதனால் நான் ரெஸ்ட்ரிக்டிங் டு 3-4 கேஜிஸ் ஆன் அன் ஆவரேஜ் பர் டே. நான் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறேன். இன்னொன்று, என் வீட்டில் 200 கிராம் தான் வேஸ்ட் வருது ஒரு நாளைக்கு, எனக்கு 3-4 கேஜி வேணும். என்ன பண்ணுறது, நான் சும்மா உட்காரல, அக்கம் பக்கத்தில் 4-5 வீடுங்க இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பக்கெட் கொடுத்துட்டேன், அங்கே வேஸ்ட் போட சொல்கிறேன். அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு என்னென்ன வேஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு வார வாரம் அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். வீட்டு பக்கத்து தெருவில் காய்கறி கடை இருக்குது, அங்கே தான் நான் காய்கறிங்க
1: வாங்குறேன்.
0: அங்கே டெய்லி வேஸ்ட் வருது, அங்கே வாரத்தில் ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு போய்ட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன தினம் கலெக்ட் பண்ணுற சொல்கிறாங்க, எனக்கு தினம் வேண்டியதில்லை, நான் வாரத்தில் ஒரு நாள் போய் கலெக்ட்
1: பண்ணிக்கிறேன்.
0: அதுவும் எல்லாத்துக்கும் வழி கண்டுபிடிக்கணும். யூட்டு ஃபைன் சொல்லு, எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்க இருக்குது, பட் யூட்டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். அங்கே தான் தி சக்ஸஸ் லைஸ், வெற்றி அங்கே தான் இருக்குது. வழி கண்டுபிடிச்சா தான் வெற்றி இருக்குது. இல்லைன்னு இல்லை, ஐ ஃபவுண்ட் சொல்யூஷன்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பயோகேஸ்லேயும் கூட மெயின்டெனன்ஸே கிடையாது. நான் பண்ணி 6 வருஷம் ஆச்சு என் வீட்டில். அது இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு ஒரு 40-45,000 ரூபாய் செலவாச்சு. அதில் பிளான்ட்டு, பைப்பிங், அந்த ஸ்டவ் எல்லாம் அதில் வந்துடுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் பயோகேஸ் இன்ஸ்டால் பண்ணது கேஸுக்கோசம் பண்ணலை, உரத்துக்கோசம் பண்ணலை, பின் ஏன் பண்ணேன்? இன்றைக்கி குப்பை வெளியில் கொட்டினீங்கன்னா கொசுங்க வருது, கிருமிங்க வருது, வேதிங்க வருது. நான் அந்த குப்பையை ரீசைக்கிள் பண்ணுறேன், பண்ணிவிட்டு ஐ எம் ரெடியூசிங் தி ஹெல்த் இஷ்யூ. தி அப்ஜெக்டிவ் ஆஃப் மை பயோகேஸ் இஸ் ஹெல்த். கேஸ் அண்ட் மெனூர் ஆர் பை ப்ராடக்ட்ஸ், செகண்டரி. ப்ரைமரி ரீசன் இஸ் ஃபார் ஹெல்த் கம்ப்ளீட்லி. இல்லை மெயின்டெனன்ஸே கிடையாது, குப்பை போடுங்க, ஒரு குப்பை வச்சுன்னு 2 ரிசோர்ஸ் வருது எனக்கு. கேஸ், குக்கிங் கேஸ் வருது, ஆர்கானிக் மெனூர் வருது, எரிவாயு இயற்கை வரும், ரெண்டும் வருது.
1: ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இல்லைங்களா, எக்ஸ்ப்ளோஷனுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சர்டன் வெப்சைட் சொல்லுது இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் சேஃப் டு இன்ஸ்டால் பயோகேஸ் பிளான்ட் இன் ஹவுசஸ். ஸோ ஐ யூ வெரி ஷுவர் சார்?
0: அண்ட் மோர் தேன் 100% ஷுவர். அவங்க சொன்னவங்கலாம் தப்பாக சொல்கிறாங்க,
1: தப்பாக சொல்கிறாங்க
0: கம்ப்ளீட்லி. இன்னொன்று, இல்லை ஏதாவது ஸ்மெல் வருமா, ஓடர் வருமா, நாத்தம் வருமா, ஒன்றும் கிடையாது. நோ ஸ்மெல், நோ ஓடர், நோ நாத்தம், ஒன்றும் கிடையாது கம்ப்ளீட்லி. தட்ஸ் வை நான் முதலே சொன்னேன், நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் எல்லாம் பண்ணி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஐ ரிமூவ், எல்லாம் தப்பான அபிப்ராயம் எல்லாம் நான்
1: எடுத்துட்டேன்.
0: சோலார்லேயும் நிறைய தப்பான அபிப்ராயம், பயோகேஸ்லேயும் நிறைய தப்பு, இது மாதிரி நிறைய தப்பான அபிப்ராயம் எல்லாம் நான் எடுத்துட்டேன். என் வீட்டில் பயோகேஸ் 6 வருஷமாக வேலை செய்யுது கம்ப்ளீட்லி. நான் இப்போது ஒரு 25-30 இடத்துல பயோகேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். தனி வீட்டில் பண்ணியிருக்கேன், பள்ளிக்கூடத்தில் பண்ணியிருக்கேன், கல்லூரிங்களை பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு ஃபேக்ட்ரியில் பண்ணியிருக்கேன், 2 ஆஃபீஸில் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்லி. அதனால் நான் ரொம்ப ஆத்தென்டிக்காக ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்சொல்யூட்லி.
1: ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்கானிக் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏரியாஸ் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஆர்கானிக் வேஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல லார்ஜ் ஸ்கேலில் இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா?
0: எங்கே வேணால் பண்ணலாம், இது ஒன்லி மென்டல் ஆட்டிடியூட். இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்லேயே பயோகேஸ் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, வேலை செய்யலை. ஏன்னா அங்கே டிசிப்ளின் இல்லை. பயோகேஸில் வெறும் ஆர்கானிக் வேஸ்ட்டு தான் போடணும், அதில் பிளாஸ்டிக்கு, அட்டை, குப்பை, மெட்டல் எல்லாம் போடுறாங்க, அது வேலை செய்யாது டெஃபினெட்லி. ஒரு டிசிப்ளின் வேணும். நானே இப்போ ரெண்டு மூணு கல்லூரி ஒரு கல்லூரியில் பெரிய பிளான் பண்ணியிருக்கேன். 1000 கிலோ பர் டே வேஸ்ட் வருது, அங்கே பண்ணியிருக்கேன். பட் அங்கே எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணால் கூட கொஞ்சம் எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் வந்துடும். ஸோ நான் ஒரு ஆள் அங்கே நிற்க வைக்கிறேன், மேனுவலி வி செக்ரிகேட் தி வேஸ்ட். அது உள்ளே பொறைச்சி அங்கே ஆள் நின்றுட்டு அவன் கையில் எடுத்துகிட்டு இருப்பான் அவன். ஏன்னா அங்கே கொஞ்சம் தான் வரும் அங்கே கம்ப்ளீட்லி. அதுமாதிரி ரெண்டு மூணு இடத்துல பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பயோகேஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் எங்கே ரிமோட் பிளேசஸ் வில்லேஜஸ் எங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை அந்த இடத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அங்கே அது பண்ணலாம்.
1: இப்போது எல்பிஜி யூஸ் பண்ணிகிட்ருக்க காமன் மேன் திடீர்னு மாதிரி பயோகேஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அந்த செட்டப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருமா?
0: ஒன்றும் செட்டப் இல்லை, இது தண்ணி ஸ்டவ்வு பயோகேஸ் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நோ அதர் சேஞ்சஸ்
1: சேஞ்சஸ் எதுவும்.
0: நான் பண்ணி முதல் வருஷம் ஒரு சிலிண்டர் கூட வாங்கலை. ஆனால் இன்றைக்கி கேஸ் கம்பெனியில் ஒரு ரூல் இருக்குது, 6 மாதத்துக்கு ஒரு தரம் ரீஃபில் வாங்கி ஆகணும், இல்லைன்னா அவங்க கேஸ் கனெக்ஷனை கேன்சல் பண்ணுவாங்க. என் கேஸ் கனெக்ஷன் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த ரூல்லாம் தெரியாது. அப்புறம் போய் எழுதி எழுதி வாங்கி வச்சுருக்கேன், அதனால தான் இப்போ ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2-3 மாதம் அந்த பயோகேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த 3வது மாதம் 4வது மாதம் ஆன உடனே எல்பிஜி யூஸ் பண்ணுவேன் கம்ப்ளீட்லி, அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
1: இப்போ கரண்ட் பில் மாதிரி காய்கறி விலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏறும் இறங்கும். ஸோ மாடி வீடு தோட்டம் வச்சுருக்கீங்க நீங்கள், ஸோ இந்த விலைங்களாம் வில் இட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ சார்?
0: என்னோடய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாடி தோட்டம், டெரஸ் கிச்சன் கார்டன். என்னோடய பயோகேஸ் பிளான்ட்டில் இயற்கை உரம் வருது. அப்போ நான் தலையை சொரிஞ்சு என்ன பண்ணலாம், இது வெளியில் கூட தேவையில்லை, என்கிட்ட பெரிய டெரஸ் இருக்குது, நம்மளே உபயோகிக்கலாமேன்னு ஒரு ஐடியா. ஒரு 5-10 தொட்டி போட்டு இந்த உரத்தை போட்டேன், நல்லா காய்கறிங்க வளர்ந்தது. இப்போ 3.5-4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி என்கிட்ட ஒரு 150 தொட்டிங்க இருக்குது, ஒரு 10-15 ஐட்டம் அதில் வளர்க்குறேன். எல்லாம் ஆர்கானிக்லி க்ரோயிங் வெஜிடபிள்ஸ். இட்ஸ் ஷியர் ப்ளஷர் டு சி வெஜிடபிள்ஸ் க்ரோயிங் ரைட் அண்டர் யுவர் நோஸ். உங்கள் மூக்கு கீழே காய்கறிங்கெல்லாம் வருது. நான் டெய்லி இந்த தோட்டத்தில் மொத்தம் ஒரு 5-10 நிமிஷம் டைம், 10-15 நிமிஷம் தினம் செலவு பண்ணணும். ஒன்று தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் பைப் எடுத்து தண்ணி ஊற்றுவாங்க, பெரிய தப்பு. தி பிளான்ட்ஸ் கே நாட் டைஜஸ்ட். ரொம்ப சின்ன ஸ்மால் குவான்டிட்டி தான் வேணும். நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, சென்னையில் தண்ணி கிடையாது எப்படி தோட்டம் போடலாம், தோட்டம் போடலாம், எனக்கு தண்ணி ஜாஸ்தியாக வேணாம். இந்த வேர்கிட்ட கொஞ்சமாக தண்ணி போடணும். தட் சாயில் ஷுட் பி வெட், சாயில் ஷுட் பி வெட், ஈரமாக இருக்கணும். தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வாட்டர். ஜாஸ்தி போட வேணும். ஒரு சில பிளான்ட்டுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். நீங்கள் லான் பண்ணிங்கன்னா லான் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் வாட்டர், நெல் பண்ணிங்கன்னா நெல் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் வாட்டர். பட் கிச்சன் கார்டனில் நெல் கிடையாது, லான் கிடையாது, காய்கறிங்க நீட்ஸ் அ வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். சம்மரில் 2 தரம் போடலாம், காற்றால் ஒன்று சாயங்காலம், சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால், காதில் சூரிய உதயம் ஆன உடனே. ரொம்ப ஹீட்டில் போடக்கூடாது, ஏன்னா தண்ணி வேகப்புறாயிடும், வேஸ்ட் ஆகிடும். அப்படி அப்புறம் அந்த மண் வாரத்தில் ஒரு தான் கொஞ்சம் கலரணும். யூ ஷுட் கிவ் காத்தோட்டம் கொடுக்கணும் அதுக்கு, ஏரேஷன். அப்புறம் யூ ஷுட் அப்ளை பெஸ்டிசைட், அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கோசரம். அகெயின் ஐ யூஸ் ஒன்லி ஆர்கானிக். அதில் பஞ்சகவியான்னு ஒரு ஐட்டம் இருக்குது, மேட் அவுட் ஆஃப் கவுடாங் யூரின் மில்க் அண்ட் கர்ட். இன்னொன்று வந்து நீம் ஆயில், 3G ஆயில்னு பேர். அதுக்கு இந்த 3G ஸ்கேம் வந்தது, அந்த 3G இல்லை, இது 3G ஆயில் வேப்பெண்ணெய். நான் மாற்றி மாதத்தில் 2 தடவை அடிக்கணும், ஒரு தரம் பஞ்சகவ்யம் அடிப்பேன், இன்னொரு தரம் 3G ஆயில் அடிப்பேன் கம்ப்ளீட்லி. அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, பட் இட்ஸ் ஃபன் டு க்ரோ. நான் இங்கே கணக்கு போடலை, எவ்வளோ செலவாகுது என்ன காஸ்ட் ஆகுது நான் பண்ணவே இல்லை. மேபி இட் இஸ் சீப்பர் டு பை ஃப்ரம் அவுட் சைட், ஐ டோன்ட் நோ. ஆனால் ஷேர் ப்ரெஷர் ஆஃப் க்ரோயிங்
1: க்ரோயிங்.
0: பட் ஐ ஆல்சோ ஃபீல் மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு பண்ணாங்கன்னா, ஒரு காலத்தில் தக்காளி 100 ரூபா பர் கிலோ ஆச்சு, இன்றைக்கி 30 ரூபாய்க்கு வந்துடுது.
1: வெங்காயம் அதே மாதிரி தான் விலை அதிகமாக. ஆமாம்,
0: நான் தக்காளி மார்க்கெட்லேருந்து வாங்கினதே இல்லை. நாளைக்கு 100 ரூபா ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, 30 ரூபா ஆனாலும் எனக்கு கவலை
1: இல்லை
0: கம்ப்ளீட்லி. அதாவது வீட்டு வீட்டு பால்கனியில் கூட 4 தொட்டி வச்சு போடலாம். மாடில் தான் பண்ணணும் இல்லை, சூரிய வெளிச்சம் வேணும். தட் இஸ் ஒன்லி ரிக்குவயர்மெண்ட். வெஜிடபிள்ஸ் நீட் பிளான்ட் நீட் சன், அந்த சாயில் டஸ் நாட் நீட் சன். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே இலை போட்டுருவோம் சாயில் மேலே. தட் இஸ் அதுக்கு பேர் வந்து மல்ச்சிங்னு பேர். ஸோ வி ப்ரொடெக்ட் த சாயில் ஃப்ரம் சன், வி கீப் தி பிளான்ட் இன் தி சன். கம்ப்ளீட்லி. இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கினேன், ஒன்றும் நாலேஜ் கிடையாதுலாம் கற்றுக்கினேன் கம்ப்ளீட்லி. ஜெனரலி சென்னையில் தமிழ்நாடுல ஆடி மாதம் ஆடி அன்னைக்கு தான் நாங்கள் விதை போடுவோம். ஆடியிலேருந்து பங்குனி ஆகஸ்ட் ஜூலைலேருந்து மார்ச் வரைக்கும் நல்லா வரும், ஃபஸ்ட் கிளாஸாக வெஜிடபிள்ஸ் வரும், நிறைய ஐட்டம்ஸ் வரும். ஏப்ரல் மே ஜூன் கொஞ்சம் கம்மியாக வரும், சில ஐட்டம் தான் வரும். உதாரணமாக முள்ளங்கி வரும், தக்காளி வரும், வெண்டைக்காய் வரும், கீரைங்க வரும், மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் வராது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமை வாணும்.
1: கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி நீங்கள் சார் நினைக்கிறீங்க மாடி வீடு? ஆக்சுவலி பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திட்டம் அது. தே கிவ் எவ்ரி திங் ஃபார் அஸ், அந்த சீட்ஸ் முதல் கொண்டு அந்த ஆர்கானிக் இது எல்லாமே. ஸோ வாட் இஸ் யுவர் பர்சனல் ஒப்பீனியன் அபவுட் தி பிளான்?
0: நல்ல ஸ்கீமு, நல்ல இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட். நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க, வார வாரம் சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க. நானும் அது வாங்கிட்டு வந்திருக்கேன். 6-10 தொட்டிங்க கூட அந்த இது க்ரோ பேக்ஸ் கொடுக்குறாங்க, மண் அது சாயில் கொடுக்குறாங்க, விதைங்க கொடுக்குறாங்க, ஒரு சீடியும் கொடுக்குறாங்க,
1: 15 பேக்ஸ் க்ரோ பேக்ஸ்
0: கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் கொடுக்குறாங்க. நான் எல்லாம் வாங்கியிருக்கேன், 1800-2000 ரூபாய்க்கு நானும் அது வாங்கி வச்சுருக்கேன். நல்ல ஸ்கீமு, கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணுறாங்க. என்ன தான் பண்ணாலும் ஃபைனலி இட் இஸ் லெஃப்ட் டு தி இண்டிவிஜுவல். தனி மனிதன் என்ன செய்வான்? நான் உங்களுக்கு ஃப்ரீயாக 1000 ரூபாய் கொடுத்தா கூட நீங்கள் தான் அது வேலை செய்யணும் கம்ப்ளீட்லி. ஸோ நோ அமௌண்ட் ஆஃப் மணி, நோ அமௌண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் வில் டூ எனி திங். இட்ஸ் ஆல் லெஃப்ட் டு இண்டிவிஜுவல்ஸ்.
1: அதே மாதிரி அவங்க சாயிலுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டிங் கோகோபிட்.
0: இல்லை, சாயில் சப்ஸ்டிடியூட் பண்ணதில்லை. சாயில் கோகோபீட், ஆர்கானிக் மெனூர் அண்ட் ரிவர் சேண்ட் நாலும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். கோகோபீட் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, கோகோபீட் ரீடைன்ஸ்
1: மாய்ஸ்சர்,
0: அதனால கோகோபீட் 25%. யூ டோன்ட் ரிமூவ் இட் டோட்டலி.
1: ஸோ இந்த கோகோபீட், அதாவது இந்த தேங்காய் தேங்காய் நாருக்கும் சாயிலுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இருக்கா இல்லையா?
0: கோகோபீட் ரீடைன்ஸ் மாய்ஸ்சர் இப்போ தான் ஒரு புதுசாக புதுசானா 10-15 வருஷம் அந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் எப்போ சீட் போட்டாலும் சாயில் கோகோபீட் மெனூர் ரிவர் சேண்ட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். இந்த ஒரு சாயில் 2-3 வருஷத்துக்கு ஒருத்தரும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். யூ கீப் ஆன் டூயிங் தட், இல்லை சாயில் வில் டீக்ரேட் கம்ப்ளீட்லி. நான் சொன்ன மாதிரி நான் இந்த கணக்கெல்லாம் போடலை, காஸ்டிங்கெல்லாம் நான் பண்ணலை. வெளியில் வாங்கினா சீப்பராகவும் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஆனாலும் இது செய்யணும், நான் எல்லோரும் இது ஊக்கம் கொடுக்குறேன், ஒரு ஆர்வம் கொடுக்குறேன், பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஃபன், ஐ டாக் டு மை பிளான்ஸ் கம்ப்ளீட்.
1: அது ஆக்சுவலி அது சார் மித்தா இல்லை, அது ரியல் தானே? பிளான்ஸ்க்கு நம்ம பேச பேச தில் க்ரோ பெட்டர், இஸ் தட் ட்ரூ சார்?
0: தெரியும், அதெல்லாம் நான் ஆர்என்டி எல்லாம் பண்ணல. நான் மல்லி தரையில் என்ஜாயிங் வாட் ஐம் டூயிங்.
1: இன்னைக்கு
0: ஆமாம், இன்னைக்கு அக்ரிகல்ச்சரில் கூட நிறைய ஆர்என்டிலாம் இருக்குது. சாயில் எல்லாமே இன்னைக்கு வளர்க்கலாம், அது அதுக்கு புது பேர்லாம் இருக்குது. நம்ம பேர் மாற்றிட்டேன், இன்னும் அதெல்லாம் நம்ம பேசலை. நிறைய ஆர்என்டிலாம் நடந்துட்டுருக்குது. என்னுடைய டாபிக், மை இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன்லி டெர்ரஸ் கிச்சன் கார்டன், மாடி தோட்டம். மாடியில் என்னென்ன பண்ணலாம்
1: பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், நீங்கள் சொன்னீங்க கம்பல்ஷன், அதாவது இந்த பிளான் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. வேர் யூ சா சம்திங் இன் குஜராத், ஸோ அங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி பண்ணீங்க நீங்கள். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ வாட்டர் சேமிக்கிறீங்க?
0: ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேகரிப்பு திட்டம், இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ். ஏன் பண்ணது? ரெயின் இஸ் அ ப்ரெஷஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ். உலகத்திலேயே தண்ணி கம்மி ஆகிட்டுருக்குது. நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் இஸ் ப்ரெடிக்டட் ஆன் வாட்டர். இன்றைக்கி கேரளா கர்நாடகா தமிழ்நாடுக்கு தண்ணி கொடுக்கல. இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கீழ்ப்பாக்கார மயிலாப்பூர் கொடுக்க மாட்டான் தண்ணி, அந்த நிலை வரப்போகுது. வேற அபண்டன்ட் ரெயின் வாட்டர் இஸ் அவைலபிள். மழை காலத்தில் வர தண்ணி இன்றைக்கி கீழே கொட்டி வேஸ்ட் ஆகிடுறது. இட் கோஸ் இன் டு தி ட்ரைனேஜ். ரெயின் வாட்டர் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ வை நாட் வி சேவ் இட், வை நாட் யூஸ் இட், எனக்கு அந்த ஐடியா வந்தது. அது தவிர நான் குஜராத்தில் ட்ராவல் பண்ணிச்சா பார்த்தேன், மழை காலத்தில் அவங்க பெரிய பெரிய பாத்திரம் தொட்டிங்கெல்லாம் மாடியில் வச்சு தண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஐடியா வந்தது, ஸோ வை நாட் வி கன்வெர்ட் மை டெரஸ் இட்செல்ஃப் ஆஸ் எ லார்ஜ் வெசல். ஸோ ஐ கெட் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் இந்த டெரஸ். மழை காலத்தும் போது நான் டெரஸை க்ளீன் பண்ணிவிடுவேன், அங்கே டெய்லி க்ளீன் பண்ணுவேன். மழை காலத்தில் கலெக்ட் ஆல் த வாட்டர், பைப்ஸில் கனெக்ட் பண்ணி எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வரேன். வாட்டர் இஸ் வெரி க்ளீன், பட் டெரஸில் கொஞ்சம் அழுக்கு எடுத்துக்கும். அது க்ளீன் பண்ணதுக்கு ஐ காட் அ செடிமெண்டேஷன் பிளான்ட் ஆர் ஆர்கானிக் ஃபில்ட்ரேஷன். அதுவும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம், கூழாங்கல், நிலக்கரி, மணல், ரிவர் சேங், மூணு லேயர் ஃபில்டர் தண்ணியில் வெளியில் வரும். தட் அவுட் ஆட் வாட்டர் யூ கேன் ட்ரிங்க் இட் ஸ்ட்ரெயிட் அவே, இட்ஸ் போர்ட்டபிள் வாட்டர் கம்ப்ளீட்லி. வெரி வெரி சிம்பிள். இதில் திருப்பி மெயின்டெனன்ஸ் கிடையாது, இது நோ மூவிங் பார்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. இதில் காஸ்ட் இஸ் ஒன்லி பைப்பிங் கனெக்ஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் அந்த தண்ணியை டேங்கில் கலெக்ட் பண்ணிக்கிறேன், அங்கேருந்து பம்ப் பண்ணி குடிக்கிறதுக்கு சமையல் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மழை, சின்ன டேங்க் என்கிட்ட இருக்குது, ரொம்ப மழை பெஞ்சு தான் அந்த டேங்க்லேருந்து நான் கிணத்துக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டேன், கிணத்துக்குள்ளே தண்ணி போயிடும். நிறைய பேர் அந்த ரெயின் வாட்டர் டைரெக்ட்லி கிணத்துலேயும் கொடுத்துட்றாங்க, அதுவும் பண்ணலாம். இப்போ போன வருஷம் நல்ல மழை பெஞ்சது, வருதா சைக்ளோன் மழை பெஞ்சது, 2015 ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்தது, நல்ல மழை வந்தது. அப்போது மை வெல் வாஸ் ஓவர் ஃப்ளோயிங், ஒரு தண்ணி வெளியில் வந்துட்டுருந்தது, அவ்வளோ தண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மழை காலத்தில் வர தண்ணியை எனக்கு சுமார் 1-1.5 மாதத்துக்கு ஐ கேன் சேவ். இஃப் ஐ கேன் ஸ்டில் பிளான் பெட்டர் ஐ கேன் சேவ் ஃபார் 3-4 மந்த்ஸ் ஆல்சோ, இன்னும் பண்ணலாம். இட் இஸ் பாசிபிள் டு டூ இட் ஆல்சோ கம்ப்ளீட்லி. பட் இதெல்லாம் இன்னொரு ரெயின் வாட்டரில் ரெண்டு, ஒன்று வந்து இது வந்து ஃபில்டர் ஸ்டோர் அண்ட் ரீயூஸ், இன்னொரு டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுவும் நான் பண்ணியிருக்கேன். நான் ரெண்டும் பண்ணியிருக்கேன். மழை காலத்தில் எங்கெங்கே தண்ணி தேங்குதோ, வீட்டில் ரெண்டு இடத்துல தண்ணி தேங்குது, வீட்டுக்கு வெளியில் தண்ணி தேங்குது, தண்ணி தேங்கினா கொசுங்க வருது. நாங்கள் என்ன பண்ண, அங்கே 15 பைப் கொண்டு போயிருக்கேன், 8 இன்சஸ் டயமீட்டர், 15 பைப் வித் ஹோல்ஸ் எவ்ரி ஃபீட், அது பேர் ஸ்லாட்டட் பைப்னு பேர், மார்க்கெட்டெல்லாம் அவைலபிள். அந்த பைப் அங்கே போட்டேன், ஸோ தண்ணி உள்ளே போயிட்டு கிரவுண்ட் வாட்டர் ரீச் ஆகாது, கிரவுண்ட் வாட்டர் ரீச் ஆகாது. என் அக்கம் பக்கத்து வீட்டில் 100 போயிருக்காங்க போர்வெல்க்கு, என் வீட்டில் 10 தண்ணி கிடைக்கும் கம்ப்ளீட்லி. ஸோ வாட் இஸ் அவைலபிள் வி ஷுட் யூஸ் இட். அஃப்கோர்ஸ் இப்போ கவர்மெண்ட்டில் கம்பல்சரி பண்ணாங்க, ஜெயலலிதா ஹஸ் மேட் இட் கம்பல்சரி 10 முன்னால், நல்ல ஸ்கீமு. என்டையர் ஸ்டேட்டில் தி கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஹஸ் கான் அப் பிகாஸ் ஆஃப் தி ஸ்கீம். இதுமாதிரி இது எல்லோரும் பண்ணாங்கன்னா தண்ணி பிரச்சனைக்கு சான்ஸே இல்லை. யூ கேன் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ், டெஃபினெட்லி யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம்ஸ்.
1: ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸை மிஸ்டர் சுரேஷ் பில்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் சொல்கிறது என்னென்னா, இதெல்லாமே கஷ்டம் இல்லை, நம்மளால சுலபமாக பண்ண முடியும். இட் டேக்ஸ் சம் டைம், சம் எனர்ஜி அண்ட் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா. ஸோ சார், உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட்
0: இல்லை, இதுலேயே நான் சொல்லுவேன், திஸ் இஸ் டெக்னாலஜிக்கலி ஒர்க்கபிள், எக்கனாமிக்லி ஃபீஸிபிள், ப்ராக்டிக்கலி டூயபிள், எல்லா வீட்டுக்கு வீடு பண்ணலாம். இட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். தி ஒன்லி ரிக்வயர்ட் இஸ் மென்டல் மேக்கப், அவ்வளோதான். ரெண்டு மூணு விஷயம் ஐ கீப் டெல்லிங் பீப்புள், do not expect the government to find the solutions for you, you find your own solutions. I have developed this motto from American President John F. Kennedy, his famous statement, if you remember, ask not what the country can do for you, ask what you can do for the country. Inonne finally sari adu kadasil solran, rendu project innum pannanum pending. Onnu vandu வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங். இன்றைக்கி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸில் எஸ்டிபி சூவேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இஸ் கம்பல்சரி, பழைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி இல்லை. பட் இண்டிவிஜுவல் வீட்டில் கூட நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது, நம்ம குளிக்கிறோம், கை கழுவுறோம், அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகுது, பாத்திரம் கழுவுறோம். ஆல் தட் வாட்டர் கேன் பி கலெக்டட், தட் இஸ் நோன் அஸ் கிரே வாட்டர், அதையும் ட்ரீட் பண்ணி யூ கேன் யூஸ் இட் ஃபார் செகண்டரி பர்பஸ், கார்டனிங் யூஸ் பண்ணலாம், கார் வாஷிங் யூஸ் பண்ணலாம், டெஃபினெட்லி பாசிபிள். பிளாக் வாட்டர், பிளாக் வாட்டர்னா டாய்லெட் வாட்டர், அதையும் ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்லி. இன்ஃபேக்ட் டாய்லெட் ஹியூமன் வேஸ்ட் கூட பயோகேஸை ஃபீட் பண்ணலாம், யூ கேன் ப்ரொடியூஸ் கேஸ். ஐவ் சீன் ஒன் ஆர் டூ பீப்புள் டூயிங் இட் கம்ப்ளீட்லி. அது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும், இது ஈஸி. இன்னொன்று, இப்போது ஒரு இஸ்ரேலி டெக்னாலஜி விச் இஸ் வெரி ரெலவெண்ட் ஃபார் சென்னை, ப்ரொடியூசிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் அட்மாஸ்பியரிக் ஏர், காற்றுலேருந்து குடிக்கிற தண்ணி. ஸோ ஏர் கண்டெய்ன்ஸ் மாய்ச்சர், எஸ்பெஷலி சென்னையில் ஹை ஹியூமிடிட்டி.
1: நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா சார்,
0: இப்போ நம்ம தினம் காற்றுல
1: வெரி ஹை, டூ எக்ஸ்பெக்ட்
0: ஈவன் டுடே, நீங்கள் நாளைக்கு காற்றால 6 ஏந்து பாருங்கள், ஸ்கூட்டர் மேலே கை போடுங்க, கார் மேலே கை போட்டிங்கன்னா அப்படியே பனி இருக்கும். A lot of humidity, lots of moisture in the air. So you can compress it, produce drinking water. இங்கே சென்னையில் ஒரு கம்பெனி பண்ணியிருந்தாங்க, இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் மூடிட்டாங்க. இப்போ ஹைதராபாத்தில் பண்ணிட்டுருக்காங்க, அவ இன்ஸ்டால்ட் இன் ஒன் ஆர் டூ பிளேசஸ். நான் இன்னும் என் வீட்டில் பண்ணலை, நம்ம ஆசிரியர் டிகிரி ஃப்ரீயாக ஒன்று ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்டுருக்கேன் நான். பட் பண்ணலாம், அது பண்ணிங்கன்னா சென்னையில் குடிக்கிற தண்ணி ப்ராப்ளமே இல்லை. நாங்கள் கணக்கு போட்டிருக்கோம், தி காஸ்ட் ஆஃப் வாட்டர் கம்ஸ் அப் த்ரீ ருபீஸ் ஆர் ஃபோர் ருபீஸ் லிட்டர், திஸ் ரன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி. நான் இப்போ இதுக்கு ஒரு ஆர்என்டி பண்ணிட்டுருக்கேன் சோலாரில் போடுறதுக்கு. நான் சோலாரில் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு எலக்ட்ரிசிட்டிக்கும் வேணாம், இந்த ஒன் டைம் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், பட் தேர்ஸ் நோ ரன்னிங் காஸ்ட் அட் ஆல். இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஹோப்ஃபுல்லி ஐ சக்சீட் இன் தட் ஆர்என்டி எக்ஸ்பீரியன்ஸ்.
1: அப்புறம் வந்து லைக் காமன் மேன் மேனுக்கு நீங்கள் அட்வைஸ் அப்படின்னு கொடுக்குறது என்ன கொடுக்கலாம்?
0: இதெல்லாம் தான் என்ன பண்ணதெல்லாம் பண்ணலாம், நான் பண்ணது எல்லாரும் பண்ணலாம்.
1: ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஃபியூச்சரில் வந்து சோலார் எனர்ஜி, அதாவது நம்ம சூரிய ஒளிக்கு கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு
0: சொல்லி, அது நான் சிரிச்சு
1: சொல்கிறேன். நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு
0: இல்லை, அது நான் சிரி அது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஏர் பியூரிஃபையர், இன்றைக்கி டெல்லியிலலாம் ரொம்ப பொல்யூஷன் ஆகிடுது, அங்கே இண்டிவிஜுவலி எல்லோரும் போய் ஏர் பியூரிஃபையர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, என்ன அர்த்தம்? யுவர் பேயிங் ஃபார் ஏர். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நான் பண்ணதெல்லாம் எனி காமன் மேன் எனி இன்ஸ்டிடியூஷன் கேன் டூ இட். ஒரு காரணமும் கொடுக்க தேவையில்லை, கொடுத்தாலும் நான் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. காரணம் கொடுத்தாங்கன்னா அங்கே வெறும் செய்ய வேண்டாம், அதனால் காரணம் கொடுத்துட்டுருக்காங்க. இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ பில்டர்ஸு ஆர்கிடெக்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது,
1: தெரியலன்னு
0: சொல்கிறதுக்கும் தைரியம் இல்லை அவங்களுக்கு. அதனால் ஏதாவது சாக்கு கொடுத்து அது இது பண்ண வேணாம் அது முடியாதுன்னு தான் ஒரே, அது காரணம் கொடுத்து பண்ண மாட்டாங்களே ஒழிய பண்ணலான்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் இப்போ ஒன் ஆர் டூ ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் கம்மிங் அப். நான் ரெண்டு மூணு பில்டர்ஸ் பார்த்து சொன்னேன், சரி இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் ஃப்ளாட்ஸ் எல்லாம் வருது, டெக்னாலஜிக்கலி அங்கேயும் பண்ணலாம். அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் பண்ண மாட்டேன் உங்களையும் பண்ண விட
1: மாட்டேன்,
0: அந்த ஒரு ஆட்டிடியூட். அது வெரி அன்ஃபார்ச்சுனேட், வெரி நெகட்டிவ். டெக்னாலஜியில் ஐ கேன் டூ இட். இங்கே ஈசிஆர் ரோட்டில் மந்த்ரி சேனேஜர் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஐநூறு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அங்கே ஒரு என்லைட்டன்ட் கமிட்டி என்ன மாதிரி அவங்க டிசைட் பண்ணி அங்கே 30 kW காமன் லைட்டிங் லிஃப்ட் கோசம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 30 kW அவங்களுக்கு செலவாச்சு, அதில் மாதத்துக்கு 21,000 rupees அவங்க சேவ் பண்ணுறாங்க. அவங்க தேர் பேயிங் கமர்ஷியல் டேரிஃப் 8 rupees ஏ யூனிட். 30 kW ஒரு நாளைக்கு 120 units, நீங்கள் 9 rupees கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ மாதத்துக்கு 21,000 rupees சேவ் பண்ணுறாங்க. அந்த பணம் அவங்க பேங்க்கில் டெபாசிட் போட்டாங்கன்னா 10,000 rupees தான் வரும். அண்ட் இந்த சேவிங் வந்து டேக்ஸ் ஃப்ரீ சேவிங், நீங்கள் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டணும். இந்த சேவிங்கில் இன்கம் டேக்ஸ் கட்டணும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்ல மாட்டேன், அது பெரிய அட்வான்டேஜ் கம்ப்ளீட். அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒன் ஆர் டூ என்லைட்டன் மேனேஜ்மெண்ட்ஸ் கமிட்டிஸ் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் இப்போ ரெண்டு மூணு பில்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ளாட் இப்போ வீக்கில் நிறைய காம்படிஷன் வந்திருக்குது, இது நல்ல சந்தர்ப்பம். அது நீங்கள் சோலார் போட்டுட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, என்கிட்ட ஃப்ளாட் வாங்கினேன்னா 20 வருஷம் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கட்டவானா, பை த ஃப்ளாட் ஃப்ரம் மீ, டோன்ட் பே எலக்ட்ரிசிட்டி ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்.
1: மார்க்கெட்டிங்
0: இட்ஸ் அ மார்க்கெட், நான் மார்க்கெட்டிங் மேன், இட்ஸ் அ மார்க்கெட்டிங் டிஃபரன்ஷியேட்டர். பண்ண மாட்டேன்றாங்க, பண்ணுவாங்க இன்னைக்கு நாளை யாராவது பண்ணுவாங்க.
1: ஸோ நேர்களை நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸை நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை நம்ம சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட.
0: ஒரே ஒரு ஃபைனல் வேர்ட், ஐ கன்க்ளூட் ஆல் மை டிஸ்கஷன்ஸ் வித் அ ப்ராப்பர் ஒரு பாப்புலர் சேயிங் வித் அ மைனர் ட்விஸ்ட், டு நாட் கர்ஸ் டார்க்னஸ், லைட் அ கேண்டில், லைட் அ சோலார்.
1: வாவ் கூல். ஸோ இந்த மோட்டோ எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் எங்களோட சிஆர்எஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை இன்டர்வியூ பண்ண எனக்கும் சரி, ஸ்டுடியோக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹியர் அண்ட் சி யூ. ஸோ உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் கேட்கும் போது எனக்கே மூச்சு வாங்குது. ஸோ அந்த பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், டு ஸ்ப்ரெட் அ வேர்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் என்ன சொல்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாமா, இல்லை ஒரு அவேர்னஸ் சொல்லலாமா, அவேர்னஸ், அதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நேர்களே நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம், ஒரு தனி மனுஷனால இவ்வளவு வேலை செய்ய முடியுமா அப்படின்ட்டு மிஸ்டர் சுரேஷ் கிட்ட பார்த்து நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி மெத்தட்ஸ் நம்மளும் நம்மளோட வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடம் இருந்து விரைப்படுவது உங்கள் ஆஜய் கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாதம் மாதம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா,
2: உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்த இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுங்கிற பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். திஸ் பிஎஸ்ஏ வாஸ் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு வைக்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி

0: आप रहे। அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ஹரிணி. ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்க அம்மா எங்க அம்மா எங்கன்னு தேடிட்டு வரத பாத்துருப்போம். ஆனா இப்போலாம் போன் எங்கம்மா, சார்ஜ் போட்டிருக்கான்னு கேக்குறாங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 15 வயசு குழந்தை கிட்ட, சின்ன குழந்தை நீ, உனக்கு என்ன தாண்டாமா பிரச்சனை, ஒண்ணு அமைதியா இருக்க இல்ல கத்திட்டே இருக்கன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தலையில இருக்க முடியில இருந்து கால்ல இருக்க நெகம் வரைக்கும் பிரச்சனையா சொல்லுவாங்க. என்னதான் கேக்குற நமக்கு புதுசா இருந்தாலும் அதை கடந்து வர அந்த குழந்தைக்கு தானங்க தெரியும் அதனுடைய தாக்கம் என்னன்னு. அதை பத்தின ஒரு சின்ன உரையாடல் தான். இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, நம்ம கூட இணைஞ்சிருக்க எல்லாருமே 19 வயது முடியிற தருவாயில இருக்கவங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய 13 வயதுல அவங்க சந்திச்ச பிரச்சனைகள், அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்னு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. அதை கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன், நீங்களும் கேளுங்க. அவங்கள பத்தி நான் ஒரு சின்ன அறிமுகம்.
1: வணக்கம், என் பேர் நிகிதா.
2: வணக்கம், என் பேர் ஜெய்னா.
3: வணக்கம், என் பேர் முஸ்கான் சர்மா.
4: வணக்கம், என் பேர் கிருத்திகா.
5: வணக்கம், என் பேர் வெனிஷா.
6: வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி.
7: வணக்கம், என் பேர் காவ்யா.
8: வணக்கம், என் பேர் ஆசிஃபா.
0: என்னுடைய முதல் கேள்வி ஜெய்னாக்கு தான். முதல் முறையா நீங்க டீனேஜ் பருவத்துல அடி எடுத்து வைக்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க?
2: ஹலோ லிசனர்ஸ், நான் ஜெய்னா பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் டீனேஜ் வார்த்தை கேட்கும் அப்போ நான் யோசிச்சு, டீனேஜ் பீரியட் ரொம்ப ஜாய்ஃபுல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாதிரி இல்ல ரியாலிட்டியில. ரியாலிட்டியில டீனேஜ் பீரியட்ல ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்கும். அது அது கரெக்ட் தான். பட் டீனேஜ் பீரியட்ல ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன்.
0: நீங்க சொல்லுங்க ஆசிஃபா, உங்களுடைய டீனேஜ் அனுபவம் எப்படி இருந்தது?
8: ஹலோ நேயர்களே, நான் ஆசிஃபா பேசுறேன். நான் டீனேஜ் குள்ள என்டர் ஆகும் போது நான் வந்து ஒரு பெரிய பொண்ணா ஆக போறேன், எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் எல்லாம் நிறைய வரப்போகுது, பெரிய பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒர்க்ஸ், இந்த மாதிரி தான் நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்கும் போது, ஓ, நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா அவங்க கொண்டு போற வழி வந்து வேற ஒரு வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
0: நீங்க சொல்லுங்க முஸ்கான், உங்களுடைய டீனேஜ் எப்படி இருந்துச்சு?
3: வணக்கம் லிசனர்ஸ், நான் முஸ்கான் பேசுகிறேன். டீனேஜர் வந்தாலே ஜெய்னா சொன்ன மாதிரி லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம இப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி பர்சன்னு. இந்த டைமில் வந்து நம்ம நிறைய சேலஞ்சஸ் அந்த மாதிரி சொல்ல வந்தால், இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு இமோஷன்ஸாக இருப்போம், இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் அப்போ தான் நம்மளுக்குலாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா அந்த அகாடமிக் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அப்படியே கிளாஸுக்காக போகிற மாதிரி. தென் பாடி இமேஜு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன்.
1: வணக்க மக்களே, நான் நிகிதா பேசுகிறேன். இந்த டீனேஜ் அப்படின்ற வார்த்தையை வந்து முத முதல்ல நான் ஹிந்தி டியூஷனில் தாங்க கேட்டேன். ரெண்டு அக்கா அங்கே பேசிட்டு இருந்தாங்க, டீனேஜ் பருவன்றது ரொம்ப க்ரூஷியலான பீரியடு, இதில் வந்து நம்ம சாதிக்க பிறந்திருக்கோம். அவங்க அதெல்லாம் சொல்லும் போது டீனேஜா அப்படின்னா என்ன அப்படின்னு நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 13-19 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் டீனேஜ், இந்த பருவம் வந்து ரொம்ப க்ரூஷியலானது, இதில் தான் நிறைய பேரோட வாழ்க்கை பாதை வந்து முடிவாகுது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமாம், அப்போ நம்மளும் நம்ம டீனேஜ் பருவத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும். ஆனால் அது எப்படி நான் அதுக்குள்ளே வந்தேன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அது எப்படி 13 மேபி மென்டலி நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கலாம் என்ன அறியாமலே. ஆனால் அந்த டீனேஜ்ன்ற வார்த்தை அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப பயமுறுத்தின மாதிரிலாம் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரில, வழக்கம் போல இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
9: வணக்கம் நேயர்களே, நான் பிரியதர்ஷினி பேசுறேன். பொதுவா எனக்கு டீனேஜ் அப்படின்னு கேட்டோடனே எப்படி நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் ஒரு பெரிய ஜம்பா இருக்குமோ, அதே மாதிரி குழந்தை பருவத்துல இருந்து ஒரு டீனேஜ் அப்படின்ற ஒரு பருவம் வந்து எனக்கே ரொம்ப பெரிய ஜம்பா இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இருக்காது, நான் மாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், விளையாடுவேன், அவ்வளவுதான் இருந்துச்சு வாழ்க்கை. ஆனா நம்ம டீனேஜ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம், எஸ்பெஷலி ஒரு 16-17 வயசு ஆனதுக்கு அப்புறம், நம்ம குடும்பத்துல எல்லாரும் இருக்கிற எல்லாருமே வந்து நினைப்பாங்க, ஓகே இப்ப பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டா, இன்னும் கொஞ்சம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்லயும் சரி வெளிலயும் சரி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ டீனேஜ் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் பர்சனலா ஞாபகம் வருது.
10: வணக்கம் மக்களே, நான் வெனிஷா பேசுறேன். சோ நிஜமா சொல்லணும்னா முன்னாடிலாம் டீனேஜ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது அது என்னதுன்னா, டீனேஜ் இஸ் தட் பீரியட் விச் வில் மேக் ஆர் பிரேக் யூ. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு விஷயமா தெரிஞ்சு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணி வீட்டில் ஒரு ஒரு விஷயமா சொல்லி. ஸோ மை டீனேஜ் வாஸ் லைக் தட்.
4: வணக்கம் மக்களே, நான் கிருத்திகா பேசுகிறேன். எனக்கு டீனேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில விஷயம் தாங்க ஞாபகம் அது. அதாவது ஒரு மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ், நிறைய பொறுப்புகள், நிறைய தேடல்கள், கவலைகள் போன்றதாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான கேள்வி என்ன தெரியுமா, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னம்மா உனக்கு இன்னும் மெச்சூரிட்டியே வரலையா அப்படின்னு சொல்கிற கேள்வி தாங்க. இப்படி நம்ம வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னு தெரியாமலே ஒரு தேர்லாம் மாறி போகிறது தாங்க டீனேஜ்.
7: வணக்கம் மக்களே, என் பேர் காவ்யா. டீனேஜ்னா எனக்கு ஞாபகம் வருது ஒரு கலர்ஃபுல் பீரியட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா புது ரெஸ்பான்சிபிலிட்டி, பீப்புள், நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய மனுஷங்களா பார்ப்பாங்க. எனக்கு டீனேஜ்னா இப்போதைக்கு ஞாபகம் வருது இதுதான்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களா இருக்குல்ல, மெமரிஸ், மறக்க முடியாத ஞாபகங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டீனேஜ். 13 வயசு ஆரம்பிச்சிருச்சுன்னா போதுங்க, அந்த டீனேஜில் மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி நிறைய மாற்றங்களை உணர்வோம். அதை ஏற்றுக்க எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் தேவைப்படும். உங்களுடைய டீனேஜ் பருவத்தில் நீங்கள் எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிங்க, நீங்கள் சொல்லுங்கள் முஸ்கான்.
3: அதாவது இந்த டீனேஜில் மிக்ஸ் இமோஷனாக இருக்கிறனால இமோஷ்னலி நான் ஸ்ட்ரகிள் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி புதுசாக வர கோபம், அப்புறமா லைக் சேட்னஸ் அதை டீல் பண்ணி முன்னாடி வர்றது அது ஒன்று. ஃபிசிக்கலாக சொல்ல வந்தால் இந்த மாதிரி க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறமா என்னென்னா செல்ஃப் கான்ஷியஸ், மெயினாக செல்ஃப் கான்ஷியஸ், அதாவது நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி உட்காரோம், நம்மளை சுற்றி இருக்கிற எப்படி நம்மளை பார்க்குறாங்க, செல்ஃப் கான்ஷியஸ் அது இன்னொன்று நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து மென்டலி சொல்ல வந்தால் இந்த மாதிரி அகாடமிக் ப்ரெஷரு, சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எப்படி மீட் பண்ணுறது அந்த மாதிரி, அண்ட் அப்புறமா அதான் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
0: நீங்க சொல்லுங்க பிரியா, நீங்க எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திச்சீங்க?
6: நான் வந்து முஸ்கான் சொல்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்னோட டீனேஜ் வயசில் இப்போவும் அப்படி தான், ஆனால் என்னோட எஸ்பெஷலி நான் டீனேஜ் வயசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் குண்டா புசு புசுன்னு இருப்பேன். ஸோ அதனாலேயே நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண விஷயம், ஒரு விஷயம் வந்து பாடி ஷேமிங். நான் எப்படி இருக்கேன், நீ பார்க்க சிலிண்டர் மாதிரி இருக்கேன், இல்லை உனக்கு ஷேப் இல்லை, உனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஒரு பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னை வந்து எப்படின்னா கரெக்டாக மென்டலாக தாக்கிச்சு. நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா என்னம்மா உனக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அது ரொம்ப பாதிக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இதான் பாதிச்சுது.
3: ஆமாம் பிரியா, நீ சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு இது கற்றுக்கணுன்னா என்னென்னா, நம்ம வந்து செல்ஃப் அக்செப்டன்ஸ், லைக் என்ன நடந்தாலும் ஆமாம் நான் இப்படி தான், நான் எப்படி இருக்கேனோ ஐ எம் குட், ஐ எம் பெட்டர், அந்த மாதிரி லைக் நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணோன்னா அது வந்து நம்ம உள்ள ஒரு சேஞ்சாக இருக்கிறோம்.
0: நீங்கள் சொல்லுங்கள் வினிஷா.
10: ஸோ எனக்கு தெரிஞ்ச இதில் டீனேஜ்னா எனக்கு அகாடமிக் ஸ்ட்ரெஸ் தான் ஞாபகம் வருது. அதாவது டாப்பராக இருக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும், எல்லார் விட கொஞ்சம் சூப்பராக இருக்கணும், அது இதுன்னு எல்லாமே ஞாபகம் வருது. ஆனால் இன்செக்யூரிட்டிஸ் அபவுட் த ஃபேஸ் அண்ட் த பாடி, லைக் யார் என்ன நினைப்பாங்க, என்ன நடக்க போகுது, அது இதுன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்த ஒரு பீரியட் அது. ஸோ பர்சனலாக என்னோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா சொசைட்டல் அக்செப்டன்ஸ். அதாவது டீனேஜ் முன்னாடிலாம் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். ஆனால் டீனேஜ்க்கு வந்தக்கப்புறம் ஐயோ யார் என்ன சொல்ல போகிறாங்க, எது என்ன ஆக போகுது, என்ன என்ன நினைக்க போகிறாங்க, அது இதுன்னு யோசிச்சு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஸோ இனி வரைக்கும் அந்த போராட்டத்தை சுமந்துட்டுருக்கேன்.
2: த மேஜர் ப்ராப்ளம் நான் என்ன ஃபேஸ் பண்ணா புல்லிங். ஆக்சுவலி மெனி பீப்புள் தே புல்லிட் மீ ஈவன் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அதுதான் மேஜர் ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னா காம்படிஷன் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். லைக் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கெட்டிங் குட் மார்க்ஸ், நான் அப்படி பண்ணல, நான் யா பண்ணல, அது தட் வாஸ் த மேஜர் ப்ராப்ளம் ஐ ஃபேஸ் இன் மை டீனேஜ் லைஃப்.
0: நீங்க சொல்லுங்க கிருத்திகா.
4: ஓகே, ஸோ ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா என்ன ஃபேஸ் பண்ணேன்னா ஆக்னேஸ். ஸோ என்னடா ஆக்னேஸ் அப்படின்னு சொல்கிறானே நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதாவது ஒரு காமனான ஃபேக்டர்னா அது வந்து ஆக்னேஸ் தாங்க, முகப்பரு. இந்த வயசுல அதாவது எஸ்பெஷலி டீனேஜ்ல ஆக்னேஸ்ங்கிறது காமனான ஃபேக்டர்ஸ். நான் இதை பத்தி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். ஏன் சொல்றேன்னா ஆக்னேஸ் வரதுனால இல்ல, அதை பத்தி மத்தவங்க என்ன பேசுவாங்களோ அது நினைச்சுதாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது இல்லாம அதுக்கேத்த ரெமடிஸ் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ், ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்மளுக்கு மேலே வந்து திணிக்கப்பட்டுருது. ஸோ நான் ஃபேஸ் பண்ற மேஜர் ப்ராப்ளம்ஸ் இதாங்க.
3: நீங்க சொல்லுங்க நிகிதா.
1: டீனேஜ்ல நாம் பார்த்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஆசைப்பட்டு இந்த பஞ்சு முட்டை இந்த சின்ன பசங்க சாப்பிடலாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன சின்ன பொண்ணா வளர்ந்துட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நமக்காக நம்மளே ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் போது, இன்னும் சின்ன பொண்ணுதான் இன்னும் வளரல அப்படின்னு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து இந்த டீனேஜ் பருவத்துல நம்ம மொத்தமா பாத்துங்க. இந்த டீனேஜ் பருவத்துல இன்னொரு ப்ராப்ளமா நான் சந்திச்சதுன்னு என்ன பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் இருக்கு ஃப்ரெண்டா பார்த்த பசங்களை வந்து அவங்களுக்கு நடுவில் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் நடுவில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வளருங்க. அவங்க முன்னாடி அழகா இருக்கணும், அவங்கள வந்து கெத்தா இருக்கணும், அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஆளுக்கு காலுக்கு அடிச்சுக்கிட்டது உண்டு. இதே மாதிரி நான் நிறைய பொண்ணுங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் அவங்களுக்குள்ளே பார்த்துருக்கேன், அவங்க முன்னாடி சீன் போடணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. இத்தனை நாள் இருக்கும் ஒரு அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா பார்த்த பையன் முன்னாடி இப்போ அவங்க வேற நம்ம வேற அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து டீனேஜ் பருவத்தில் நிறைய இருந்ததை நான் பார்த்தேன்.
3: இந்த மாற்றத்தெல்லாம் புரிஞ்சுக்கவே இவ்வளோ நாள் ஆகுதுல, இதில் எங்கே இருந்தீங்க நம்ம அதெல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது. அந்த டீனேஜ் வயசில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டா போதும் நமக்கு நம்ம மேலேயே சந்தேகம் வந்துடும், இதை கரெக்டாக பண்ணுவோமா மாட்டோமா, இல்லை தப்பாகிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதனால் அதை செய்யாமையை கூட விட்டுடுவோம். ஸ்கூலில் செமினார் எடுக்கும் போதெல்லாம் ப்ரிப்பேரே பண்ணியிருந்தாலும் சரியாக பண்ணுவேனா மாட்டேனான்னு எனக்கே ஒரு பயம் வந்துடும். அதனால் லீவ் போட்ட காலம்லாம் இருக்குது. அந்த பயமும் சரி படப்படப்பும் சரி நம்மள நல்ல விஷயங்களை எழுந்திருப்போம். அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? நீங்க சொல்லுங்க காவியா.
7: நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்செக்யூரிட்டி தாட்ஸ் இல்ல இந்த செல்ஃப் டவுட் தாட்ஸ் எங்க வருதுன்னு நினைக்கிறேன்னா, வென் நம்மளோட தாட்ஸ் நம்ம வந்து நம்மளை பத்தியே ஒரு மாதிரி நினைச்சு வச்சிருப்போம் அந்த டீனேஜ் டைம்ல. ஆனா அதே நேரத்துல நம்ம பேரண்ட்ஸ் அப்புறம் மத்தவங்க சொல்ற தாட்ஸ் எல்லாம் வந்து இது ரெண்டுமே ஒரு இடத்துல ஒன்னு சேரும் போது ஓகே நம்மளால இது பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதாங்கிற தாட்ஸ் வரும். ஸோ இங்கதான் வந்து அந்த செல்ஃப் டவுட்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து மோஸ்டா நான் வந்து இந்த நிறைய பேச்சு போட்டிக்குலாம் நான் நிறைய பேர் கொடுப்பேன். ஸோ ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து நீ நல்லா பண்ணணும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்கிறப்பயே எனக்குள்ளேயே ஓகே நம்மளால் முடியுமா முடியாதா நம்ம நல்லா பண்ணிடுவோமா. அதே மாதிரி எனக்கு வந்து மற்றவங்களை பார்த்து ஓகே இவங்க சூப்பராக பேசுகிறாங்களே இவங்கள மாதிரியே நம்மளும் பேசணும்னு நினச்சிட்டே நான் பேசும் போது நான் வந்து விட்டுருவேன். ஸோ இதனால இந்த மாதிரி விஷயந்தான் நான் என் டீனேஜில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
3: ஆமாம், காவியா சொன்ன மாதிரியே நானும் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஃபியர்லாம் எனக்கும் நிறைய இருந்தது. ஏன்னா போக போக வந்து இந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டேஜில் போய் பேசினனால நான் அந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பயந்துட்டு உக்காஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
11: நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் தான் முஸ்கான். இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணாதான் அதில் இருக்க பயம் போகும் அப்படின்றது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்திருக்கா பிரியா?
6: கண்டிப்பாக எனக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. பர்சனலாக சொல்லணும்னா நான் வந்து முஸ்கான் சொன்ன மாதிரி என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி நான் ஸ்டேஜில் போய் நடிப்பேன். ஸோ அப்படி நடிக்கும்போது அவங்க ஆல்ரெடி எனக்கு டைலாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த படித்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு டைலாகை படித்து என்னால் டெலிவர் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை மற்றவங்க ஏதாவது நினச்சிடுவாங்களோ, இல்லை ஸ்டேஜ் முன்னாடி நம்ம போய் ஏதாவது பேசும்போது அவங்களுக்கு வேற ஒரு மாதிரி புரிஞ்சிருமோ, இல்லை நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு எப்பயுமே மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கு. சோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு.
11: உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா நிகிதா?
1: நானும் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய டிராயிங் காம்படிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை என்னாச்சுன்னா, எங்கள் அப்பா ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு டிராயிங் காம்படிஷனுக்கு அட்டன் பண்ண வச்சார். அதில் என்னன்னா, நான் அந்த காம்படிஷனில் இது பண்ணுறதுக்கு தைரியமாக தான் இருந்தேன். இருந்தாலும் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு அவங்க கொடுத்த ப்ரெஷர்லே அவங்க நான் வந்து ஒழுங்காக பண்ணலை. அது எனக்கே தெரியும், அது ஆன் த ஸ்பாட் டாபிக் வேற, நான் ப்ராக்டிஸும் கிடையாது. ஸோ நான் ஒழுங்காக பண்ணலை. அப்போ போகிறப்ப வந்து எங்கள் அப்பா ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டே போனார். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் தோத்ததை விட. ஸோ அதுதான்.
11: நீங்கள் சொல்லுங்க ஜெயினா.
2: Nowadays teens are doubtful feel pannangana, they lack of confidence. Nowadays teens la lack of confidence romboma increase aichi because of academic pressure, self doubt, the friendship proper illama adu kuda problem a irko. So that is the thing teens romba doubtful feel pandranga.
11: Neenga solunga Kritika.
4: ஓகே. ஸோ எனக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸ்டேஜ் ஃபியர்னா அப்படின்னா ரொம்ப வந்து ரொம்ப பயம். இப்போ சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் அமைச்சுட்டாலோ இல்லை ஸ்பீச் காம்படிஷன் அமைச்சுட்டாலும் எனக்கு இருக்கிற ஒரு இதுனா எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்ம பார்த்து டீஸ் பண்ணிடுவாங்களோ, நம்ம முன்னாடி இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கறது ஒரு ஒரு வாட்டியும் ஸ்டேஜ் ஃபியர் உள்ளே இருந்துட்டே இருக்கும். ஓ ஓ நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சில நேரத்தில் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு ஓவர் கம் பண்ணும் போதுன்னு எப்படின்னா நம்ம செல்ஃபை வந்து ரொம்ப கான்ஃபிடென்டாக வச்சுக்கணும். எல்லாரும் முன்னாடியும் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்றோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கான்ஃபிடென்டாக இருந்தாவே போதும், அது நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும்.
11: அந்த வயசுல அவ்வளோ பயந்து நீங்க இப்போ நம்ம சிஆர்எஸ்ல வந்து எவ்வளோ தைரியமா பேசுறீங்க, இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
4: ஓகே, இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னு வரும்போதே நம்ம கான்ஃபிடென்ஸை அந்த இடத்துல வந்து பில்ட் பண்ணி அதை நம்ம பிரேக் பண்ணும். அந்த பிரேக் பண்ணா கண்டிப்பா எல்லாரும் முடியும்.
11: நீங்க சொல்லுங்க வனிஷா.
12: ஸோ ஜென்ரலா டீனேஜர்ஸ்க்கு ஒரு தவறான புரிதல் இருக்கும், அது என்னன்னா எவ்ரி ஒன் இஸ் பெட்டர் தென் மீ, அதாவது எல்லோரும் என்னை விட சிறந்தவர்கள். இந்த ஐடியாவை டிலீட் பண்ணாதாங்க ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா ஒரு புது விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் இல்லைனா ஸ்டிச்சிங் இல்லைனா ஸ்விம்மிங், அது ட்ரை பண்ணாமல் அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயமா ட்ரை பண்ணாதானே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஏஜில் ட்ரை பண்ணுறது தாங்க முக்கியம்.
11: ரொம்ப அழகா சொன்னீங்க வினிஷா. என்னதான் இவ்வளோ அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருந்தாலும் அந்த வயசுல ஒரு காமனா இருக்கும் ஒரு பயம். நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே அதுல இருந்து வர ரிசல்ட்டை பத்தின ஒரு பயம் தான். அந்த பயம்லாம் இருக்கவே கூடாது. அந்த செயல்ல இருந்து நம்ம தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிக்கிறதுல தான் இருக்கு முக்கியமான விஷயம். கோவம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாத அந்த டீனேஜ்ல ஏன் கோவப்படுறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்குமா? இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செய்ய ஏதாவது அடி எடுத்து வச்சிருக்கோமா? நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு போது அது கிடைக்காத அப்பயோ எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த வயசுல வரும்ல அந்த கோவமே ஒரு சில டைம் அதிகமாகி நிறைய விஷயங்கள்ல நம்ம இழந்திருப்போம். ஐயோ இந்த விஷயத்துல வந்து நம்ம கோவப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா பிரியா?
9: எனக்கு பர்ஸ்

0: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, நான் ஒரு குரூப் ஆஃப் 3 பீப்புள் இருந்தோம், ரொம்ப ஸ்டேபிளாக இனி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த வயசில் எப்போவுமே யார் யார் கூட உட்காருவாங்கன்னு சொல்லி பயங்கரமாக ஃபைட்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்காகவே ஐ ஹாவ் லாஸ்ட் லைக் அ லாட் ஆஃப் டைம் ஃபைட்டிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு நிறைய தவறான வார்த்தைகள் சொல்லி. ஸோ அது ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு அந்த காலத்தில். ஸோ நவ் இப்போ யோசிச்சு பார்த்தா ஐயோ அவ்வளோ இம்மெச்சூராக இருந்தோமே, இதுக்கெலாம் போய் ஃபைட் பண்ணோமான்னு தோணுது. ஸோ அந்த ஏஜில் கண்டிப்பாக இந்த ஹார்மோன்ஸ்னால யூ வில் கெட் அ லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ், பட் யூ ஷுட் நாட் லெட் தட் கம் அண்ட் அஃபெக்ட் யோர் டெசிஷன் மேக்கிங்.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க வினிஷா. நீங்கள் சொல்லுங்கள் முஸ்கான்.
2: நானும் இந்த மாதிரி நிறைய ஆங்கர் இஷ்யூஸ்லாம் நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் வந்து இதை வந்து எப்படி டீல் பண்ணானா, லைக் டெய்லி அவளை பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு புக்கில் எழுதுறதோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஜாரில் வைக்கிறதோ அந்த மாதிரி எப்பயாச்சும் அவளுக்கு கோவம் வரும்போது இல்லை அவள் சேடாக இருக்கும் போது அதை வந்து எடுத்து படிப்பாள். அதை எடுத்து படிக்கும் போது ஓகே நம்ம இவ்வளோ நல்லமாக இருக்கோமே, நம்ம ஏன் இவ்வளோ டைவர்ட்டாக போகணும், ஏன் நெகட்டிவாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் இஷ்யூஸ் அது அப்படியே லைக் நார்மலுக்கு வந்துடும். ஸோ நம்மளும் எல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க முஸ்கான். டீனேஜில் மட்டும் இல்லை, இந்த வயசுலேயும் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் நிகிதா.
3: டீனேஜ் பருவத்தில் வந்து தொட்டாச்சிவிங்க இப்போ செடி மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சொன்னால் அது என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு வீக்னஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம வெனசா சொன்ன மாதிரி தான், நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய சண்டை போட்டிருக்கேன். நோட்டில் கீறுக்குது, ஒரு கீரல் போட்டதுக்காக அவங்க நோட்டை ஃபுல்லாக கிழிக்கிற வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். ஒரு கீரலுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் சண்டை போட்டிருக்கோம். இன்னொன்று, நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பண்ண சின்ன தப்புக்காக ரெண்டு பேரும் ஒரு வருஷம்லாம் பேசாமே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆங்கர் இஷ்யூ வந்து டீனேஜ் பருவத்தில் வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப தொட்டாச்சிவிங்க மாதிரி உடனே உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க.
1: என்னதான் அந்த கோவத்துக்கு இவ்வளோ காரணம் இருந்தாலும் எப்பயுமே கோவப்பட வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காத பொழுது அதை ரியாக்ட் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு கோவமாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம கூட இருக்கவங்கள ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணுது அப்படின்னும் போது அதை குறைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அதை அந்த வயசுலயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். என்னதான் அந்த அளவுக்கு கோவப்பட்டாலும் தன்னை தானே வருத்திக்கிறது அப்படின்றது டீனேஜில் ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. இப்போ இந்த செவுத்தில் வந்து கையை வச்சு அடிச்சுக்கிறதும் சரி, பொருளெல்லாம் தூக்கி உடைக்கிறதும் சரி, அந்த வயசில் ரொம்ப அதிகமாக பார்த்துருப்போம். அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட ஐயோ என்னடா நம்ம பொண்ணோ சரி பையனோ சரி இவ்வளோ கோவப்படுறாங்களே, இப்போவே இப்படி இருக்காங்கன்னா பெரிய வயசுலலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரியா?
0: நீங்கள் சொன்னது ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணாலோ, மெயினாக நம்ம கரியர் சூஸ் இப்போ வந்து டீனேஜில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கரியர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று. அது அவங்க சூஸ் பண்ண போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச கரியர் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்ஸ், வென் இட் இஸ் கம்மிங் டு ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப உடஞ்சி போகிற ஒரு விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் தான். அது வந்து பீட் எனிபடி, உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி பாத்திருக்கேன் அப்படின்னா, அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ் டிலீட் பண்றது, அப்புறம் அவங்களே அவங்களை வற்புறுத்திக்கிறது. அது எப்படின்னா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிடாம, ஒழுங்காக யாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணாம, இந்த மாதிரி நிறைய தன்னை தானே வருத்திக்கிற நிறைய செயல்கள் செய்வாங்க.
1: நீங்க என்ன நினைக்கிறீங்க நிகிதா?
3: அவங்களோட கோவத்தையும் அவங்களோட வெறுப்பையும் ஒருத்தர் மேலே வெளிக்காட்ட முடியல, கடைசியில் வந்து அவங்க மேலேயே அதை அவங்க வெளிக்காட்டிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் தான் மேலே தான் அப்படின்றது தான் வந்து அந்த காலத்தில் வந்து சொன்ன மாதிரி தான், அவங்களால யோசித்து தெளிவாக முடிவு எடுக்க முடியல. அதனால சில பேர் வந்து அடுத்தவங்க மேலே பழி போடுவாங்க, சில பேர் அவங்க மேலேயே பழி போட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப், நம்ம பிரியா சொன்ன மாதிரி தான், ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே அப்போலாம் அவங்க மைண்டே அவங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. இந்த மாதிரி டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது, ரெண்டு பேருமே இம்மெச்சூரா இருக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய ஃபைட்ஸ், தேவையில்லாத சண்டைகள் அந்த மாதிரி நிறைய வர்றதுண்டு. அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அவங்கள வருத்திப்பாங்க, அவங்களே அவங்கள ரொம்ப வருத்திக்கிட்டு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்லனாலும் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அதை தாங்க முடியாமல், இல்லை இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் அவங்கள வருத்திக்கிட்டதை நான்

0: பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் தப்புங்க, கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அவங்க மைண்டை வந்து ஸ்டேபிள் ஆக்கணும். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை நடந்தப்ப அவள் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக அவள் வந்து அவளே வந்து வருத்திக்கிட்டான். அப்போ என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து அதை பார்த்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு வந்து எடுத்து சொல்லி, அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லி அந்த பொண்ணோட மைண்டை வந்து ஸ்டேபிள் ஆக்கி இப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்லாயிருக்கா.
1: நான் வந்து டீனேஜர்ஸ் ஏன் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னா, இட் இஸ் பிகாஸ் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அல்லது ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அவங்களால அவங்களோட கோபத்தையோ இல்லை வெறுப்பையோ வெளிக்காட்ட முடியலன்னா தன்னை தானே வருத்திப்பாங்க. நம்ம நிக்கிதா சொன்ன மாதிரி தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் இந்த செயலுக்கான காரணம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இப்போ இருக்கிற நிறைய மூவி இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ நிறைய மூவிஸில் வந்து இந்த ஆக்ட்ரஸ் இல்லை ஆக்டர் நிறைய பேர் வந்து இந்த அவங்கள இந்த ட்ரக் இன்டாக்சிகேஷன் இல்லை இந்த மாதிரி அவங்களே அவங்கள அடிச்சுட்டு ஹார்ம் பண்ணுறது. ஸோ இந்த டீனேஜர்ஸில் நம்மளே ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்போம். ஸோ அப்போ இந்த மூவி பார்க்குறப்போ நம்ம ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கும் இப்படி ஒரு பிரச்சனைனா ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் டீனேஜர்ஸ் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: நீங்க சொல்லுங்க முஸ்கான்.
3: இந்த டீனேஜர் டைமில் வந்து நம்மளுக்கு இந்த ஆங்கர் இந்த இமோஷன்லாம் நிறைய டெவலப் ஆகிறனால வந்து நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ட்டு நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நம்ம வந்து செல்ஃப் ஹார்மிங் பண்ணுறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது வந்து லைக் ஒரு சொல்யூஷனாக இருக்குது, பட் அது இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியாது வந்து ஒரு சொல்யூஷனாக இல்லைன்னு. எக்ஸாம்பிள் சொல்ல வந்தால், இப்போ நம்ம எல்லாம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் போகிறோம், அதில் ஒரு எமர்ஜென்சி பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் அது நிற்குமா? நிற்காது. அது எப்படியோ ஓடதான் செய்யும். அதே மாதிரி தான் நம்ம சில விஷயத்துக்கு நம்மளே ஹார்ம் பண்ணால் அது வந்து ஒரு டெம்ப்ரரி ரீசன் இல்லை டெம்ப்ரரி சொல்யூஷன், ஏன்னா அது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, லைக் பேரண்ட்ஸ் கிட்ட லைக் நம்ம எப்படி சின்ன வயசில் ஸ்கூலில் என்ன எதுவோ நடந்தால் போய் சொல்லுவோம்ல, அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிற சொல்யூஷன் அவங்க சொல்கிற இதுவெல்லாம் நம்ம நல்லா கேட்டு லைக் அவங்க சொல்கிறதே சொல்யூஷனாக தான் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டே இல்லை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இல்லை யாராவது அக்கா தம்பி அது மாதிரி யார்கிட்ட ஷேர் பண்ணால் லைக் நம்ம இந்த செல்ஃப் ஹார்மிங்கில் லைக் அவாய்ட் பண்ணலாம் நம்ம எல்லாம்.
2: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க முஸ்கான். நீங்கள் சொல்லுங்கள் வினிஷா.
4: ஸோ செல்ஃப் ஹார்ம் அப்போ சொன்னோன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், சம்டைம்ஸ் இந்த செல்ஃப் ஹார்மிங் கேன் பி இன் அ மென்டல் ஃபார்ம் அஸ் வெல். அப்படின்னா நம்மளோட மைண்டை நம்மளே டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி இருக்கும் தாட்ஸை வச்சுட்டு, லைக் ஐயோ ஐயோ இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமே ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்குனால வாங்க முடியல அப்படின்னு ஒரு குட்டி விஷயத்தால ஸ்டார்ட் ஆகும். அது போய் போய் பெருசாகி பெருசாகி ஐயோ இந்த ஃபுட் என்னால் சாப்பிட முடியலையே, இதில் ரொம்ப கேலரிஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறமா இந்த சப்ஜெக்ட் எனக்கு வர மாட்டேங்குது, இதில் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களாக யோசிச்சு யோசிச்சு அது பெருசாகி விடுறது தான் இந்த வயசில் ரொம்ப காமனாக இருக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லேயோ ஃபெயில் ஆகாத ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மேத்ஸ் எக்ஸாமில் மட்டும் ஃபெயில் ஆனான். எப்படின்னா ஒரு நாலு மார்க் கம்மி ஆயிடுச்சு, அதனால ஃபெயில் ஆயிட்டான். ஸோ அதை வச்சு அவள் என்ன யோசிச்சானா, ஐயோ இதோட என்னோட லைஃப் இப்படியே ஓவரா, இந்த மேத்ஸ் எக்ஸாம்னால என்னோட மொத்த ரெப்யூட்டேஷன் அதெல்லாம் போச்சா அப்படி யோசிச்சு யோசிச்சு அவள் ரொம்ப சேடான ஸ்டேட், ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்க்கு போயிட்டா. ஸோ அப்போதான் தெரிஞ்சது, லைக் பேசி பேசி அவங்க அம்மா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பேசி அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சது தட் ஒரு எக்ஸாம் அவங்களோட லைஃபை டிஃபைன் பண்ணாது. ஸோ எல்லா குட்டி குட்டி விஷயங்களை பெருசாகி விடுறது தான் காமனான விஷயம், அதை நம்ம பண்ணக்கூடாது இந்த வயசில்.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க வினிஷா. நீங்கள் சொல்லுங்கள் கிருத்திகா.
0: ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது அதில் மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹார்மிங், வீட்டில் சண்டை போடும் போது கூட நம்ம வந்து செல்ஃப் ஹார்மிங் அதிகமாக பார்ப்போம். ஸோ இப்போ அம்மா அப்பா ஏதாச்சும் ஒரு சின்ன சில்லி காரணத்துக்காக திட்டினாலும் அது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் அவங்கக்கிட்ட பேசாமல் அந்த ஆங்கர் அப்படியே உள்ளே வந்து வச்சுட்டு அதுவும் ஒரு செல்ஃப் ஹார்மிங்குள்ளே வந்து சேரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
2: கரெக்டாக சொன்னீங்க கிருத்திகா. இந்த டீனேஜ் வயசில் செல்ஃப் ஹார்மிங் ஏன் அதிகமாகுது? இப்போலாம் பெரியவங்களே நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது கேட்டிருப்போம், எனக்கு இது தேவைதாங்க அப்படின்னு, ஐ டிசர்வ் திஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட் அந்த வயசில் இருக்கவே கூடாது. சரி, இது வந்து எனக்கு வந்து சேருதா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு இது என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி யோசிக்கணும். அப்படி யோசிச்சோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். அந்த வயசுல ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். இந்த ஐடியாஸ்லாம் இந்த வயசுல எப்படி வருது அவங்களுக்கு அப்படின்னும் போது, அது ஒன்று வீட்டில் நடக்கிறத வச்சோ, இல்லைனா டிவியில் பார்க்கறத வச்சோ, இல்லைனா மொபைல் ஃபோனோட யூசேஜ் வச்சோ தான் அந்த விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி கோவம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னு. ஃபோனோட யூசேஜும் சரி, சோஷியல் மீடியாவோட யூசேஜும் சரி, அந்த வயசில் நிறைய தாக்கத்தை உண்டாகியிருக்கும். நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா சைபர் புல்லிங். அந்த வயசுல தன்னை தாழ்த்தி பேசியும் மற்றவங்களுடைய கம்பேர் பண்ணி பேசுறதும் சோசியல் மீடியால நிறையவே அதிகமா இருக்கு. இததான் சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி நீங்க சொல்லுங்க முஸ்கான்.
3: நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்னா என்னன்னு நம்ம எல்லாம் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ சைபர் புல்லிங் சொல்ல வந்தா, இப்போலாம் இருக்கிற லைக் டீனேஜர்ஸில் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் கிளிக் பண்ணி போடுறது, லைக் நிறைய பேர் லைக் ஓகே அதை வந்து ப்ரைவேட்டாக வைக்கிறது அது ஒரு சேஃப்டி, லைக் சில பேர் பப்ளிக்காகவும் வைப்பாங்க அவங்க அக்கௌண்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் வைக்கும் போது கமெண்ட்ஸ், சில கமெண்ட்ஸ் இருக்கிறது, சிலவங்க லைக் அந்த ஃபோட்டோஸ் பார்த்து லைக் மெசேஜ் பண்ணுறவங்க, ஸோ அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக ஹராஸ்மெண்ட்டாக பேசுறது வந்து கொஞ்சம் சைபர் புல்லிங்காகவும் இருக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ இதை வந்து நம்ம நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது நான் இன்னைக்கு ஸ்டார் பக்ஸ் போயிருக்கேன், நான் இன்னைக்கு இந்த படத்துக்கு பார்க்க போயிருக்கேன், அந்த மாதிரி ஸ்னாப் சாட் அதுலேயும் நம்ம எல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே லீக் பண்ணுறது, இதுவும் சைபர் புல்லிங்லாம் ஆகலாம். பிகாஸ் அவங்க வந்து அதை வச்சு நம்மளை த்ரெட் பண்ணலாம், அதை வச்சு நம்மளை. அண்ட் ஆன்லைன் சேஃப்டி கன்சர்ன், இப்போது நம்ம சில ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஐ அக்ரின்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஏன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கிற இதுவில் வந்து நம்ம படித்து பார்க்க மாட்டோம், அதை படித்து பார்த்து அக்ரி பண்ணுறது தான் நம்மளோட சேஃப்டி. அப்படியே சும்மா ஓகே ஒரு கேம் ஆப் ஓப்பன் பண்ணாலே அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், நம்ம என்ன கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படியே அக்ரி பண்ணி விட்டுறோம். அதுவும் சில டைம் வந்து சைபர் புல்லிங்கில் வரலாம். அவங்களும் நம்மளை நம்ம ஃபோன்லேருந்து சில வைரஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்காச்சும் ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தா யோசிச்சுட்டு ஐ அக்ரின்ட்டு பண்ணுற மாதிரி.
4: நீங்கள் சொன்னது 100% கரெக்ட் முஸ்கான். ஏன்னா சில ஆப்ஸ் வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் மற்றும் கேமரா ஆக்சஸ் பற்றி கேட்கும். இந்த கேமரா ஆக்சஸ் மட்டும் நீங்கள் ஆல்வேஸ் அலோனு கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க எல்லாமே, உங்களோட வாய்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். உங்களோட மூவ்மெண்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், வாய்ஸ், சவுண்ட்ஸ் எல்லாமே மைன்யூட் டு மேஜர் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த ஹேக்கர்ஸ்க்கோ மற்றும் ஸ்கேமர்ஸ்க்கோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்ட்ஸ், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் சேஃப்டியில் கன்சர்னாக இருக்கும். ஏன்னா யூ ஆர் பர்சனலி ஓப்பனிங் அப் யோர் செல்ஃப் டு ஹேக்கிங் அண்ட் ஸ்கேமிங். ஸோ வென் இந்த ஆப்ஸ் வந்து எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த ஆக்சஸ் பற்றி கேட்டால் நீங்கள் ரொம்ப தெளிவாக அலோவ் வைல் யூசிங் தி ஆப், இல்லைனா டோன்ட் அலோன்னு கொடுத்தா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ அது தவிர நிறைய பேர் ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ அங்கே சாட் பாக்ஸ்லலாம் இந்த ரொம்ப எல்டர்லி பீப்புள் வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து தேவில் ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ்லாம் போட்டு அங்கேயும் புல்லிங் நடக்கும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் அவேராக இருக்கணும்.
5: வினிஷா சொன்ன மாதிரி எல்லா ஆப்க்கு அலவன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பீப்புள் ஆர் சிட்டிங் அட் தியர் ஹோம் அண்ட் தே ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் டு டூ ஆன்லைன் ஷாப்பிங். பட் ஆன்லைன் ஷாப்பிங் கூட ஒன்று பார்ட் ஆஃப் சைபர் புல்லிங் இருக்கா? அது எப்படின்னா, நான் இன்றைக்கி ஒன்று ஃப்ரெண்ட் கிட்ட காலில் பேசுகிறேன், எனக்கு அது ட்ரெஸ் ஆர்டர் பண்ணும், நெக்ஸ்ட் டே அது ட்ரெஸ் தான் எனக்கு காட்டும் ஆன்லைன் ஷாப்பிங்கில். பிகாஸ் இட் இஸ் லைக் த கால் இஸ் இயரிங் அட் வேர்ட்ஸ் அண்ட் கெட்டிங் அட் திங்ஸ் டன், இட்ஸ் லைக் தட். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் கூட ஒரு பார்ட் ஆஃப் சைபர் புல்லிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்பணும், அங்கே கஸ்டமர் கேர்லேருந்து மெசேஜ் வரும், அது கூட ஒரு பார்ட் ஆஃப் சைபர் புல்லிங். ஸோ பி அவேர் இன் டூயிங் ஆன்லைன் ஷாப்பிங்.
3: ஆமா ஜெய்னா, நீ சொன்ன மாதிரியும் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டு வந்து கால்ல பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து இந்த பிளாக் ட்ரெஸ் வேணும், இதுக்கேத்த மாதிரி எனக்கு இந்த ஆர்னமெண்ட்ஸ் வேணும்னு பேசிட்டு இருந்தேன். கால் கட் பண்ணிட்ட உடனே நம்ம அந்த யூடியூப்ல பாக்குற ஆட்ஸ், அப்புறமா நிறைய ஷாப்பிங் ஆப்ஸ்ல எல்லாம் போய் பார்த்தா எனக்கு அதே ட்ரெஸ் காமிச்சுட்டு இருக்கு. சோ ஆமா, நானும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன்.
5: ஆமா முஸ்கான், சோ நெக்ஸ்ட் டைம் நீ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணா ப்ளீஸ் பி அவேர் அண்ட் டூ விண்டோ ஷாப்பிங் பெட்டர்.
0: இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சைபர் புல்லிங் எல்லாம் தேர்ட் பார்ட்டிக்கிட்டு சொல்றாங்க. ஆனா மோஸ்டான சைபர் புல்லிங் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட இருந்து வர்றதா அதிகம். அந்த மாதிரிதான் என் ஸ்கூல்ல ரெண்டு பசங்க இருந்தாங்க. ஒரு பையனுக்கு இன்னொரு பையனே இன்னும் வேற ஃபேக் ஐடி மூலமா மெசேஜ் பண்ணி அவன் அதை உண்மைன்னு நம்பி பல நாள் வந்து அதனால ஃபீலிங்லாம் இருந்து அப்புறமா ஒரு நாள் அவனுக்கு வந்து அந்த உண்மை தெரிஞ்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இது பார்க்க கேட்க வேடிக்கையா இருந்தாலும் ஆனாலும் அவனோட ஃபீலிங்னு பார்த்தோம்னா அது அவனோட மனநிலையை வந்து குலைச்சிருக்கு. இவங்க வந்து வேடிக்கையா விளையாட்டுக்கா பண்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணும் போது அது ரொம்ப, அது ஒரு சைபர் புல்லிங் மாதிரி தான்.
6: நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே கவனிக்க கூடியதுதான். இப்போ நார்மலா நம்மளுடைய சின்ன சர்க்கிள்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்ம கூட சிரிக்கிறதுக்கும் நம்மளை வச்சு சிரிக்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் தான். இப்போ வந்து அந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பொண்ணையும் சரி ஒரு பையனையும் சரி எல்லாரும் கும்பலா வச்சு கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த புல்லிங். அதை நம்ம பண்ணாலும் சரி நமக்கு பண்ணாலும் சரி அது தப்பு தான், அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும். இந்த புல்லிங் அப்படிங்கிறது சோசியல் மீடியால மட்டும் இல்லைங்க, நேரடியாகவும் நிறைய விதத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியிலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லயும் சரி, இந்த சொசைட்டிலயும் சரி, ஒருத்தரோட இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பேசுறது, நீ ஏன் அவனை மாதிரி இல்லை, நீ ஏன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டு அவனை மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஏன் இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஏஜ்லயே வளரும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா பிரியா?
7: எனக்கு பர்சனலாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா நான் என் கசின்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி எடுத்தது என்னன்னா, நம்ம காமர்ஸ் குரூப் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி சிஏ சிஎம்ஏ அப்படின்னு நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அவங்க பண்ணோடனே என் வீட்டில் என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே டிசைட் பண்ணீங்க காமர்ஸ் எடுக்கணும்னு. அவங்க மாத்திரம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒரு செட்டில்மெண்ட், பின்னாடி வந்து அவங்க பிகாம் மாத்திரம் வச்சுட்டு எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ண போற அப்படின்னு வந்து கேள்விக்குறி அவங்க என் மேலே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, சரி ஓகேரா நம்மளும் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணியே ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சது தான். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா இன்னும் நிறைய நிறைய லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நம்பிக்கிறேன்.
4: பிரியா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு எக்ஸாமினேஷனில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தர் ஒரு சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கினா இன்னொரு சப்ஜெக்டில் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வீட்டில் அம்மா அப்பா என்ன கேட்பாங்க, அவளுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ மார்க் வந்துச்சு, உனக்கு மட்டும் ஏன் கம்மியாக இருக்கு, இந்த சப்ஜெக்டில் பார்ப்பாங்க. ஆனால் இன்னொரு சப்ஜெக்டில் இவங்க தான் டாப்பர்னு வந்தது விட்டுருவாங்க, அது ஏன் அப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரப்போ நெக்ஸ்ட் டெசிஷன் என்னதுன்னா எந்த குரூப் எடுக்க போறாங்கன்னு, பிரியா சொன்ன மாதிரி. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னா எடுக்கட்டும்ங்க, எங்களுக்கு காமர்ஸ் பிடிச்சிருந்தா நாங்கள் காமர்ஸ்க்கு தாங்க போவோம், இல்லைன்னா ஆர்ட்ஸ்க்கு தாங்க போவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டில் தான் படிக்க முடியும், இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபியூச்சரில். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படித்து ஐயோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அப்புறம் எக்ஸாமினேஷன்லாம் ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் லைஃபே ஒரு மாதிரியாக போகுங்க. அதெல்லாம் வேணானா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சப்ஜெக்டே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறதுக்கு திருப்பி 12th ஸ்டாண்டர்ட்னு ஒன்று வரும், அதுலேயும் கெரியர் சூஸ் பண்ணுறதுக்கு எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அதெல்லாமே இன்னொரு டென்ஷன்.
3: இப்போது பிரியாவும் வெனிஷா சொன்ன மாதிரி நான் இந்த ப்ராப்ளம் வந்து பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா நான் இதுவே என்னை வச்சு லைக் மற்றவங்க அம்மா அப்பா வந்து என்னை வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்து, அவள் அவ்வளோ மார்க் எடுக்கிறான் உன்னால் ஏன் எடுக்க முடியல, அவள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகிறா உன்னால் ஏன் பண்ண முடியலை, அவள் எவ்வளோ சப்பியாக இருக்கா நீ அப்படி ஏன் இல்லை நீ சாப்பிடு, அந்த மாதிரி வச்சு நிறைய கம்பேரிசன்லாம் பண்ணுவாங்க. அதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணல, ஏன்னா எனக்கு என் கசினுக்கு அந்த மாதிரி நடந்தனால எனக்கு லைக் இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் பண்ணுறது கொஞ்சம் என்ன சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியும்.
1: நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ என் வீட்டில் என் பேரண்ட்ஸே வந்து என்னை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க, அதாவது என் கிளாஸ்மேட்ஸ். அவங்க பாரு 99 சென்டம்லாம் எடுக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் 94 93 90 எடுக்கிற, உன்னால ஏன் எடுக்க முடியல, நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தானே படிக்கிறீங்க, அவன் மட்டும் எப்படி எடுக்கிறா, நீ ஏன் எடுக்க முடியல, இந்த மாதிரி எனக்கு இது இதே இப்படி அவங்க சொல்லி சொல்லி எனக்கு இது வந்து ஒரு ப்ரெஷராகவே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டீனேஜர்ஸில் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த ஸ்டடீஸில் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
8: ஸோ இது ஒரு கம்பேரிஷனுங்கிறது ஒரு அவுட் சைடு காமன் ஃபேக்டராக இல்லாமல் ஈவன் நம்ம கூட இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கூட கம்பேர் பண்ணாங்க. லைக் அவ ரொம்ப டேலண்டாக இருக்கா, அவள் இவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ணுறான், ஏன் ஒன்னால் முடியல, நானும் அதே ஸ்கூலில் சேர்க்குறேன், அதே ஃபீஸ் கட்டுறேன், அதே டியூஷனுக்கு தான் ஒன்றே அனுப்பிச்சுறேன் ரெண்டு பேரும், பட் இன்னைக்கே பட் நீ ஏன் வந்து இன்னும் அவ்வளோ மாதிரியே ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய கம்பேரிஷன் ஆகும். இன்னொரு இதில் கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஸோ கால்ட் வந்து டென்த் போர்டு எக்ஸாம்ஸ் டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது நம்ம சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணு 450 எடுத்துட்டா, நீனா வந்து இவ்வளவு கம்மியா எடுத்திருக்கேன், அவ்வளவு முடியுது, ஏன் ஒன்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம லைஃப் அவங்க டிசைட் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். சோ இதனாலவே நம்ம அந்த ஒரு அந்த கட்டத்துக்கு நம்ம தள்ள போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: கிருத்திகா சொன்ன மாதிரி எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் அந்த பொண்ணுக்கு 450 வந்தது நீயே வாங்கல, இங்க 440 வந்திருக்குங்க, 440 வந்தது பார்க்க மாட்டாங்க, அந்த 60 மார்க்ஸ் போனதுதான் பாப்பாங்க, யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தானங்க பண்ண முடியும்.
9: நம்ம வெனிஷா சொன்ன மாதிரி தான் அந்த போர்டு எக்ஸாம் அப்பா கம்பேரிசன் வழக்க ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு 7th 8th இந்த போர்டு எக்ஸாம்லாம் வரும்போது என்ன ஊருக்கே தெரியற மாதிரி கம்பேரிசன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க நான் போர்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து 600 to 600 வாங்கினுச்சுங்க. வாங்கி அந்த பொண்ணு வாங்கினது பரவாயில்லங்க, ஏன் உனக்கு அந்த 13 மார்க் குறைஞ்சது, உனக்கு ஏன் அது வரல அப்படின்னு வந்து ஒவ்வொரு வீட்லயும் வாங்கினது யாருமே பார்க்கல. நம்ம வெனிஷா சொன்ன மாதிரிதான் ஏன் அந்த 13 போச்சுதான் எல்லாரும் என்ன கேட்டாங்களே தவிர என்ன வாங்கின மார்க்கு யாருமே பாராட்டல. சொல்ல போனோம்னா முக்கியமா நம்ம பிரியா சொன்ன மாதிரி கசின்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. லக்கீலி எனக்கு அந்த மாதிரி என்னோட ஏஜ்ல கசின்ஸ் இல்ல, சரி அப்ப கம்பாரிசன் எல்லாம் இல்லைன்னு பார்த்தா எங்க அம்மாவோட கொலீக்ஸோட அவங்க அண்ணன் பொண்ணு, அவங்களோட சித்தப்பா பொண்ணு, அவங்க எல்லாம் 10th 12th முடிச்சிருக்காங்க, அவங்களோட மார்க் எல்லாம் என்ன அப்படின்னு எங்க அம்மா வாங்கி கம்பேர் பண்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு செம சிரிப்பா தாங்க வந்துச்சு.
10: உங்க எல்லாருக்கும் பேசுறதுக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்புன்றதுனாலதான் கம்மியா பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. அதோட அர்த்தம் என்ன வேணா இருந்துட்டு போதுங்க, ஊர்க்குருவி ஏங்க பருந்தாகணும், ஊர்க்குருவி எல்லாமே பருந்தாயிடுச்சுன்னா ஊர்க்குருவி எல்லாமே போயிடாதா, அப்ப இல்லன்னு ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா. இப்போலாம் வெட்டு 1 to 2 முடிவெடுத்துடலாம், அந்த வயசுல நம்மளையும் தாண்டி இருமா, உனக்கு இது தெரியாது, இத பத்தி நான் சொல்றேன் இரு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த என்னதான் இருந்தாலும் ஏத்துக்கவே முடியாது, அந்த வயசுல சாப்பிடுற ஐஸ்கிரீம்ல இருந்து படிக்கிற கோர்ஸ் வரைக்கும் இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஸ்கான்?
3: சோ இப்போ சொல்ல வந்தா எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கரியர் சாய்ஸ்ல வந்து இந்த மாதிரி சொசைட்டி சொல்ற மாதிரி நீ வந்து இந்த இது எடுக்கணும் அந்த இது எடுக்கணும். நானும் வந்து ஜேர்னலிசம் எடுக்கும் போது எனக்கும் சில நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஜேர்னலிசம்லாம் ஏன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நம்ம ஏன் இது நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட், வெனிஷா சொன்ன மாதிரி நம்ம ஓன் இன்ட்ரெஸ்டாக நம்ம வந்து கரியர் சாய்ஸாக எடுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறமா வந்து அவங்க சொல்கிற மாதிரி அந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டி அவங்க சொல்கிற மாதிரி நம்ம இருக்கணும். லைக் அவங்கள வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கேர்ள்ஸ் சாய்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ சாப்பிட்ற, நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீ டயட் பண்ணு, அவள் அவ்வளோ ஒல்லியாக இருக்கா, நீ எப்படி இருக்க, அவள் அழகாக இருக்கா, நீ எப்படி இருக்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க எடுக்கிற டிசிஷனாக இருக்குது. அப்புறமா இந்த இது வந்து பையன் செய்கிற வேலை, இது பொண்ணு செய்கிற வேலை, ஏன் ஒரு பொண்ணு வந்து டயர் சேஞ்ச் பண்ண முடியாதா காரோட டயரு, அது மட்டும் பார்க்கும்போது ரோட்ல இருக்கவங்க அப்படி பார்ப்பாங்க, இதுவே ஒரு பாய் பண்ணா அவங்க அப்படி ஓகே டயர் தானே சேஞ்ச் பண்றாங்க அப்படி பார்த்து போயிடுவாங்க. இதுவே ஒரு பொண்ணு வந்து ரோட்ல டீல் ஸ்டால் போட்டா என்ன, ஏன்னா அதுவே பாய் போட்டா நார்மல், அது நார்மல், ஏன்னா கேர்ள் போடும் போது ஏன் அது நார்மல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசிஷன் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க, அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க இது வந்து கேர்ள்ஸ்க்கு இது பாய்ஸ்க்கு, ஏன்னா இன்னும் இது வரைக்கும் அது இன்னும் நார்மலா இல்லை.
5: இப்போ டிசிஷன் மேக்கிங் இஸ் த மேஜர் ஃபேக்டர் நம்ம டீனேஜர்ஸ் லாக் பண்றாங்க. அது எப்படின்னா டீனேஜர்ஸ் இப்போ காலேஜ் அட்மிஷன் கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் பிகாம் பண்ணா நான் கூட அங்கதான் போவேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அது பார்க்காம விட ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப் அப்படிதான் இப்போ ஸ்டேட்மெண்ட் வருது வெளியே. அதுல லேக் ஆஃப் டிசிஷன், ரொம்ப டிசிஷன் அங்கதான் லேக் பண்றாங்க. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நாலஞ்சு பேர் சொன்னாங்க நீ கூட வா பிபிஏ பண்ணலாம், பிபிஏ பண்ணலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு பிபிஏ ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது, நான் எப்படி பிபிஏ பண்றேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நீ வா நம்ம என்ஜாய் பண்ணலாம், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் இஸ் ஓகே, குட் பாயிண்ட். ஆனா ஸ்டடிஸ் தான் இம்பார்ட்டன்ட், கரியர் தான் செட் பண்ண அதுதான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டுடேஸ் வேர்ல்ட்ல கேர்ள்ஸ்க்கு இப்போதான் ரைட்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ கேர்ள்ஸ் படிக்கலன்னா நோ ஒன் வில் கிவ் யூ ரெஸ்பெக்ட். அதுதான் டிசிஷன் மேக்கிங் தான் மேஜர் ஃபேக்டர் லைஃப்ல, அது பார்த்து யூஸ் பண்ணுங்க.
0: நம்ம மிஸ்கான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட கரியர் டிசிஷன்ல வந்து அடுத்தவங்க வந்து நிறைய வந்து அவங்க வந்து மூக்கு நினைக்கிறது வந்து நிறைய உண்டு. அந்த மாதிரிதான் நான் டென்த்து முடிச்சுட்டு இந்த லெவன்த்து டுவெல்த்தில் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நானும் எங்கள் அப்பாவும் பேசி காமர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம். எங்கள் அம்மாவோட மேனேஜர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு நல்லா படிப்பால டாக்டர் படிக்க வைங்க. எனக்கும் பயாலஜிக்கும் ஆகாது, நான் எப்படி டாக்டர் படிப்பேன்? நம்மளை பற்றி சுத்தமாக தெரியாத ஒருத்தர் நமக்காக ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது நம்ம கெரியர் அதை ஃபாலோ பண்ண என் கெரியர் எப்படி போகுது?
4: கரெக்டாக சொன்னீங்க நிகிதா. அதாவது இது இந்த வாழ்க்கை நம்மளது தானங்க, ஒன் லைஃப் your life. 50% of your வாழ்க்கை நீங்க உங்களோட பேரண்ட்ஸோ ஃபேமிலியோ வச்சு டிசைட் பண்ணி இன்னொரு 50% ஃப்ரெண்ட்ஸை வச்சு டிசைட் பண்ணா மீதி நீங்க என்னங்க டிசைட் பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கை நீங்க தானங்க டெசிஷன் எடுக்கணும், அதனால தானங்க அது உங்களோட வாழ்க்கை. அதாவது உங்களுக்கு ஒரு டெசிஷன் எப்படி எடுக்கணும் என்ன எடுக்கணும்னு தெரியலனா அட்வைஸ் எடுக்கிறது தப்பு இல்லை. ஒருத்தரை கேட்டு ஓ இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோ நிறைய சாய்ஸஸ் டிசைட் பண்ணி அதை எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த சாய்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு தான் இருக்கணும், நீங்கள் தான் அந்த சாய்ஸை எடுக்கணும். வேற யாரும் அந்த சாய்ஸ் எடுத்தால் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாதுங்க.
6: ஸோ வினிஷா சொன்ன மாதிரி தான் எல்லாமே, இட்ஸ் கரெக்ட். ஏன்னா இந்த லைஃப் இது வந்து உங்களோடது, நீங்கள் வந்து அதில் வந்து உங்களோட டிசிஷன் தான் மெயின் ஃபோர்ஸாக இருக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதனால உங்கள் டிசிஷன் என்றைக்குமே வந்து மாற்றக்கூடாது. உங்கள் டிசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங் அண்ட் பர்ஃபெக்டாக அதுக்குள்ளே நீங்கள் வந்து பிடிச்சி நிற்கணும். யார் என்ன சொன்னாலும் அவன் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்க டிசிஷனை ஸ்ட்ராங்காக நின்னா நீங்கள் எங்கேயோ போவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
10: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அந்த டீனேஜ் வயசில் தான் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதே ஆரம்பிக்கும். நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்ற கேள்வியிலிருந்து என்ன படித்தா எந்த மாதிரி ஆகலாம் அப்படின்ற கேள்வி, என்னதான் சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி ஒரு ஜட்ஜ் பண்ணி அவங்க ஒரு டெசிஷனை கொடுத்தாலும் அதில் இருந்து ஒரு அட்வைஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல, இதை நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணால் எப்படியான ரிசல்ட் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை தவிர்க்கிறதுக்கு வேணால் பெரியவங்கெல்லாம் அந்த ஏஜை கடந்து தானே வந்திருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய டெசிஷனில் கரெக்டாக நிற்கணும். இந்த ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்களே, உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சாதான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. இவ்வளோ குழப்பத்திலையும் கேள்விக்கும் நடுவில் நம்ம மட்டும்தான் இந்த ஜேர்னியில் இருக்கோமோ அப்படின்ற கேள்வி அந்த டீனேஜில் வரும். இல்லை நானும் கூட இருக்கேன், இதெல்லாம் வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும்ல, அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி. அதனுடைய பொறுப்பு அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க ஜீனா, உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க?
5: இந்த ஃபேமிலி சப்போர்ட்ஸ் மீ ஆல் தி டைம். ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி லைஃப். அது நான் கேள்விப்பட்டிக்க, அது ரியல் லைஃப்ல கூட ஆகுது. ஃபேமிலி சப்போர்ட் எப்படினா, லைக் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஃபேமிலி இஸ் சப்போர்ட்டிங் அஸ் அ லாட். நீ படிப்பு லைக் ஸ்டடீஸ் ஆல்சோ, ஈவன் இன் காலேஜ் அட்மிஷன் மை ஃபேமிலி சப்போர்ட்டட் மீ அ லாட். I am the first child who is taking journalism. That was a very big task for me and my parents raised it. Family supported me. They felt proud on me when I said like I will take journalism, because my cousins and all they were like ni CA padi, because I am already doing CA, you also continue and join with me. And one of my friends said me you come do BBA, but I said that BBA CA everyone is doing, let me do journalism. So in that case like in the family enak support panni.
3: ஆமாம், ஜெய்னா சொன்ன மாதிரியே என் பேரண்ட்ஸ் வந்து என்னையும் அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணாங்க நான் ஜேர்னலிசம் எடுக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா என்னென்னா நான் வந்து டென்த்து முடிச்சு லெவன்த்துக்கு போகும்போது நான் சொன்னேன் நான் பயாலஜி எடுப்பேன்னு, நான் பயாலஜி இல்லைனா காமர்ஸ் எடுப்பேன்னு வீட்டிலன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் உன் டிசிஷன், நீ எது வேணாலும் எடு, நாங்கள் நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி, நான் காமர்ஸ் எடுத்தேன். டுவெல்த்து முடிச்சு நான் என்ன சொன்னா, டுவெல்த்துலாம் இருக்கும் போது அந்த கிரேஸில் நான் என்ன சொன்னேன்னா, சரி நான் சிஏ பண்ணுறேன்ட்டு. அதுக்கும் எங்கள் வீட்டில் ஓகே சொன்னாங்க. ஏன்னா சரி சிஎல்லாம் அவ்வளோ படிக்க முடியாது சொல்லிட்டு, சரி நான் ஜேர்னலிசம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததா, அப்போ போய் நான் சொன்னேன் வீட்டில் நான் ஜேர்னலிசம் பண்ணுறேன்ட்டு. எல்லாம் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி ஃபுல், எங்கள் பாட்டி எல்லாம் என்ன அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இதுவே எனக்காச்சும் எக்ஸாமில் கம்மி மார்க் வந்தால் இந்த மாதிரி நான் வேணாலும் சைடாக இருப்பேன்னா, எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல இன்னும் எவ்வளவோ எக்ஸாம் இருக்கே, அதில் நீ இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ணு, இந்த டைம் ஆனது ஓகே ஃபைன், அந்த மாதிரி சொல்லி சப்போர்ட் பண்ணுறவங்க என் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்காங்க.
5: முஸ்கான் சொல்ல மாதிரி தான், ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஃபைன், பட் இன் ரியல் லைஃப் போத் ஃபாதர் அண்ட் மதர் சப்போர்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இஃப் தே ஆர் நாட் தேர், ஃபேமிலி இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ ஃபாதர் அண்ட் மதர், ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தெம் அண்ட் ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஃப்ரம் தெம்.
7: ஜைனா அண்ட் முஸ்கான் ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி தான், என் லைஃப்பில் வந்து எனக்கு எப்பயுமே சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது என்னோடய அப்பா தான். ஏன்னா என் அப்பாவுக்கு வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, ஆனால் நான் வந்து காமர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே யோசிக்காமல் ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 12th முடித்ததுக்கப்புறம் நான் மீடியா ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னேன். என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் லைக் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் உனக்கு பண்ணுன்னு தோணுச்சுன்னா நீ பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் தான் வந்து ஓகே நம்ம வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளால அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு எனக்குள்ள. அதனால தான் நான் பிகாம் எடுக்கிறேன்னு சொன்னேன். பிகாம் நான் எடுக்கிறேன்னு சொல்லும்போதும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட லைஃப்பில் என் பேரண்ட்ஸ் வந்து செம்ம சப்போர்ட்டிவாக, நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்றைக்குமே ஒப்போஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அது வந்து இட் ஹஸ் பீன் மை பேக் போன் சப்போர்ட்டா இருந்து நான் இப்போ இங்க இருக்கேனா அதுக்கு காரணமே அதான்.
0: என்னோட வாழ்க்கையிலனு பார்த்தா பிரியா சொன்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டமாலாம் இல்ல. தே பிலீவ் மீ, லைக் என்ன மார்க் ஷீட் பத்தி கவலைப்பட மாட்டாங்க, எப்ப எனக்கு எக்ஸாம் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, என்ன பத்தி எதுமே கேட்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாவே தெரில. நான் நிறைய பசங்க வந்து வீட்டில் போய் இதை காட்டணும், எங்கள் அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னே தெரில அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே இல்லை. ஏன்னா நானாக போய் சொன்னாலும் அவங்க காதில் வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ தே வில் பிலீவ் மீ, அவள்தான் பாஸ் ஆகிடுவா அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சப்போர்ட் வந்து அவங்க இந்த மாதிரி பிலீவ் பண்ணுறதோட சரி, எனக்காக கை பிடிச்சி தூக்கி விடுறது அந்த மாதிரி சப்போர்ட் வந்து நான் ஏங்கியிருக்கேன். பட் ஆனால் அவங்க வந்து செய்யலை. ஆனால் அந்த மாதிரி சப்போர்ட் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒரு தடவை வச்சாங்க, அப்போ வந்து என்னை வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் பண்ண சொன்னாங்க. நான் வந்து மோட்டர் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து என்னை சப்போர்ட் பண்ணல, அதுக்கு போல எலக்ட்ரீஷியனோட சென்ஸ் சிரிச்சிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலி சொல்ல போனோம். அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒர்க்கிங் மாடலே ட்ராப் பண்ணிட்டேன், நான் எக்ஸிபிஷனுக்கே வரலன்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். அந்த மேம்கிட்ட வந்து நான் ரொம்ப சொன்னேன் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிடுவேன்னு. ஆனால் அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து நான் அதை பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நான் அந்த எக்ஸிபிஷனே ட்ராப் பண்ணிட்டேன். ஒருவேளை அந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருந்தா மேபி அந்த எக்ஸிபிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேனோ அப்படின்னு எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும்.
1: நம்ம பிரியா அண்ட் ஜெய்னா சொன்ன மாதிரி தாங்க, என்னதான் ஃபேமிலி சப்போர்ட்டையும் தாண்டி அம்மா அப்பா அவங்க சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் நான் 12th அப்புறம் வந்து நான் சோஷியாலஜி அதாவது சமூகவியல் படிக்க போறேங்கிறப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சாங்க, இதுல என்ன உனக்கு பெருசா கெரியர் இருக்கு, இதுல ஃபினான்ஷியலா நீ வந்து உன்னே நீ ஸ்டேபிள் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து கேட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஓகே நம்ம பொண்ணுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட், அவ இதே பண்ணட்டும். ஸோ இதுல வந்து ஆப்வியஸா எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் வேண்டாம் செட் ஆகாது, பிகாம் இல்ல பிபிஏ அந்த மாதிரி ஜென்ரல் கோர்சஸ் எடுக்கட்டும். என்னதான் அப்படி அவங்க எல்லாரும் சொன்னாலும் தே பிலீவ் இன் மீ, ஓகே நம்ம பொண்ணு இதுலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு அவங்களால பண்ண முடியும், அதனால அவங்க அதே பண்ணட்டும். ஸோ மத்தவங்க ஒப்பீனியன்லாம் தள்ளி வச்சுட்டு என் மேல நம்பிக்கை வச்சு அவங்க வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாவே இருந்தாங்க.
8: ஸோ என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதாவது ஒரு 12th முடிச்சு நான் அப்போ தான் காலேஜ் சேர்ந்திருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு சிச்சுவேஷனாக நான் ரொம்ப டவுனாக இருந்தேன், என் ஃபேமிலி வந்து என்னை புல் பண்ணி உன்னால் முடியும் நீ பண்ணுவ கமான் அப்படின்னு சொல்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் இது ஆசைப்பட்றேன் இல்லை லைக் நான் இதுவாக ஆகணும் அப்படி இருக்கும் போது எனக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க. ஓகே நீ பண்ணுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்து என் மேல வச்சு என்ன அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலயே என்னால நிறைய திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்.
4: எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ நீங்க காலங்காத்தால ஏஞ்சன உடனே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யாருங்க பாப்பீங்க, உங்க அம்மா இல்லனா உங்க அப்பா தான். சோ அவங்க கூட ஒரு நல்ல பாண்ட் வச்சுக்கிறது தாங்க தி ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ் அண்ட் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஆஃப் லைஃப். ஏன்னா அவங்க கூட ஒரு நல்ல பாண்ட் வச்சிருந்தா எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகள் ஈஸியா சால்வ் ஆயிடும். ஏன்னா அவங்களும் அவங்களோட வாழ்க்கைய அதை முடிச்சுதானங்க அந்த ஏஜ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கும். ஸோ அவங்க கூட ஒரு நல்ல பாண்ட் இருந்தாவே எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில பிரச்சனைகளே இருக்காது. ஸோ ஒருவேளை அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நல்ல பாண்ட் இல்லைன்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னைக்கே போய் பேசுங்க அவங்க கூட. குட் மார்னிங் அம்மா, குட் மார்னிங் அப்பா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, அப்படி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் ஸ்டார்ட் பண்ணாலே, ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாலே அந்த பாண்டிங், அந்த பில்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் த ரிலேஷன்ஷிப் அதுவே தானாகவே க்ரோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் யாருக்கு சொல்லலான்னு யோசிக்க ஒரு சான்ஸ் இருக்குது. இமீடியட்டாக உங்கள் அம்மா அப்பா கிட்டே போய் சொன்னால் அவங்களே உங்களுக்கு தானாகவே ஒரு சொல்யூஷன் தருவாங்க. ஏன்னா இது நிறைய வாட்டி என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் போய் கம்முன்னு உட்காருவேன், அதுக்கு உடனே எங்க அம்மா வந்து என்ன கேட்பாங்க, என்னாச்சு, என்ன விஷயம், ஏன் அப்படி இருக்க. அவங்களுக்கு அது எப்படி தெரியும்னே நம்மளுக்கு தெரியாதுங்க. அப்படி பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஐயோ ஏதோ தப்பா இருக்கு, என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்களே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் எங்க அம்மா அப்பா தான் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு நல்ல பாண்ட் ஃபார்ம் பண்றது தாங்க நான் திருப்பி திருப்பி சொல்ல கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சொசைட்டி உங்களை ஜஸ்ட் ஒரு டீனேஜர் தானே அண்ட் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு டீனேஜர்னு. இந்த டீனேஜர் தான் அங்கே நீங்கள் மேக் ஆர் பிரேக் ஆவீங்க. அதனால நீங்கள் செல்ஃப் க்ரோத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களையே ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப்.
10: எல்லாருமே ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஃபேமிலி அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு. அந்த டீனேஜ்லேயும் சரி, வளர வளரையும் சரி, அது இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஒரு சிலர் வந்து அந்த டீனேஜில் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது இல்லைன்னு ஃபீல் பண்ண காரணம் என்னவா தெரியுமா இருக்கும். இப்போ நான்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட் எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கிட்டே காமிப்பேன், டிக் போட்டிருக்கிறதெல்லாம் விட்டுடுவார். அதில் காக்கா பறக்கும் பார்த்தீங்களா, அதை தான் கேட்பார், ஏன் இது என்ன தப்பு அப்படின்ட்டுன்னு. நான் அந்த நேரத்தில் ஐயோ என்ன இது, கரெக்டாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தப்பாக இருக்கிறத கேட்குறாரின்னு கோவப்பட்டிருந்தேன்னா அவர் என்ன விஷயம் சொல்ல வராருன்றதே புரிஞ்சுக்காமல் வந்திருப்பேன். எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, தப்பாக இருக்கா, சரி அது இருக்கட்டும், அது வந்து நீ பண்ண தப்பா, அதை நீ சரி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்துட்டு அது என்ன தப்பா இருக்கு அப்படின்றத பாரு, அப்போதான் நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு தெரியும், அடுத்த தடவை நீ அதை செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. சரி அவர் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இன்னமும் அதே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணலாம், ஆனால் அதே தப்பை திரும்ப பண்ணாதீங்க. என்னுடைய கடைசி கேள்வி என்னன்னா, இது எல்லாருமே பதில் சொல்லணும் தான், இவ்வளோ அழகாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த வயசில் நீங்களும் கோவப்பட்டிருப்பீங்க, நீங்களும் டென்ஷனாக இருந்திருப்பீங்க, நீங்களும் சோகமாக இருந்திருப்பீங்க, அது எல்லாத்தையும் கடந்து வர நீங்கள் யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன?
7: நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறையா வந்து கோவப்படுவேன், சின்ன விஷயத்துக்குலாம் எனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கோவம் வர டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, டீனேஜில் ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நான் கத்திடுவேன். கத்திட்டு கோவத்தை எப்படி வழிபடுத்தணும் அப்படின்ற தெரியாததுனால தானாகவே கண்ணிலிருந்து தப்பு தப்புன்னு தண்ணி வந்துடும். ஸோ அழ ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நானே நார்மல் ஆகிடுவேன்.
4: எனக்கு டென்ஷன் வர்றப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னதுன்னா, ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அந்த கதவை சாத்திட்டு நான் எனக்கு நானே அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் இத்தனை வருஷக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச என்ன விஷயம் எதுனா, சோகத்தில் கோவத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா அது அப்புறமா ஒரு ரிக்ரெட்டாக மாறப்போகுது.
1: நான் வந்து எனக்கு கோவம் வரப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிறப்போ நான் வந்து சைலண்ட்டாக அப்படியே மாறிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து கத்தி அது இன்னும் பெருசாக்கி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறத விட சைலண்ட்டாக நம்ம என்னதான் நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக நான் போயிடுவேன். அப்படி இல்லைனா நான் வந்து ஒரு ரூம்குள்ளே போயிட்டு எனக்கு பிடிச்ச மியூசிக்கை நல்லா சத்தமாக போட்டு கேட்பேன்.
9: நான் எனக்கு டென்ஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எதையும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் கோவத்தை தள்ளி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்வேன். ஒரு விஷயத்துக்காக நம்ம இப்போ இந்த டீனேஜ் பருவத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் கோவப்பட போகிறோம், அதை தள்ளி போட்டு பார்த்தா ஒன்று அதுவே சால்வ் ஆகிடும். அதையும் தாண்டி சால்வ் ஆகாததுன்னு வந்து நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும் அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு. மோஸ்ட்டாக உங்களுக்கு கோவப்படுறதுக்கான வாய்ப்பே இருக்காது.
5: நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கோவம் வர அப்புறமா நான் கிச்சனுக்கு போய் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றேன், டார்க் சாக்லேட் சாப்பிட்றேன். That is the way to reduce my anger, actually. Dark chocolates, na rombo saapren. Appo amma kattuvaanga. Appo kuda na theepiyum saapren. Adu dark chocolate sweets stock a irukku kitchen la. So, adhu da தட் இஸ் அ வே டு சால்வ் தி ஆங்கர்.
3: எனக்கு கோவம் வரும்போது என்ன ரியாக்ட் பண்ணனே தெரியாது. நான் என்ன பண்ணுவேனா, ஹெட்போன்ஸ் எடுத்தனா லைட் மியூசிக் கேட்டு கொஞ்சம் காம் ஆயிடுவேன். காம் ஆயிட்ட பிறகு நான் யோசிப்பேன், நான் பண்ண இதுவுக்கு அவங்க திட்டினது கரெக்டாக இல்லையான்னு. நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அதனால தான் மேபி திட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நான் யோசிப்பேன். ஏன் நான் பண்ண தப்பு, நான் தப்பே பண்ணலைன்னா நான் போய் காமாக மைண்டில் போய் ஃபேமிலிக்கிட்ட, எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்வேன், நான் தப்பே பண்ணலையே, நீங்கள் ஏன் கற்றுனீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா சில டைம்ஸ் வந்து யார்கிட்டயோ ஷேர் பண்ணாமல், இல்லைனா என் ஆங்கர் வந்து நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்னா, போய் சாமி ரூமில் போய் உக்காஞ்சிருவேன். நான் போய் ஒன்று ஒன்றா சாமிக்கிட்ட போய் சொல்வேன், இப்படி இருக்குது, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு பிறகு என்ன பண்ணுறது. அந்த மாதிரி திருப்பி அந்த சாமி ரூம் விட்டு வெளியில் வரும்போது காமாக அந்த ஆங்கரு அந்த டென்ஷன்லாம் போன மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் நான் பண்ணுவேன் எனக்கு கோவம் வரும்போது.
9: ஸோ நம்ம பிரியா சொன்ன மாதிரி தான், நானும் கோவப்பட்டால் அதிகமாக கத்துவேன், சண்டை போடுவேன், அப்படியே டக்குன்னு கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா அப்பா முன்னாடி என்ன பேசுனேன்னு தெரியாமல் டக்குன்னு கத்திடுவேன். அது கத்துதை வந்து பொறுமையாக யோசிச்சு, நம்ம பண்ணது தப்போ, ஆமாம் இல்லை, அதனால தான் நம்ம வந்து நம்மளை திட்டுறாங்களோ அப்படின்னு இருக்கோம். அதுக்கத்து பொறுமையாக அம்மா அப்பாவில் போயிட்டு, சாரிம்மா சாரிப்பா, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், என்னோடய மிஸ்டேக்ஸ் என்ன இப்போ சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஆங்கிரி, ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அம்மா அப்பாக்கிட்ட, ஒரு பேப்பர் எடுத்துட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சோ டேட் வைஸ்ல இருந்து ஒன்னு ஒன்னா நான் எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு அது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு லைக் ஒரு 1 week இல்ல 2 weeks வந்து போயிட்டு கத்துது. அதை நான் திருப்பி எடுக்கும் போது, சே இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம போய் வந்து சண்டை போட்டோமோ, இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து கோவப்பட்டோமோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சின்னத்துல வந்து சிரிப்பு வந்துடும். அது பார்த்தோன்னே வந்து, ஓ இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றத வந்து ஃபேமிலி கிட்ட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயம்லாம் பேப்பர் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஏன்னா பேப்பருங்கிறது வந்து நீங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது திருப்பி வந்து பேக் வந்து கொடுக்காது. சோ அது வந்து நீங்க என்ன எழுதினாலும் அது வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி அதை தனியா வச்சுக்கும்.
11: எல்லாருமே ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஏதாச்சும் கோபமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி போய் தூங்கிடுவாங்க. தூங்கி எந்திரிச்சுட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான், என்னதான் டயர்டா இருந்தாலும் தூக்கமே வராது. ஆனா கண்ணுல இருந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் வந்துட்டா போதும், எங்க இருந்துதான் அந்த தூக்கம் வரும் அப்படின்னே தெரியாது. தூங்கி எந்திரிச்சுட்டு வந்து அம்மா கிட்டயோ சரி அப்பா கிட்டயோ சரி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே நினைப்பாங்க என்ன இவ மறந்துட்டாலோ அப்படின்னு நினச்சி, அதனால அவங்களும் அப்படியே விட்டுடுவாங்க, அது அப்படியே சரியாயிடும். இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. என்னதான் இந்த டீனேஜ் பத்தி நம்ம இவ்வளோ பேசினாலும் அந்த ஒரு காலம் தான், நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. கையில இருக்க விரல் எப்படி அஞ்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ, மனுஷங்களும் அப்படிதான் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. கையில இருக்க ஒரு விரல் இல்லைனாலும் அந்த கை தன்னுடைய வேலையை முழுசா செய்யாதுல, அந்த மாதிரி தான் இங்க யாருமே யூஸ்லெஸ் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு, எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவங்க தான். அதனால இதை கேட்டுட்டு இருக்க டீனேஜும் சரி அவங்களுடைய பெற்றோர்களும் சரி, இந்த இளமை பருவத்தை அழகான அனுபவமா மாத்துங்க. தாகம் வர வரைக்கும் தண்ணி அருமை தெரியாது, வெயில் வர வரைக்கும் மரத்துடைய அருமை தெரியாதுன்னு சொல்லிட்டு காலம் முடிஞ்ச அப்புறம் வருத்தப்பட வேணாம். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் பேசினாலும் தீராத பிரச்சனை எதுவும் இங்க கிடையாது. இந்த குழு விவாதம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல கலந்துகிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அஜயஹரிணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நானா வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணும்ன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்து இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: ஹலோ, வணக்கம் சென்னை நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOPN சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம MOP சமுதாய வானொலியில இருந்து MOP ஸ்கூல் வந்துட்டு இங்க மழலையோட சொற்கள் எல்லாம் நம்ம கேட்க போறோம். குழந்தைகள் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண போற ஒரு ஷோ இது. சோ எங்களை போலவே நீங்களும் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
3: ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி நம்ம தொடங்கியிருக்கோம். எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? இப்போ இன்றைய மாணவர் மன்றத்துக்கு 1வதுலேருந்து 5வது வரை வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் குட்டி குட்டி கதைகள், பாடல்கள், கவிதைகள், ஆக்ஷன் சாங் அதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. நாம எல்லாரும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் அமைதியா அழகா உட்காந்து நிமிந்து உட்காந்து நல்லா கேட்கணும். இந்த மாசத்துடைய மாணவர் மன்றத்தை திருமதி சுலோச்சனா என்ற ஆசிரியை துவக்கி வைப்பாங்க. அவங்களும் நல்ல நடு நடுல அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. அதபடி கேட்டு எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நிமிந்து உட்காருங்க, எல்லாரும் அமைதியா இருந்து இந்த ப்ரோக்ராம நீங்க நல்ல முறையில நீங்க நடத்தி கொடுக்கணும். சரியா?
4: மாணவர் மன்றத்துக்காக வந்திருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாருமே பாட்டு கதை எல்லாமே சொல்ல போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை அழைக்க போறோம். இப்ப நான் வந்து வரவங்க வந்து ஒழுங்கா சொல்லணும், தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்வேதா மை செல்ஃப் பத்தி சொல்ல வரப்போறா. ஸ்வேதா வாங்க.
5: My school name is MOP Vaishnava Primary School. My father name is Mr. Raja Sweka. My mother name is Mrs. Mani Magile. Thank you.
4: என்ன படிக்கிறா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறா, அப்பா அம்மா பேர் எல்லாம் அழகா சொன்னா இல்லையா? அடுத்துதான் வர்றவங்க ஆக்ஷன் சாங்ஸ் பத்தி பாக்கறாங்க. மணிகண்டன், பிரமோஷ், சக்திவேல், ரக்ஷனா, தீபிகா, ரித்திக், ராஜன், ஆக்ஷன் சாங்ஸ். செகண்ட் ஸ்டாண்டர்ட் காவியா. காவியா எதை பத்தி சொல்ல போறீங்க?
5: தேசத்தை
4: பத்தி. இப்ப பாட்டு படம் வந்திருக்கா?
5: நேசமிகு தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட், நேசமிகு தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட், எண்ணத்தில் மனதில் சொல்லில் செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். எண்ணத்தில் மனதில் சொல்லில் செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். நேசமிகு தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட்.
4: சல்யூட்னு பாடணும், ரொம்ப அழகா தேசத்தை பத்தி பாட்டு பாடணும். அடுத்ததா வரவங்க ஆக்ஷன் சாங்ஸ், நேஷனல் பிளாக பத்தி பாட வரப்போறாங்க. ஷம்ஷாத் பேகம், சுவாதி, இசைமொழி, வினோதினி, மனோஜ், ஷாகுல் அமீர். இப்போ ஆக்ஷன் சாங்ஸ், இவங்க நேஷனல் பிளாக பத்தி சொல்ல போறாங்க.

பிளாக்ஸை பற்றி சொன்னாங்க இல்லையா, நேஷனல் ஃபிளாக்ல மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? த்ரீ கலர்ஸ். ஃபர்ஸ்ட் கலர் என்ன இருக்கு, மேலே என்ன கலர் இருக்கும்? ஆரஞ்சு. நடுவில் கீழே என்ன கலரு? ஆரஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ இங்கிலீஷில்? செழுமை, நாட்டின் செழுமையை பத்தி கிரீன குறிக்கும் அப்படின்னாங்க. அடுத்ததா என்ன பார்க்கலாம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதா, ராமானுஜம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ராமானுஜம் இப்ப கதை சொல்ல

0: அந்த விதைய புதைச்சு வச்சு தண்ணியும் ஊத்தினாலாம். இன்னும் அந்த விதை அந்த விதை வந்து முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து உழவர்கள் கிட்ட எல்லாம் கொண்டு போனாலாம். அப்ப வந்து அவங்க நிறைய யோசனை சொன்னாங்களாம், அதுபடி செஞ்சு பார்த்தாலாம், அப்படியும் முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து ஆறு மாசம் ஆச்சான். அப்ப வந்து எல்லாரும் விதைய வந்து அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. அப்ப வந்து அந்த இளவரசர் வந்து எல்லார் தொட்டியும் பார்த்தாரு, அந்த பொண்ணோட தொட்டியும் பார்த்தாராம். எல்லார் தொட்டியும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த பொண்ணு தான் நேர்மையானவ, இவரை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்து எல்லா பொண்ணுங்களும் தலை கொண்டுச்சுன்னு போயிட்டாங்களாம். நன்றி, வணக்கம்.
1: அதுல இருந்து நீதி ஒண்ணு இருக்கும் இல்லையா, என்ன நீதி இருக்கு இதுல?
0: நேர்மை தந்து பாய்ச்சு.
1: நேர்மை, நேர்மையா இருந்தா இல்லையா? நேர்மை என்ன கொடுத்தது அவளுக்கு, என்ன பிரைஸ் கொடுத்தது? கல்யாணம் பண்ணிட்டாருல ராஜா, ராணி ஆகிட்டாருல இந்த நாட்டுக்கு. நேர்மையா இருந்தா இல்ல, மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கொடுத்த விதைய அவரு கொடுத்த விதைய போடாம வேற எதுவோ விதைய வச்சு நல்லா முளைச்சிட்டு பாருங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த வேலை செய்யறாரு இல்லையா வேலைக்காரி, அவ மட்டும் இந்த விதை தான் கரெக்டா வச்சு ஆனா முளைக்கவே இல்ல. இவ விதை மட்டும் முளைக்கல, மற்றவங்க விதெல்லாம் எப்படி இருந்தது, முளைச்சிருந்தது. ஆனா அவங்க வந்து இவரு கொடுத்த விதைய அந்த மாதிரிலாம் மற்றவங்க எல்லாம் போடல, வேற எதுவோ விதைய வச்சு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவ தான் நேர்மையா இருந்தா இல்லையா, அப்ப நேர்மை தந்த பரிசு அந்த நாட்டுக்கே ராணி ஆயிட்டாவா இல்லையா. வெரி குட், ரொம்ப நல்லா இருந்ததா, கிளாப் பண்ணுங்க. ராமானுஜம், தேங்க்யூ. போலாம் அடுத்தது. எஸ் நிஜாமுதீன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தகவல் துளி பத்தி சொல்ல போறாரு. அவங்களா கூட திவ்ய தர்ஷினி, சந்தோஷ், பாலகிருஷ்ணன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
2: வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அக்கா.
2: உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேனே.
4: ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அண்ணா.
2: அவன என்ன நிறைய பத்தி கேள்விப்பட்ட?
3: அவனுக்கு நிறைய ஜிகே தெரியுமா?
2: அப்படியா?
3: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
2: ஹாய் பாலகிருஷ்ணா.
3: இந்த பொடி பையனை பத்தி, இந்த பொடி பையன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?
2: ஏன் அவனை பொடி பையனால, அவன் ரொம்ப புத்திசாலியா.
3: அப்படியா? டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா?
2: ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறேனே, எந்த ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு சொல்லு பாக்கலாம்.
3: 50 ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு.
2: தபால் பட்டு வடா முறையில் இந்தியாவில் எந்த ஆண்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா?
3: 1854.
2: எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் தெரியுமா?
3: 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
2: மிக விரைவில் ஆவியாக கூடிய திரவம் எது தெரியுமா?
3: ஆல்கஹால்.
2: விமானம் தயாரிக்க பயன்படும் உலோகம் எது தெரியுமா?
3: கோபால்ட்.
5: ஏ நெக்ஸ்ட் நான் சொல்றேன்டா,
2: கேளு கேளு.
5: உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கு?
3: 7 கண்டங்கள்.
5: எந்த பிரதமர் 29 தேதி பிப்ரவரி மாசத்துல பிறந்தாரு?
3: திருமௌராஜி.
5: எது இந்திய விமானப்படையில் உயர் பதவி?
3: ஏர் சீஃப் மார்ஷல்.
5: மகாமகம் எந்த ஊரில் நடக்கின்றது?
3: கும்பகோணம்.
5: கார்களுக்கு பதிவு எண்கள் முறையை அறிமுகம் படுத்திய நாடு எது?
3: பிரான்ஸ்.
2: நானும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா?
3: கேளு.
2: இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்த இந்தியாவிற்கு 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்?
3: நேரு மாமா.
2: காந்தி தாத்தா சுட்டு கொல்லப்பட்ட இடம் எது?
3: பில்லா ஹவுஸ்.
2: நம்ம உடம்புக்குள் எத்தனை இரண்டாய் இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம்.
3: லங்ஸ், கிட்னி.
2: ஆள் இல்லாமல் பறந்த விமானம் எது?
3: நிஷாந்த்.
2: மகாமகம் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை?
3: 12 வருஷத்துக்கு ஒரு முறை.
5: நான் கேக்குறேன்டா, which district is near to the Andhra Pradesh?
3: திருவள்ளுவர் district.
5: Which calling you?

0: வேதம் குரல் விச் இஸ் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் த வேர்ல்ட்
1: ஏசியா
0: Who invented the bicycle?
1: Macmillan.
0: Who is calling Vaikkam Veeran?
1: Veera Periyar.
2: பாத்தியா பாலா, நீ அவன பொடி பையன், நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாம்பர்.
3: வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
4: விமானம் செய்யறதுக்கு பயன்படும் உலோகம் சொன்னாங்க. என்ன உலோகம் கேள்வி கேட்டாங்க, அவன் பதில் சொன்னான். என்ன உலோகம் யாருக்காச்சும் தெரியுமா? அடுத்தது, எத்தனை கண்டங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்க. ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க. பெருங்கடல்கள் 5. நிறைய கேள்வி சொன்னான். பிப்ரவரி என்னமா திருமூரா திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்க. நேரு மாமா, வெரி குட். அடுத்ததா பாலாஜி கவிதையை பத்தி சொல்ல வரப்போறாரு. 3rd ஸ்டாண்டர்ட் பாலாஜி.
1: பூவே உன்னை நேசித்தே நீ உதிர்ந்து போனாய், நிலவே உன்னை நேசித்தே நீ வளைந்து போனாய், கதிரவனே உன்னை நேசித்தே நீ மறைந்து போனாய், கல்வியே உன்னை நண்பனே உன்னை நேசித்தே நீ வெறுத்து போனாய், கல்வியே உன்னை நேசித்தே நீ மட்டும் என்னை காக்கிறாய். நன்றி, வணக்கம்.
4: நேசித்தலை பத்தி சொன்னான் இல்லையா, மற்ற எல்லாருமே நேசிச்சா எல்லாரும் போயிட்டாங்க அவனை விட்டு, ஆனா கல்வி மட்டும் அவனை விட்டு போச்சா. அதனால கல்வி எல்லாரும் நேசிப்பீங்கல்ல. வெரி குட். அடுத்ததா சாதனா, என் சாதனா நாடுகளின் நாணய முறை பற்றி சொல்ல வரப்போறாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். பல நாடுகளின் நாணய முறை: இந்தியா ரூபாய், இங்கிலாந்து பவுண்ட், ரஷ்யா ரூபில், பிரெஞ்சு பிராங், அமெரிக்கா டாலர், சைனா யென், ஜெர்மனி ரிஸ்மார்க், பாகிஸ்தான் ரூபாய், ஸ்ரீலங்கா வெள்ளி, பர்மா கியாடா, மலேசியா டாலர். நன்றி, வணக்கம்.
4: இப்ப சாதனை என்ன பண்ணாங்க, பல்வேறு நாடுகளுடைய நாணய முறையை பத்தி சொன்னாங்க. நம்ம இந்தியாவில என்னன்னு சொல்றோம், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற நாணயத்தின் பெயர் ரூபான்னு சொல்றோம் இல்லையா. அதே போல அமெரிக்காவில என்னன்னு சொல்லுவாங்களாம், ரூபான்னு சொல்ல மாட்டாங்களாம், என்னன்னு சொல்லுவாங்க, மணியா, டாலர், மணி இல்ல டாலர். மலேசியாவில டாலர் தான் சொல்லுவாங்களாம். இலங்கையில இப்ப சொன்னதை கவனிக்கவே இல்லை நீங்க. அப்போ இலங்கையில என்ன சொன்னாங்க, வெள்ளி. இப்ப நம்ம 5 ரூபாய் 10 ரூபாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இலங்கையில வந்து 5 வெள்ளி 10 வெள்ளின்னு சொல்லுவாங்களாம். புரியுதா, நாணய முறைய பத்தி நல்லா அழகா சொன்னா. அடுத்ததா 4ஆம் வகுப்பு சனோபர் நிஷா தகவல் துளிய பத்தி சொல்ல வரப்போறாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். சில தகவல் துளி கூற வந்துள்ளேன். இந்தியாவின் மூலகை பண்ணை எனப்படுவது கேரளா மாநிலம். 2 தேசிய கீதங்கள் கொண்ட நாடு ஆஸ்திரேலியா. ஒட்டி பிறக்கும் இரட்டையர்கள் சயாமி எனப்படுவார். ஆரோக்கியமான உடலுக்கு 13 வைட்டமின்கள் தேவை. நமது உடலை ரத்தம் ஒருமுறைக்கு சுற்றி வருவது 64 வினாடிகள் ஆகும். நன்றி, வணக்கம்.
4: என்ன சொன்னா நீ சொல்லுமா, அவன் என்ன சொன்னா,
1: ஒரே மாநிலம்
5: ஆகாஷ் கவிதை சொல்ல வராரு.
6: மனிதனின் வாழ்வு இன்பமும் துன்பமும் வரும். துன்பத்தை பார்த்து காண்ப கூடாது. துன்பத்தை துன்பம் என்று தலைப்பில் சிறு கவிதை கூறவில்லை. செருப்பில் கல் செருப்புக்குள்ளே கல்லும் காதுக்குள்ளே ஈயும் கண்ணுக்குள்ளே தூசியும் காலில் முள்ளும் வீட்டில் கழகமும் சிறிதனை சிறி அதனை துன்பத்தை தரும். நன்றி, வணக்கம்.
4: ஆகாஷ் கவிதை சொல்லி முடிச்சுட்டான். அடுத்தது ஐயூப், நோய்களை தடுக்கும் காய்கறிகளை பத்தி இப்ப சொல்ல போறாங்க.
7: மாணவருக்கும் மாணக்கம், நோய் தடுக்க காய் பழங்களை பத்தி பேச வந்துள்ளேன். ஆஸ்மாவை தடுக்க கேரட் பப்பாளி அழுத்தம் சீராக இழுக்கத்தை எலுமிச்சாம் திராட்சை பப்பாளி.
4: நான்காம் வகுப்பு. இப்ப காய்கறிகளை பத்தி சொன்னா இல்லையா, காய்கறிகளை பத்தி சொன்னா இல்ல, பப்பாளி எதுக்கு நல்லதுன்னு சொன்னா? வெரி குட், ரைட், கவனிக்கிறீங்கன்னு தெரியுது. அடுத்ததான் இவன் சொல்றத கவனிங்க.
8: வணக்கம், சில தகவலை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். கழுத்து இல்லாத உயிரினம் மீன், கண் இல்லாத உயிரினம் மண்புழு, இதே இல்லாத பல மண்ணாச்சி, கொசு இல்லாத நாடு பிரான்ஸ், மலைகளில் சந்திரனில் மலைகள் முதல் முதல் கண்டென்று கூறியவர் கல்லிலியோ, இங்கிலாந்தின் பழைய பெயர் ஆல்பியன், மனிதன் உடலில் குளிர்ச்சியான பகுதி முக்கின் நுனி.
4: ரொம்ப குளிர்ச்சியான பகுதி நம்ம உடம்புல எதுன்னு சொன்னா கவனிச்சிங்களா, மூக்கின் நுனி. அது எல்லா உறுப்பை விட அந்த உறுப்புல தான் வந்து மூக்கு நுனியில தான் ரொம்ப குளிர்ச்சி சில்லுன்னு இருக்குமா. நீங்க எப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா? மூக்கு நுனி தான் வந்து குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். அடுத்துதான் சண்மதி, தமிழின் சமாதிகளின் சிலையா. தமிழ் தமிழை பத்தி சொல்ல வரப்போறான்.
9: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி நிலை தடுக்கி விழுந்தால் மட்டுமா, சிரிக்கும் போது மட்டுமே, சூடுபட்டால் மட்டுமே, அதட்டும் போது மட்டுமே, ஐயத்தின் போது மட்டுமா, வியப்பின் போது மட்டுமோ, வக்கணி போது மட்டுமோ, விக்கலி போது மட்டுமாக்க என்று தமிழ் பேசி மற்ற நேரம் ஏற்று மொழி பேசி தமிழர்களிடம் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் மொழி தமிழ் மொழி என்று. நன்றி, வணக்கம்.
4: எதை பத்தி பாட்டு பாடினா இப்பாவா? உயிரெழுத்துக்கள் தமிழ் மொழியில, உயிரெழுத்துக்களை பத்தி சொன்னா இல்லையா? மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. ஆ பத்தி தான் இப்ப பாட்டாவா பாடிட்டு போனா. அடுத்ததா ஆர் காவியா, மரங்கள் பற்றிய தகவல்கள். ஆர் காவியா வரப்போறாங்க, அமைதியா கவனிக்கணும்.
10: அனைவருக்கும் வணக்கம். நிழலின் அருமம் வெயிலில் தெரியும். ஒரு மரம் ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. ஒரு ஏக்கரில் உள்ள மரங்களில் இருந்து ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அருமம் வெயிலில் தெரியும். வெயிலின்
4: வரப்போறவங்க 5ஆம் வகுப்பு. யுவராஜ் கதை சொல்ல வரப்போறாங்க. யுவராஜ் 5ஆம் வகுப்பு.
11: வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு சிம்மந்து தான். அப்போ சொல்ல தயாராயிச்சான். பார்த்து தூங்கிடுச்சா. எலி வந்தாது மேலே பத்திருச்சான். வணக்கம் வணக்கம். இப்பொழுது நான் காதை பற்றி பேசுறேன். ஒரு ஊர்ல ஒரு சிங்கந்தான் போர் சொல்ல தயாராயிச்சான். துத்து கொண்டுச்சான். மொத்தம் போய் தூங்கிச்சான். அது வந்து எலி வந்தாது மேலே தூங்கிச்சான். சிங்கம் சிங்கம் வந்து தெற்று அனுப்பிச்சான். வேட்டக்காரர் வந்தானா வலிய வலிய போட்டான் போட்டானா எலி திக போர் சொல்ல எலி வந்துச்சான். வலிய கச்சி போட்டுச்சான். இது ரொம்ப நன்றி சொல்லிச்சான். அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா நல்லது நல்லது தான் நினைவு கெட்டது நினைக்கூடாது. நன்றி
4: வணக்கம். சவுண்ட் இல்லையா உங்களுக்கு? என்ன எதை பற்றி கதை சொன்னாவன்? சிங்கம் சிங்கத்தை பற்றி சொன்ன இல்லையா? சிங்கம் என்ன பண்ணுச்சு? எலி எலியை பற்றி நீ என்ன சின்ன பையனா இருக்க, நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போற, நீ ஒன்னும் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிங்கம் அலட்சியமா சொல்லிச்சான். அப்புறம் என்னாச்சு? வேடனுடைய வலையில மாட்டினோடனே யார் வந்து காப்பாற்றினது? எலி வந்து காப்பாத்துச்சு இல்லையா? அப்போ சிறு திரும்பம் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க. சின்ன பிரியாணி அந்த சின்ன விலங்கா இருந்தா கூட கடைசியில உதவுச்சு இல்லையா? அது அதனால யாரையும் அலட்சியமா யாரையும் பேசக்கூடாது. அடுத்துதான் விஷால். விஷால் ஐந்தாம் வகுப்பு. அவரும் கதை சொல்லதான் வராரு. கதை சொல்லும் போது நீதியோட சொல்லுங்க.
12: அனைவருக்கும் வணக்கம். நிறைய பசங்களா விளாண்டுருந்தாங்களாம். சிங்கம் வந்து அவங்க மனைவிக்கு வந்து செயின் வாங்கி போட்டாங்களாம். அவங்க மனைவி வந்து டேபிள் மேல கைட்டி வச்சாங்களாம். அப்போ வந்து பசங்களாம் போட்டு பசித்து போட்டு பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்கங்களாம். நிறைய வந்து பானை பின்னாடி வச்சுதான். அப்போ எல்லாருமே செயினை தேடி இருந்தாங்களாம். சிங்கம் வந்து அதோட குகைக்குள்ளே போயிட்டு மாயை கல்லி வச்சிருந்துதான். எல்லாரும் போயிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்லுறாங்களாம். நிறைய கையே வைக்க வெளியாம். அப்போ கார்த்தியார் வந்து எல்லா கையும் மோந்து பார்த்தார லைனாக நிற்க வச்சு. நிறைய கை சுத்தமாக இருந்துதான். சிங்கராஜா வந்து அதோட கைத்தை புதிச்சாராம். அப்போ வந்து நரி வந்து சொல்லிச்ச உண்மையை, அது பானை பின்னாடி இருக்குதுன்ட்டு. அதுதான் திருடக்கூடாது.
4: யார் பொருளையும் நல்ல பழக்கம் வரணும். அந்த மாதிரி பழக்கம்லாம் அடுத்துதான் பிரகாஷ் ராஜ். மருத்துவ டிப்ஸ் சொல்ல வரப்போறார் பிரகாஷ் ராஜ். நல்லா கவனிச்சுக்கோ, பேசாம
13: இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ டிப் தாகம் தனிக்கும் தனியா பண கற்கண்டும் தனியாவும் இடித்து கொதிக்கும் பாலில் போட்டு காலை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சாப்பிட்டால் தலை சுற்ற மூக்கடுப்பு இரும்பல் எல்லாம் பறந்து போகும்.
4: தகவல் தொழில என்ன சொன்ன? மருத்துவ டிப்ஸ்ல தாகம் தனிக்கும் தனியாவை பற்றி சொன்னான். தனியாவுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு. என்ன பண்ணணுமா? பனங்கற்கண்டும் தனியாவும் நல்லா இடிச்சிட்டு பால் கொதிக்கிற பாலில் போடணுமா. போட்டுட்டு அதை வெறும் வயிற்றுல காலையில் குடித்தோம்னா மூக்கடைப்பு இருமல் அது போல் வாந்தி வந்தாலும் சரியாயிடும், பறந்து போயிடுமா. செய்யலாமா? அந்த மாதிரி மூக்கடைப்பு வந்தால் செய்வீங்களா? இப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகாமையே ஒரு மருத்துவ டிப்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா? செய்வீங்களா? உங்கள் வீட்டில் அங்கே அம்மா அப்பா கேட்கலாம், காலையில் இதை செய்யுங்க, இங்கே காலையில் எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் நீங்கள் மருத்துவ டிப்ஸை பற்றி சொல்லலாம் வீட்லேயும். அடுத்ததா தமீம். கொடியை பற்றி பாட வரப்போறார் தமீம் ஐந்தாம் வகுப்பு.
14: மூன்று வண்ணம் கொடி பறக்குடு முயா நின்று கொடி பறக்குடு கோட்டை மேல பட்டு வண்ண கொடி பறக்குடு பாரத தாயின் கொடி பறக்கு பறிக்கிடு கோட்டை மேல தியகம் என்று தியகம் உணர்ந்து கொடிப்பருக்கிடு கோட்டை மேல கொடியை நாளும் பெற்றோம். நன்றி.
4: கொடிய பத்தி பாட்டு நல்லா அழகா பாடினா இல்லையா? வாழ்த்துக்கள் தமிம். அடுத்தது பிரதாப், தகவல் பிரதாப் குமார். ஐந்தாம் வகுப்பு பிரதாப்.
15: அனைவருக்கும் வணக்கம். அன்றும் என்றும் அன்று தூதுவன் புறவி புறா, இன்று தூதஞ்சல் தகவல் அனுப்ப மின்னஞ்சல் காற்று ஊடகத்தில், அன்று அம்புகணை தொடுக்க வில் விசை, இன்று ஏவுகணை தொடுக்க திட திரவ விசை, அன்று அலுவலக மேலாண்மை காகித கோப்பு, இன்று அலுவலக மேலாண்மை மின்னன்று கோப்பு, அன்று ஆரம்ப பாடம் சொன்னது ஈ என்றால் இலை, இன்று ஆரம்ப பாடம் சொல்வது ஈ என்றால் இமையில், அன்று இயற்கை வளங்களை அனுபவித்தான் மனிதன், அன்று இன்று இயந்திர வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நன்றி, வணக்கம்.
4: அருமையா சொன்னாப்ல, அதாவது விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் போதும் போதும், அறிவியல் முன்னேற்றத்தை பத்தி அன்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகா சொன்னா இல்லையா? அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், ஈ என்றால் இலை, இப்பெல்லாம் என்ன சொல்றாங்களாம், ஈ என்றால் ஈமெயில். அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. அடுத்ததான் வரப்போறவங்க சரவணன், கதை சொல்ல வரப்போறார். ஐந்தாம் வகுப்பு சரவணன், என்ன கதை சொல்ல போறீங்க?
16: ஒரு ரெண்டு பூனை, ஒரு குரங்கு, ஒரு வாட்டக்காரன் தானா. பூனை போய் நிற்கும்போது வாட்டக்காரன் வந்து பூனை பிடிச்சி ட்ரை பண்ணானா, பிடிமெல்லாம் வீட்டில் போய் பார்த்தாங்க. அப்போ ரெண்டு பூனையை போயிட்டு கல்லாண்டு உக்காந்து இருக்கும்போது வாட்டக்கார வீடு பார்த்தாங்கண்ணா. அப்போ வாட்டக்கார வீடு திறந்து பார்க்கும்போது பண்ணிச்சான், அது எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சிருந்தாங்கண்ணா. இன்னும் பேத்து நான் சொல்லிச்சாங்கண்ணா, என்ன எடுத்துக்க முடியாது. அது போயிட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கண்ணா. அது வெயிட் பண்ணி பார்த்தாங்கண்ணா, லேட் ஆகுது. நீ பேத்துனான்னு சொல்லிச்சேன், நான் எத்து வரமாட்டேன். சரி, நான் அனைப்பே எத்துனாரா, ஆனால் எத்தாந்த உங்களுக்கு தரமாட்டேன் சொல்லிச்சான். சரி, நீ போயிட்டு அது எத்தாந்தேன், நான் எத்தாண்டா உங்களுக்கு ஏன் தரணும், நான் முன்னாடி சொல்லிட்டு பண்ணல. மர்த்தாண்ட வந்து நீ பறந்துச்சா பறந்துக்கிட்ட சொல்லிச்சான், நீ வந்து என்கிட்ட பண்ணு தீக்கப்படுங்கோ, நான் உங்களுக்கு பாதி பிரித்து பிரித்து தரேன் கச்சி கச்சி. அதுக்கு அது பாதி கச்சி கச்சி அதை துணிச்சா அதை ஓடிச்சான். நீதி இதில் வந்து அதுக்கு கிட்ட கொடுக்காம இருக்கிட்டு நம்மள சண்டை போடாம துணிக்கலாம், அதுக்கிட்ட குத்துது தப்பு, நம்ம இருந்துட்டு ஒன்றா
4: இருக்கு. என்ன கதையில என்ன, இப்ப கதை சொன்னேன் இல்லையா, அந்த கதையில என்ன நீதி சொல்லு பாக்கலாம்.
16: அதுக்கிட்ட வந்து நம்ம குடுக்க இருந்திருக்கூடாது,
4: ஒற்றுமையா இருந்திருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்திருக்கலாம், பாதி பாதினா கிடைச்சிருக்கோம் இல்லையா, எதுவுமே நமக்கு கிடைக்காம வேற யாரோ சாப்பிட்டாங்க இல்லையா. அதனால இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போட கூடாது. வெரி குட். சரவணன் கிளாப் பண்ணு. அது சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு அப்பம் புட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து அப்பம் குரங்கு ரெண்டு இந்த பூனைகள் சண்டை போட்டுதான், ஒரு பிரெட்டு கிடச்சிருக்கு, அதை ரெண்டும் சண்டை போட்டு சாப்பிட முடியாமல் நீ எனக்கு பாதி எனக்கு உனக்கு பாதினா பாதியோடு சாப்பிட்ருந்தா பரவாயில்ல. என்ன பண்ணுச்சு, சரி வேண்டாம், ஒரு குரங்கு ஒன்று வந்தது, குரங்கு கிட்ட கொடுத்து நீ தான் பங்கிட்டு கொடுக்கணும் எங்கன்னு சொல்லிட்டு பூனை சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு இந்த குரங்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஃபுல்லாக அதுவே இப்போ யாருக்கும் இந்த பூனைக்கு கொடுக்காமே ஃபுல்லாகவே சாப்பிட்டுச்சான். உடனே அந்த பூனைகள் சொல்லிச்சான், நம்மளே ஒற்றுமையா இருந்திருந்தா நமக்கு பாதி பாதினா கிடைச்சிருக்கோம், எதுவுமே கிடைக்காம இப்ப யாரோ குரங்கு சாப்பிட்டு போயிடுதுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே என்ன ஆயிடுத்து, ஏமாந்து போச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும். அடுத்துதான் வரப்போறவங்க ஐந்தாம் வகுப்பு தினேஷ் ஜி, தகவல் துளி ஐந்தாம் வகுப்பு சொல்ல வரப்போறாங்க. என்ன பாட்டா கதையப்பா?
17: மூன்று செல்வங்கள், மூன்று செல்வங்கள் அனைவரிடம் இருக்க வேண்டும். அவை அன்பு, சிக்கனம், அடக்கம். அன்புடையவன் அச்சமில்லாமல் வாழலாம், சிக்கனமுடையவன் வலிமையோடு வாழலாம், அடக்கமுடையவன்

0: மக உயரலாம். மூன்றும் மூன்றும் உள்ளவன் தரணியை ஆளலாம். நன்றி, வணக்கம்.
1: நல்லா சொன்னேன்னா, அன்பு அடக்கம், ஒவ்வொருத்தரும் அன்புடனே இருக்கணும், அடக்கமாக இருந்தா கண்டிப்பா தலைவனா ஆகலாம் அப்படின்றத சொல்லி முடிச்சாரு. அடுத்ததா வரப்போறவங்க ரசியா பாடலை பத்தி பாட வரப்போறாங்க. திருக்குறளை பற்றிய ஒரு பாடல் ரசியா பேகம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது குறளை பற்றி நான் இப்பொழுது குறளை பற்றி பாட்டு பாட வந்துள்ளேன். குறள்மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. குறள்மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை வேதம் நலமுடன் திகழ்கிறது. குறள் நாயகன் தந்த பொதுமறைதானும் வானில் ஒளிர்கிறது. குறள் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வளர்தானும் நலமுடன் திகழ்கின்றார். வாழ்க வாழ்க திருக்குறள், வாழ்க என்றவர் வாழ்த்துகிறார். குறள் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. உண்மை புரிய. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அழகா பாடினாங்க. ஒளிமயமான எதிர்காலம் பத்தி திருக்குறளை பற்றி ஒரு பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் வரவங்க விஷாலி பாடல். விஷாலி 5ஆம் வகுப்பு பாட்டு பாட வரையாமா? எதை பத்தி பாடப்படுறோம்?
3: அனைவருக்கும் வணக்கம். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள்.

0: அத்தனை தினமும் எண்ணுங்கள். அறம் செய்ய விரும்பே என்ற அறவை தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர், அன்புடன் வாழுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். கூடும் உறவே கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவே கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். நன்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள். நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரனின் வாழ்விலே தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
1: விஷாலி ரொம்ப நல்லா பாடினா, தலைவர்களை பத்தி பாடினா. நன்மையே மற்றவங்க தீமை செய்த விட நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். அதே போல பேச்சுகள் எப்படி வரணுமா, நல்லவையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா பாடினாங்க. அடுத்ததா வரப்போறவங்க ஷமீனா, ஐந்தாம் வகுப்பு பாடல். ஷமீனா,
2: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா அம்மா முதல் வணக்கம், அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம், பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், குருவே குருவே முதல் வணக்கம், அணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம், எழுந்து செல்வேன் தினம் உனக்கு. எழுந்து சொல்வேன் தினம் உனக்கு. நன்றி, வணக்கம்.
1: அம்மா அப்பா பத்தி எப்படி வணங்கணும்ன்றத பாடலாம் பாடியாச்சு. அடுத்துதான் வர்றவங்க ஐந்தாம் வகுப்பு சரோ, மழையை வரவழைக்கிறாங்க எப்படின்னு பாக்கலாம். பாடல் மூலமாக மழையை கூப்பிட போறாங்க சரோ.
3: நிறைய மலையணி வா வா வா, உடைகள் பிடிக்க மலையணி வா வா வா, ஆறுகள் ஓட மலையணி வா வா வா, ஆட்டம் ஓட மலையணி வா வா வா. நன்றி, வாங்க.
1: கிளாப் பண்ணலாமா? கடைசியா மழைய கூப்பிட்டு போயாச்சு. மழைய பத்தி ரொம்ப அழகான பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் முடிவுக்கு வரலாம். ஜோதிகா கடைசியா தகவல் துளிய சொல்ல போறாங்க. ஜோதிகா கொஞ்சம் அமைதியா பேசாம இருங்க.
4: சூரியும் மோதிக்கும் நாடு ஜப்பான், சூரியும் மறியும் நாடு இங்கிலாந்து. நடு இரவு சூரியும் நாடு நார்வே. தங்கை போர்வையை நாடு ஆஸ்திரேலியா. ஐந்து கடலிலின் நாடு கண்டங்கள்.
1: உதயம்னா சூரியன் உதிக்கும் நாடு ஃபர்ஸ்டே ஜப்பான்ல தான் உதிக்குமா? அது போல இரவில் சூரியன் மறையும் எந்த இடத்துல? இங்கிலாந்து. இங்கிலாந்து சொன்னா இல்லையா? அடுத்தது நடு இரவில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொன்னா நார்வே. நார்வே ஓகேவா? இப்ப அழகா சொன்னா இல்லையா? அடுத்தது சர்வ வர போறீங்களா? முடிச்சாச்சு இல்ல சரோவா? கடைசியாக சரோ ஒரு பாடல்.
5: பட்டபலூன் வானில் முட்டுது, பட்ட திட்ட விட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் இந்த பலூன் சிவப்பு நிறத்திலே, அன்னை பிறந்த நல்ல நாளே ஆடுகின்றது. வட்ட பலூன் வட்ட பலூன் வானில்

0: பலூன் வட்ட பலூன் மானில் முட்டுது, வட்ட திட்ட விட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் இந்த பலூன் நீல நிறத்திலே அண்ணன் பிறந்த நல்ல நாளே ஆடுகின்றது. நன்றி, வணக்கம்.
1: பண்ணாங்க இல்லையா? அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு என்னப்பா?
2: அனைவருக்கும் வணக்கம். மாணவர் மன்றம் நடத்துறதுனால உங்களுக்கு திறமை வந்து ஜாஸ்தியாக வரணும் இல்லையா? பேச்சு திறமை, அதே மாதிரி சொந்த ஆற்றல், சொந்தமாக எழுதுகிற திறமை எல்லாம் வரணும் ஐயா. மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க இல்லையா? நீ முன்னே நீ டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணால் தான் மேலும் வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி காலேஜெலாம் போகும்போது கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வராது இல்லைங்களா? அதனால் நல்லா சிறப்பாக செயல்படணும், சிறப்பாக வந்து இருக்கணும். இந்த பள்ளிக்கூடத்து பேரை காப்பாற்றணும் இல்லையா? எம்ஓபின்னாக்கா என்ன எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படணும். மேலும் வந்து டீச்சர் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொந்தமாக முயற்சியாக வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களே சொந்தமாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும்.
3: கண்டிப்பாக கேட்பீங்களா? கடைசியில் அவர் முடிச்சு வச்சார் இல்லையா நம்ம இந்த கூட்டத்தை, அவர் சொல்ற மாதிரி எல்லாருமே நடக்கணும். நன்றி, வணக்கம்.
4: என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கூடவே சேர்ந்து நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்னதான் வந்து நம்ம எஃப்எம்ல யாரும் பேசுறது கேட்டாலும் மழலையோட சொற்கள், அவங்க பேசுறது, அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் தான். அது நம்மள வந்து எங்கேயோ தூக்கி கொண்டு போய் விடும். ஸோ எந்த ஒரு டென்ஷனா இருக்கும் போது இவங்களோட சொற்கள், இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டோம்னாலே நம்ம மனது வந்து கொஞ்சம் லைக் லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நேரத்தில் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே போலவே வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சவுந்தர் பிரியதர்ஷினி அண்ட் பிரீத்தி, சைனிங் ஆஃப் திஸ் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Yeah.
1: You're listening to MOP 107.8.
2: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
3: இருதிப்பா போறதுக்கு முன்னாடி.
2: ஆமா அணைச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
3: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
2: என்ன
3: என்ன 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
2: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
3: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
4: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள்
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்குலாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: அதாவது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டு அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க MOP சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற.
2: Hey, you're listening to MOP Community Radio Station 107.8.
3: ஹாய், ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஷ்ரீ, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்.
4: ஹாய்,
3: உங்க பேரு?
4: என் பேர் பிரியா.
3: ஓகே, உங்க ஃபேவரட் சாங் என்ன?
4: அம்மா அம்மா சாங் ஃப்ரம்
3: அம்மா, அந்த VIP-ல வர சாங். ஓகே, என்னால அந்த சாங் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்?
4: இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு கேட்கும்போது அம்மாவை பத்தியே வச்சிட்டு இருப்போம்.
3: ஓ, தட்ஸ் சோ ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.

0: ஹாய்
1: ஹாய்,
0: உங்கள் நேம்?
1: திவ்யா.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
1: தங்க மீன்களில் ஆனந்தையாழை மீட்டுகிறாள் அந்த சாங்.
0: அது உங்களுக்கு எதனால் ரொம்ப பிடிக்கும்?
1: பிகாஸ் ஐ மிஸ் மை ஃபாதர், தட்ஸ் வை. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் இருக்கிறதுனால அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.

0: ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேரு?
1: கவிதா.
2: கவிதா,
0: ஓகே. உங்களோட ஃபேவரட் சாங் என்ன?
1: எவனோ ஒருவன் யாசிக்கிறான்.
0: ஓகே. மூவி?
2: இன்னலே.
0: என்ன அந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு ஃபீலிங்காக இருக்கும். கண்ணை மூடிட்டு கேட்டால் அழுகை வரும், அந்த மாதிரி செமையாக இருக்கும்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
2: மீனிங்

குரூப்போட வந்தாங்களே.

0: பிசினஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஸ்ரீ, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம்.
1: Hi sir.
2: I am Srinivas. What I have to tell?
1: உங்களுக்கு பிடிச்ச சாங்
2: ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன்.
1: அது உங்களுக்கு எதனால பிடிக்கும் சொல்லுங்க.
2: வெரி ஃபீலிங் சாங்.
1: அந்த லைன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமா?
2: யா. ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன்.
1: ஆ ஓகே, தேங்க்ஸ் அங்கிள்.
2: What I have to tell?
1: அந்த சாங் எதனால உங்களுக்கு ரொம்ப டச்சிங்கா அது மாதிரி சொல்ல முடியுமா?
2: லவ் ஃபெயிலியர், இட்ஸ் எ மிராக்கிள் சாங்.
1: ஓகே, தேங்க்ஸ்.

0: ஹலோ,
1: உங்க பேரு?
0: மேனகா.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
0: பிடிச்ச பாட்டு பழைய பாட்டு, அதுல வந்து ஒரு கொடியில் இரு மலர்கள் பிடிக்கும்.
1: எந்த படத்துல இருந்து வருது இந்த பாட்டு? எதனால இந்த பாட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இவ்வளவு பிடிக்கும்?
0: பழைய சாங்னா கொஞ்சம் பிடிக்கும், அது அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இரு பேர் ரெண்டு பேரும் வச்சு அது சம்மந்தப்பட்ட பாட்டு, அதனால அது.
1: தேங்க்யூ.

0: ஹாய் ஹாய் ஹாய், உங்கள் பேர்
1: ஜெயா.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
1: நிலவே மலர் பாட்டில் நதியா பாட்டு, அது பாடம்.
0: அது உங்களுக்கு எதனால் பிடிக்கும்?
1: அது எனக்கு ரொம்ப சின்ன, ரொம்ப எங்கள் பொண்ணு பேர் நதியா, அதனால அவங்க எங்கள் பொண்ணு பிறக்கும்போது அந்த படம் வந்தது, அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலேருந்தே ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பாடுங்களேன்.
1: சரி. நிலவே மலரே, மலரின் விழியே விழியின் நதியே அப்படின்னு பாடு.
2: தேங்க்யூ ஸோ மச்.
1: எல்லாம் பாடுவேன்.

0: ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேரு?
1: குணசுந்தரி.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: ஏசப்பா பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ அப்படியா, ஓகே. எந்த பாட்டு அதுல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: காலங்கள் கடந்து போனது.
0: எங்களுக்காக ரெண்டு லைன் பாடுறீங்களா?
1: காலங்கள் கடந்து போனதே ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன், சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன் இனிமேல்.
0: ஓகே, தேங்க்யூ.

0: ஹாய்
1: ஹாய்,
0: உங்கள் நேம்?
1: அருணா.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: காலேஜ் படிக்கிறேன் ஃபைனல் இயர்.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
1: அழகிய தமிழ் மகளில் அந்த உன்னால் முடியும் முன்னால் முடியும் சாங்.
0: அது எதனால் பிடிக்கும்னு சொல்லுவீங்களா?
1: இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.

0: ஹாய்.
1: ஹலோ,
0: உங்கள் பேர்?
1: வைஷாலி.
0: என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
1: எம்ஓபியில் தேர்ட் மேத்ஸ்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: ஓ காதல் கண்மையிலேருந்து ஏ சுனாமிகா.
0: ஏன் அந்த சாங் ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்?
1: இல்லை, அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான்.
0: ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹாய்,
1: ஹலோ.
0: உங்கள் நேம்?
1: லாவண்யா.
0: என்ன பண்ணுறீங்க?
1: நான் எம்ஓபியில் தேர்ட் மேக்ஸ் படிக்கிறேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
1: எனக்கு ஆளுமா டோலுமா ரொம்ப பிடிக்கும்.
0: அதே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க.
1: அது தலை சாங், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.

0: Hey, you're listening to MOP Community Radio Station 107.8. Thought it was love, but it's game, huh? When you're dealing with emotions, it's pain, mom. ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஷய், என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேரு
1: கீதா,
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒர்க் பண்றேன்.
0: ஓகே, சாங்னா இந்த உங்களுக்கு ஃபேவரட் சாங்னு சொன்னா எந்த சாங் சொல்வீங்க?
1: எனக்கு ஊமையில ஒரு கண்ண பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: எதனால அந்த சாங் பிடிக்கும்?
1: அந்த பாட்டு வந்து நல்லா ரொமான்டிக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும், மெலடியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அந்த சாங்ல எனக்கு ஃபேவரட் லைன்ஸ் ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்கா?
1: உன்னோட இவ ஒன்று, உன்னை மறந்தா வெறுமன்னு, அந்த லைன் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ ஸோ ஸ்வீட், தேங்க்யூ
1: தேங்க்யூ.

0: ஹாய்.
1: ஹாய்,
0: உங்கள் பேர்?
1: மது.
0: என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன சொல்கிறீங்களா?
1: நான் பிடிச்ச மொசக்குட்டியை.
0: அது உங்களுக்கு எதனால் பிடிக்கும்?
1: அதில் அதர்வா க்யூட்டாக இருப்பார்.
0: ஓகே. ஓ, அதர்வானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ?
1: ஆமாம்.
0: சரி, ஓகே, தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ.

0: இவ்வளோ நேரம் நம்ம பப்ளிக் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எந்த ரீசனுக்காக அதை பிடிக்கும் அப்படின்றத பத்தி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆர்ஜே ஹேமா கிட்டே கேட்போம், அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எதனால அதை பிடிக்கும்னு சொல்லுங்க நீங்களே.
1: எனக்கு என்ன சாங் பிடிக்கும்னா, எனக்கு நானூறு அடிதான்லேருந்து கண்ணாணி கண்ணணி கலங்காதது சாங் பிடிக்கும்.
0: எந்த ரீசனுக்காக அது பிடிக்கும்?
1: அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டச்சிங் மெலடி, அதனால பிடிக்கும்.
0: ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஒரு லைன், ஒரு ரெண்டு லைன்
1: இருக்கு, ஒரு லைன். அது என்ன லைன்னா, கிடைச்சதை இழக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம் தானதி. அந்த லைன் வந்து நம்மளோட லைஃப்ல ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த லைன். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர்.

0: created across the MOPCRS. Community radio station just for you. 107.8.
1: Thought it was love, but it's game, huh? When you're dealing with emotions and pain, mom, take.
2: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஷய, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம்.
3: இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க.
2: ஓகே,
3: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
2: எனக்கு வந்து அலைப்பாயுதே மூவில இருந்து காதல் சடுகுடு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும்.
3: அது எதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு?
2: அந்த மூவியே ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த சாங் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா, கொஞ்சம் நல்லா லிரிக்ஸ்லாம் கூட நல்லா இருக்கும். எஸ்பிவி சரணோட வாய்ஸ்ல சூப்பர் அந்த சாங், அவ்வளவுதான். தெரியல, அதனால நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
3: ஓகே, ரொமான்டிக் சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
2: அப்படின்னு இல்லை, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
3: தேங்க்யூ.

0: சோ இதுல இருந்து என்ன பார்த்தோம்னா, சின்ன பசங்க பெரியவங்கன்னு காமனா எல்லாருக்குமே பொதுவா வந்து பிடிச்ச ஒரு விஷயம் மியூசிக். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, இதுல மெலடி, ஃபோக், இல்ல நிறைய ராக், அதுல நிறைய டைப்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே மியூசிக்ன்றது நம்ம லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஏஜ் குரூப் ஆளுங்களா இருந்தாலும் சரி, தே வில் பி டச்ட் பை ஒரு இன்சிடென்ட், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த சாங்கோட ரிலேட் ஆயிருக்கும். அதனால அவங்களை அந்த மாதிரி பிடிக்கலாம், லிரிக்ஸ் அண்ட் மியூசிக். அவ்வளோதான், மியூசிக்ன்றது இஸ் ஜஸ்ட் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதை விடுறது வந்து ரொம்ப கஷ்டம்.
1: ஸோ மியூசிக் இஸ் லைஃப், மியூசிக் தான் எல்லாமே.
0: ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாங் எதுக்காக பிடிக்கும், அப்புறம் மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். திஸ் இஸ் ஆர் ஜே யுவஸ்ரீ அண்ட் ஆர் ஜே ஹேமலதா சைனிங் ஆஃப். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன் 107.8. தேங்க்யூ.

0: குடிபோதம் எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்ப

0: புரியுது புரியுது சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத.
3: குடியில் இருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னங்க என் சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்னும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது.
1: நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே.
0: நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
1: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிசினஸா? என்னங்க சொல்றீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ்

தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ண கட்டி கட்டுல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா? என்ன
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான், பென் வாங்கணும்.
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா? இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: ஓகே, அது எவ்வளோ சொன்னீங்க?
2: 50.
1: கொடுக்காத.
3: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
3: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
1: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
1: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
1: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
1: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
1: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மய் பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர்

0: நீங்கள் கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் நேர்களே, நான் உங்க கிளைமேட் லிட்ரசி கன்சல்டன்ட் ஆர்ஜே கீர்த்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. காலநிலை மாற்றத்தின் கடைசி நொடி நிகழ்ச்சியின் 9வது பகுதியில உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த பகுதியில மண் பாதுகாப்புனா என்ன, மண்ணரிப்பு எப்படி உருவாகுது, மண் தரத்தை உயர்த்த என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு நாடகம் வாயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாடகத்தின் கதாபாத்திரங்கள் காளியப்பனாக சுபஸ்ரீயும், முருகேசனாக ஸ்வேதாவும் மற்றும் குமரனாக ஹரிணியும் நடிக்க உள்ளார்கள். காலையில் முருகேசன் தனது வயலுக்கு சென்று கொண்டிருக்கிறான். அவன் செல்லும் வழியில் காளியப்பன் என்ற ஒருவர் டீ கடை நடத்தி வருகிறார். அப்போது அந்த கடையில் இருவருக்கும் நடந்த உரையாடலை வாங்க கேட்கலாம்.
2: என்ன முருகேசா, காலையிலே ஏன் கலப்பியுடன் எங்க கிளம்பிட்ட?
3: வயலுக்கு தான் அண்ணே போறேன். அண்ணே, அங்க யார் வராங்கன்னு பாருங்க.
2: அட குமரா, வாப்பா, எப்படி இருக்க? எங்க இருக்க இப்போ? படிப்பெல்லாம் எப்படி போகுது?
4: மாமா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்ப்பா. உன் படிப்பெல்லாம் முடிய போகுது, அடுத்து என்னப்பா? அப்பாவோட கடைய பாத்துக்கிறது தானே?
4: ஆமா மாமா, எங்க கடையில தற்போது இயற்கை உரம் விற்பனை செஞ்சிட்டு வரோம். நான் இன்னும் கடைய கொஞ்சம் விரிவுபடுத்தணும். நான் கடைய நிர்வாகம் பண்ணும் போது முற்றிலும் மண்ண வளமாக்க கூடிய இயற்கை உரங்களையே விற்பனை செய்வோம் மாமா.
2: என்னப்பா நீ, செயற்கை உரம் தான் அதிக மகசூல் தரும், அதனால நல்ல விளைச்சலையும் பெற முடியும். இயற்கை உரம் மட்டும் பயன்படுத்தினால் உனக்கு எப்படி லாபம் கிடைக்கும்?
4: நீங்க நினைக்கிறது ரொம்பவே தப்பு மாமா. விவசாயிகள் எல்லாரும் லாபத்தை மட்டும்தான் பாக்குறாங்க, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை கண்டுகொள்வதே இல்ல.
2: என்னப்பா நீ இப்படி சொல்ற? இந்தா, நம்ம முருகேசன் அண்ணன் செயற்கை உரத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது தெரியுமா? என்னப்பா, நான் சொல்றது சரிதானே முருகேசா?
3: ஆமா அண்ணன், நல்ல விளைச்சல் கிடைக்குது, அதோட உரத்துக்கு செலவும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு.
4: ஐயோ அண்ணன், நீங்க இதே மாதிரி இயற்கை உரத்தை பயன்படுத்தினாலும் இப்ப உங்களுக்கு கிடைக்கிற விளைச்சலை விட இயற்கை உரத்துல 2 மடங்கு விளைச்சலை பார்க்கலாம். இயற்கை உரத்தை பயன்படுத்தி வந்தா மண்ணோட தரம் மேம்படும்.
3: குமரா, மண்ணோட தரம் அப்படின்னா என்னப்பா? மண்ணு தரமா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
4: மண்ணோட தரம் அப்படிங்கறது மண்ணுள்ள இருக்கக்கூடிய சத்துக்களை பொறுத்தே அமையுது. ஒரு சிறந்த உற்பத்திக்கு வழிவகை செய்து நல்ல ஆரோக்கியமான மகசூல் பெறுவதற்கு இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். அப்போதான் மண் நல்ல வளமா இருக்கும். அந்த மண்ணில் விளையக்கூடிய பொருட்களும் தரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க. அண்ணன், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
3: நீ சொல்றத கேக்கும் போது நல்லா தான் இருக்குப்பா.
4: இங்க பாருங்க, நம்ம காளியப்பன் அண்ணன் பிளாஸ்டிக் பயன்படுத்த கூடாதுன்னு பலகை வச்சிருக்காரு. ஆனா இவருடைய கடையில எவ்வளவு பிளாஸ்டிக் பொருள் இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பயன்பாட்டாலதான் மண்ணோட தரம் முக்கியமா குறையறதுக்கு காரணமா அமைகிறது.
3: பிளாஸ்டிக் பயன்படுத்துவதற்கும் மண்ணோட தரம் குறைவதற்கும் என்ன காரணம், எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல.
4: அண்ணா, பிளாஸ்டிக்க நாம ஒரு முறை தான் பயன்படுத்துறோம், அது அப்படியே விளைநிலங்கள்ல கொட்டுறாங்க. இதனால அந்த மண்ணில பொழியக்கூடிய மழை பூமிக்குள்ள போக முடியாம பிளாஸ்டிக்கில் தேங்கி நிக்குது. இதனால உங்களுக்கு நிலத்தடி நீர் தட்டுப்பாடு ஏற்படும். அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் சீக்கிரம் மக்கக்கூடிய தன்மை ரொம்பவே கம்மி. அந்த பிளாஸ்டிக்கில் தேங்கி இருக்கக்கூடிய நீரில் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கொசுக்கள் உற்பத்தியாகி வழிவகை செய்யுது இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு.
3: தம்பி, நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய பிளாஸ்டிக் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். எந்த பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த கூடாது, பிளாஸ்டிக் எப்படிப்பா தவிர்க்கிறது?
4: அண்ணன், மளிகை பொருட்கள், பால், காய்கறி, துணிக்கடை, மருந்து கடை, மின்னணு சாதன கடைகள் போன்ற இடங்களுக்கு செல்லும் போது தனி ஒரு துணிப்பையை வைத்துக் கொள்ள வேண்டும். பதப்படுத்தப்பட்ட மற்றும் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். அன்றாட வாழ்வில் உபயோகப்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தட்டுகள், டம்ளர்கள், கப்புகள் மற்றும் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்களை தவிர்த்தல் வேண்டும். காப்பர் ஒயர்கள் போன்றவைகளை கண்ட இடத்தில் எரித்தல் கூடாதுன.
3: என்ன குமரா, பிளாஸ்டிக் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்ற, மண்ணுல கொட்டக்கூடாதுன்னு சொல்ற, அப்புறம் எரிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. எரிக்கிறதுனால என்னப்பா கெடுதல் நடக்க போகுது?
4: ஐயோ அண்ணன், எரிக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகள் வருது.
3: அதனால என்னப்பா பிரச்சனை வரும்? எனக்கு புரியற மாதிரி சொல்லுப்பா.
4: அண்ணன், அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது கேன்சர், சுவாச கோளாறு, ஆஸ்துமா, கண் மற்றும் மூக்கு எரிச்சல் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வருது. நச்சு காற்றாலும் கரிப்புகையாலும் காற்று மாசுபட்டு நம் நகரமே கருப்பு நகரமாகிறதுன்னு
3: இப்ப புரியுதுப்பா. இதுக்குதான் படிச்ச புள்ள வேணுங்கிறது. ஆமா, மண் மாசடையுது அப்படின்னு சொன்னல, அது எதனால மாசடையும் தம்பி?
4: அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வேதிப்பொருட்கள் கலப்பு. அது மட்டும் இல்லாம இயற்கை சூழலை ஏற்படுத்தக்கூடிய மாறுபாடுகள், நிலக்கீர் சேமிப்பு தொட்டிகள் உடைப்பு. இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா பூச்சிக்கொல்லி பயன்பாடு. அது மட்டும் இல்லாம இந்த எண்ணெய் எரிபொருள் கழிவுகளை கொட்டுறது, தொழிற்சாலை கழிவுகளை நேரடியா நிலத்துல வெளியேற்றுறது, இதுதான மண் மாசடைறதுக்கு முக்கிய காரணம்.
3: என்ன தம்பி நீ இப்படி சொல்லிட்ட? செயற்கை உரங்களை பயன்படுத்தினால் நல்ல விளைச்சல் கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
4: அண்ணா, நீங்க மட்டும் அப்படி நினைக்கல, எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ செயற்கை உரங்களை பயன்படுத்தினால் நல்ல விளைச்சல் கிடைக்கும், ஆனால் மண்ணோட தரம் பாதிக்கப்படும். உங்க காலத்துல நல்லா இருக்கும், ஆனா உங்க குழந்தைங்க காலத்துல விவசாயமே பண்ண முடியாத நிலைமைக்கு இந்த செயற்கை உரங்கள் செய்துவிடும்.
3: மண் வளத்தை பாதுகாக்க வேற எந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தணும் தம்பி? உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல.
4: அண்ணா, அதுக்கு மாறா நீங்க பசுந்தாள் உரம் பயன்படுத்தலாம். பார்த்தினியம் மண்ணுக்கு உரமாக கூடிய காய்கறிகள், அதாவது வாழை கழிவுகள், கால்நடை கழிவுகள், இது எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். இதனால நல்ல பலன் இருக்கும். இதுதான் ஒரு சிறந்த அங்கக உரங்களா இருக்கும்.
3: ஓ, இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது.
4: நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கங்க உரங்களை பயன்படுத்தினீங்கன்னா அந்த உரங்கள் சிதைவடைந்து அங்கங்க அமிலங்களா மாறுதுன்னு.
3: அங்கக அமிலமா? அப்படின்னா என்ன குமரா?
4: அங்கங்க அமிலம் அப்படிங்கறது மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம், இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம் இந்த சத்துக்களை சொல்லலாம். உலோக அயனிகளுடன் இணைந்து கீழேட் என்னும் கிரிம உலோக கூட்டு பொருட்கள் உருவாகும்ன. அதுக்கப்புறமா இந்த கரிம உலோக கூட்டு பொருளை பயிர்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் பயிர்கள் சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும். இப்ப புரியுதான உங்களுக்கு?
3: இப்ப புரியுது தம்பி. அங்கக உரம் மட்டும் இருந்தா போதும், நல்ல விளைச்சல் பெறலாம், அப்படிதானே தம்பி?
4: அது மட்டும் போதாது, இன்னொரு முக்கியமான ஒன்னு இருக்கு.
3: இன்னும் முக்கியமானதா? அது என்னது தம்பி?
4: அது வேற ஒன்னும் இல்ல, மண்புழுதான்.
3: மண்புழு? அதுல என்னப்பா இருக்கு?
4: அண்ணன், மண்புழுவை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்களுடைய நிலத்தை வளமாக்க கூடிய சக்தி மண்புழுக்கு மட்டும்தான் இருக்கு.
3: என்னப்பா சொல்ற?
4: விவசாய நிலங்கள் நல்ல வளமா இருக்கிறதுக்கு மண்புழு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் கீழுமா பக்கவாட்டில் மண்புழு ஊர்ந்து போகும் போது ஏற்படக்கூடிய துவாரம் வழியாக மண்ணில் காற்றோட்ட வசதி அதிகமாகும். இதனால பயிர் வளர்ச்சிக்கு முக்கியமா இருக்கு.
3: அப்படியா?
4: அண்ணா, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா?
3: கேளுப்பா, நான் சொல்றேன்.
4: உங்களுடைய நிலத்துல எப்போ நீங்க கடைசியா மண்புழுவ பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா?
3: அதுவா ஒரு 5-6 வருஷம் இருக்கும் தம்பி.
4: அப்படியா? அப்போ உங்களுடைய நிலம் தரமான நிலம் கிடையாது.
3: நிலம் தரமானது இல்ல அப்படின்னு சொல்ற? ஆனா என்னோட நிலத்துல நான் சோளம், நெல், கம்பு இது எல்லாமே அமோகமா விளைச்சல் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி.
4: அண்ணா, நீங்க சொல்றது சரிதான். நீங்க செயற்கை உரத்தை பயன்படுத்தினதுனால உங்களுடைய பயிர்கள் நல்லா வளருது, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க விளைவிக்க கூடிய பொருட்கள் ஆரோக்கியமானதா இருக்காது.
3: ஆரோக்கியமா இருக்கணும்னா என்னப்பா பண்ணணும்?
4: அதுக்கு நீங்க ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை விட்டுட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். இயற்கை உரம் ரசாயன உரங்கள் மாதிரி கிடையாது, எந்த ஒரு பின் விளைவுகளையும் ஏற்படுத்தாது. நீங்கள் தானாகவே இயற்கை பொருட்களை தயார் பண்ணலாம். இதன் மூலமா உங்களுக்கு உரச்செலவும் குறைகிறது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நிலமும் வளமாகவும் இருக்கும்னு.
3: எந்தெந்த உரங்கள் இயற்கை உரங்கள்?
4: அண்ணா, பல்வேறு வகையான இயற்கை உரங்கள் இருக்கு. அதுல கம்போஸ்ட் உரம், தென்னை நார் கம்போஸ்ட் உரம், தொழு உரம், பின்னாக்கு உரம், பசுந்தால் உரம், இறுதியா மண்புழு உரம், இவ்வளவு வகையான உரங்கள் இருக்கு. நீங்க சாகுபடி செய்யக்கூடிய பயிருக்கு ஏத்த மாதிரி உரங்களை நீங்களே பயன்படுத்தலாம்.
3: அப்படியா தம்பி?
4: ஆமாண்ண, அடுத்த முறை நீங்க பயிரிடும் பொழுது இயற்கை உரங்களையே பயன்படுத்தி பாருங்க. அப்போதான் அதுல இருக்கக்கூடிய பயன்கள் உங்களுக்கு தெரியும்.
2: என்ன முருகேசா, என்ன யோசிச்சுக்கிட்ட இருக்க?
3: அது ஒண்ணும் இல்ல அண்ண, நான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நிறைய லாபம் கிடைச்சா போதும்னு ரசாயன உரங்களை அதிகமா பயன்படுத்தி விளைச்சல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த தம்பி சொல்றத கேட்டா எனக்கு ஒரே கவலையா இருக்கு.
2: கவலையா? எதுக்கு முருகேசா?
3: இவ்வளவு காலமா லாபம் சம்பாதிக்க முயற்சி பண்ணிருக்கேன், ஆனா என்னோட நிலத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்ல அண்ணா. அந்த நிலம் தானே எனக்கு இப்ப வரைக்கும் சோறு போட்டு இருக்கு. சந்தையில என்னோட காய்கறிகளை விற்கும் போது நான் தான் தரமான காய்கறிகள் பயிரிட்டு இருக்கேன்னு மன நிறைவாக இருக்கும்.
2: அதனால என்ன முருகேசா, இப்பதான் இந்த தம்பி நம்மளுடைய நிலங்களை எப்படி வளமான நிலமா ஆரோக்கியமான பொருட்களை உற்பத்தி பண்றதுன்னு சொல்லிருச்சே. இனிமேல் என்ன கவலை முருகேசா உனக்கு?
3: இப்பதான் அண்ணா எனக்கு தோணுது, உற்பத்தியை விட நம்மளுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டியதுதான் ரொம்பவே முக்கியம்னு.
2: ஐயோ முருகேசா, நீ மட்டும் கிடையாது, எல்லா விவசாயிகளும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு தான் இனிமே மண்ணை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கே. இனிமே நீ எதுக்கு கவலைப்படுற முருகேசா?
3: ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். நான் இனிமே ரசாயன உரங்களுக்கு பதிலாக இயற்கை உரங்கள் பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
2: அப்புறம் என்னப்பா, சந்தோஷம் தானே? நானும் டீ கடையை நிறுத்தி விட்டு விவசாயம் பண்ண போகலாம் அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு வந்திருக்கு. நல்ல வேளை முருகேசா, இந்த தம்பி இந்த பக்கம் வந்தாரு.
3: ஆமா, நீங்க சொல்றது சரிதான், நமக்கு ஒண்ணுமே தெரியாம போயிருக்கும்.
2: இதுக்குதான்ப்பா படிச்ச பிள்ளைங்க வேணுங்கிறது.
3: ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான்.
2: நம்ம தான் முருகேசா, அந்த தம்பிக்கு முதல்ல நன்றி சொல்லணும்.
3: ஆமா, ரொம்ப நன்றி குமாரா.
4: பரவாயில்ல மாமா, எனக்கு தெரிஞ்சது தானே சொன்னேன், அவ்வளவுதான்.
1: என்ன நேர்களே, இவ்வளவு நேரம் மண் பாதுகாப்புனா என்ன, மண்ணரிப்பு எப்படி உருவாகுது, மண் தரத்தை உயர்த்த என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0442833126. மறுபடியும் சொல்றேன், 0442833162. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க மின்னஞ்சல் வாயிலாகவும் தெரிவிக்கலாம். மின்னஞ்சல் முகவரி crsmop@gmail.com. இதே மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தி. இந்த நிகழ்ச்சியை வழங்கினவர்கள் ஸ்மார்ட் மற்றும் நம்ம MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்கள் கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: ஹலோ, ஐ எம் ப்ரொஃபஸர் உஷராணி நாராயணா ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர். ஐ எம் எ ப்ரொஃபஸர் ஆஃப் ஜேர்னலிசம். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். ப்ரமோட் கேர்ள் எஜுகேஷன். Girl education is very, very important. Educate a girl, you are educating the society.

வணக்கம், நான் கடம் கார்த்திக் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் சொல்ல போகிற ஒரு கருத்து என்னென்னா, லேடிஸ், கேர்ள்ஸ், உமன், அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய நம்ம சொசைட்டியில் ஒரு ட்ராபேக்னு நான் நினைக்கிறேன்னா, தே ஆர் நாட் அலவுட் டு டேக் டிசிஷன்ஸ் ஆன் தேர் ஓன். அது அவங்களோட படிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், அவங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், அவங்க கணவருக்கு என்ன செய்யணும், இல்லை அவங்க சுற்றத்தாருக்கு என்ன செய்யணும், இல்லை மாமனார் வீட்டுக்கு என்ன செய்யணும்னு தான் நினைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்களே தவிர, அவங்களுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கணுங்கிறது அவங்க யாருக்குமே அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அந்த சுதந்திரத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் வெற்றி பெண்களாக அவங்க இருப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, அவர் கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். இப்போ நம்ம கூட ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நம்ம ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்கள பற்றி நம்ம அவங்க கிட்டே கேட்போம்.
1: வணக்கம், நான் அரவிந்த் பேசுகிறேன். பேசிக்லி நாங்கள் வந்து அருண் அண்ட் அரவிந்த் ட்வின்ஸ். நாங்கள் மீடியாவில் இருக்கோம். இப்போதைக்கு வந்து ரியாலிட்டி ஷோ கோஆர்டினேட்டர்ஸ் ப்ளஸ் மூவிஸ்க்கு வந்து கேஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். லைஃப் நல்லா போயிட்டுருக்கு.
2: ஆக்சுவலி அதை சொல்கிறேனே, எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களை இங்கே கூப்பிட்டு எங்களை இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
0: சரி அருண் அண்ட் அரவிந்த், நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க?
1: நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ ட்வின்ஸுங்கிறதுனால ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஐ ஒரேமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால வந்து ஸ்டேஜ் ஷோஸ் அப்படியே பண்ண ஆரம்பித்தோம். எங்களை மேஜிக் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தானாகவே ஈவெண்ட்ஸ்களை ஈடுபடுத்தி அவங்களே வந்து எங்களை ஒரு ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க எப்போவுமே. ஸோ விவரம் தெரியாத வயசில் வந்து அவங்களாம் எங்களை ஸ்டேஜில் நிற்க வச்சோன்னே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னோடய ஸ்கூல் லைஃப்லாம் முடிய முடிய, சரி இதே நம்ம ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10th முடிச்சோன்னா சரிவா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆக்டர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டியே இல்லாமல் போயிட்டு ஒரு இடத்துல நின்னோம். அப்போ தான் எங்கள் அப்பா அம்மாவும் என்னடா இந்த வயசில் உங்களுக்கு என்ன தெரியும், முதல்ல வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், உடனே வந்துட்டு ஆர்வக்கலரில் வந்து இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனுக்காக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங். அதை முடிச்சுட்டு அவங்க ஆசைப்படி அவங்க ஒரு இன்ஜினியராக வந்தோம். அப்புறம் வந்துட்டு சரி நம்மளோட பேஷன் ஒன்று இருக்குது, அது என்னன்னு நோக்கி போகும்போது பேசிக்காக எங்களுக்கு வந்து ஹியூமன் கான்டாக்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு ஜாலியாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு நிறையா பீப்புள் மீட் பண்ணணும்னு. அதில் வந்து ஒரு இருக்கிறதுலே வந்து மூணு வேலைகள் தான் வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒன்று வந்து 5-star ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டூரிஸ்ட் கைடாக இருக்கணும், அதை தாண்டி மூணாவது ஆப்ஷன் வந்து மீடியாவில் இருக்கணும். ஸோ மீடியா வந்து உங்களுக்கு நிறையா பீப்புள் கான்டாக்ட்ஸ் கொடுக்கும். அதில் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக நம்ம போய் ரெண்டு பேரும் உட்காந்தா ஜெமினியோட பொம்மை மாதிரி உட்கார வச்சுருவாங்க, அதில் வந்து பேசுகிறதுக்கு ஒரு அது ப்ரொஃபஷனலாக இருப்போம். நம்மளுக்கு வந்து கைடாக இருக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், அதுவும் வந்துட்டு அப்போதைக்கு எங்களுக்கு ஓவர் கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ அதை தாண்டி ஒரு ட்வின்ஸுங்கிற ஐடென்டியோட மீடியாக்குள்ளே என்ட்ரு ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணோம். அதிலே அப்படியே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம்.
0: அருண், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட இன்ஸ்பைரிங் ஃபேக்டர் என்ன மீடியாக்குள்ளே வரதுக்கு?
2: அதான் அவங்க அரவிந்த் சொன்ன மாதிரி அந்த பீப்புள் இன்ட்ராக்ஷனுங்கிறது சின்ன வயசுலேயே நாங்களாக தேடி போகாமல் எங்களை தேடி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் புதுசாக பேச வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேவே நம்ம லைஃப்பில் வந்து போகலாம், இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரோட வேவ்லேருந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. சரி இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணும்போது அவனுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு, வா சேர்ந்து ஒன்றா ட்வின்ஸாக பிறந்துட்டோம், ஸோ லைஃப்பில் ஒன்றா ஜேர்னி பண்ணுறதுக்கு இது ஒரு வே ஆஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதுதான் கண்டினியூ ஆகிட்டு
0: இருக்கு. மீடியா ஃபீல்டில் இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பேலன்சிங்காக இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது?
1: ஹாப்பிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு ஒரு ஷோவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் தர கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ரெகுலர் 9-to-6 ஜாப் வந்து நீங்கள் போனீங்கன்னா வந்து ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே நீங்கள் இருந்துருவீங்க. இதே மீடியாவில் இருக்கும் போது வந்துட்டு ஒரு அன்னோன் பீப்பிளை மீட் பண்ணுவீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் அசைன் பண்ணுவீங்க, ஒரு ஷோனா வந்துட்டு புது டேலண்டட் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நிறையா கான்டெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த விதத்தில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நியூ பீப்புள் கிட்டேருந்து, ஒரே சர்க்கிளில் இருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் பேசிக் ஒரு ஹாப்பினஸ் மீடியாக்குள்ளே இருக்கிறதுக்காக. ப்ளஸ் இன்னொன்று சொல்ல போனால் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது ஒன்று,
2: பிரச்சனைகளும் ஈஸியாக நிறையா வரும்.
0: ஆமாம், அதான் அடுத்து நான் கேட்க வந்ததே ட்ராபேக்ஸ் பற்றி தான். எதெல்லாம் ட்ராபேக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மீடியாவில் இருக்கிறதுனால?
1: ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், அது வந்து ஒய்டாக ஸ்ப்ரெட் ஆகுமோ, அதே மாதிரி நீங்கள் பண்ணுற சின்ன தப்பும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒய்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அதில் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணுறீங்கும் போது அந்த தப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம பண்ண தப்பு ஒரு 100 பேருக்கு போயிருக்கும். ஸோ அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ், அடுத்தடுத்த ஷெடியூல் நம்ம வந்து வேறு ப்ரோக்ராம்களுக்கு வரும்போது இந்த பையன் அந்த தப்பை ஆல்ரெடி பண்ணியிருக்கான், இல்லை இவனா கொஞ்சம் சரியாக பண்ண மாட்டாங்கிறது வந்து ஒய்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணுற ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும், அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
0: அருண், நீங்க சொல்லுங்க, மீடியால இருக்கும் போது உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்?
2: பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதான் மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை தட்டி கொடுத்து வளர்க்குறத விட தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கணும் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உள்ள நுழையிறோம் அப்படின் போது நாங்கள் ட்வின்ஸாக உள்ள நுழையும் போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு ஜாப் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேர் எங்களோட கோஆர்டினேட்டர்ஸாக ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் நாங்களும் அந்த கோஆர்டினேட்டர் நிற்கும்போது எங்களை தனியாகவே எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோத் வந்து எங்களுக்கு தானவே தெரிஞ்சிச்சு. அது பொறாமையில் நிறைய பேருக்கு வரும். ஸோ நம்ம நல்லது பண்ணுறோமோ அது கெட்டது பண்ணுறோமோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விடுறது தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதையும் தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்னா அது எங்களோட டீம் ஒர்க் தான் அது காரணமாக இருக்கும்.
0: தட்டி விடுறவங்களை விட உங்க கூட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் பேசினதுல வி ஹர்ட் வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே பேசும் போதுலாம் அட்டு அண்ணு அட்டு அண்ணுன்ட்டு பா.
1: இல்லை எப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்கு, ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கலாம். ஏன்னா நான் ஏன்னா நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இடத்துல இருக்கோம். இப்போ பேசிக்காக கேஸ்டிங் டேரக்டர்ஸ் அப்படிங்கும் போது நம்மக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு தான் நம்மள அறியாமல் ஒரு சின்ன கர்வம் இருக்கும், சரி நான் தானே உனக்கு இந்த இதை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டு கண்ணுக்கு தெரியாமே அப்படியே மறைஞ்சிரும். அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நானும் என் கூடவே ஒருத்தன் ட்வின்னாக இருக்கனால வளர்ந்துருக்கான். ஸோ விட்டு கொடுத்து போகிறதுங்கிற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ அந்த விஷயம் மீடியாவில் எங்ககிட்ட பீப்புள் தேடி வரும்போது அதே லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அது கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட க்ரோத் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால மேபி அந்த நல்லவங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: அதனால் மட்டும்தான் அவங்களை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க. யா ஐ அம் ஒன் அமங்க்ஸ் தெம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ
3: தேங்க்யூ.
4: உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆன் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை ஆஃப் ஸ்டேஜ்?
1: ஆன் ஸ்டேஜுங்கிறது வந்துட்டு அந்த சின்ன வயசுல வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற. நாங்கள் பேசிக்காகவே நான் ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து என்னதான் சைக்கிளே இருந்தாலும் அதை தள்ளிட்டே போவோம். சரி நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்கணும் ஒரே மாதிரி இருக்காங்கன்ட்டு, யாருமே பார்க்கல அப்படின்னா சைக்கிள் பெல் அடிச்சுட்டே போவோம். ஸோ அடிச்சும் போது என்ன நடந்து தெரியும் போது ஒரே மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டெக்ஸ்டைல் பெரிய ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னு சொன்னால் மழை கரெக்டாக பெய்யும் போது அப்படியே நனைஞ்சிட்டே போனால் கூட ஒரு பெரிய ஒரு ஜவுளி கடைக்குள்ளே உள்ள நனைஞ்சிருவோம். ஏன்னா எல்லாரும் போய் பாருங்க ஒரே மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அட்ராக்ஷன் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைகள் இருந்தனால ஆன் ஸ்டேஜ் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு என்டர் ஆனோம். ஸோ ஷோஸ் பண்ண ஆரம்பித்தோம், அப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காக மைமிங் பண்ணுறதுனால சேர்ந்தே பண்ண ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும் போது ஆன் ஸ்டேஜில் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஒருத்தவங்க கை தட்டுறாங்க, அதுவும் நமக்காக தட்டுறாங்க, நம்ம தப்பு பண்ணும்போது தட்டுவாங்க. ஏன்னா மேலே ஸ்டேஜில் நிற்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன தனுஷில் சொல்லுவாங்கல்ல புதுப்பேட்டில் அப்படியே ஒரு மாதிரி ஏறும் பாருங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி அப்புறம் போக போக மெச்சூரிட்டி வர வர என்னாச்சுன்னா வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளேயே இருந்துச்சு. நாங்கள் போவோம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அங்கே இருக்கிற பீப்புள் மட்டும் மீட் பண்ணுவோம், அதோட அப்படியே அது நின்றுடும். நம்மக்கிட்ட மேபி அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஆளுங்க தேடி வருவாங்களே தவிர மற்றபடி எதுவுமே இருக்காது. பட் ஆஃப் ஸ்டேஜுங்கிறது வந்து நிறையா ஒர்க் அதில் இருக்குது. கோஆர்டினேட்டராக இருக்கலாம், ப்ளஸ் வந்து ஒரு மேன் ஃபோர்ஸ் பிளேயராக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன ஒரு கேமராமேன் வேணும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வேணுங்கும் போது நம்மக்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒயிட் கான்டாக்ட் கிடைக்கும். அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டெடிகேட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மக்களை சம்பாதிக்கலாம். அதனால வந்துட்டு ஆஃப் ஸ்டேஜ் பக்கம் எங்களோட இன்ட்ரெஸ்ட் போச்சு. ப்ளஸ் ரெண்டு பேராக இருக்கும்போது நாங்கள் ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து பிளானிங் ஷெட்யூலிங் நான் பண்ணுவேன், அருண் வந்து எக்ஸிக்யூட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிக்கிற அளவுக்கு ஒரு வேவ் லென்த் இருந்துச்சு. அதனால ஆஃப் ஸ்டேஜ் ஒர்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம்.
4: ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஏதாவது ஆசை இருக்கா ரெண்டு பேத்துக்குமே?
1: ஆசைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. பட் என்னன்னா ட்வின்ஸுங்கிறது ஒரு அட்ராக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்த பார்க்க பார்க்க அதோட அட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிரும். என்னதான் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தாலும் ஒரு நேரம் திகட்டிடும்ல. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ நானுமே மூவிஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு இப்போ நான் விஜேவே நான் ஆறேன் அப்படின்னு டெய்லி ஷோஸ் நான் பண்ணக்கூடாது, ஒரு வீக்லி ஷோஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரி ஏன் பண்ணுறோம்னா அந்த அட்ராக்ஷன், சரி இந்த பசங்க வருவாங்க அடுத்த வாரம் தான் இது மாதிரி பார்க்க போகிறோங்கிற ஒரு ஈகர் இருக்கும். இப்போ நான் மூவிஸ் பண்ணாலுமே லிமிட்டடாக, அதுவும் ஒரு ட்வின்ஸ் ரிலேட்டடாக என்னை தனியாகவே கூப்பிட்டு வேலை நீ இந்த வேலையை எடுத்துக்கோ அவன் வேண்டான்னு சொன்னால் நாங்கள் அதை போகவே மாட்டோம். அதே மாதிரி மூவிஸும் சேர்ந்து வந்தால் மேபி நாங்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு.
4: மூவிஸ் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டீங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப்? அடுத்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எந்த ஒர்க்குமே ஒரு அடுத்த ஒரு லெவல் வந்து இருக்கும் இல்லையா. ஒரு பியூனாகவே இருந்தாலும் அவன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த விதத்தில் வந்து இப்போ நாங்கள் பார்க்குற வேலையோட அடுத்த ஸ்டெப்புங்கிறது வந்து ஒரு பிஆர்ஓவாக போகணும், அப்படி இல்லைனா வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கணும். எங்ககிட்ட இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணுங்கிற ஆசைகள் தான் எங்களுக்கும். அதை தாண்டி வேற பிளாட்ஃபார்ம், ஏன்னா ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒன்று ஒன்று கற்றுட்டு தான் இருப்போம். மேபி இன்றைக்கி நான் வெளில போகும்போது வேற ஏதாச்சும் ஒரு புதிய ஒரு பாதை கூட அமையலாம்.
3: அதனால மீடியா சைடில் இருக்கிறனால எங்களை தேடி நிறைய பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வராங்க. ஸோ அதில் வந்து பிக் பண்ணி ஒரு நிறைய பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. சும்மா இப்போ ஒரு ஒரு ஏவிஎம்ல ஒரு ஷூட் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஷூட் பார்க்க வரதுல பாதி பேர் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸா இருப்பாங்க, மீதி பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸா வெயிட் பண்றவங்களா இருப்பாங்க. அதுல டேலண்டட பிக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்க்கிள்ல அதையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அடுத்த ஸ்டெப் போகணும்னா, இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு என்னால் வந்து ஒரு 5 பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமா இருக்கு அப்படின்னா, இதை விட நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம்னா என்னால் ஒரு 10 பேருக்கு பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம். அதுக்கு உங்கள மாதிரி ஆளுங்க விசேஷம் தேவைப்படுது.
0: அந்த மூணாவதுல அனிஷா பாத்திமான்னு ஒரு பொண்ணு இருந்ததே, அதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: ஐயோ கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு நாங்க வந்து வாழ்க்கையில வந்துட்டு சின்ன வயசுல தான் நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்க படிச்சது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல. அதாவது ஆமா, இப்ப எப்படி நம்ம ஒரு கேர்ள்ஸ் காலேஜ்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி எங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன பசங்க படிக்கவே மாட்டானுங்க, இன்னொரு வந்து ஒரு வழியை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எங்கள் அப்பா அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணும்போது, அப்பா வந்து அப்பயே வந்துட்டு ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் ஆர்ஃபனேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்தாங்க. வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு, சார் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நல்லது செய்கிறீங்க, உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு தேவையில்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். அந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சுட்டு எங்கள் அப்பா உடனே அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு போயிட்டு, சார் ஒன்றும் இல்லை சார், நான் என்ன தான் இவ்வளோ பேர் பசங்களுக்கு படிப்பு எல்லாம் கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு பசங்க வந்துட்டு செம்ம வாழ்த்தனம் பண்ணுறானுங்க, படிக்கவே மாட்டாங்கன்னொன்னே, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் நாளைக்கே நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வாங்க, அங்கே மட்டும் உங்கள் பசங்க படிக்கலன்னா என்ன என்னென்னு கேளுங்க. நாங்கள் ஏன் சார் அப்படின்னா ஸ்ட்ரிக்டானோண்ணே, இல்லை சார் பசங்க வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு விஷயத்தை வந்து நோக்கி போகிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒன்று அவமானமாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு பெருமை ஏதாச்சும் இருக்கணும். இது நம்ம வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு, இங்கே மட்டும் பசங்க படிக்காமல் போய் மார்க் கம்மியாகிட்டாங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. நானும் அருணும் அடுத்த நாள் வேறு யூனிஃபார்ம் போட்டோம். எங்கள் அப்பா அழைச்சிட்டு போகிறாங்க, பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே சவுண்டு, அவ்வளோ பெரிய காம்பவுண்ட்குள்ளே ஒரு 3000 கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் நேராக உள்ளே போகிறோம், அழைச்சிட்டு போய் எங்கள் அம்மா அழைச்சிட்டு போய் அந்த டீச்சர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க, என் கண்ணியே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு உள்ளே நுழைஞ்சு பார்த்தா பச்சை வெள்ளை யூனிஃபார்மு, ஒரே கேர்ள்ஸு, என்ன பண்ணதுனே புரியல. ஒரு ஓரமாக ரெண்டு பசங்க எங்களை மாதிரியே வாழ்த்தனம் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்த ரெண்டு பசங்க இருந்துச்சுங்க, அதுங்க பக்கத்தில் போய் உட்காந்தோம். ஸோ எங்களோட வாழ்க்கையோட பாதை வந்து மொதல் மாற ஆரம்பிச்சது அங்கே தான். ஆ, உண்மை தான், பொண்ணுங்க முன்னாடி அவமானப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். பட் என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம்லேயும் ஃபெயில் ஆனோம், குவார்ட்டர்லி ஃபெயில் ஆனோம், செகண்ட் மிட்டமில் ஃபெயில் ஆனோம், அப்படியே பழகிடுச்சு. ஆமாம். ஸோ அவமானங்கிறது வந்து நாங்கள் அங்கேயே வந்து அதை தட்டி விட்டு வரதுக்கு வந்து பழகிக்கிட்டோம். ஸோ அப்படி அனிஸ் பாத்திமா மறந்துட்டேன், அப்படி வந்து நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்தப்போ தான் வந்துட்டு எனக்கும் அருணுக்கும் வந்து நடுவில் வந்து அனிஷ் பாத்திமா உட்காந்தாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட், ஒரு எப்படி சொல்கிறதுன்னா வந்து ஒரு அன்பு பாசம், அதிலலாம் வந்துட்டு ஒரு எங்களுக்கு வந்து மொத பாடம் சொல்லி கொடுத்த அந்த பெண் வந்து அனிஷ் பாத்திமா. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை, ஒரு ரப்பர் வேணும் அப்படின்னு அப்படி இந்த பக்கம் திரும்பினாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன், அந்த பக்கம் திரும்பினாலும் அருண் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எங்ககிட்டருந்து எல்லாமே வாங்கிட்டு அவங்க முன்னேறி போயிட்டாங்க. இன்றைக்கி அனிஷ் பாத்திமா அதே மாதிரி ஒரு ட்வின்ஸ் குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது.
0: ஓகேயா, இப்படி ரெண்டு பேர் கூட இருக்கும், இதுக்கு த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் இஸ் யுவர் அம்மா. ஸோ சம்திங் அபவுட் அம்மா.
1: அம்மா வந்து தான் சொன்னேன், எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஜோவியல், ரொம்ப ப்ராக்டிக்கல், எந்த விஷயத்தையுமே வந்துட்டு டென்ஷனாக ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஒரு மோர் தென் 30 இயர்ஸ் வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இருந்தாங்க. அப்பா ரெட் கிராஸில் இருந்தாங்க, ஸோ அம்மாவும் கூடவே ட்ராவல் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைங்களை வந்து ஒரு 30 வருஷமாக வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால அம்மாவுக்கு பொறுமை ஜாஸ்தி. ஸோ நாங்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு சின்ன வயசுலேயே, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கிறதுனால வாயுள்ள புள்ள பொழைச்சிக்குங்கிற மாதிரி இதுங்க என்ன தான் பண்ணாலும் முட்டியும் போது எங்கேயாச்சும் வந்துடுங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு. அதனால வந்து எங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் ஃப்ரீடம் வந்து டோட்டலாக கொடுத்தாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்ணுறதோ, ஒரு பிரச்சனையில் மாட்டி அவங்கள வந்து ஸ்கூலில் வந்து பாருங்களோன்னு சொல்கிறதோ எங்கள் லிமிட் எங்களுக்கு தெரியும். இதில் பெரிய விஷயம், அம்மா எங்களுக்கு ஏன் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா, எங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கான், அவன் வந்து பயங்கர டெடிக்கேட்டட், ஒரு சயின்டிஸ்டாக போகிறதுக்கு முழு குவாலிட்டியும் எங்கள் அண்ணாக்கிட்ட இருந்துச்சு. பட் அவன் கெட்ட நேரம் அவனுக்கு வந்து வாய் இல்லாததுனால அவர் வந்து அழகாக ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடி சைடில் அப்படியே போயிட்டாங்க. அதனால எங்கள் அண்ணா மாதிரியே எங்களையும் எங்கள் அம்மா நம்பிட்டாங்க, சரி இந்த பசங்களும் என்ன தான் பண்ணாலும் அப்படியே அவன் பாதிலே போயிடும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ரெண்டு பேருங்கிறதுனால பாதை மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தமே தவிர கரெக்டான பாதையில் போக முடியல. முக்கியமான விஷயம் வந்து ஏன் ஜோவியல் ப்ராக்டிக்கல்னு அம்மாவை சொல்கிறேன்னா, புதுசாக எதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அதை கண்டுக்க மாட்டாங்க. என்னடா இப்படி பண்ணுற, ஏன்டா அந்த ரிஸ்க் எடுக்கிற, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு அவங்க என்றைக்குமே சொன்னது கிடையாது. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு இது வேண்டாம், என்னோட பேஷன் நோக்கி நான் போகிறேன்னு சொன்னபோது அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், பரவாயில்ல என் ஆசைக்கு நீங்கள் இன்ஜினியர் ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே உங்கள் ஆசைக்கு என்ன ஆகணுமோ ஆகிக்குங்கன்னு சொன்னாங்க. அதனால் அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம், அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப பிளெஸ்ட்.
0: நீங்க அண்ணாக்கு வாய் இல்லைன்னு சொன்னது நான் ஃபேஸ்புக்ல கம்ப்ளீட்டா 100% ஒத்துக்கிறேன். அவங்க சண்டே ஆனா அவங்க டார்ச்சர் தாங்கல, உண்மை 100% சொன்ன மாதிரி ஓஎக்ஸ்எல்ல ரெண்டு பேரையும் விற்கிறதுக்கு அம்மாக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்.
1: இல்ல கண்டிப்பா, ஆக்சுவலி அம்மா வந்து ஓஎல்எக்ஸ்ல விற்கணும்னு ஆஃபர் போட்டோன்னா மொத மொதல் வந்துட்டு எங்க அண்ணா கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், உங்களெல்லாம் எவன்டா வாங்குவான்.
0: உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி?
1: ரிலேஷன்ஷிப்புங்கும் போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிரதர் அப்படின்னு வரும்போது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவன் அண்ணா அவங்ககிட்ட வந்து சில விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்காகவே வந்துட்டு ஏன் கூடவே ஒரு இப்போ ஒரு நிழல் இருக்கும் இல்லையா, ஒரு நிழல் எல்லாருக்கும் இருக்கும். பட் என்னோட நிழலுக்கு உயிர் இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்குள்ளேயே முடிச்சுப்போம். ஸோ ஒரு எங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு, சரி அண்ணா வந்து தம்பிங்க கிட்ட வந்து கொஞ்சம் இன்னும் பழகணும் நல்லாயிருக்கும்னு எங்கள் அண்ணா ஃபீல் பண்ணது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிட்டு இருந்தோம், அண்ணா கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா எங்களுக்கு விவரம் புரியும் போது, ஆகா இத்தனை வருஷம் அவன் இதை ஃபீல் பண்ணிட்டான், இதுக்கு மேலே வந்து அண்ணா வந்து அதை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அந்த பர்டிகுலர் டைம்லேருந்து எங்கள் அண்ணாக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். டபுள் ஹாப்பினஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம், அதே மாதிரி டபுள் ப்ரெஷர், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் அவங்ககிட்ட வச்சிருவோம். ஐயோ ஏதாச்சும் பண்ணி என்னை காப்பாற்று, ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கணும்னு சொன்னாலும் அண்ணன் காலில் போய் விழுந்துடும். அப்போ எங்கள் அண்ணா சொல்கிறா ஒன்றே ஒன்று, ஏய் நான் எப்படா படித்தேன், நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம், ஏய் நாங்கள் ரெண்டு பேர் அஜி நீ பண்ண கேட்டதுனால எங்களுக்கு தெரியும், அதனால வந்துட்டு நீ அதெல்லாம் டைலாக் விடாத. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கேஷுவலாக இருக்கு.
2: இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அண்ணனுங்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லா படிச்சிடறான், அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. நான் வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திருப்போம், புக்கை திறந்து வச்சுட்டு படிச்சுட்டு இருப்போம், எங்கள் அண்ணன் வந்து பார்ப்பான், பார்த்துட்டு என்ன அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மா ரிப்போர்ட் கார்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் போய் பாருங்க அப்படின்னு போட்டு விட்ருவான். கால் வந்து கெஞ்சி ராஜராஜ், ஏன்னா எங்கள் அண்ணனும் ஒரே ஸ்கூலில் படித்தான், அவனுக்கு ரிப்போர்ட் கார்டு வந்துடும், எங்களுக்கும் அந்த டேட்டில் வந்துடும் தெரியும், அவ்வளோ கெஞ்சி ராஜா அம்மாட்ட சொல்லிடாது ராஜி, ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொல்லிக்கலான்னு ஆனால் போட்டு விட்ருவான். அந்த விஷயத்தில் அவன் கொஞ்சம் மோசமான,
1: அதே மாதிரி எங்கள் அண்ணா வந்து நல்லா படிக்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு அவங்க டென்த்து ரிசல்ட் வந்தப்போ எங்கள் அண்ணா பேப்பரில் பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டா இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் டென்த்து ரிசல்ட் வந்தப்போ அதே பேப்பர் தான் பார்த்தோம், ஐயோ நம்ம நம்பர் வந்துருக்குதா நம்ம பாஸ் ஆகிட்டோமான்னு. ஸோ இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், மற்றபடி பாசக்கார அண்ணா.
4: How interesting. ட்வின்ஸா இருக்குது எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு, உங்க வாழ்க்கையை எப்படி மாத்திருக்கு. உங்களுக்கு எப்பவுமே வந்து கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கவோ இல்ல சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கவோ கூடவே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் ஃபார் யூ.
1: இல்ல கண்டிப்பா பிளெஸ்ட்னே சொல்லலாம், ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இப்போ நம்ம சிங்கிளாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையை வந்து அலசி ஆராயறதுக்கோ இல்லை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று எடுக்கும், அதுக்குள்ளே அந்த பிரச்சனை என்ன ஆகுனா நம்மளே வந்து மென்டலி அஃபெக்ட் பண்ணிடும். ஓ மேபி அந்த வந்து ஒரு ஒரு ஹைப் ஆகிடுவீங்க, அப்படி இல்லைனா டிப்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த அந்த டைம் வந்து இன்னொருத்தவங்களை ஷேர் பண்ணி அம்மாவே வச்சுக்கலாம், அம்மாக்கிட்டே நம்ம ஷேர் பண்ணுற டைமுக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து ஒரு மென்டலி நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். இதே ஒரு ட்வின்ஸாக இருக்கும் போது அடுத்த செகண்டு ஒருத்தன் வந்து நம்மளை அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த செகண்டே அவனை பார்ப்பேன், ஒரு அவரா சின்ன பையன் அடிச்சிட்டான், ஸோ அது வந்து அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லை வா போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடி வாங்கி அந்த அடியை பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துடுவோம். இல்லை இன்னும் முத்தி போச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே போர்வை போட்டு ரெண்டு பேரும் அங்கேயே கட்டி பிடிச்சி அழுது அந்த பிரச்சனை அங்கேயே முடிச்சிடுவோம். ஸோ ட்வின்ஸில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை கூட நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலி ஷேர் பண்ணிக்கிட்டு 24 மணி நேரமும் கூட தானே இருக்கிறோம். ஸோ நம்மளால் வந்து எதையுமே வந்து அழகாக காட்ட முடியும். மைனஸ் அப்படின்னு பார்த்தா வந்து வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயமையும் வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது வந்து நாங்கள் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் போகிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணு அழகாக இருக்காங்களே அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணும்போது நம்ம தோல் மேலே கை வச்சு ஆமாம் இல்லை அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆப்போனண்ட்டாக ஒரு கூடவே ஒரு காம்படிட்டரை வந்து நம்ம வச்சு கூடவே வளர்த்துட்ருக்கோம். எனக்கு வந்து குழி பறிக்கிறதுக்கு வெளிலந்து யாருமே வர வேண்டாம். ஆமா
4: எல்லாருக்குமே வந்து லைஃப்ல இதுதான் நம்ம பெருசா பண்ணணும் அப்படின்னு இருக்கும், இல்ல எல்லாருக்குமே ஒரு மாரல் இருக்கும் லைஃப்ல, அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மாரல்
1: ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, நான் பேசிக்கா சொன்ன மாதிரி எங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஹியூமன் கான்டாக்ட் தான். ஏன்னா ஒரு நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேஷனே எடுத்துக்கலாம், ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு இப்போ கனகராஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மூணு பேர் சொல்லுவாங்க, நீலாமங்கலத்தில் இருந்தாங்களா இல்லை திருச்சியில் இருந்தாலே இல்லை தஞ்சாவூரில் இருந்தாருன்னு சொல்லிட்டு, ஸோ யார் யாருன்னு அவங்களால சொல்ல முடியும். இன்றைக்கி கனகராஜன் எனக்கு யாருமே தெரியாது, அதாவது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கே இப்போலாம் வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரை கூப்பிட்டு கொடுக்க மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா உங்கள் காண்டக்ட் டோட்டலாக நம்மளோட குறைஞ்சிருச்சு. அந்த விதத்தில் வந்து நாங்கள் வந்து எந்த விதத்தில் பிளெஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கான்டாக்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச் வந்து இருக்கணும், எப்போவுமே வந்து ரெகுலர் கான்டாக்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை பழக்கிக்கிட்டோம். அதனால வந்துட்டு இன்னைக்கு இப்போ நான் பண்ணுற ஒர்க்குமே வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து அதை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிச்சு. என்னோடய லைஃப்பை நான் அமைச்சிக்கல, நாங்கள் எப்படி அதை இருந்து வந்தோமோ அதுவே எங்களுக்கு ஒரு லைஃப் வந்து அமைச்சு கொடுத்துருச்சு, அதை நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அவ்வளோதான். ஸோ அந்த ஹியூமன் கான்டாக்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கணும், இன்னமும் முழுக்க முழுக்க எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும், பழகணும், நிறையா பேரை தெரிஞ்சுக்கணும், நிறையா நல்லவங்களை பார்க்கணும், நிறைய கெட்டவங்கள்ட்ட வந்து டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும், பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள நிறைய பேரை வந்து பார்க்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா அப்சர்வ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டைமில் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களான கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது நமக்கு இதை நோக்கி போகிறதுக்கான ஒரு டைம் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ பேரை மீட் பண்ணுறோம், எவ்வளோ பேரை நம்ம பழக்கத்தில் வச்சுக்கிறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதனால வந்து என்னோட மாரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யார் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு முடியும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை, சரி ஒரு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் முடியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இவங்கள போய் பாருங்கள், மேபி அவங்களால முடியலான்னு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையான வேலையை நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால என்றைக்குமே நாங்கள் ரெண்டு பேராக இருக்கும்போது ஒரு டபுள் சப்போர்ட் கொடுக்கணும் யாராக இருந்தாலும், ஏன்னா அவங்க திருப்பி அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம் வளர்கிறதுக்கும் அவங்க வளர்கிறதுக்கும் ஈக்குவாலிட்டி கொடுத்து சேர்ந்து வளரணும். ஸோ இதுதான் மாறல்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து யாரோ சொல்லி கொடுத்து நாங்கள் இதை கடைப்பிடிக்கிறோம்னு வச்சுக்கலாம்.
0: நீங்க யங் மீடியா பீப்புள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு யூ செட் அப் அ ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்கோ இல்ல அந்த மீடியாவோட அந்த பவரை ரீடைன் பண்றதுக்கோ நீங்க யங் மீடியா பீப்புள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: ரெண்டு விஷயம். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த லிமிட்னு கிடையாது இல்லையா, இதுக்கு மேலேயும் போகணும். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டராகவே இருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க தான் டாப் மோஸ்ட் ஆக்டர்னாலும் அவங்களுக்கான அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் அதில் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்க வந்து எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் வேஸ்ட், அவங்க பெரிய லெவலில் அவங்க அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது அதுதான், இப்போ எங்களுக்கும் அடுத்ததை நோக்கி நான் பயணிச்சுட்டே இருந்தால் தான் வந்துட்டு ட்ராவல் ஆகுமே தவிர ஸ்டாப் பண்ணது கிடையாது. யங் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. சரி வந்தோடனே நம்ம ஸ்பாட்லைட்டில் இருப்போம், நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான திங்ஸ் நீங்கள் காலேஜில் கற்றுக்குறீங்க. அவங்க தியரட்டிக்கலாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க, பட் ப்ராக்டிக்கலி ஒரு வேலை, அந்த வேலையில் எவ்வளோ தூரத்துக்கான ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே வந்துட்டு கிராஜுவலாக தான் நடக்கும். உடனே நடக்கும், எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, எனக்கு பீப்புள் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி நடக்கும். அந்த இடத்துக்கு போய் நீங்கள் நின்றுவீங்க, பட் நின்ன இடத்துல நீங்கள் பண்ணுற வேலையை உங்களால் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரெயின் ஆகி ஒரு ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறீங்களோ அப்போ தான் அந்த ஒர்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால வெளியில் வரும்போது எக்ஸ்பெக்டேஷனை விட்டுருங்க. எப்படி கற்றுக்கலாம், இல்லை யாரை பார்க்கலாம், ஒரு இதுக்கும் திருப்பி நான் அதே தான் சொல்ல வரேன், ஒரு பேசிக்காக நிறைய கான்டெக்ட்ஸை வளர்த்துக்குங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை ப்ராப்பர் வேலை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தேடி ரெண்டு வருஷம் கழித்து நம்ம தப்பான வேலை வந்துட்டோம், இதை நம்ம அந்த மாதிரி போயிருந்தால் இந்த இடத்துக்கு நம்மளால் ஈஸியாக வந்திருக்க முடியும்னு அடிபட்டு கற்றுக்காதீங்க. இப்போ எங்களை மாதிரி அடிபட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க, பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் நாங்கள் பண்ண தப்பு, இதனால எங்களுக்கு டிலே ஆச்சு, இதை பண்ணாதீங்கன்னு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து மேலே மேலே வர முடியும். அதனால வந்து யங் ஜென்ரேஷன் சொல்ல முடியாது, இப்போ இருக்கிறவங்களாம் வந்துட்டு ரியலி டேலண்டட் வந்து அதிகமான பேர் இருக்கீங்க.
2: இன்னொன்று, ஜென்ரேஷன் வளர வளர டெக்னாலஜி வளர வளர எல்லாரும் எப்படி அம்மா அப்பாட்ட எப்படி ஷேர் பண்ணியிருந்தோமோ இப்போ மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து நம்ம பார்க்குறது விதம் வந்து லைக்ஸ் அந்த ஷேருக்காக தான் இருக்கே தவிர ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷனுக்கு இல்லை. ஸோ மறுபடி அந்த எப்படி சொல்கிறது, எல்லாமே மாறிடுச்சு. இப்போ திருப்பி பின்னாடி போக முடியுமாங்கிறது கஷ்டம்தான், பட் ஆனால் பின்னாடி போனால் தான் ஒரு சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ சுற்றி இருக்கிறவங்களோட பேசுங்க, கூட இருக்கிறவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கன்னு தான் இப்போயும் நாங்கள்
0: சொல்கிறோம். ஓகே, டிவிஎஸ் குரூப்பில் சர்வீஸ் அட்வைஸராக ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் JBF இண்டஸ்ட்ரீஸில் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, இப்போ காஸ்டிங் டிரெக்டராக இருக்கீங்க. ஹவுஸ் இட் சேஞ்சாக அங்கேருந்து இங்கே மாறும் போது வாஸ் இட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: இல்லை இங்கேருந்து அங்கே போனபோது சொல்கிற மாதிரி நான் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ போகும்போதே ஒரு மைண்ட் கன்ஃபியூஷன் தான். நம்மலாம் வந்துட்டு ஏன் நம்ம படிக்கிறோம், நம்ம தான் பெயிண்ட் ஆகலாண்டா, அந்த பெயிண்ட் ஸ்மெல், ஐயோ பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு நம்ம வந்து பெட்ரோல் போட போயிடலாண்டா. ஏன்னா ஆசைகள் வந்து அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்ற மாதிரி ரிசப்ஷனிஸ்ட்டில் தான் போகணும், டூரிஸ்ட் கைடாக தான் போகணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா வந்து எங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. பட் மெச்சூரிட்டி வர வர இல்லை, லைஃபுக்கு வந்து சில விஷயங்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க சொல்லும் போது சரி மெக்கானிக்கல் நமக்கு ஒரு பேஷன் இருக்கு அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10th முடிச்சு டிப்ளமோ போயாச்சு. டிப்ளமோ போயிட்டு நான் 3 வருஷம் முடிக்கும் போது அந்த டைம் வந்து ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவோம் அநியாயத்துக்கு வந்துட்டு. இப்போ பேசிக்கலி வந்து குறைச்சிக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து அநியாயத்துக்கு வாழ்த்தனம் பண்ணிட்டு இருப்போம், காலேஜுக்கு சரியாக வந்து அப்போலாம் வந்து போகமாட்டோம். ஸோ நான் முடிக்கும் போது எக்கச்சக்க அரியர்ஸ் இருந்துச்சு என்னோட ஃபைனல் செமஸ்டரில். அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் தெரியாத வரைக்கும் நான் 3rd இயர் வரைக்கும் ஓடிட்டேன். பட் வந்து அவங்க கொடுத்த பீரியட் வந்து இன்னொரு 6 மாதத்தில் முடிய போகுது, இந்த 6th செமஸ்டரில் வந்து முடிச்சுட்டு வெளில வரும்போது பக்காவாக ஒரு இன்ஜினியராக இருக்கணுங்கிறதுக்காக அந்த 6 மாதம் கஷ்டப்பட்டோம். ஸோ எல்லா அரியர்ஸையும் வந்து ஒரே டைமில் வந்து கிளியர் பண்ணோம். அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சரி நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து எஃபர்ட் போட்டால் எந்த விஷயத்தையும் நம்மளால் பண்ணிட முடியும். ஒரு 6 மாதத்தில் இவ்வளோ பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணும் போது எத்தனை பேப்பர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா டிப்ளமோவில் மொத்தம் வந்துட்டு 20 பேப்பரில் 18 பேப்பர் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அந்த பேப்பர்ஸ் டோட்டலாக ஒரே செமஸ்டரில் கிளியர் பண்ணோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்தேன் எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நாங்கள் வந்து தேட போகிறோம், பார்க்க போகிறோம், போய் சேர போகிறோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா தெரியும்ல 18 பேப்பர் நீங்கள் எழுதியிருக்கும் போது இன்கேஸ் எதுவும் 1-2 வந்து அரியர் விழுந்தால் கூட நீங்கள் அடுத்தது காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், இதை மீட் எடுக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம ஒரு பெரிய ரெப்யூட்டட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டா நம்ம வீட்டில் ரிசல்ட்டை பற்றியே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் டைம் இருந்துச்சு. வா சென்னையில் போய் தேடுவோம்னு சொல்லிட்டு சென்னைக்குள்ளே ஃபஸ்ட்டு புதுசாக என்டர் ஆகிறோம். என்டர் ஆகிட்டு ஸ்பென்சர் பிளாஸாவில் போய் நிற்கிறோம். நிற்கும் போது பார்த்தா எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க ஆள் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த 3 வருஷம் பண்ண தப்பு வந்து பெரிய தப்பு, அரியர்ஸ் எல்லாம் வச்சுது. ஸோ அப்போ என்ன ஆகுனா நம்ம நிறையா போய் சொல்லியிருப்போம் வீட்டில். ஸோ நீ நாளைக்கு வந்து நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது. இப்போ அம்மா கிட்டே போய்ட்டு எனக்கு அரியர்ஸ் இருக்குமா காலேஜில், ஐ மீன் நான் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணும்னு அப்பா கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, போய் சொல்லிட்டோம். ஸோ அதனால ஸ்பென்சர் லாஸில் நிற்கும் போது நாங்கள் பார்க்குறோம் நம்மளை சுற்றி யாருமே கிடையாது, கான்டெக்ட்ஸே கிடையாது, நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்பிளே இல்லைங்கும் போது அன்றைக்கி ஒன்றே ஒன்று தான் யோசித்தோம். இதே ஸ்பென்சர் பிளாஸாவில் இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு நிற்கும் போது எக்கச்சக்க கான்டெக்ட்ஸோட எக்கச்சக்க பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கணும். ஸோ ஸ்பென்சர்லேருந்து வெளில வந்தாச்சு, டிவிஎஸ் வாசலில் போய் நிற்கிறோம். செக்யூரிட்டி நான் என்னப்பா என்ன வேணும் கார் வாங்க வந்தீங்களான்னு கேட்டாங்க. ஐயோ அவ்வளோ பெரிய பணக்காரனா அப்போல்லாம் இல்லைனா சொல்லிட்டு இந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். ஓப்பா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னா

0: அதுக்கப்புறம் இவங்களை போய் பார்த்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரே நாள் தான் அவங்க சொன்னாங்க. நாங்கள் அதை செஞ்சோம், அடுத்த நாள் போய் பார்த்தோம், இன்டர்வியூ வச்சாங்க. பட் பேசிக்காக அரியர்ஸ் வச்சதுனால எனக்கு ஒரே பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் 18 பேப்பரையும் ஒரே டைமில் படித்தேன். ஸோ அவங்க எதில் கேட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த விதம் வந்து எங்களுக்கு கை கொடுத்துச்சு. டிவிஎஸில் போனோம், ஒரு 3 ரவுண்ட் அட்டன் பண்ணோம், வேலை கிடச்சிச்சு. நேராக வீட்டுக்கு ஒரு ஃபோன், அம்மா டிவிஎஸில் ஜாயின் பண்ணிட்டம்மா, என்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியுமான்னு தெரியலன்னா, என்னப்பா டிவிஎஸ்லேயே ஜாயின் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்போஷர், நீங்கள் வந்து
1: கரியர் வைக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துருந்தான்.
0: ஆ உண்மைதான், நான் இப்பவும் சொல்லுவேன் அரியர் வச்ச பசங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று, எகெயின் அந்த சப்ஜெக்டை உனக்கு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்டை முழுசாக படிச்சிரு, அவ்வளோதான். ஸோ அதனால வந்துட்டு அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ வேலைக்கும் போயாச்சு, 2 இயர்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாகவும் இருந்தாச்சு.
2: அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போன வாழ்க்கை இன்னொரு பெரிய ட்ராஜடி தான் அது.
0: ஆ ட்ராஜடின்னு சொல்லலாம். அது எப்படின்னா வந்துட்டு நல்ல வேலை, நல்ல ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக அந்த டைமுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ டிவிஎஸில் 2 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது எகெயின் எங்கள் வீட்டில் ஒரு பேச்சு எடுத்து எங்கள் அண்ணா வந்தாங்க. வந்துட்டு தம்பிங்க இங்கே வாங்க, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னு போய் நின்னோன்னே, இல்லை வீட்டில் 3 பசங்க இருக்கும் போது அண்ணன் மட்டும் இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு தம்பிங்களை டிப்ளமோட நிப்பாட்டிட்டா சமுதாயம் என்ன சொல்லும், நம்ம சொந்தங்கள் என்ன சொல்லும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு.
2: அதெல்லாம் கண்டுக்கல.
0: ஆமாம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான், நான் இல்ல முடியாது முடியாது, அதெல்லாம் படிக்க முடியாது, இதுக்கு மேல எல்லாம் படிக்க முடியாது சொன்னேன். ஒன்னே ஒண்ணுதான். ஆமா,
2: ஏன்னா ஜாபும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த நாங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு செலிபிரிட்டி கான்டாக்ட் டிவிஎஸ்க்கு வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு சர்க்கிளும் கிரியேட் ஆச்சு, இது திருப்பி மாற சொன்னாங்க.
0: ஆமா, அது என்னன்னா டிவிஎஸ்ல வந்து நிறைய செலிபிரிட்டி கான்டாக்ட் கிடைச்சிச்சு. சோ அதை நாங்க தக்க வச்சுக்கணும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கரெக்டா பிளான் பண்ணி ஒரே ஒரு டைலாக் தான், தம்பி ஒண்ணு இல்லப்பா, வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நாங்க வந்து ட்வின்ஸ் பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்க வந்து டிப்ளமோட நின்றுட்டீங்க அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் இன்ஜினியரிங் ஆச்சும் பேசிக்கா படிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். ஆமா, அது ஒண்ணு, உங்களுக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். ஐயோ என்னடா மெயின் விஷயத்துலயே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே போய், அம்மா எந்த காலேஜுமா, நீங்க சொன்ன இடத்துல படிப்பா, படிப்பு தாமா வாழ்க்கை, வாழ்க்கைனா படிப்பு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாயின் பண்ணதுதான் இன்ஜினியரிங். ஸோ அங்கேயும் போனோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
2: போச்சு.
0: 3 இயர்ஸ் அங்கேயும் ஒரு வழியா பண்ணோம், அதே டிப்ளமோல செஞ்ச அதே கதையை தான் அங்கேயும் செஞ்சோம்.
1: So you quit job and then?
0: ஆமா, 2 இயர்ஸ்ல கரெக்டா என்னோட 2வது வருஷம் முடிஞ்சு எனக்கு அடுத்த ப்ரமோஷன் ஒரு பேச்சு வரும்போது, இல்ல சார் நாங்க வேலையை விடுறோம் சார், எங்களுக்கு எங்க அம்மா சொல்லுறதுதான் எங்களுக்கு முக்கியம் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்
1: போயிட்டோம்.
0: ஆ விஷயங்கள் வந்து நல்லதுன்னு அம்மா சொல்லுவாங்க, அம்மா எனக்கும் போய் சொல்ல மாட்டாங்க.
1: அம்மா சின்ன வயசுல இருந்து இவ்வளவோ நல்ல சொன்னாங்கடா.
0: ஆ நிறைய சொல்லிருக்காங்க, நாங்க எல்லாமே டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது ஒண்ணு ஒன்னா வந்துட்டு நாங்க நடைமுறைப்படுத்திட்டு வரோம்.
1: ஓகே, நீங்க சமுதாயத்துக்கு இப்ப செய்ய வேண்டிய விஷயம் எதனா உங்களுக்கு லைக் தோணும்ல? ஆஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எங்களுக்கு என்ன தோணும், இப்ப ஒரு இடத்துக்கு போகணும்னா லைக் ஒரு நாள் ஆர்ஃபனேஜ் போனோம், நாங்க அங்க ஒரு நாள் போயிட்டு வரதோட நிறுத்தாம வி வாண்ட் டு கோ பேக் டு தட் பிளேஸ், எங்களால முடிஞ்சதை பண்ணோம்னு தோணும். ஸோ த சேம் வே இப்ப நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா என்ன தோணும் அந்த மாதிரி எதனா?
0: இல்ல ஆக்சுவலி பேசிக்கான உண்மையும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கிட்டே பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு புக்ல வந்து காலை வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா தொட்டு கும்பிடுங்க, பெரியவங்க போகும்போது எந்திரிச்சு இடம் விடுங்க, ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. நாம ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், நான் வந்துட்டு நான் நாளைக்கு நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா உங்களுக்கு நான் இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாமளே வந்து நிர்ணயிச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சமூகத்துக்கு என்ன செய்யணீங்கன்னு பட்டா, இப்போ நான் நடந்து வரும்போது ஒரு தாத்தா வந்து முடியாமல் உட்காந்தார்னா அவரை கொண்டு போய் அவருக்கு எங்கே விடணுமோ அதை விட்டுட்டு, இல்லை அவர் டீ கேட்டால் தான் வாங்கி கொடுத்து. ஸோ டே பை டே டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு அதுதான் சமூகத்துக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில எந்த விஷயம் உங்களால முடியும், அதாவது உங்களோட வேலைகளை தாண்டி நீங்க சுயநலமா இல்லாம யாருக்கு நீங்க எது செஞ்சாலும் அது சமூகத்துக்கு நல்லதுதான், அதை செஞ்சுட்டே இருங்க, அவ்வளவுதான். நீங்களும் சரி நாங்களும் சரி அதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு நீங்க எங்களை கூப்பிட்டதும் ஒரு சின்ன நல்ல விஷயம் தான் எங்க லைஃப்ல, ஏன்னா நான் சில விஷயங்கள் இங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க நான் தப்பு பண்ணிருக்காங்கிற மைண்ட்ல வந்து எனக்கே ஓடும். சோ இது நீங்க சமூகத்துக்கு செஞ்ச நல்லது, அந்த தப்ப நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் சமூகம் தானே உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த காலேஜை விட்டு நான் வெளில போகும்போது இதே மாதிரி நான் 4 பேருக்கு சொல்லுவேன், இதை வந்து நான் இங்கே தான் பண்ணியிருக்கிறேன், இதை வந்து என்னால் ஷேர் பண்ணும்போது நான் செஞ்ச தப்பு தெரிஞ்சு இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இப்போ வந்து சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் செய்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஷேர் பண்ணுற நேரத்தில் இன்னொன்று செய்யணுங்கிற இன்டென்ஷன் போய், இப்போ வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம ஃப்ளட்டே எடுத்துக்கலாம். ஃப்ளட்ஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் மீடியாவில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஃப்ளட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது நிறைய பேர் செஞ்சாங்க, அதை விட்டுருவோம், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த செஞ்ச விஷயங்கள் வந்து ரெக்கக்னைஸ் கொடுத்த ஆளுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாலையும் மீடியா சார்ந்த துறைகளையும் இருக்கிறவங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ரெக்கக்னேஷன் அதிகமாக கிடைக்கும். பட் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் யார் யாரோ எவ்வளவோ செஞ்சாங்க, அவங்களுக்கு ரெக்கக்னேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்கள பற்றி கூட

0: மட்டுமே பேசினது கிடையாது. ஸோ அதனால எப்படி ஆயிடுதுன்னா, இங்கே வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால், அது இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் நடக்குதோ இல்லையோ, பட் அந்த செலிபிரிட்டிக்கான ஒரு பாப்புலரிட்டி கிடச்சிருது. அதனால அதெல்லாம் யோசிக்காமல் எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் முடியுமோ அது எல்லா டைமும் செய்யணும்னு நான் கேட்குறேன்.
1: நீங்கள் என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க இந்த ஜென்ரேஷனில்? நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேரை இந்த ஜென்ரேஷனில் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அந்த விஷயம் என்னது?
0: மாறணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்லதை செய்கிறவன் வந்து இழுச்சவன் நான் போயிடுறான், நல்லதை சொல்கிறவன் வந்து பாப்புலர் ஆகிறான். அதாவது உட்காந்துருந்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, வா செம்மையாக சொல்கிறாருப்பா, இதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு ஆயிடுது. பட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்து இந்த கீரை சாப்பிடுங்க இது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, பீப்புள் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு அதில் பெருமையை தேடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நீங்கள் நார்மல் ஃபேஸ்புக்லேயே எடுத்துக்கலாம். அம்மாவுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு அவங்க அதை போட்டுட்டு அதை சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் அந்த அதே அவங்க போட்ட ஸ்டேட்டஸ்க்கு வந்து லைக் வரலன்னா, எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள்னு போட்டிருக்கேன் இதையுமே யாரும் லைக் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் முதல்ல அவன் விஷ் பண்ணியிருப்பானான்னு தெரியாது. இது நம்ம ரெகுலராக பேசுகிற ஒரு விஷயம் தான், பட் அது உண்மையும் என்ன தான் இதை நான் திருப்பி திருப்பி சொன்னாலுமே, உண்மையான விஷயங்கிறது சந்தோஷம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான். நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுல்ல, இங்கே எல்லாருமே வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது மாறணும் மெயினாக. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு 1000 பேசலாம். இப்போ வந்து ஒரு எகைன் ஒரு இப்போ நம்ம அந்த ரேப் இது அந்த நிறையா நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை பற்றி பேசும்போது டிஸ்கஷன் நிறையா போகும். பட் அது வந்து அந்த டிஸ்கஷனோட நின்றுடும். நாங்கள் வந்து எகெயின்ஸ்ட் ரேப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 காலேஜில் வந்து அவேர்னஸ் கேம்பெயின் நடத்துகிறோம். அந்த கேம்பெயின் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அண்ணா என்னண்ணா எப்படி சொல்லிட்டீங்க, போகலாண்ணா பண்ணலாண்ணா அதை பண்ணிடலாண்ணா ஒரு பெரிய ஒரு இது பண்ணலாம் நம்ம எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் நான் அதை நடத்திட்டு என்னைக்கு வேணும்னு சொல்லி இங்கே வாங்க அப்படின்னு நான் சொல்கிற நேரத்துக்கு, அண்ணா இல்லைண்ணா எங்கள் வீட்டில் வந்து மூவிக்கு போகலான்னு கமிட், அதாவது அவன் சொல்கிற எக்ஸாம்பிள் ஐ மீன் ரீசன் கூட அதுக்கும் இதுக்கும் டோட்டல் இவன் என்கிட்ட போய் கூட சொல்லிடலாம், ஆனால் இல்லைனா வர முடியாதுன்னா எனக்கு வேறு ஒரு சுச்சுவேஷன், இல்லைனா நான் மூவிக்கு டிக்கெட் போட்டேன்னா டோட்டலாக மறந்துட்டேன் அப்படிங்கும் போது, அப்போ என்ன ஆகுனா ஒருத்தவங்க செய்கிறவங்களே ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி. பட் என்னன்னா நம்ம இதே ஒரு 1000 பேர்கிட்ட சொன்ன இடத்துல அந்த இடத்துல 100 பேர் வந்தாலும் நம்ம சொன்னதுக்கான ஒரு மரியாதை தான். 90 பேர் ஐ மீன் மீதி 900 பீப்புள் பற்றி நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. பட் இந்த ஜென்ரேஷன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி நான் மீடியாவில் இருக்கிறத வச்சே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிற பட்சத்தில் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, சார் எனக்கு இது வந்து தேவைப்படுது, நான் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனில் இருக்கேன், இது வந்து என்னோடய பேஷன், இந்த திறமை என்கிட்ட இருக்குங்கிற ஷேரிங் இருந்துச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஹை தர் சொல்லுங்கள் நான் கேட்கணும், சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும், அந்த ஆடுக்கு ஒரு 3 பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, என்ன போட்டுங்க. இல்லை புரியல சார், நீங்கள் ஃபஸ்ட்டு பாயா கேர்ளா, ஏன்னா பேசுகிற தோரணையே ஒரு மாதிரி இருக்குல்ல. இல்லை நான் கேர்ள் தான், நான் இது மாதிரி ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்ருக்கேன், நான் எனக்கு வந்து அந்த பேஷன் இருக்குது இந்த பேஷன் இருக்குது. சரி உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்களா எதுக்கு அப்படின்னா, இல்லை சார் நான் நீங்கள் ஆடு வேணும்னா நான் வந்து அந்த ஃபோட்டோஸ் நான் அனுப்பணும், அவங்க ரெஃபரன்ஸ் பார்ப்பாங்கன்ட்டு என்னோட நான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்களை கேள்வி கேட்கணும். நீங்கள் வே ஆஃப் அப்ரோச்சே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. நான் வந்து எங்களோட நான் காலேஜ் படிக்கிற டைமில் எங்கள் சீனியர்ஸாக இருக்கணும் ரிலேஷன் ஆகட்டும் அந்த உரிமையாக நான் கூப்பிடுவேன், எனக்கு சீனியர் தான் அண்ணா அண்ணா எனக்கு இது வேணும்னா எனக்கு இதை பண்ணுங்கண்ணான்ட்டு 100 அண்ணா போடுவேன். பட் இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறவங்க, ஆ ஓகே டன் முடிச்சிடலாம் பண்ணிடலாம், ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கம்யூனிகேஷன், ஆர்டிஃபிஷியலான ஒரு ரிலேஷன்ஷிப். அது எங்கே போய் முடியும்னா, உங்களுக்கான விஷயம் உங்களை தேடி வரதுக்கே டைம் எடுக்கும். அது உங்க நீங்கள் எப்போ உணர்வீங்கன்னா, இந்த விஷயத்த நீங்கள் என்றைக்கு வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி இருந்துட்டோம் அப்படின்ட்டு. இதை வந்து ஏன் மாறணும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நீங்கள் போய் எந்தளவுக்கு நடந்துக்கணும்னு. பட் இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் விர்ச்சுவலாக மாறிடுச்சு எல்லாமே. நேராக பார்க்கும் போது உங்களுக்கு அந்த மரியாதை தானாக வரும், அட்லீஸ்ட் நடிப்பீங்க. பட் விர்ச்சுவலில் வந்து எங்கேயோ ஒருத்தன் உட்காந்து மொபைலில் பார்க்குறான், நீங்கள் இங்கேருந்து அனுப்புறீங்க, அந்த மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாத போனதுனால நீங்கள் சந்தோஷத்தையும் கோபத்தையும் மெசேஜஸில் அப்டேட் பண்ணி அதை டோட்டலாக வந்து ஒரு மழுங்கி போயிட்டாங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு, அது ஒன்று மாறணும். ரெண்டாவது விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் முதல்ல பண்ண கற்றுக்கணும். எந்த விஷயத்தையும் நல்லது கெட்டதுங்கிறத ஓப்பனாக தெளிவாக எக்ஸ்பிரஸ் பண்ண கற்றுக்கணும். டோட்டலாக அது மாறிச்சு, நமக்கு இது தேவையாங்கிற மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க. இப்போ நான் இங்கே காலேஜுக்குள்ளே வரும்போதே நான் ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன், எம்ஓபி எங்கே இருக்குது, என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு. நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் வந்து கை கூட காட்டிருக்கலாம், இப்படி போய் இப்படி திரும்புங்கன்னு சொல்லிட்டு, இவங்க இது எதுக்கு நம்ம சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு திரும்பிட்டு போகிறாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நார்மல் ஒரு கொஸ்டின், இப்போ வந்து இப்போ நானே இப்போ நான் ஓரளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு டீசெண்டாக கேட்டேன். இன்னும் 2 வயசானவங்க இதே காலேஜுக்கு வரணும் அப்படிங்கும் போது, இப்போ ரோட்டில் வந்து பார்க்கும்போது தப்பான மிஸ்கைடன்ஸ் அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போனா அவங்களுக்கு மனசெல்லாம் ஹர்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் இருந்தே இருக்காது. அவங்க எல்லாம் வந்துட்டு கேட்டோம்னா கையை பிடிச்சி கொண்டு போய் விட்டுற ஜென்ரேஷன்ல அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும், மாறுமான்னு தெரியாது, மாறணும் நல்லா இருக்கும்.
1: இவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்து நேர்ல பார்த்து ஒரு இருக்க விஷயம், ஐ ரியலி வாஸ் லைக் இப்படி கூட இருப்பாங்களான்னு நான் யோசிச்சது. இந்த காலத்துல எக்ஸாக்ட்லி ஆஸ் ஹீ செட், வழி கேட்டதுக்கே சொல்லாம மூஞ்சு திருப்பிட்டு போறவங்க இருக்க காலத்துல ஒருத்தவங்க வந்து ஸ்டுடியோ முன்னாடி நின்றுருக்காங்க, ஷூட் போயிட்டு இருக்கு, நான் பார்க்கணும்னு இதுக்காக ஊர்ல இருந்து கிளம்பி வந்தவங்க, ஓகேயா, அவங்கள அந்த அந்த ஸ்டுடியோல இருக்க யாருமே மதிக்கல, மதிக்கல மிஸ்ஸன்ஸ் திரும்பி கூட பார்க்கல, எல்லாரும் அவங்க இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அவங்க நின்று இருக்காங்க, ஃபேமிலி ஒரு பத்து பேர் வந்து நிக்கிறாங்க, அவங்க எதுக்கு இருக்காங்க, no one was bothered to ask. ana ivanga rendu perum anga poi pesanonu avasiyame kediyadu, but still they did ulla kootu poi dhaan shooting anga paathappa avangalukku na nejamale avanga kitta ketan yen na avangala ulla kooti irponu what's the need abindra mari kula ketta appo the thing he said was like avanga vandu idu idu enakku pandrad na enala mudiyu na pandren but avangalukku idu periya vishayam shoota neera paatha idu poi avanga perumiya kuda solluvanga so indha kaalathula ipdi na neerla paakradhukku கண்டிப்பா என் கூட இருக்கவங்க என்ன சுத்தி இருக்கவங்க இப்படிலாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, அதுல நான் பார்த்த ரெண்டு பேரும்
0: தேங்க்யூ தேங்க்யூ. பட் என்ன இதுல ஒண்ணு நான் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களால இப்ப வந்து இப்ப எம்ஓபி காலேஜ்குள்ள நான் வரேன் அப்படின்னு சொன்னா என்னால இங்க டைரக்டா வர முடியாது. இப்ப இங்க வந்து நீங்க வந்து ஒரு சைனோ இல்ல ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சைன் பண்ணாதான் என்னால உள்ள வர முடியும் இல்லையா. ஸோ அப்ப நான் இங்க வரதுக்கு உங்களோட கைடன்ஸ் எனக்கு தேவை, உங்களோட பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவை. ஸோ நான் மீடியாவில் இருக்கிறதுனால நான் இருக்கிற இடத்த வந்து நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசைகள் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டுடியோவில் இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டுடியோக்குள்ள நடக்கிற ஷூட் வந்து பார்க்கணும், ஒரு செலிபிரிட்டியை வந்து அவங்க பண்ணுறதை வந்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். அப்போ என்ன ஆகுனா அந்த ஸ்டுடியோட செக்யூரிட்டிக்கான நீடு அவங்களோட மேக்ஸிமம் லெவலே வந்து அவ்வளோ தூரம் தான் அவங்களால வச்சுக்க முடியும். அதை தாண்டி உள்ளே போனால் பிரச்சனைகள் வந்து அவங்க பயப்படுவாங்க. பட் நான் எங்களால் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க முடியும். அப்போ என்ன ஆகுனா சரி வாங்க உள்ளுக்குள்ள ஷூட் தான் போகுது, இது ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஊர்லேருந்து அவங்க வந்து இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டுடியோவை சுற்றி பார்க்கணுங்கிற ஆசையில் வருவாங்க. அந்த குழந்தை வந்திருக்கும், அவங்க அந்த அப்பா வந்து அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்டரி கிராண்ட் பேரண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆசையில் வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம சென்னைக்கு போகிறோம், ஒரு ஸ்டுடியோவை வந்து சுற்றி காட்டுவோம், அதை வந்து அவங்க ஒரு குழந்தைகிட்டையோ அவங்களோட ஒய்ஃபுக்கிட்டையோ அந்த கமிட்மெண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டோட ஃபீல் வந்து நமக்கும் புரியும் இல்லையா. ஏன்னா வந்து அழைச்சிட்டு வந்து செக்யூரிட்டி திருப்பி அனுப்பும் போது ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அது எதுக்கு இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி அதை நடக்கும் போது சரி வாங்க இது என்ன இருக்குது சார் ரெண்டு நிமிஷம், இதுதான் ஸ்டுடியோ, இதுக்கு தான் இந்த செலிபிரிட்டி இருக்காங்க, இதுதான் வந்து ஷோ நடக்கும், இங்கே தான் கேமரா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். அவங்க திருப்பி போகும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு வரும்ல, அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கிற இடத்துல என்னால் அதை செய்ய முடியும், ஸோ அதனால் நான் செய்கிறேன். நான் இந்த பீப்புள் உங்ககிட்டயே நான் கேட்குறதும் அதே தான், உங்களால் முடிஞ்ச விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் வந்து மற்றவங்ககிட்டயே வந்து அது அந்த ஃபீல் அனுபவிக்கிற அளவுக்கு நடந்துக்கோங்க அவ்வளோதான்.
2: எல்லாரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்களே தவிர கேருங்கிற ஒரு விஷயத்த அடுத்தது யோசிக்கவே மாட்டுறாங்க. இன்னொன்று ஏன்னா என்ன ரீசெண்டாக எங்களுக்கு என்னால் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஹெல்ப் எங்களுக்கு ஹெல்ப் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோ இத்தனை வருஷங்கள் கடந்து வந்திருப்பீங்க, என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ண அந்த பிளானிங்கே இல்லை, ஏதோ ஒன்று ரீசெண்டா ஒரு ஆந்திரா மெஸ்ல நாங்க சாப்பிட போயிருந்தோம். அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல எங்கள்ட்டே கொஞ்சம் பைசா கம்மியா தான் இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்துட்டு நான் கிளம்ப போற நேரத்துல ஒரு அம்மா வந்துட்டு பைசா இருந்தா கேட்டாங்க, எங்கிட்ட ஒரு 50 ரூபா இருந்துச்சு. சரி அதுல சேஞ்ச் மாத்தி கொடுக்கலாமான்னு யோசிக்கும் போது ஏன் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டு அக்கா ஒரு மீல்ஸ் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த அக்கா பார்சல் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நான் 50 ரூபா கொடுக்குறேன், தம்பி இது 65 ரூபாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யோசிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் அவங்க அம்மாவுக்கு தானே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 15 ரூபாங்கிறது அவங்களுக்கு எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் அந்த நேரத்துல அவங்க பண்ண விஷயம் வந்து
0: இல்லை. அப்போ நாங்கள் தெரிஞ்சிட்டது ஒன்னே ஒன்றுதான், ஹெல்ப்புங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாலே போதும், அது உங்களால தான் நடக்கணும்னு இல்லை, அதை யார் வேணாலும் நடத்தி வச்சிருவாங்க. நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசுறதை தாண்டி எந்திரிச்சு செய்யணும் அவ்வளோதான். அது மாதிரி சரண்யா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது நேராக நம்ம ஃபீல் பண்ணனால எங்கே இந்த விஷயம் நீங்கள் அதை லிசன் பண்ணதுனால எனக்கு என்ன சந்தோஷம்னா நீங்களும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இன்னும் ரெண்டு பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கும் போது
1: நம்ம இவ்வளோ நேரம் பேசல உங்களுக்கு என்ன போ தேட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்களோ இல்லையோ தெரியல, பட் ஸ்டில் கடைசியாக ஒன்று கேட்டுக்கிறேன். ஏன்னா ட்வின்ஸ் ரெண்டு பொண்ணுங்க இருந்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் அவ்வளோ அப்படி எதனா இருந்துச்சுன்னா வந்து டி ட்வின்ஸ் அனு அருண் அரவிந்த் அட்டு அனு இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் பேசுறேன் உங்களுக்காக.
0: சமுதாயத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு நல்லதையும் சொல்லிட்டு எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்ச சரண்யாவை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது.
2: ஃபேஸ்புக்ல அருண் ஸ்பேஸ் அரவிந்த்ல வாங்க டச்ல இருப்போம்.
1: உங்களுக்கு நிஜமாலே ஒரு கனவு ஆசை மீடியாக்குள்ள போகணும் அந்த மாதிரி ஒரு நிஜமாலே ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அருண் ஸ்பேஸ் அரவிந்த் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக் நேம் அருண் ஸ்பேஸ் அரவிந்த், இவங்ககிட்ட பேசுங்க. ஹோப் உங்களுக்கு நினைச்சது நடக்கும். நிஜமாலே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க
0: கண்டிப்பா. அதாவது மீடியாங்கிறது வந்துட்டு வெறும் ஒரு நடிப்பு ஆக்டிங் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து எனி பிளாட்ஃபார்ம், ஒரு நீங்க ஒரு மைமரா இருக்கலாம், இல்ல ஒரு நார்மல் ட்ரம்மரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கிட்டாரிஸ்டா இருக்கலாம், சிங்கரா இருக்கலாம், ஒரு விஜே வாங்கணும் ஒரு பேஷன் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணாலும் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னா எங்க கிட்ட நீங்க வந்து உங்களோட பேசிக் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆசைகளை மட்டும் ஷேர் பண்ணா போதும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் டியூயல் சப்போர்ட் மாதிரி உங்களுக்கு நாங்க வந்து
2: ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி தரமோ இல்லையோ எங்களோட கைடன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த இந்த இப்படி போங்க, இதை பண்ணுங்க, இவங்களை பாருங்கிற ஒரு சப்போர்ட் கண்டிப்பா எங்களால கொடுக்க முடியும்.
0: பேசுறதுக்கு யோசிக்காதீங்க, பழகத்துக்கு யோசிக்காதீங்க, வாங்க பழகலாம், வாங்க சேர்ந்து வளரலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அருண் அரவிந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ஹர்னி சைன் ஆஃப் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆசை மீடியா ஃபீல்ட்ல என்டர் ஆகணும், விஜே ஆகணும், ஆஜே ஆகணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அருண் ஸ்பேஸ் அரவிந்த், ரெண்டு ட்வின் பிரதர்ஸோட ப்ரொஃபைல் பிக்சர். தேங்க்யூ.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஒன்று ஒன்று.
1: ஜீவஜோதி நிறுவன நம்பர் வந்து 2555-91290. இதுக்கு இந்த தொடர்பு கொண்டாக்கா எங்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் இதை எங்கள்கிட்ட எல்லா தகவலும் சொல்லிடுவாங்க. நாங்கள் உங்களுக்காக எப்போ வேணாலும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம். நாங்கள்
2: இந்த வாய்ப்பு அளித்த எம்ஓபி சமுதாய வானொலி மையத்திற்கு எங்களுடைய பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கோம்.
0: கண்டிப்பாக
2: இந்த வாய்ப்பு அளித்தவங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம்.
0: எங்கள் நேயர்களுக்காக பெண்கள் உரிமை எல்லாம் எந்தெந்த வகையில் மீறப்படுதுங்கிறதுக்கு ரொம்ப அழகாகவே இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம்.
4: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து ஒயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடி இருக்க மாட்டேன். சோ பிளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க.
1: எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் பரவாயில்லை, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அதுல.

0: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க.
2: வணக்கம் சென்னை, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே வித்யா. இது உங்கள் மனசாட்சி பேசுகிறேன் நிகழ்ச்சி. இன்னைக்கு மனசாட்சி பேசுகிறேன் நிகழ்ச்சியில நம்ம கூட சாருஷீலா பேச இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல இருக்காங்கன்னு கேக்கலாமா?
3: சொல்லுங்க சாரு. நான் வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன். அப்ப வந்து எதுக்கு அந்த இல்லத்துக்கு போயிருந்தேன்னா, எங்க ஃப்ரெண்டோட பாட்டியோட நினைவு நாளுக்காக அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தோம். அங்க போயிட்டு இருந்தோம், போகும்போது ரொம்ப ஜாலியா சந்தோஷமா. ஆக்சுவலி இது வரைக்கும் நான் முதியோர் இல்லத்தை போய் விசிட் பண்ணதே இல்லை. ஸோ அங்க எப்படி இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. அதனால ஜாலியா போய் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கும்போது அந்த முதியோர் இல்லத்தை ரீச் பண்ணிட்டு அங்க போய் நிறைய எல்லாருமே வயசானவங்க தான். அவங்க எல்லாருமே பசங்க இருக்காங்களா. அவங்க கிட்ட பேசும்போது மனசுலாம், ஐயோ நம்ம வாழ்றதுலாம் என்ன வாழ்க்கை, அவங்க அப்படி இருக்காங்க. அதுல வந்து நாங்க வந்து சாரி ட்ரெஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி வந்து எதுக்கு நீ ஆக்சுவலி டைரக்டா அவங்க கேட்கல, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு இன்டைரக்டா கேட்டாங்க. அப்ப வந்து நாங்க சொன்னோம், உங்களுக்காக நாங்க சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. சோ அவங்க வந்து அவங்க போட்டு இருக்க சாரிய தொட்டு பார்த்து, இந்த சாரி கூட உங்களை மாதிரி ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு கொடுத்ததுதாமா, நீங்களாம் கொடுக்கலன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க இங்க எவ்வளவு வருஷமா இருந்தாங்கன்னா, 7 வருஷமா அதே அனாதாஷ்ரமத்துல அப்படியேதான் இருக்காங்களாம். அவங்களுக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அது மட்டும்தான். அது முடிச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பிரிட்டானியா பிஸ்கட் வந்து நாங்க கொடுக்க போயிருந்தோம். கொடுக்க போயும்போது யூஸ்வலா கொடுக்கற மாதிரி எல்லாருக்கும் 2-2 அப்படின்னு கொடுத்தா, அவங்க அந்த பிஸ்கெட்டை இது வரைக்கும் அவங்களை சாப்பிடாத மாதிரி, நம்மளாம் பிரிட்டானியா பிஸ்கெட்டா சரி அவ்வளவுதான் அப்படின்னு வச்சிருப்போம். ஆனா அவங்களுக்கு அந்த பிரிட்டானியா பிஸ்கெட் ஒரு 5-star ஃபுட் மாதிரி. அத்தனை பேரும் அவ்வளவு ஆர்வமா, எங்களுக்கு இந்த பிஸ்கெட் இன்னொன்று கிடைக்குமா, இன்னும் 50-50 பிஸ்கெட்டுக்கெல்லாம் அவங்க அப்படி ஒரு துடிக்கிறாங்க. நம்ம வாழ்றதுலாம் வீணா ஒரு சண்டே 1000 rupees போய் வீணா செலவு பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, அதெல்லாம் இந்த ட்ரெண்ட் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். மேபி கொஞ்சம் மாறலாம், அங்க போய் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மார்னிங் நான் போய் 700 rupees வீணா செலவு பண்ணிட்டு வந்தோம். ஆனா அதே அந்த ஈவினிங் வந்து ஒரு 50 rupees இருந்தா அங்க இருக்கிற எல்லாருக்குமே எங்களால பிரிட்டானியா பிஸ்கெட்டும் எல்லாமே கொடுத்துருக்க முடியும். அவங்க அப்படி அழுதாங்க. அவங்களோட ஒரு நாள் ஃபுல் மீல்ஸ்க்கும் 1000 rupees கொடுத்தா போதும். ஆனா அது கொடுக்க கூட நம்மளுக்கு எல்லாம் மனசே வராது. அவங்களை எல்லாம் பார்த்தோம்னா, ஐயோ என்ன வாழ்க்கடா நம்ம எல்லாம் வாழ்றது அப்படின்லாம் தோணும். மேபி எல்லா காலேஜஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். கொஞ்சம் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் தான் இதெல்லாம் ஆர்ட்ஸ் எல்லாம் வரவே மாட்டேங்குது. சோ இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி சேர்ந்து வெளிலாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. போய் பார்த்தா மட்டும்தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, நெட் ஆன் பண்றாங்க, அங்க என்னென்ன ஆர்ஃபனேஜ் இருக்கா அதுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ சிட்டிக்குள்ள கிராமத்துக்குள்ள இருக்கிற ஆர்ஃபனேஜ்க்கெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம போய் அங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். இன்னொரு ஆர்ஃபனேஜ் போனோம், அதுக்கு வந்து அதுக்குள்ள கூட எங்களால போவே முடியல. இன்ஃபெக்ஷன் வந்துடும், அவ்வளோ ஒரு அந்த ஸ்மெல், எதுவுமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியவே தெரியல. நாங்க உள்ள போய் நாங்க என்ன அவங்களுக்கு கொண்டு வந்தோமோ அது போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வெளில வந்துட்டோம். அவ்வளோ ஒரு ஹாரிபிளா இருக்கு. அதனால லைஃப்ல வந்து நம்ம இப்ப சம்பாதிக்கல, சம்பாதிக்கும் போது இதுக்குன்னு இவ்வளோ ஒரு மாசத்துக்கு இவ்வளோன்னு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒதுக்கணும். இது வந்து நான் எங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கேன், எல்லாரும் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சுதர் நீங்களும் எல்லாரும் பண்ணுங்க. உங்களை
2: ரொம்ப அழகா சொன்னீங்க சாரு. இவ்வளோ வந்து ஒருத்தவங்களோட லைஃப் சின்ன, நமக்கு ஒரு சின்ன அமௌண்டா தெரியும், ஆனா அதை எடுத்துட்டு போய் கொடுத்தா அதனால எத்தனை பேருக்கு வந்து அது உபயோகமா இருக்குங்கறத நினைச்சு பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை இனிமே எல்லாருமே கடைபிடிப்போம். இது உங்கள் மனசாட்சி பேசிக்கிற நிகழ்ச்சி. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணாக வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா. யோகா யோகா.

அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ்பி முத்தராமன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும் போது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு இந்தியாவை உலக வல்லரசில் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஐயா அவர்களே, உங்கள் எண்ணம் போல் உலகத்தில் சிறந்த வல்லரசாக இந்தியாவை நாங்கள் உருவாக்கி சரித்திரத்திலே இடம் பிடிப்போம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ளும்.

என்னென்ன இதுல இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Maduraganangal Maduraganangal Maduraganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.